எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தர

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாளை ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Tangam.

0: I'm Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹாய், திஸ் இஸ் ஆரி ஹியர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம பார்க்க போறோம். திருக்குறள் வந்து ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து படிக்கிறது மட்டும் இல்ல, அது பஸ்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பாக்குறோம். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருக்கு. அப்போ அதனாலதான் திருக்குறளை பத்தி சொல்லும் போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்ப இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்ப அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆனா ஜியு போப்புன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா இத பாக்கலாம், இது பொய் இல்ல, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னா, அளவுல சின்னது மட்டும் இல்ல, அதனாலதான் அது அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுல சின்னதா இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதா இருக்கு. ஒரு குறளுக்கு நீங்க பக்கம் பக்கமா ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த காலத்துல மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்ல இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை அப்படி பிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னா ஃபேஷன் மாதிரி இல்ல, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனா இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தமிழ்ல இருக்கு. ஏனென்று சொன்னா, இப்ப சை நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, இல்ல நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார். இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாய்மெண்ட் என்வாய்மெண்ட்ங்கிறாங்க. அப்ப அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, இதெல்லாம் கூட திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்க பலருக்கும் இது வியப்பா இருக்கும். ஆனா திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கோவில்ல பார்த்தோம்னா, கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில புதையல் புதைந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்ல வேற பல இடங்கள்ல புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்றாங்க, பழைய காலத்து நாணயங்கள்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்க்கும்போது நம்ம அரசுக்கா, மக்களுக்கா, நாட்டுக்கான்னா குழப்பம். ஆனா இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பத்தி பார்க்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் என்று சொன்னா, இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்ல, திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்குது. ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஜப்பான்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில, சீன மொழியில, ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனாலதான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னா, உலக பொதுமறை என்று சொல்றாங்க. உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த திருக்குறள்ல வந்து நீங்க 133 அதிகாரங்கள் இருக்கிறது என்று பார்க்கின்றோம், 1330 குறள்கள் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இதுல எந்த குறள் நல்லது, எந்த குறள் நம்ம படிக்க வேண்டாம்லாம் சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னா, அத்தனையுமே வைரங்களாக இருக்கக்கூடிய தன்மை. அது மட்டும் இல்ல, நம்முடைய மனிதர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அரசன் இல்ல ஒரு தலைவன், அவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு திருக்குறள்ல ஒழுக்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, விதிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தனி மனிதர்கள் நாம எப்படி வாழ வேண்டும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இல்லறம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு, நல்ல பிள்ளைகளை எப்படி பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு, அன்புடைமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அடக்கம் எவ்வளவு தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பொருளியல் என்று சொல்வதில் நான் கொஞ்சம் முன்னால சொன்னேன், இன்றைக்கு நாம சொல்லக்கூடிய என்ன மாதிரி சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது வள்ளுவர் சொல்லுகின்றார், நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ரைட் வேர்ட் இன் த ரைட் பிளேஸ் என்று சொல்லுவோம். அதையும் மீறி வள்ளுவர் சொல்லுகின்றார், நீ சொல்லக்கூடிய சொல்ல வந்து எப்படி தேர்வு செய்யணும்னு சொன்னா, செலக்ட் பண்ணும்போது இதுக்கு இனிமே வேற ஒரு சொல்ல வேற யாரும் போடவே முடியாது, அந்த மாதிரி தி பெஸ்ட் வேர்ட் இன் தி பெஸ்ட் பிளேஸ்ல இருக்கணும் என்று சொல்லக்கூடியதாக வள்ளுவர் சொல்லுகின்றார். அப்ப இப்படி பார்க்கும்போது நேற்றைய கருத்துக்களுக்கும் அது
ஒத்து வருகிறது, இன்றைய கருத்துக்கும் ஒத்து வருகின்றது, நாளைக்கும் திருக்குறள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் இருக்கின்ற வரை திருக்குறள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய மொழிகளிலும் திருக்குறள் வரவேற்கப்பட்டிருக்கின்றது, உலக அளவிலும் வரவேற்கப்பட்டிருக்கிறது. அப்ப முதலாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு வரக்கூடிய பல துன்பங்கள் வாயினாலதான் வருது. ஏனென்று சொன்னா, நம்ம வாய்க்குள்ளே போகக்கூடிய பொருள் ஆனாலும் சரி, வாயில இருந்து வெளியே வரக்கூடிய பொருள் ஆனாலும் சரி, அதுக்கு ரொம்ப கவனம் தேவை என்பதை அன்றே வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். ஏன்னா நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு கிடைத்ததை எல்லாம் கண்டதை எல்லாம் நம்ம வாய்க்கு உள்ளே போட்டு சாப்பிட்டு கொண்டே இருந்தோம் என்று சொன்னா டாக்டர் கிட்ட போக வேண்டியிருக்கு. அப்ப டாக்டர் சொல்லுகின்றார், நீங்க இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, நீங்க தேர்வு பண்ணி செலக்ட் பண்ணி சாப்பிடணும்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம வாயில இருந்து வெளியே வரக்கூடியது நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கு. அப்ப யோசிக்காம எதையாவது பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படுறோம். சில சமயம் யாருடைய மனதையாவது புண்படுத்துற மாதிரி நம்ம ஏதாவது சொற்களை பேசுறோம், அப்புறம் அதனால நமக்கு அவங்களுக்கும் வருத்தம், நமக்கும் வருத்தம் வருது, இல்ல சண்டைகள் வருது, இல்ல யோசிக்காம தப்பா எதையாவது சொல்லிட்டோம்னா அதனால பொருள் மாறி போய்விடுகின்றது. அப்போ என்ன பேசுகிறோம் என்பதையும் நம்ம தேர்வு செய்துதான் பேச வேண்டும். எதை சாப்பிடுகிறோம் என்று சொன்னா அதையும் தேர்வு செய்துதான் சாப்பிட வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக அந்த நா வடக்கம் நா உடைமை என்பதுல சொல்லுகின்றார். யாகாவாராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு என்று சொல்கின்றார். யாகாவார் ஆயினும் என்று சொல்லும் போது, நீங்க எதை காக்காவிட்டாலும், எதை நீங்க பாதுகாக்காவிட்டாலும், இந்த நாக்க மட்டும் ரொம்ப பத்திரமா பாதுகாக்க வேண்டும். ஏன் என்று சொன்னா, டேஸ்டுக்காக எதையாவது சாப்பிட்டா டாக்டர் கிட்ட போகணும், இல்ல வாயில வருதெல்லாம் பேசிட்டோம் என்று சொன்னா நம்ம வாழ்க்கையில நண்பர்கள் எல்லாம் இழந்து நாம தனிமைப்பட்டு விடுவோம். அதனால உள்ளே போவதும் வெளியே வருவதும் இரண்டையுமே கவனத்தோடு நீங்க செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அந்த சொல்லினாலே நீங்க மிகுந்த துன்பத்தை அனுபவிப்பீர்கள் என்று இந்த குறள்ல வள்ளுவர் ரொம்ப அழகாக நம்ம மனசுல வைத்துக் கொள்கின்ற மாதிரி சொல்லுகின்றார். இப்படி வள்ளுவர் என்று சொல்லக்கூடிய அந்த வள்ளுவர் தந்த திருக்குறள்ல தோண்ட தோண்ட புதையல்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி இப்படி சுவையான இந்த திருக்குறளை பற்றி நம்ம மீண்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள் மதுர

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ், ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ன்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் அ சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்கு. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கே நீங்க வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளெஸ் யூ.

வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: நாங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: ஏலே, ஹெல்மெட் லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

0: Hi, I'm Kritika Udenadi here. You're listening to MOP Community Radio 107.8. Thank you.
1: Hello, listeners. You're listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride. MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்.
2: தேர்ஃபோர் அடாப்ட் டெரஸ் கார்டனிங் விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல், ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி எஃப்எம் 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹாய் ஹாய் ஹாய் வணக்கம், நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: எவர் வண்டர் வாட் டு ரீசைக்கிள்?
2: பாட்டில்ஸ், கேன்ஸ், கிரேயான்ஸ், பேப்பர், ஃபாயில் அண்ட் கிளாஸ்.
1: எவர் வண்டர் வை ரீசைக்கிள்?
2: டு ஹெல்ப் தி வேர்ல்ட், ஆஃப் கோர்ஸ்.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள்.

0: மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: மாடமில்லை மாளிகை இல்லை ராகம் மாயா மாளவ கௌள ராகம்.

0: நோக்கிடும். ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நாம ஒரு மணி நேரத்துக்கு டிராபிக் பத்தின ஒரு முழு நீல ஒளிச்சித்திரத்தை பார்க்க போறோம். நான் உங்க ஆர்ஜே சுமித்ரா.
3: நான் உங்க ஆர்ஜே நேஹா.
2: முதல் நிகழ்ச்சியா மன அழுத்தம் எதனால உருவாகுது அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்ல போறேன்.
4: தலை சிறந்த நாடு, மகிழ்ச்சியான குடும்ப உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் நாடு, உடலுக்கும் மனதுக்கும் நலம் பயக்கும் யோகாசனம் தியானம் போன்றவை உருவான நாடு, ஞானிகளும் முனிவர்களும் வாழ்வியல் தத்துவங்களை வகுத்தளித்த நாடு. இந்த வரிசையில் இன்னும் பல சிறப்புகள் வாய்ந்த இந்தியாவில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அன்பும் ஆனந்தமும் தான் பொங்கி வழிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் உலகத்திலேயே மிக அதிக அளவில் துயரமும் கண்ணீரும் வேதனையும் விரக்தியும் தான் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது என்கிறது உலக சுகாதார நிறுவன ஆய்வு. 18 நாடுகளில் 89,000 பேரிடம் எடுத்த ஆய்வில் இந்தியர்கள் 36% பாதிப்புடன் உலகில் மன அழுத்தம் கொண்டவர்களில் நம்பர் 1 என்ற இடத்தை பிடித்திருக்கிறார்கள். நெதர்லாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா, சீனாவை எல்லாம் இந்தியா இந்த விஷயத்தில் பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. இந்தியாவுக்கு ஏன் இந்த நிலை? இதற்கு என்னதான் தீர்வு? இந்தியர்களுக்கு மன அழுத்தம் அதிகரித்து விட்டது என்பது வீடுகளில் தெரிகிறது, வீதிகளில் தெரிகிறது, அலுவலகங்களில் தெரிகிறது, ஆஸ்பத்திரிகளில் தெரிகிறது. மக்களை உடனடியாக அதில் இருந்து மீட்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது தெள்ள தெளிவான உண்மை. சென்னை நகர சாலையில் தினமும் வாகனம் ஓட்டிச் செல்பவர்கள் சிலர் சிவப்பு விளக்கு விழுந்ததும் நிற்கிறார்கள். ஆனால் பச்சை விளக்கு சிக்னலில் கடக்கும் வாகனங்களை செல்ல விடாமல் ஓரத்தில் இருபுறமும் நின்று கொண்டிருக்கும் வாகனங்கள் விதிகளை மீறிச் செல்கின்றன. பச்சை சிக்னலில் வந்து கொண்டிருப்பவர்கள் கதி கலங்குகிறார்கள். பஸ் டிரைவர்களோ நிறுத்தாமல் ஹார்ன் அடித்து விதிகளை மீறச் சொல்லி செய்கையால் மிரட்டுகிறார்கள். அந்த செயல் அங்கே வாகனங்களில் நின்று கொண்டிருக்கும் அத்தனை பேரையும் மன அழுத்தத்திற்குள் தள்ளுகிறது. காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும் ஒருவர் இந்த சாலை பயணத்தில் தப்பித்து எந்த சேதமும் இன்றி இரவு வீடு போய் சேருகிறார் என்றால் அது மகா பெரிய அதிர்ஷ்டம்தான். 27 விதவை பெண்ணிடம் உன் கணவர் எப்படி இறந்தார் என்று கேட்டால் அவள் சாலை விபத்தில் இறந்ததாக சொல்கிறாள். 5-6 குழந்தைகளிடம் உங்கள் அப்பா எப்படி இறந்தார் என்று கேட்டால் சாலை விபத்தில் இறந்ததாக கூறி அவைகளும் அழுகின்றன. என்ன காரணம்? எல்லா வாகனங்களையும் தான் முந்தி செல்ல வேண்டும் என்ற சுயநலம். யாரோ சிலருடைய சுயநலம் சாலையில் செல்லும் மற்றவர்களையும் பாதிக்கிறது. இந்த சுயநலம் தான் ஒருவர் மன அழுத்தத்தை நோக்கி செல்வதற்கான முதல் படி. கோட்டை ஒரு மூதாட்டி கடந்து போனால் அவளுக்காக வாகனத்தை நிறுத்த யாருக்கும் மனமில்லை. இந்தியா கல்வி அறிவில் உயர்ந்து விட்டது. யாரை பார்த்தாலும் மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குவதாக சொல்கிறார்கள். பணப்புழக்கமும் அதிகரித்து விட்டது. சந்திரனுக்கு ராக்கெட் விட்டு விஞ்ஞானத்திலும் வளர்கிறோம். ஆனால் மனதளவில் இந்தியர்களின் நிலை தாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இந்தியா மன அழுத்தத்தின் உச்சத்திற்கு போயிருக்கிறது. இன்றைய அவசர உலகில் எல்லோருக்கும் எதற்கெடுத்தாலும் மாத்திரம் வருகிறது. இதன் விளைவு சரியான உணவு உட்கொள்ளாமை, பொறுமையின்மை, புதுவித நோய்களுக்கு ஆளாகுதல், விபத்தினை ஏற்படுத்துதல், விபத்துக்குள்ளாதல் என பலவிதமான சமூக சீர்கேடுகளுக்கு காரணமாகிறோம். என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத எல்லாவற்றுக்கும் மேலான உயிரை இழக்கிறோம். இது போன்ற தவறுகளிலிருந்து நம்மையும் பாதுகாத்து இந்த சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையும் உரிமையும் ஆகும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்ன தெரியுமா? முதல் வேலையாக பொறுமையை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்திய செயல்பாடுகளினால் மனநோய்க்கு ஆளாகி நமது நிம்மதியை இழந்து பிறருக்கும் தொந்தரவாக இருப்பதை தவிர்க்க வேண்டுமானால் முதலில் செய்ய வேண்டியது மனவள பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நமது முன்னோர்கள் கையாண்ட யோகா போன்ற பயிற்சிகளை செய்ய, மூச்சு பயிற்சி செய்ய, ஆரோக்கிய உணவு உண்ண, சுகாதாரத்தினை பேண, கடும் உழைப்பினை வழங்க, பிறர் மீது இரக்கம் கொள்ள அல்லது மதிக்க, இயற்கை வளங்களை பாதுகாக்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்க, நம்மை சுற்றியுள்ள இயற்கைகளை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாலை பாதுகாப்பினை கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷத்திற்காக சம்பாதிக்க வேண்டும், சம்பாதனைக்காக நமது நிம்மதியினை இழக்க கூடாது என்ற உண்மையினை உணர வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரியான திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். நேர பராமரிப்பினை தெரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைக்கேற்ப, பொருளாதாரத்திற்கேற்ப வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தனது குடும்பம், தனது உறவினர், நல்ல நண்பர்கள் என நமது சுற்றுவட்டத்தை சந்தோஷ வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
2: என்ன நேயர்களே, மன அழுத்தமும் ஆத்திரமும் எப்படி உருவாகுது அப்படின்றத பத்தி நான் தெளிவா சொன்னேன். அடுத்து நம்ம சாலையில வாகனம் ஓட்டும் முறையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
4: மனித வாழ்வில் போக்குவரத்து முக்கிய அங்கம் வகிக்கிறது. அப்படி பார்க்கையில் வாகனம் ஓட்டும் கலை மிக முக்கியமான ஒன்று. சாலையில் பயணம் செய்யும் போது பயணியாக, நடந்து செல்லும் போது பாதசாரியாக, வாகனம் ஓட்டும் போது ஓட்டுநராக, இவ்வாறு அன்றாடம் வழிப்பயணத்தில் பல்வேறு நிலைகளை ஏற்கிறோம். நம் அனைவருக்கும் சாலையில் ஏற்படும் விபத்துக்கள் பற்றிய விழிப்புணர்வு கட்டாயம் இருக்கிறது. ஆனால் மனதை அலைப்பாயிட்டு கவனத்தை சிதறவிட்டு அல்லவா ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறோம். சாலையில் நாம் சற்று மனது வைத்து விழிப்புடன் செயல்பட்டால் கண்டிப்பாக விபத்துகளை தவிர்க்கலாம். நமது இயந்திர வாழ்வுக்கு சிறிது ஓய்வு கொடுத்து நிதானம் கொள்ள வேண்டும். சாலையில் நாம் எந்த நிலையில் செயல்படுகிறோமோ அந்த நிலையிலேயே முழு ஈடுபாடு கவனமாக இருப்பதே ஆகும். மேலும் சாலை விதிகளை கற்றல், சாலை மொழிகளை தெரிந்து கொள்ளுதல், சாலை பாதுகாப்புகளை அறிந்து கொள்ளுதல், சாலையில் ஏற்படும் மன அழுத்தங்களை போக்கும் வழிகளை தெரிந்து கொள்ளுதல், பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ளுதல், முதலுதவி சிகிச்சைகளை தெரிந்து கொள்ளுதல், சாலைகள் மற்றும் வாகனங்களை நன்கு அறிந்து கொள்ளுதல், எரிபொருள் சிக்கனம், சுற்றுச்சூழல் சீர்கேடும் இல்லாமல் பயணங்களை மேற்கொள்ள எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும்.

0: நேர்களே, இது உங்கள் அபிமான என்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் சுமித்ரா. தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் சில குறிப்புகளை தெரிந்து கொள்வோமா? ஓட்டுநர். ஓட்டுநர் என்பவர் வாகனத்தை ஓட்டும் அல்லது இயக்குபவர் ஆவார், அல்லது மோட்டார் வாகனத்தின் திருப்புப்பொறியை கையாளுபவர் ஆவார். நடத்துனர். நடத்துனர் என்பவர் பேருந்து சம்பந்தப்பட்ட வரையில் பயணிகளிடம் கட்டணம் வசூலித்து பேருந்தில் ஏறுதல், பேருந்திலிருந்து இறங்குதல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துகிற வேலையையும் குறிப்பிடக்கூடிய வேறு சில கடமைகளையும் செய்பவராவார். பேருந்து. பேருந்து என்பது எந்த முழு பயணத்திற்கோ அல்லது அதில் அடங்கிய பகுதி பயணத்திற்கோ தனிப்பட்ட பயணிகளால் அல்லது அவர்களுக்காக செலுத்தப்படும் தனித்தனி கட்டணங்களில் வாடகைக்கோ அல்லது வெகுமதிக்கோ ஓட்டுநர் நீங்களாக 6 நபர்களுக்கு அதிகமானவர்களை ஏற்றிச் செல்லும் அல்லது ஏற்றிச் செல்ல அமைக்கப்பட்டிருக்கும் மோட்டார் வாகனம் ஆகும். கட்டணம். ஒரு நபரோ அல்லது ஒரு பொருளோ ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணம் செய்ய செலுத்த வேண்டிய தொகை பயண கட்டணம் எனப்படும். வழித்தடம். மோட்டார் வாகனம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் பாதை வழித்தடம் எனப்படும். பெர்மிட். ஒரு மோட்டார் வாகனத்தை போக்குவரத்திற்கு பயன்படுத்துவதற்காக மாநில அல்லது மண்டல போக்குவரத்து அதிகாரியால் வழங்கப்படும் அனுமதி சான்றிதழுக்கு பெர்மிட் என்று பெயர். பயணிகளின் கடமை. பயணிகள் யாரும் எந்த நேரத்திலும் மற்றவர்களுடன் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ள கூடாது. பொது இடத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை அல்லது வாக்கியங்களை உபயோகிக்க கூடாது. புகைப்பிடிக்க கூடாது. பேருந்தின் உள்ளேயும் வெளியேயும் ஏறும் இறங்கும் வழிகளிலும் எச்சில் துப்பக்கூடாது. பயண கட்டணத்தை கொடுக்காமலோ செல்லுபடியாக தக்க பயணச்சீட்டு இல்லாமலோ இருக்கக்கூடாது. நடத்துனரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் கூடாது. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியில் சரியான காரணமின்றி தலையிடக்கூடாது. பயண கட்டணம் கொடுக்க மறுக்கக்கூடாது. பரிசோதிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது பயணச்சீட்டை காண்பிக்க மறுக்கக்கூடாது. தொற்று நோயாளியாக இருத்தல் கூடாது. விளம்பரம் தொடர்பாக அச்சிட்ட பிரசுரங்கள் அல்லது அது போன்ற எதையும் பேருந்தில் விநியோகிக்கவோ விளம்பரம் செய்யவோ கூடாது. மீறினால் பேருந்திலிருந்து இறக்கிவிட நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கு அதிகாரம் உண்டு. பணியின் போது நடத்துனரின் கடமை. நடத்துனர் தன் பணியில் பொறுப்புணர்ச்சியுடன் இருத்தல் வேண்டும். தூய்மையான சீருடையில் இருத்தல் வேண்டும். பயணிகளிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்ளல் வேண்டும். வாகனத்தை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருத்தல் வேண்டும். புகைப்பிடிக்க கூடாது. போதைப் பொருட்களை பயன்படுத்த கூடாது. தவறான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க கூடாது. வேறு பேருந்தில் ஏறும் அல்லது ஏற முயற்சிக்கும் பயணிகளை தடுத்தல் கூடாது. தடத்தை அறிவிக்கும் பலகையை சரியாக பொருத்தி சரியான வெளிச்சம் படும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். பயணிகளிடம் நடத்துனரின் கடமை. பயணிகளை பேருந்தில் அனுமதித்த எண்ணிக்கைக்கு மேல் ஏற்றக்கூடாது. சட்டப்படியான கட்டணம் கொடுத்து பயணம் செய்ய விரும்பும் பயணியை சரியான காரணமின்றி ஏற்ற மறுத்தல் கூடாது. சட்டப்படியான கட்டணம் கொடுத்த பயணியை சரியான காரணமின்றி அவரது பயண தூரம் முடிவதற்குள் இறக்கிவிடுதல் கூடாது. பயணத்தின் போது ஓட்டுநரோடு பேசுதல் கூடாது மற்றும் பயணத்தை காலதாமதம் செய்யக்கூடாது. பயணிகளின் சுமையை ஏற்றிச் செல்லும் போது மற்ற பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ஏறும் அல்லது இறங்கும் வழியில் எதையும் அனுமதிக்க கூடாது. பணியின் போது மது அருந்த கூடாது மற்றும் போதைப் பொருட்கள் உபயோகிக்க கூடாது. கட்டணப்பட்டியலும் நேரப்பட்டியலும் பயணிகளின் பார்வைக்கு வைத்திருத்தல் வேண்டும். மேலும் முதலுதவி பெட்டி தேவையான மருந்துகளுடன் வைத்திருக்க வேண்டும்.
1: Now we have Anjali who will share few tips for drivers.
2: Hi everybody, I'm going to talk about tips for drivers. Motorcycles are vehicles with the same privilege as any vehicle on the roadway. Give the motorcyclist a full lane of travel. Violating a motorcyclist's right of way in a crash that causes a serious injury could cost you 3 points and 1000 rupees fine. Motorcycles are smaller profile vehicles that are harder to see and whose speeds are more difficult to estimate. Look for motorcycles at intersections, especially before making a left turn. Check your blind spots frequently and before changing lanes. Always signal your intentions. Traffic, weather, and road conditions require the motorcyclist to react and maneuver differently. Enough room for the motorcyclist to maneuver and enough time for you to adjust. Being courteous, non-aggressive, and cooperative can go a long way in reducing crashes.
1: Thank you, Anjali, for sharing some knowledge about road rules.

0: சவுண்ட் கேட்டுச்சா, உடனே வண்டிய நகர்த்திக்கோ. ஹாரன் சவுண்ட் கேட்டுச்சா, உடனே வண்டிய நகர்த்திக்கோ. பாத்து போ பாத்து போ, ஆம்புலன்ஸ் வருது பாத்து போ. ஹாரன் சவுண்ட் கேட்டுச்சா, உடனே வண்டிய நகர்த்திக்கோ. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கள், உள்ளிருக்கும் உயிரை காப்பாற்றுங்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
1: I'm Neha and you are listening to MOP CRS 107.8. Today we have our guest Miss Nisha, who has been victimized number of times while riding bike. Hi Nisha.
2: Hi.
1: So tell me something about yourself. What do you do?
2: I'm a student. I'm doing my fashion designing now and I'm in the first year of my course and I'm doing it at NID. National Institute of Design.
1: Okay. Since how many years have you been riding?
2: I'm riding bike since 12th standard.
1: So, do you hold a license?
2: Definitely I do. How can I ride without a license?
1: Oh, that's good. You should hold a license since many teenagers do not hold a license. So, how many times have you met with an accident?
2: Okay. This is quite embarrassing. I met with an accident 3 times actually. Once was near the park. Once I fell off the bike just skid. And once when it was raining.
1: Were all the accidents of the same kind?
2: Okay, the first time when I met with an accident was near the park. I was along with my friend and I was riding the bike. And what happened is near the signal, I wanted to go straight and this ambassador wanted to go for a left. He never showed me any indicator, nothing, no signs of going to the left. And I just casually was going my way and he just overtook me and he just dashed us and just ran off. And we were there lying on the road, one side me, one side my helmet and one side my bike and my friend. And the second time when I met with an accident was there was a lot of sand on the road and I just didn't realize and I just put the brakes and I just fell off the bike. That was like a very small accident. I wasn't hurt that much. And off late during the rains, I met with an accident since it was raining and I don't know what happened. Before even I could think, I was on the road.
1: Did the people around you help you or you were all alone?
2: During my first accident, yeah, there were a lot of people on the road and, you know, they immediately helped us with, you know, giving us water and, you know, they made us sit around and then they just picked up my bike and we were just standing there. And once we were fine, then we went to the BRS hospital, which is near, and we got our dressing and etc. done. I feel that, you know, people around you definitely help you when you meet with an accident. But it's always, good that you, even if you have seen someone else around you, you know, falling on the road, you should go help them. But of late, people who ride on the roads, like, you know, these cars and these buses, they think that, you know, they can just ride however they want. People should have precautions whenever they're riding and so on.
1: So how did you manage to go to the hospital later? Did someone help you or you managed yourself?
2: Yeah, I had this friend of mine who was a pillion rider. So once she was fine and once I was fine, we went to the nearest hospital. It was like just a ride of 2 minutes ride. So we went there and then they asked us if we want to, you know, register a case or something against the one. But since I didn't know who it was, so they just ran off. They just hit our bike and they just ran off. So I couldn't figure out who it was. So we just got our things done and then left from there.
1: And then when you went home, how did your parents react? I mean, was your parents' reaction the ki what happened to my daughter or how?
2: My parents, yeah, I didn't tell them the minute when I met with an accident. After I got everything done, I went home and I told them that I met with an accident. They asked me how, what, when and etc. I told them, they were like, yeah, better, you know, ride safely, like how every parents are worried that, you know. But then it's fine, like, you know, it wasn't even my mistake at that time that, you know, that I had done something if I was racing. It wasn't even my mistake, so they didn't tell me much.
3: Even after meeting, then how did you ride back home?
2: I went back again in my bike only because I had no option at that time to leave my bike and all that over there. So I took time. I waited that till I was fine. I was completely fine. I had, you know, I was conscious. And then I rode back home. I went back on my bike.
3: Even after meeting with an accident 3 times, didn't you lose confidence on getting back on the road again?
2: Yeah, sometimes you feel that, you know, you're not that confident of riding. But then just because of somebody else's mistake on the road, you just can't stop riding bike, right? That's the way I commute generally. So yeah, sometimes when you're riding on, you know, immediately after like a day or two, you're riding bike on the road and you see a car passing by you. Yeah, you will feel that heartbeat missing one, saying that, oh God, I will meet with an accident now. But then you should always have that confidence and, you know, that no, you can ride bike again. It's not like you're losing complete hope over it.
3: Do you wear helmet? And do you think it's safe wearing helmet?
2: Yeah, I do wear helmet, and it is actually very necessary to wear helmet because helmet is the one which covers your face. Not necessary that you tie a dupatta around your face today and you can just ride off. That will not help you from severe injuries. But whereas when you wear helmet, it will definitely help you in, you know, saving those marks on your face, etc. When you meet with an accident, you will not realize till you don't meet with an accident that how safe it is to wear a helmet. But once you meet with an accident, you'll be like, oh God, I should have worn a helmet. Today, if you, yeah, there are a lot of people who don't even wear a helmet today. They think, oh, it's okay, I'm not going to meet with an accident. But people definitely, the minute you meet with an accident, later you realize that you should have worn a helmet, then today I wouldn't have faced these consequences. So it is very, very necessary to wear a helmet in order to protect your face, your head, your brain, everything.
3: Okay, so can you tell few precautions for our listeners?
2: Precautions as a rider, what I feel is you should always be like, you know, some 6 arm distance away from any vehicle on the road. Do not be too close to any, do not believe any auto riders when you're on the road. They will take a ride from a left side and you will not know how they ride auto, first of all. So never go behind them and always make sure that you're on the left hand side of the road and show your indicators. Always, you know, wear helmet. Definitely wear helmet. That's the first thing you should always do. You get a bike, get a helmet along with it. And I would suggest to ride slowly and safely. And yeah, definitely follow the traffic rules. Never try overtaking these huge, huge lorries and buses. They think that they are the road's kings and all that. So you never know how they would come behind you. If you try chasing them, they will chase you. So always stay safe. Thank you.
3: Thank you, Ms. Nisha, for coming to our studio and sharing your experience with us. So listeners, you would have learned something out of Nisha's experience. So next time when you are on road, drive safe and be safe. Keep listening to MOPCRS 107.8.
4: என்ன நேயர்களே, மன அழுத்தம் பத்தியும் சாலையில வாகனம் எப்படி ஓட்டணும் அப்படின்றத பத்தியும் சில குறிப்புகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இப்ப நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க டிராபிக் பத்தி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா?
5: ஹாய் ஹாய், உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் காயத்ரி.
5: உங்ககிட்ட வண்டி இருக்கா?
6: ஆ, இருக்கு.
5: எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க?
6: நான் ஒரு 5 இயர்ஸ் ஓட்டிட்டு இருக்கேன்.
5: லைசன்ஸ் இருக்கா?
6: ஆ, இருக்கு. வண்டி வாங்கும் போதே லைசன்ஸ் வாங்கியாச்சு.
5: டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா?
6: கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்.
5: டிராபிக் போலீஸ் கிட்ட மாத்தி ஃபைன் எல்லாம் பே பண்ணிருக்கீங்களா?
6: ஒன் டைம் மாத்தி இருக்கேன். ஆனா ஃபைன் எல்லாம் பே பண்ணல. அவர் வந்து ஓகே, நான் லேட் இருந்ததுனால எக்ஸ்கியூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஒழுங்கா யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டேன்.
5: எதுக்காக லைசன்ஸ் கேட்டாரா?
6: லைசன்ஸ் கேட்டாங்க. அந்த டைம்ல பார்த்து நான் லைசன்ஸ் இல்ல, என்கிட்ட எல்எல்ஆர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஒழுங்கா லைசன்ஸையும் கூட வச்சு இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி.
5: சிக்னல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா?
6: ஃபாலோ பண்ணுவேன், கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா இது சிட்டி, கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதனால ஃபாலோ பண்ணுவேன்.
5: எல்லாரும் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா?
6: இல்ல, மோஸ்ட்லி யாரும் இந்த சிட்டிலன்னு பார்த்தோம்னா யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. மோஸ்ட்லி ஜென்ஸுங்க நிறைய பேர் ஃபாலோ பண்றதே கிடையாது. அவங்க பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் ட்ரிபிள்ஸ்ல போக கூடாதுன்னா ட்ரிபிள்ஸ் போறாங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணாம போறாங்க, ரெட் லைட் எரிஞ்சுட்டே இருக்கும் போதே மூவ் ஆகுறாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி ஜென்ஸ் பண்றதுனால டிராபிக் ரூல்ஸ் மோஸ்ட்லி இங்க யூஸ் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன்.
5: நீங்க என்ன டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்க?
6: நான் மோஸ்ட்லி கண்டிப்பா சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுவேன், எப்போ போகணும் எப்போ ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன், கண்டிப்பா ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஆம்புலன்ஸ்னா வருதுன்னா அது வந்து வே விட்டே ஆகணும் அவங்களுக்கு. ஸோ அப்போ வே விட்டுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தேம் பார்த்தோம்னா நான் வந்து மொபைல் யூஸ் பண்றதே எனக்கு பிடிக்காது. பை டிரைவிங்ல இருக்கும் போது மொபைல் யூஸ் பண்றதே எனக்கு சுத்தமா பிடிக்காது. யூஸ் பண்றவங்களையும் ரொம்ப எனக்கு பார்த்தாலே டென்ஷன் ஆகும். அண்ட் தென் வந்து எப்பவுமே இருக்கிற டிராபிக் ரூல்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆவேன். என்னென்ன இருக்கோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன்.
5: தேங்க்யூ.
6: தேங்க்யூ.
7: ஹாய்,
5: உங்க பேர் சொல்லுங்க.
7: ஜெயஸ்ரீ.
5: உங்ககிட்ட வண்டி இருக்கா?
7: இப்பதான் வாங்கினேன்.
5: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
7: நான் ஸ்கூட்டி 5+ வச்சிருக்கேன்.
5: லைசன்ஸ் இருக்கா?
7: இல்ல, இனிமேதான் வாங்கணும்.
5: எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க?
7: நானும் ஒரு 3 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன்.
5: ஓகே. ஹெல்மெட் யூஸ் பண்றீங்களா?
7: யூஸ் பண்ணுவேன்.
5: டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா?
7: கண்டிப்பா.
5: டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டி ஃபைன் பே பண்ணிருக்கீங்களா?
7: நிறைய டைம் மாட்டிருக்கேன்.
5: சிக்னல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா?
7: கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணாம போனாலும் சென்னையில பிடிக்காம இருப்பாங்களா போலீஸ்?
5: எல்லாரும் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா?
7: நிறைய பேர் ஃபாலோ பண்றதே கிடையாது. அதுவும் இந்த சென்னையில சுத்தமா பண்றதே கிடையாது. மத்த சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது பண்றது கிடையாது.
5: நீங்க என்னென்ன டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
7: நான் வந்து டிராபிக் ரூல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஸ்பீட் லிமிட் கண்ட்ரோலா இருக்கும். ஏன்னா எனக்கு அவ்வளோவா கொஞ்சம் பயம் தான் ஓட்டுறதுக்கு, ஓரளவுக்கு ஓட்டுவேன். அதுக்கப்புறமா மொபைல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இந்த ப்ளூடூத் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நான் பைக் போட மாட்டேன்.
5: ஓகே, தேங்க்யூ.
7: தேங்க்யூ.
5: ஹாய், உங்க பேரு?
8: நிர்மலா.
5: உங்ககிட்ட வண்டி இருக்கா?
8: இருக்கு.
5: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
8: ஹீரோ ஹோண்டா ப்ரெஷர்
5: வச்சிருக்கேன். லைசன்ஸ் இருக்கா?
8: லைசன்ஸ் இருக்கு.
5: எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க?
8: ஒரு 7 இயர்ஸா ஓட்டுறேன்.
5: ஹெல்மெட் யூஸ் பண்றீங்களா?
8: ஹெல்மெட் யூஸ் பண்றேன். ஆனா சிட்டி சைடு வரும்போது மெயினா யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதே டவுன் சைட்லாம் அவ்வளவா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அதனால யூஸ் பண்றதும் இல்லை.
5: டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா?
8: யா ஷூர், டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும் சிட்டில. ஆனா டவுன்ல பாத்தீங்கன்னா அது மாதிரி எதுவுமே இல்லை. சொல்ல போனா அங்க ஹைவேவும் இல்லை, ஒரே ஒன் வே மட்டும்தான். அதுவும் வந்து டிராபிக் போலீஸும் அவ்வளவா சரியா ஒர்க் பண்றதே இல்லைங்க. சில டைம்ல ஆக்சிடென்ட் கூட நடக்கும் ஹெல்மெட் யூஸ் பண்ணாதனால. அதனால சில டைம் ரொம்ப டிராபிக்கா இருக்கும் போது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க டவுன்ல.
5: டிராபிக் போலீஸ் கிட்ட ஃபைன் பே பண்ணிருக்கீங்களா?
8: பே பண்ணிருக்கேன்.
5: எதுக்காக?
8: ஹெல்மெட் போடாதனால சில டைம்ல பிடிப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடா வர்றதுனால.
5: சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்களா?
8: ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இங்க சென்னையில ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே டவுன்ல வந்து அவ்வளவா ஃபாலோ சிக்னல்ஸே இல்ல, ஃபாலோ பண்ண மாட்டாங்க.
5: எல்லாரும் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா?
8: இல்ல, சொல்ல போனா அவ்வளவா இல்ல. சிலர் வந்து ஃபாலோ பண்றாங்க, சிலர் வந்து அவ்வளவா ஃபாலோ பண்றது. மெயினா ஜென்ஸ் வந்து ஃபாலோ பண்றதே இல்ல, அதுவும் யங்ஸ்டர் வந்து அவ்வளவா இருக்கிறது இல்ல.
5: நீங்க என்ன டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்க?
8: டிராபிக் ரூல்ஸ்னா ஸ்பீட் லிமிட்டா போறது, அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் எதனா வந்தா வழி விடணும், மெயினா வழி விடணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஸ்பீடா போகாம லிமிட்டடா ஸ்பீட் போனா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த ஸ்கூல் சைட்லாம் போனீங்கன்னா எப்பவுமே இந்த பசங்கலாம் கிராஸ் பண்ணுவாங்க, அதனால லிமிட்டட் ஸ்பீடா போனா நம்மளுக்கும் நல்லது பசங்களுக்கும் நல்லதா இருக்கும். அது வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
5: வண்டி ஓட்டும்போது செல்போன் யூஸ் பண்ணுவீங்களா?
8: இல்ல, யூஸ் பண்ணலாம். ரொம்ப அர்ஜென்டா இருந்தா செல்போன் யூஸ் பண்றதுக்கு பதில் ப்ளூடூத் ஹெட் போன் அது மாதிரி யூஸ் பண்ணா நம்மளுக்கும் சேஃப்டியா இருக்கும், போனும் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும்.
5: தேங்க்யூ.
8: தேங்க்யூ.
9: ஹலோ புஷ்பா.
10: Hi.
9: So in the past few years, I see traffic is getting increased a lot despite of many flyovers built in place. I somehow believe that accidents are self-controlled ones. The cautious driver will never lose his control. When you happen to get a chance, please see Chennai Traffic Police website for the statistics of accidents. It's increasing every year.
1: So, how do you think it can reduce?
9: How about a thought of an individual that I'll never break traffic rules, that I'll stop when yellow signal asks to stop,

0: and other usage, usage of indicators, headlights, switched on when needed. Helmets not in our petrol tank. Rather we wear. Drive always in straight lines instead of sudden lefts and rights. Avoid drinking and drives, etc. Let's think if the whole Chennai follows the rules for one day, I'm just wondering how much of accidents might get reduced. So yeah, that's about it.
1: Thank you.
2: Hi.
1: Hi.
2: உங்க பேர் என்ன?
1: என் பேர் சாதனா.
2: நீங்க வண்டி வச்சிருக்கீங்களா?
1: ஆமா.
2: எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க?
1: நான் ஒரு சுமார் 2 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்.
2: லைசன்ஸ் இருக்கா?
1: ஆமா, கண்டிப்பா இருக்கு.
2: ஓகே. டிராபிக் போலீஸ் கிட்ட ஃபைன் பே பண்ணிருக்கீங்களா?
1: இல்ல, இது வரைக்கும் எதுக்கும் பே பண்ணது இல்ல.
2: டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா?
1: ஆமா, கண்டிப்பா.
2: எல்லாரும் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா?
1: நிறைய பேர் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது கிடையாது, எஸ்பெஷலி இந்த டூ வீலர்ஸ் அண்ட் பைக்ஸ் அண்ட் ஈவன் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் யாருமே டிராபிக் இது ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்றது கிடையாது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த பப்ளிக் பஸ்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்டாப் சிக்னல்லே நிக்க மாட்டாங்க, அவங்க வாட்டில போய்கிட்டே இருப்பாங்க. அண்ட் டூ வீலர்ஸ் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் அதெல்லாம் போடுறது கஷ்டம். அண்ட் ஷேர் ஆட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வாட்டில திடீர்னு எந்த சிக்னலுமே கொடுக்காம நடு ரோட்லயே நின்றுவாங்க. அண்ட் வண்டி அவங்க நின்றுட்டு எடுக்கும் போதும் அவங்க பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு பாக்கவே மாட்டாங்க, அவங்க வீட்டுல எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க.
2: நீங்க என்ன டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்க?
1: ஸ்டாப் சிக்னல் போட்டவனே நிப்பேன் அண்ட் ஸ்பீட் லிமிட் அதுக்கேத்த மாதிரி ஓட்டுவேன். அந்த மாதிரிதான் ரெகுலர் ரூல்ஸ்.
2: சாதாரணமா ஆக்சிடென்ட்ஸ்க்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
1: ஆக்சிடென்ட்ஸ் காரணம் வந்து இவங்க வந்து இக்னோர் பண்றது, சுத்தி என்ன வண்டி வருது எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அவங்களே ஒரு சொந்த வேர்ல்ட்ல ஓட்டிட்டு இருப்பாங்க வண்டியை. பாத்தீங்கன்னா பின்னாடி வண்டி வருதா, ஹார்ன் அடிக்கிறாங்களா, எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. அதுதான்
2: வண்டி ஓட்டும் போது செல்போன் யூஸ் பண்ணுவீங்களா?
1: எப்பயாவது எமர்ஜென்சி அப்ப கால் வரும்போது ஆன்சர் பண்றதுதான், ஆனா ரெகுலர் பேசிஸ்ல எல்லாம் ஓட்டுறது கிடையாது, எடுக்கிறது கிடையாது.
2: தேங்க்யூ.
3: Now we have Nikita who will share few tips on teen driver safety.
4: Hi everybody, it's spring and every teen wants to hit the road, right? So as a parent, the fact that your teen is now behind the wheel probably makes you a little nervous. Whatever happened to that toddler who asked you to tie his shoes? Whatever happened to that third grader who asked you for your help with her homework? Whatever happened to that seventh grader you used to watch at scooter practice? Your teen is now entering a world of responsibilities, a world that needs your influence. It's important that you guide your teen throughout their entire life, especially when they are learning how to drive safely. Under your influence has three great links that can help you in your education efforts. Number one, guidance and enforcement, which is tips on helping your teen follow the rules of the road. Number two, tips on driving with your teen, which is reminders to use when practicing driving together. Number three, educating your teen, which is tips on how to share important information with your teen. Please make sure every teen is aware of their consequences and they drive safely while riding.
3: Thank you, Nikita, for sharing some knowledge on teenage riders and drivers these days. I hope they must have gained some knowledge on how to keep themselves prepared. Keep listening to MOP CRS 107.8.
5: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. தன்னலமற்று பொதுநலத்துக்கு என வாழ்பவர்கள் மிகச் சிலரே. சுதந்திர போராட்ட நேரத்தில் வாழ்ந்த தியாகிகள் பலரை வரலாறுகள் மூலம் கண்டுணர்ந்துள்ளோம். அன்னை தெரசா மேதா பட்கர் வரிசையில் இப்போது பலருக்கும் அறிமுகமாயிருப்பது நம் தமிழகத்தைச் சேர்ந்த டிராபிக் ராமசாமி. இவரை பலர் அஹிம்சை அண்ணியன் டிராபிக் ராமசாமி என்றும் அழைப்பர். இவரது முறையான கல்வி 12 வகுப்புடன் முடிந்தது. பின்னர் பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூட் மும்பை கல்வி நிறுவனத்தில் அஞ்சல்வழி மூலம் துணித்துறையில் AMIE என்ற பட்டம் பெற்றார். ஊர்காவல் படையிலும் முன்பு பணியாற்றியுள்ளார். ஒரு மில்லில் பியூனாக வேலை பார்த்த ராமசாமி சென்னை பாரிமுனையில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த போக்குவரத்து காவலருக்கு உதவி இருக்கிறார். இதனால் அவரை பாராட்டும் வகையில் அவருக்கு அடையாள அட்டை வழங்கியிருக்கிறார்கள் போக்குவரத்து காவலர்கள். இதனாலேயே ராமசாமி என்ற பெயருக்கு முன்னால் டிராபிக் என்ற அடையாள பெயர் ஒட்டிக்கொண்டு டிராபிக் ராமசாமி ஆனார். எப்போடா 58 வயசாகும், நிம்மதியா வீட்டுல ஓய்வெடுக்கலாம் என்பதுதான் வேலைக்கு போகும் பலரது கனவு. தனது 73 வயசில் தான் நேசிக்கும் சென்னை நகரம் ஒரு தூய்மையான நகராக மாற வேண்டும் என நடு ரோட்டில் நின்று கொண்டு டிராபிக் ஒழுங்குபடுத்துவது, பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த மீன்பாடி வண்டிகளை ஒழித்தது, பொதுமக்கள் பஸ்ஸில் பயணம் செய்வதற்கு இடையூறாக சில வழித்தடங்களில் இருந்த ஆட்டோக்களை ஒழித்தது, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் தெருமுனை ஆக்கிரமிப்பு கடைகளை இடிக்க கோர்ட்டில் கேஸ் போட்டு வெற்றியடைந்தது என இவரது பொதுநல சாதனைகள் நீளும். மீன்பாடி வண்டிகளை கேஸ் போட்டு ஒழித்ததால் இவர் மீது கோபம் கொண்ட சிலர் அடியால் வைத்து அடித்து இவரது ஒரு கண்ணை செயலிழக்க வைத்தார்கள். இருந்தாலும் இவரது சாதனை பயணம் இன்னும் தொடர்கிறது. இப்படி பொதுநலம் ஒன்றையே குறிக்கோளாக வாழ்ந்து வருபவருக்கு குடும்பம் எப்படி துணை நிற்கும்? அவர் முட்டாள்தனமான காரியம் செய்கிறார் என ஒதுக்கி வைத்துள்ளது அவரது குடும்பம். தனது பொதுநல சேவையால் பல சமூக விரோதிகளின் எதிரியாகிவிட்டபடியால் தனது குடும்பத்துக்கு அவர்கள் மூலம் ஆபத்து வரலாம் என கருதி தற்போது நண்பர்களின் துணையுடன் தனியாக வசித்து வருகிறார். எந்த அரசு வந்தாலும் தப்பு நடக்கிற இடத்தில் எல்லாம் தட்டி கேட்கும் இவரால் அரசுக்கு தலைவலிதான். டிராபிக் ராமசாமி ஏராளமான பொதுநல வழக்குகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். 2002 சென்னையில் அதிக எடை ஏற்றி கொண்டு கட்டுப்பாடில்லாமல் ஓடிய மீன் ஏற்றும் வண்டிகளுக்கு எதிராக நீதிமன்ற தடை பெற்றவரும் இவரே. சென்னையில் அனுமதி இல்லாமல் பல அடுக்கு கட்டிடங்களை கட்டிய பெரும் முதலாளிகளுக்கு எதிராக பல வழக்குகளை போட்டு பல கட்டிடங்களை இடிக்க வைத்தார். பல கட்டிடங்கள் செயலிழக்க செய்தார். கட்டிடங்கள் கட்டுவதில் ஒரு முறைமையை உருவாக இது வழிவகுத்தது. சென்னையில் கட்டப்படும் எல்லா கட்டிடங்களும் கார் நிறுத்த வசதிகளுடன் மட்டுமே கட்டப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற ஆணையினையும் இவர்தான் பெற்றார். இது இன்று தமிழகம் முழுக்க பரவலாக அமல் செய்யப்படுகிறது. அரசு நிதி வீணடிக்கப்படுவது, முறைகேடாக அரசு செயல்பாடுகள் ஆகியவற்றுக்கு எதிராக தொடர்ச்சியாக நீதிமன்றத்துக்கு சென்றபடியே இருக்கிறார் ராமசாமி. இவர் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் சென்னை தென் மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். டிராபிக் ராமசாமி அவர்களால் தொடர்ந்த வழக்குகளால் கோபம் கொண்ட எதிர்த்தரப்பினரால் பல முறை தாக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவரது பணிகளை அவர் கைவிட்டதில்லை. 2000 இவர் வழக்கறிஞர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குக்காக வழக்கறிஞர்களாலேயே தாக்கப்பட்டார். 2002 மீன் விற்பனையாளர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார். இவர் மீது பல்வேறு பொய்வேறு வழக்குகள் காவல்துறையினரால் போடப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். டிராபிக் ராமசாமிக்கு ஆயுதப்படை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் அவருக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அவரது பணிகளுக்கு பல தடங்கல்கள் இருந்தாலும் தொடர்ந்து இயங்க அவருக்கு பொதுமக்கள் உதவி புரிகின்றனர். டிராபிக் ராமசாமி அவர்களைப் போல ஒரு பொதுநலம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் எல்லோருக்குள்ளும் இருந்தாலும் குடும்பம் அல்லது தொழில் என ஏதாவது ஒன்று தடுக்கும். எனவே முழுதாக இறங்காவிட்டாலும் சமூகம் நன்றாக இருக்க களத்தில் இறங்கி களை எடுக்கும் டிராபிக் ராமசாமி அவர்களுக்கு உதவியாக இருப்போமா?

0: ஐயோ போன் அடிக்குது, எங்க அடிக்குதுன்னு தெரியலையே. எங்க போனு?
1: அம்மா வேணா எடுக்காதீங்க.
0: ஏய் போனை கொடு, நீ ஒழுங்கா சிப்ஸ் சாப்பிடு, நான் போன் பேசணும், லேட் ஆயிடுச்சு வேற.
1: அம்மா வண்டி ஓட்டணுமா? வேணாமா?
0: எனக்கு தெரியும், ஏற்கனவே ஆபீஸ்க்கு வேற லேட் ஆயிடுச்சு, ஒன்ன வேற ஸ்கூல்ல விட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு வேற போகணும். ஹலோ, அப்படிங்களா? சரிங்க. ஹலோ, சொல்லுங்க. வந்துட்டே இருக்கேங்க, இந்த ஆபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன், குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ, வண்டி தருவாருது. ஐயோ ஐயோ, முன்னாடி போற வண்டியில இடிச்சிட்டேனே. ஐயோப்பா, எங்க எதுவும் ஆகலையே, கண்ணு எதுவும் ஆகலையில.
1: இதுக்குதான் வேணாம்னு சொன்னேன், நீ போன் பேசின பத்தியா என்ன ஆச்சு?
0: வண்டி ஓட்டும் போது மொபைல் பேசாதீர்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

என்பது பயணிக்கவா அல்லது மரணிக்கவா? சாலை பயணம் என்பது மரணத்தை முன்னிருக்கையில் அமர வைத்து செல்வது போலாகிவிட்டது. இப்போது வாகன யமன் எப்போது வந்து உயிரை இழுத்து செல்வான் என்று அறிய முடியாத சூழல். எப்பொழுதும் மரணம் நிகழலாம் என்னும் நிலையில் நிகழ்கின்றன இன்றைய சாலை பயணங்கள். ஒரு அமெரிக்கரும் ஒரு இங்கிலாந்து நாட்டவரும் ஒரு இந்தியரும் பேசிக் கொண்டார்கள். அமெரிக்கர் சொன்னார், எங்கள் நாட்டில் வாகனங்கள் வலதுபுறமாக செல்லும். இங்கிலாந்துக்காரர் சொன்னார், எங்கள் ஊரில் இடதுபுறமாக செல்லும். இந்தியர் கடைசியாக சிரித்துக் கொண்டே சொன்னார், எங்கள் ஊரில் இடைவெளி இருக்குமிடமெல்லாம் செல்லும் என்று. இந்திய சாலைகளில் மட்டுமே சுமார் 3 லட்சம் விபத்துகள் வருடந்தோறும் நிகழ்கின்றன. 80,000 உயிர்களை கொல்லும் இந்த சாலை விபத்துகள் மூலம் ஆண்டுக்கு 3,600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகின்றது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சாலைகளை பயன்படுத்துவோரின் அலட்சியமே 90 விழுக்காடு விபத்துகளுக்கு காரணமாகிறது என்று இந்தியாவிலும் உலக அளவிலும் எடுக்கப்பட்ட ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மஞ்சள் விளக்கு என்பது வேகத்தை குறைப்பதற்கான எச்சரிக்கை விளக்கு என்பதற்கு பதிலாக வேகத்தை கூட்டுவதற்கான எச்சரிக்கை விளக்காகத்தான் சென்னை வாசிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மஞ்சள் விளக்கு வந்தவுடன் காரை நிறுத்தினால் பின்னால் வருபவன் அடுத்த சிக்னல் வரும் வரை திட்டி தீர்ப்பான், அல்லது இருசக்கர வாகனங்களும் ஆட்டோக்களும் நம்முடைய காரை முத்தமிடும். சென்னையில் லேண்ட் இருப்பதும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் பெரும்பாலானோருக்கு தெரிவதில்லை, அல்லது தெரியாதது போல நடிக்கிறார்கள். ரயில்வே கிராசிங் என்றால் இருசக்கர வாகனத்தை சாய்த்து நுழைப்பது எழுதப்படாத தேசிய சட்டமாகிவிட்டது. ஆட்டோக்கள் என்றால் பாம்பு போல வளைந்து ஓட வேண்டும் என்பதும், தண்ணி லாரியனில் சுய பக்தரின் வேகப்பந்து போல செல்ல வேண்டும் என்பதும், இருசக்கர வாகனங்கள் எனில் கோடிட்ட இடங்களை நிரப்புவது போல செல்ல வேண்டும் என்பதும் தான் இன்றைய சென்னை போக்குவரத்து விதிகள். இந்த விதிகளின்படி செல்லவில்லை எனில் வசவும் புதுசா ஓட்டான் போல என்னும் நக்கல் பேச்சுகளும் தான் பரிசு. உலகின் 80% வாகனங்கள் வளர்ந்த நாடுகளிடம் இருக்கின்றன. ஆனால் 80% விபத்துகள் வளரும் நாடுகளில் தான் நிகழ்கின்றன என்கிறது ஆய்வு ஒன்று. காரணம், வளர்ந்த நாடுகளில் உள்ள சீரான போக்குவரத்து விதிமுறைகளும் அதை நிறைவேற்றுவதற்கு எடுக்கப்படும் பாரபட்சமற்ற சட்ட ஒழுங்குகளும் தான். அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் சாலை விதிமுறைகளை மீறுவோர் பாரபட்சமின்றி தண்டனை பெறுகிறார்கள். குறிப்பிடப்பட்டுள்ள வேகத்துக்கு அதிகமாக வாகனம் ஓட்டும் வாகன ஓட்டிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அபராதம் கட்டியே ஆக வேண்டும். ஓட்டும் வேகத்திற்கு ஏற்ப அபராத தொகை அதிகமாகும். எத்தனை தடவை வேகமாக ஓட்டுகிறோம் என்பதற்கு ஏற்பவும் அபராதம் அதிகரிக்கும். பள்ளிக்கூடம் இருக்கும் பகுதிகளில் வேகமாக காரை ஓட்டினாலோ, சாலை பணி நடக்கும் இடங்களில் வேகமாக காரை ஓட்டினாலோ பல மடங்கு அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். அபராதம் கொடுக்க வரும் காவல்துறையினரை லஞ்சம் கொடுத்து மடக்க முடியாது. விஸ்கான்சின் மாநிலத்தில் உள்ள மில்வாக்கியில் அதிக வேகத்தில் ஓட்டிய ஒரு உயர் அதிகாரிக்கு போக்குவரத்து காவலர் அபராதம் விதித்த நிகழ்வு ஜேர்னல் சென்ட்ரல் பத்திரிகையில் வெளியானது. அமெரிக்க வாகனங்களில் குழந்தைகளுக்கான தனிப்பட்ட இருக்கைகள் இருக்கின்றன. அங்கே அந்த இருக்கைகளில் தான் குழந்தைகளை அமர வைக்க வேண்டும், இல்லையே கடுமையான அபராதம் கட்ட வேண்டியதுதான். குறிப்பிட்ட வரிசையில் பயணிப்பவர்கள் சிக்னல் செய்யாமல் அடுத்த வரிசைக்கு செல்வதோ அல்லது குறுக்கும் நெடுக்குமாக ஓட்டுவதோ அமெரிக்காவில் அபூர்வமான காட்சிகள். முன்னால் செல்லும் யாராவது தவறு செய்கிறார்கள் என்றால் பின்னால் வருபவர் ஹாரன் அடித்து கண்டிப்பார். அப்படி செய்வது முன்னால் செல்பவரை திட்டுவது போல. அமெரிக்காவில் வருடக்கணக்கில் கார் ஓட்டினால் 2-3 முறை ஹாரன் சத்தம் கேட்கலாம், அவ்வளவுதான். மற்றவர்களின் கவனத்தை கவரவோ ஹாய் சொல்லவோ தவறு ஏதும் நிகழாமல் ஹாரன் அடிப்பதோ சட்டப்படி குற்றம் அமெரிக்காவில். அமெரிக்க சாலைகளின் வலது ஓரத்தில் அவசர தேவை வாகனங்கள் செல்வதற்காக மட்டுமே ஒரு வரிசை இருக்கும், ஹோல்டர் என்பார்கள். அதில் வேறு வாகனங்கள் ஏதும் செல்லக்கூடாது என்பது சட்டம். அதை யாரும் மீறுவதும் இல்லை. சாலையில் ஆம்புலன்ஸ் வாகனம் வருகிறது என்றால் உடனே எல்லோரும் வலது ஓரமாக சென்று வழிவிட வேண்டும். போக்குவரத்து நெரிசல் உள்ள நேரங்களில் இந்த அவசர சிகிச்சை வாகனம் ஓரமாக இருக்கும் பிரத்யோக சாலையில் பயணிக்கும். நோயாளிக்கு போக்குவரத்து நெரிசலினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. வில் என்னும் அறிவிப்பு பலகை சிறு சாலை சந்திப்புகளில் எல்லாம் காணப்படும். நள்ளிரவானாலும் கூட அங்கே பயணிக்கும் வாகனங்கள் அந்த அறிவிப்பு பலகையை பார்த்தவுடன் நின்றுவிட்டுதான் செல்கின்றன. பள்ளிக்கூட சிறுவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களின் கதவு திறந்திருக்கிறது என்றால் நில் என்று அர்த்தம். குழந்தைகள் இல்லை என்றால் கூட கதவு திறந்திருக்கும் பள்ளிக்கூட வாகனங்களை கடந்து செல்லும் வாகனங்கள் நின்றுவிட்டுத்தான் சென்றாக வேண்டும். இல்லையே பள்ளிக்கூட வாகன ஓட்டியே நிற்காமல் செல்லும் வாகனங்களின் விவரங்களை காவல்துறை

0: இன்று சுமார் 1.5 கோடி பேர் வருடந்தோறும் விபத்துகளில் சிக்கி உயிரிழக்கிறார்கள், 50 கோடி பேர் காயமடைகிறார்கள் என்கிறது உலக சுகாதார நிறுவனம். இதே நிலை நீடித்தால் இந்த புள்ளி விவரங்கள் 2020களில் இன்றைய நிலையை விட சுமார் 65 விழுக்காடுகளுக்கு மேல் அதிகரிக்க கூடும் என்று அந்த நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளரும் நாடுகளில் ஏற்படும் அதிகப்படியான விபத்துக்கு காரணம் இருசக்கர வாகனங்கள், சைக்கிள்கள் மற்றும் பாதசாரிகள் என்கிறது உலக சுகாதார நிறுவன அறிக்கை. தமிழ்நாட்டில் மட்டும் 83 லட்சம் வாகனங்கள் ஓடுகின்றன. 2005 ஆண்டு மட்டுமே சுமார் 60,000 விபத்துகள் தமிழகத்தில் நடந்திருக்கின்றன. சுமார் 10,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சாலை விபத்துகளில் காயமடைபவர்களை பொறுத்தவரையில் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புதல் என்பது வளரும் நாடுகளில் மிக மிக குறைவு. ஆனால் வளர்ந்த நாடுகளில் காயமடைபவர்களில் 98% மக்கள் மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பி விடுகிறார்கள். காரணம், அவர்களுடைய வாகனங்கள் விபத்து சோதனைகளையும் காற்றுப்பை வசதி போன்றவற்றையும் கொண்டிருப்பதும், அங்கு வாகன ஓட்டிகள் இருக்கை பார்ப்பை அணிவது கட்டாயமாகப்பட்டிருப்பதும் தான். பல நாடுகளில் விபத்து நிவாரண உதவிகள் நல்ல நிலையில் இல்லாததும் விபத்துகளில் காயமடைவோர்களை வெகுவாக பாதிக்கிறது. இந்தியா போன்ற நாடுகளில் நடுத்தர மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழே வசிப்பவர்கள் விபத்து காப்பீடு செய்து கொண்டிருப்பது மிகவும் அபூர்வமாக இருப்பது விபத்தில் காயமடைந்தவர்களின் மருத்துவ உதவியை பாதிக்கிறது. விபத்துகளின் மூலமாக உயிரிழப்புகள் நேர்வதற்கு காரணமாக உலக சுகாதார நிறுவனமும் உலக வங்கியும் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கைகளில் பல செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதலாவதாக, வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதும் தேவையற்ற சாலை பயணங்களும் சாலைகளில் உறுதிக்கும் தகுதிக்கும் மீறிய வாகனங்களின் எண்ணிக்கைக்கும் வாகனங்களின் வடிவங்களும் விபத்துக்களை நிர்ணயிக்கும் காரணங்களில் சில. இருசக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் இவையெல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே சாலையில் செல்லும் இடங்களில் விபத்துகள் அதிகரிக்கின்றன. இரண்டாவதாக, அதிக வேகமாக காரோட்டுவதும் குடித்து விட்டு காரோட்டுவதும் கைபேசி போன்றவற்றை பயன்படுத்தி சாலையில் கவனத்தை செலுத்தாமல் வண்டி ஓட்டுவதும் வாகனங்கள் செல்ல சரியான சாலை வடிவமைப்பு இல்லாமல் இருப்பதும் சாலை விதிகள் சரியாக அமல்படுத்தப்படாமல் இருப்பதும் விபத்துக்கான காரணங்களில் இன்னும் சில. மூன்றாவதாக, இருக்கை வார்ப்பாட்டை அணியாமல் இருப்பது, வாகனம் ஓட்டும் வயது வராதவர்கள் வாகனம் ஓட்டுவது, மக்களிடையே சகிப்புத்தன்மை இல்லாமல் இருப்பது, தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்கள் ஓட்டுவது, வாகன ஓட்டிகள் செய்யும் சிறு சிறு தவறுகளை மன்னிக்கும் மனநிலை இல்லாமல் இருப்பதும் போன்றவையும் விபத்துகளை உருவாக்குகின்றன.
1: அடுத்த நிகழ்ச்சியா ஒரு நேர்காணல் பேச வராரு டிராபிக் போலீஸ் மிஸ்டர் பாலாஜி. அவர் என்ன சொல்றாருன்னு கேக்கலாமா? இந்த நேர்காணலில் நான் உங்களுடன் சுமித்ரா. ஹலோ சார்.
2: ஹலோ,
1: MOPCRS 107.8 ல இருந்து பேசுறேன்.
2: ஆ சொல்லுங்க.
1: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
2: என் பேர் பாலாஜி, நான் ஒரு 4 வருஷமா டிராபிக் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: நீங்க இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பாத்துருக்கீங்க டிராபிக்ல?
2: இனிஷியலா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு டிராபிக்கோ இல்ல இவ்வளவு பஸ் இவ்வளவு கார் இதெல்லாம் இல்ல. இப்போ வந்து இதெல்லாம் அதிகமாகி இப்ப இன்னும் டிராபிக் அதிகமா தான் போயிட்டே இருக்கு. அண்ட் எவ்ரிடே நிறைய ப்ராப்ளம்ஸ்னால டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுங்கறதே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஜாபா தான் ஆயிட்டு இருக்கு.
1: நிறைய டிராபிக் இருக்கப்போ அந்த அந்த இடத்துல ஒரே ஒரு போலீஸ்மேன் தான் ஜங்ஷன்ல இருக்காருன்னா அந்த சிச்சுவேஷன் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க?
2: இல்ல, ஒரு போலீஸ்மேன் இல்ல, அது வந்து பீக் அவர்ஸ் இல்ல நார்மல் அவர்ஸ் அதை பேஸ் பண்ணி எங்க அதிகமா டிராபிக் ஆகும் எங்க கம்மியா டிராபிக் ஆகுங்கறது எங்களுக்கு ஓரளவு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில ஒரு 8 to 9 வந்து மவுண்ட் ரோட் பக்கம், அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் அந்த ஏரியாஸ்ல எல்லாம் கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஆபீஸ் விடுற டைம்லயும் அங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ அங்க வந்து ஒரு 20 feet அப்படி இல்லைன்னா ஒரு 2 சிக்னலுக்கு ஒரு போலீஸ் கண்டிப்பா நிற்போம். சோ அந்த மாதிரி நேரத்துல அங்க டிராபிக் ஜாம் ஆகும் போது நியர்பை போலீஸை கான்டாக்ட் பண்றதோ இல்ல அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கறதோ எங்களுக்கு ஈஸியா இருக்கும். நாங்க எங்க ஒர்க்க பிளான் பண்றதே அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவோம்.
1: ரெய்னி சீசன்ல டிராபிக் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க?
2: ரெய்னி சீசன்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் எடுத்துப்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி 2 வீலர்ஸோட

0: அவுட் நிறைய குறைஞ்சிடும். ஸோ அந்த நேரத்தில் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றது நார்மல் சீசனோட ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. அந்த நேரத்தில் நிறைய ஆக்சிடென்ட் ஆகும், அதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளமா இருக்குமே தவிர அந்த நேரத்தில் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான வேலையா இருக்காது. ஏன்னா நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
1: எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ்ல பவர் இல்லாதப்போ என்ன பண்ணுவீங்க, டிராஃபிக் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க?
0: ஹேண்ட் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போதான் பயங்கர காம்ப்ளிகேட்டடா இருக்கும், ஏன்னா எல்லாருமே அர்ஜென்ட்ல இருப்பாங்க, ரஷ்ல இருப்பாங்க. ஸோ அவங்க கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்டும் போது மிடில் ரோட்ல நின்று நாங்க டிராபிக் கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அந்த நேரத்துல நிறைய சொல்ல வேண்டியிருக்கும், நில்லுங்க இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து கொடுத்து கஷ்டப்பட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுவோம்.
1: எந்த எந்த மாதிரி ஏஜ் குரூப் பீப்பிள் வந்து டிராபிக் வயலேட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க?
0: டிராபிக் வயலேட் பண்றதுக்கும் ஏஜ் குரூப்புக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணல. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா யாரு அர்ஜென்சில போயிட்டு இருக்காங்களோ அவங்கதான் டிராபிக் வயலேட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து சீக்கிரம் போகணும், எனக்கு அந்த இடத்துக்கு உடனே போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து சரி ஓகே எல்லோ சிக்னல் தானே ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரெட் மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்கும் டிராபிக் வயலேட் பண்றதுக்கும் அதிகமா சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. அர்ஜென்சி யாருக்கு இருக்கும் அவங்க டிராபிக் வயலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க.
1: ஓகே, அந்த மாதிரி டிராபிக் ரூல்ஸ் வயலேட் பண்றவங்கள எப்படி என்ன பண்ணுவீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
0: அது டிபெண்ட்ஸ்மா. இஃப் ஹாஸ்பிட்டல்ல உண்மையிலே யாராவது அர்ஜென்டா இருக்காங்க அப்படின்னா சரி இப்போ கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். இல்ல ரொம்ப ஃபன்னுக்கு இல்ல வீம்புக்கு டிராபிக் வயலேட் பண்ணாங்கன்னா கூப்பிட்டு வார்ன் பண்ணுவோம். இஃப் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன்னா ஃபைன் பண்ணி. ஸோ டிபெண்ட்ஸ் அந்த அந்த சிச்சுவேஷன்ல என்ன கேஸ்ல அவங்க டிராபிக் வயலேட் பண்ணிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க டீல் பண்ணிப்போம்.
1: சப்போஸ் ஆம்புலன்ஸ் டிராபிக்ல மாட்டிச்சுன்னா அந்த சிச்சுவேஷனை எப்படி கிளியர் பண்ணுவீங்க?
0: இப்போ அது வந்து எந்த ஏரியால மாட்டுதுங்கிறத பொறுத்து. இப்போ டிராபிக் கம்மியா இருக்கிற ஏரியால ஆம்புலன்ஸ் வந்து மாட்டுனுச்சு அப்படின்னா கேர் பண்றது ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மவுண்ட் ரோடில உங்க காலேஜ் பக்கத்துல எங்க டிராபிக் ஆம்புலன்ஸ் மாட்டினாலும் அதை கிளியர் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். ஸோ மற்ற எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு மற்ற வண்டியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் அனுப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதர் சிக்னல்ல நிற்கிறவங்களும் அர்ஜென்சியில நிற்பாங்க. ஸோ அதனால அவங்கள்ட்ட தான் சுத்தி வாங்க வேண்டியிருக்கும். பட் அகெயின் ஆம்புலன்ஸ் ப்ரியாரிட்டியா இருக்கிறதுனால மத்த எல்லா வண்டியும் பிளாக் பண்ணிட்டு அந்த ஏரியாவை மட்டும் கிளியர் பண்ணி ஆம்புலன்ஸ் போக சொல்லிடுவோம்.
1: ஓகே சார், இப்ப இருக்க யூத்க்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலாம் இருக்கீங்க?
0: இப்ப இருக்கிற யூத்ஸ்க்கு மெயின் அட்வைஸ் வந்து எல்லாரும் கண்டிப்பா உடனே லைசன்ஸ் எடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வி கேட்ச் அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் எப்ப போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் டிராபிக் ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, அது உங்க சேஃப்டிக்கு தான், எங்க சேஃப்டிக்கு இல்ல. சிக்னல் எல்லோ மாறுனுச்சுன்னா அவசரத்துல இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ரெட் ஆன் கிரீன் வந்ததுக்கு அப்புறம் போங்க. ரெட் சிக்னல் இருக்கும்போது கிராஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் கிவ் வே டு ஆம்புலன்ஸ். வயசானவங்க ரோட கிராஸ் பண்றாங்கன்னா கொஞ்சம் நின்னு போங்க. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், ஆனா நிறைய பேருக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும்.
1: செல்போன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணணும்னு நிறைய ரூல்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சிருக்கா?
0: அதை யூஸ் பண்ணாம விட்டவங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் உண்மையிலேயே குறைஞ்சிருக்குங்கிற டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் இன்னும் சில பேர் வயலேட் பண்றாங்க. அவங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் பார்க்கலாம் அந்த இடத்துல. அண்ட் அதுவும் இல்லாம இப்போ அந்த ப்ளூடூத் வந்ததுனால செல்போன் யூஸ் பண்ணாம ப்ளூடூத் மாட்டிட்டு தே ஆர் டாக்கிங். செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க நாங்க சொல்றது வந்து நீங்க செல்போன் பேசிட்டு போறது இல்ல, பேசாம போறது. வண்டி ஓட்டும் போது ரோட கான்சென்ட்ரேட் பண்ணி வண்டி ஓட்டுறது. ஸோ ஷார்ட்கட்ஸ் எடுத்துட்டு நீங்க மறுபடியும் பேசிட்டே போனீங்கன்னா டிராபிக் ரூல்ஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது, யாரு கை காட்டுறாங்க, யாரு கிராஸ் பண்றாங்க, அதெல்லாம் நோட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்க பேசாம ரோட கான்சென்ட்ரேட் பண்ணி வண்டி ஓட்டுனீங்கன்னா, ஐ மீன் ரூல்ஸ் ஆர் மென்ட் டு ப்ரொடெக்ட். ஸோ அதனால நீங்க ரோட கான்சென்ட்ரேட் பண்ணி வண்டி ஓட்டுனீங்கன்னாலே சேஃபா இருக்கும்.
1: ஓகே சார், உங்க பொண்ணான நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூமா.
1: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ. பை
1: பை.
2: டாக்டர் சார், என் குழந்தைய டைமுக்கு காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி எனக்கு சொல்லாதீங்க. இவ்வளவு சீக்கிரமாகவும் வேகமாகவும் உங்க குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு சொல்லுங்க உங்க நன்றிய.
2: டிரைவர் தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. சீக்கிரமா வண்டியை ஓட்டிட்டு வந்து என் குழந்தை உயிரை நீங்க தான் காப்பாத்தினீங்க.
3: என்னம்மா, நான் என் கடமை தானே செஞ்சேன். நான் வேகமா வரதுக்கு வழி விட்ட பொதுமக்களுக்கு தான் உங்க நன்றியை போய் சேரும்.
2: ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்குள்ளயும் ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு, அதை நினைச்சு தயவுசெய்து ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடுங்க. பொதுநலம் கருதி வெளியிடும்.

0: என்ன நேயர்களே, இந்த முழுநீள ஒளிச்சித்திரத்தை கேட்டீங்களா? இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உபயோகமாகவும் இருந்திருக்கும் நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறோம். இத மனசுல வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம்.
1: Wear helmet, obey traffic rules, signals, always carry your license. Drive safe, be safe.
0: மேலும் பல நல்ல நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா,
1: உங்க நேஹா. Stay tuned to MOPCRS 107.8.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

ஹலோ வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்ககிட்ட பேசுறது ஆர்ஜே லிகிதா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்னடா இவ இப்படி கேக்குறான்னு நினைக்கிறீங்க அதானே? எங்க போனாலும் அதாங்க கேக்குறாங்க, சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுல இருந்தே தெரியுது, சாப்பாடு தாங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்றதுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம், ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன, சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வாழ்றோமே. எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு எல்லாம் எதுக்கு போறாங்க? சாப்பிட்றதுக்காக தாங்க போறாங்க. சாப்பிட்டு நல்லா வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தாங்க நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். அப்படியே டைம் கிடைச்சாலும் பர்கர் பீஸா அதெல்லாம் மட்டும் தாங்க சாப்பிட்றோம். காய்கறி அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம். பணம் சொத்து வீடு பங்களா அதை வந்து மனுஷன் வந்து வேணான்னே சொல்ல மாட்டாங்க, ஆனால் சாப்பாடுன்ற ஒரு விஷயத்த மட்டும்தாங்க போதும்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதுலேருந்தே தெரியுது, உணவே மருந்து என்ற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என் கூட இன்னும் ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க, ஹரிப்ரியா அண்ட் பிரணதி. அவங்க கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் விடலாம். இட்ஸ்

0: சர்க்கரை நோய் உங்களை நெருங்காதிருக்க தினசரி உடல் பயிற்சியும் ஆரோக்கியமான உணவை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். உங்கள் ஆரோக்கிய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: நீங்க கேட்டிருக்காத MOP சமுதாய வானொலி 107.8. ஓகே, நம்ம இப்ப பிரணதி கிட்ட பேச போறோம். ஹாய் பிரணதி.
2: ஹாய் லிகிதா.
1: சொல்லுங்க பிரணதி, எதை பத்தி பேச போறீங்க?
2: இப்போல்லாம் யாருமே ஹெல்த்தை பற்றி கேர் எடுத்துக்கிறதே இல்லை. எல்லாருமே வந்து அப்படியே விட்டுடுறாங்க அவங்க ஹெல்த்தை. ஸோ அதனால் வந்து நிறைய டிசீசஸ்லாம் வருது. அவங்க அதுக்கு வந்து டக்கு டக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறேன், மெடிசன் எடுத்துக்கிறேன், டானிக் குடிக்கிறேன், அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதனால வந்துட்டு அவங்க டிசீசஸ் வந்து டெம்பரரியாக குறையதே தவிர, அதோட சைடு எஃபெக்ட்னால வந்துட்டு திருப்பி புதுசு புதுசாக அவங்களுக்கு வந்து டிசீசஸ்லாம் வருது. இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து மெடிசன் எடுக்கணும்னே கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து காய்கறியிலேயே வந்து நிறைய மெடிசனல் வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம காய்கறியை வச்சே வந்து நம்ம டிசீசஸ்லாம் கியூர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன காய்கறி சாப்பிட்டா என்னென்ன டிசீசஸ்லாம் குறையுமோ அதை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன்.
1: ஃபர்ஸ்ட் எதை பற்றி சொல்ல போகிறீங்க?
2: நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மரம் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து டாப் டு பாட்டம் அப்படியே யூஸ் பண்ணுவோம். மேலே இருக்கிற இலை, அதோட பூ, அதோட தண்டு எல்லாமே வந்து நம்ம சமைச்சு யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து நிறைய மருத்துவ சக்தி இருக்குது.
1: நீங்கள் வாழை மரத்து தானே சொல்கிறீங்க?
2: கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே.
1: ஃபர்ஸ்ட் அதில் எதை சொல்கிறீங்க?
2: ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாழைத்தண்டை பற்றி பார்க்கலாம். வாழைத்தண்டை வந்துட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து தயிரில் போட்டு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நிறைய பேர் ஆஃபீஸ்லாம் போகிறாங்க, அவங்களால வந்து கரெக்டாக டைமுக்கு சமைக்க முடியாதுன்றதுனால ஹோட்டலுக்கு மெஸ்க்குலாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்பைசி ஃபுட், ஆயிலி ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அப்படி வரும்போது அவங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மெடிசன் இல்லாமலே வந்து அவங்க ப்ராப்ளம்லாம் கியூர் ஆகிடும்.
1: பரவாயில்ல பிரணதி, வாழை மரத்தில் இவ்வளோ டிப்ஸ் வச்சுருக்கு, அடுத்து என்ன சொல்ல போகிறீங்க?
2: அடுத்து நம்ம அதே மரத்தில் வாழைப்பூ கூட வந்து அதுக்கும் நிறைய மருத்துவ சக்தி இருக்குது. இப்போது வாழைப்பூ வந்து நம்ம எப்போவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த தோரணத்தெல்லாம் கட்டும்போது அதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் வந்து அதை நம்ம யூஸும் பண்ணலாம். அதை வந்து நம்ம பொரியலாக பண்ணி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே அல்சர் இருந்துச்சுன்னா அது எல்லாமே குறைஞ்சிரும். அடுத்து நம்ம வந்து வெந்தயத்தோட மருத்துவ சக்தியை பற்றி பார்க்கலாம். அது வந்துட்டு இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு அதை பவுடர் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு குடித்தோன்னா நம்ம டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ உலகத்தில் வந்து எல்லாருக்குமே டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஹை அண்ட் லோ போகாமல் இருக்கிறதுக்கு அது கண்ட்ரோலில் வச்சிரும். அதே மாதிரி வெந்தயம் வந்துட்டு நம்ம தயிரில் போட்டு குடித்தோன்னா வந்துட்டு நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும்.
1: ஓகே பிரணதி, ரெய்னி சீசன்ஸில் வந்து கோல்ட், ஃபீவர் அதெல்லாம் வராமல் இருக்கிறது ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா?
2: ஆ, அதுக்கும் இருக்குது. நம்ம இப்போ மிளகு வந்து எப்போவுமே சாதத்தில் இல்லை பொங்கல் பண்ணும்போது அது மாதிரி எப்போ தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு மிளகு கஷாயம் பண்ணி குடித்தோன்னா நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், காஃப், கோல்ட், ஃபீவர் எதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு போயிடும்.
1: நிறைய டிப்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி பிரணதி. அடுத்து நம்ம ஹரிப்ரியா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்காத MOP

0: சமுதாய வானொலி 107.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: Welcome back. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. Hi, Haripriya.
2: Hi.
1: இவங்க வந்து வெண்டைக்காய் அண்ட் இட்ஸ் மெடிசினல் யூசஸ் பத்தி சொல்ல வந்திருக்காங்க. சொல்லுங்க.
2: வெண்டைக்காயில் நிறைய மெடிசினல் யூசஸ் இருக்குது. வெண்டைக்காவை நம்ம நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அது ரொம்ப நல்லது. அடுத்து நிறைய பேருக்கு ரத்த சுகை இருக்குது, அதை வந்து அனிமியான்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காயில் நிறைய அயன் கண்டென்ட் அண்ட் விட்டமின் கே இருக்கிறதுனால அதை நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற தேவையில்லாத தண்ணி அதெல்லாம் அது உறிஞ்சி கான்ஸ்டிபேஷனை குறைக்கும். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, பார்க்கில் வாக்கிங் ஜாகிங்னு பண்ணுறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. வெண்டைக்காயில் கேலரிஸே கிடையாது அண்ட் அதே மாதிரி ஃபைபரும் இருக்குது, அதனால டெய்லி அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வெயிட் தன்னால் குறையும். அடுத்தது கொலான் கேன்சர், உடம்பில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் சாப்பிடலாம், அது நல்லா ஒர்க் பண்ணாலே நமக்கு கேன்சர் வராது. அடுத்து ஹார்ட் டிசீஸ், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் டிசீஸ்னால ரொம்ப அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு மெடிசின்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் சாலிபிள் ஃபைபர் அப்படின்றது வெண்டைக்காயில் இருக்குது அப்படின்றதுனால அது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண உதவும், அதனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அண்ட் வெண்டைக்காய் நம்மளோட இம்யூன் சிஸ்டம்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், எதிர்ப்பு சக்தி வரதுக்கு டெய்லி வெண்டைக்காய் சாப்பிட்டாலே போதும். அப்புறம் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் வெண்டைக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெண்டைக்காவை ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி அதை லைட்டாக கூல் பண்ணிவிட்டு லெமன் வாட்டர் போட்டுட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அண்ட் வெண்டைக்காய் ஐசைட்டுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கும் வெண்டைக்காய் கொடுக்கலாம், இது போன் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்.
1: இப்போ நம்ம ராஜலக்ஷ்மின்றவங்க கிட்ட போய் நேரடியாக பேச போகிறோம், அவங்க என்ன டிப்ஸ் வச்சுருக்காங்கன்னு நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம கூட திருமதி ராஜலக்ஷ்மி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். சொல்லுங்கள் ராஜலக்ஷ்மி. ஹாய்.
3: ஹாய்.
1: உங்களுக்கு பிடிச்ச காய் என்ன, இல்லைன்னா நீங்கள் எந்த காயை வந்து பயன்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறீங்க?
3: எனக்கு பிடிச்ச காயில் கத்திரிக்காய், கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ ரொம்ப பயன்பாட்டில் தான் இல்லை.
1: பரவாயில்லையே, நம்ம டாபிக் ரிலேட்டடாக அவங்க பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் பசங்களுக்கு இல்லை அதோட பெனிஃபிட்ஸை முதல்ல நீங்கள் சொல்லாமா?
3: கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோன்னா அது நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு சத்தை கம்மி பண்ணி இதே நோய் வராமல் தடுக்கும்.
1: நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அந்த காய் ரொம்ப பிடிக்குமா, இல்லை நீங்கள் அதை எப்படி அவங்களுக்கு தெரியாமல் கொடுப்பீங்க?
3: குழந்தைங்க ஆனால் விரும்பி சாப்பிட்றதில்ல கத்திரிக்காய், அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் கொடுப்பேன். கத்திரிக்காய் வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணும்போது கத்திரிக்காய் அதில் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாத விதத்தில் தான் நான் கத்திரிக்காயை கொடுப்பேன்.
1: ஓகே, இப்போ ராஜலக்ஷ்மி நம்மளுக்கு கத்திரிக்காய் சாதத்தோட ரெசிபி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன், எப்படி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க?
3: கத்திரிக்காய் சாதம்னா சாதம் தனியாக நம்ம வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், மசாலா மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்.
1: அதுக்குன்னு உங்கள் ஸ்பெஷல் ரெசிபி ராஜலக்ஷ்மி ரெசிபின்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா?
3: அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் அது குழந்தைங்களுக்கு தெரியாத விதத்தில் அவங்களுக்கு சேரணும், அவ்வளோதான்.
1: ஓகே, ஸோ நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுங்க?
3: யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற கறி மசாலா ஆட் பண்ணுவேன், வெங்காயம் தக்காளியோட கறி மசாலா ஆட் பண்ணி கத்திரிக்காய் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு.
1: ஸோ இது மற்ற மதர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதே ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுத்தா அது உடம்புக்கு நல்லது.
4: தேங்க்யூ ஹரிப்ரியா, பிரணதி அண்ட் ராஜலக்ஷ்மி. என்ன நேயர்களே, இந்த உணவே மருந்து ப்ரோக்ராம் தான் நல்ல டிப்ஸ்லாம் கேட்டிங்களா? இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பண்ணி அசத்துனீங்கன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோக்ராமில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது

0: இதனை தொடர்ந்து எல்லா
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
3: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
3: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
4: இயற்கை உரமே சிறந்தது.
3: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: Put your hands up, for we are here. Give me an M. M. Give me an O. O. Give me a P. P. Together. M. O. P. M. O. P. Nuthiyel. Puliyet.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்கு. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளெஸ், தேங்க் யூ.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான், நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8, a community, our radio, our pride.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
1: கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: நன்னை வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். இன்னைக்கு எம்ஓபி ரேடியோ 107.8 இருந்து உங்கள் ஆர்ஜே சுவாதி பேசுறேன். காஸ்மெட்டாலஜி பத்தி உங்களுக்கு தெரியும், கிரிமினாலஜி பத்தி உங்களுக்கு தெரியுமா? நானே இன்னைக்குதான் அப்படிப்பட்ட படிப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நாம இன்னைக்கு நிவேதிதா தேவி அவங்க கிட்ட கிரிமினாலஜி பத்தி கேட்க போறோம். சொல்லுங்க நிவேதிதா தேவி, கிரிமினாலஜி பத்தி அண்ட் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பத்தி சொல்றீங்களா?
1: வணக்கம் ஸ்வாதி.
0: வணக்கம்.
1: நான் வந்து கிரிமினாலஜி படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வரும்போதே எல்லாரும் என்ன கிரிமினாலஜி படிச்சிருக்கீங்களான்னு ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன இன்ட்ரடக்ஷன்லையும் அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஆமாம், கிரிமினாலஜின்றது வந்து ஒரு வித்தியாசமான கோர்ஸ் தான். என்னோடய யூஜி வந்து பார்த்தீங்கன்னா பிஏ சோஷியாலஜி நான் படிச்சிருந்தேன். என்னோடய எம்ஏ கிரிமினாலஜி எதுக்காக நான் எடுத்தேன்னா, சின்ன வயசுலேருந்தே அதுவும் நான் வாங்கின நாவல்ஸில், எங்கள் அண்ணா வாங்கி வீட்டில் போட்ட நாவல்ஸை ஹாலிடே டைமில் எடுத்து படித்தது தான். ராஜேஷ்குமாரோட டிடெக்டிவ் நாவல்ஸ் நிறையா படிச்சிருக்கேன். அது ஒன்று தான், அதில் வர க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் தான் நான் கிரிமினாலஜி படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இந்த மாதிரி நான் கிரிமினாலஜி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டோடு இருக்கேன்னு தெரிஞ்ச என் பேரண்ட்ஸ் அதில் நான் சேர்றதுக்கு எந்த விதமான தடையும் சொல்லலை. ஆனால் ஊரில் இருக்க சொந்தக்காரங்க எதுக்கு ஒரு பொண்ணு கிரிமினாலஜி படிக்க வைக்கிறீங்க இப்படின்னு நிறையா கேள்வி எழுப்புனாங்க. இதனால் நாளைக்கு அவங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னு கேள்வி எழுப்புனதையும் மறந்துட்டு என் பேரண்ட்ஸ் என் மேலே இருந்த நம்பிக்கையிலையும் கிரிமினாலஜி படிக்கிறதுக்கு அனுப்புனாங்க.
0: ஸோ ரொம்ப கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அப்பா அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் எங்கேயுமே நம்ம வந்துட்டு நகர முடியாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். உங்கள் சொந்தக்காரங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணாலோ, உங்கள் அப்பா அம்மா கூட இருந்தனால நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க. கிரிமினாலஜியில் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க?
1: கிரிமினாலஜி வந்து எதை சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைம்னா என்ன, எந்த விதமான சூழ்நிலையில் ஒரு குற்றம் நடைபெறுது, எது குற்றவாளிகளை குற்றம் செய்ய தூண்டுது, அதுக்கான தண்டனைகள் என்ன, அவங்களோட சைக்காலஜி எப்படி இருக்கும். சைக்காலஜி மட்டும் இல்லை, நம்மளோட சுற்றுச்சூழல், நம்மளை சுற்றி இருக்க மக்களும் தான் ஒருத்தரை வந்து குற்றம் செய்ய தூண்டுதுன்றத கிரிமினாலஜியில் சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரைம், அதாவது ஒரு குற்றத்தை எப்படி தடுக்க முடியும் அப்படின்றதையும் கிரிமினாலஜியில் சொல்லித்தராங்க.
0: இந்த காலத்து மக்களுக்கு நிஜமாவே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் மட்டும்தான். படிக்கிறவங்க கிரிமினாலஜி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை தெரியணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியணுங்கிறது தான் அவசியம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு சொல்கிறீங்களா?
1: ஒரு நார்மல் சின்ன சின்ன விஷயங்கள் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணாலே, ஒருத்தவங்க வந்து வெளியூருக்கு போகிறாங்க அப்படின்னா, அது இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐ எம் கோயிங் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இதை வந்து பப்ளிக்காக சோஷியல் நெட்ஒர்க்கிங்கில் போஸ்ட் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க வந்து ஒரு ப்ரெஸ்டீஜாக நினச்சிக்கிறாங்க. பட் அது வந்து எந்த விதமான ஆபத்தில் போய் முடியுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பப்ளிக்காக ஒரு போஸ்ட் பண்ணும் போது அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க, சுற்றி இருக்க எல்லோரும் பார்ப்பாங்க. சரி ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் டைம் அவங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, போனால் அங்கேருந்து எதை வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அவங்களே உருவாக்கி கொடுக்குறாங்க. பொட்டென்ஷியல் கிரிமினல்ஸை அவங்களே உருவாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காமல் அவங்க ஊருக்கு போகிறது கூட ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எல்லாத்தையுமே பப்ளிக்காக சொல்லாமல், இன்கேஸ் அவங்க வெளியூர் போகிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாரம் வந்து எங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம், இந்த குறிப்பிட்ட வாரம் மட்டும் கொஞ்சம் எங்கள் வீட்டை வாட்ச் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒவ்வொருத்தரும் செஞ்சாங்கனாலே க்ரைம் வந்து ஓரளவுக்கு தடுக்க முடியும். இப்போ நான் வந்து எதுக்காக சொன்னேன்னா, நான் சொன்னது வந்து வெறும் தெஃப்டை தடுக்கிறது மட்டும்தான். இந்த மாதிரி பல க்ரைம் இருக்குது, பல க்ரைமை தடுக்கிற விதம் இருக்குது, எல்லாத்தையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்.
0: கண்டிப்பாக நீங்கள் சொன்னது நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு அதுதான் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமா போயிடுச்சு. எதை எடுத்தாலும் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுறது, ட்விட்டரில் ஷேர் பண்ணுறது, இதுதான் வழக்கமாக போச்சு. சரி, இதில் நீங்கள் கிரிமினாலஜியில் சைபர் க்ரைம் பற்றி கூட படிப்பீங்களா?
1: சைபர் க்ரைம் வந்து எங்களுக்கு பேசிக்காக தான் சொல்லி கொடுத்தாங்க. சைபர் க்ரைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இன்டர்நெட் செக்யூரிட்டி அந்த மாதிரி போகும். அதுக்கு செப்பரேட் கோர்ஸ் இருக்குது, அது வந்து எம்எஸ்சி சைபர் ஃபாரன்சிக் அண்ட் நெட்ஒர்க்கிங் செக்யூரிட்டின்னு, அது ஒரு செப்பரேட் கோர்ஸஸ். எங்களுக்கு வந்து கிரிமினாலஜியில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, சோஷியாலஜி, சைக்காலஜி, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறமா ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் மெடிசன். ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் மெடிசன் கூட ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் தான் சொல்லி கிரிமினாலஜியில் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டீப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் செப்பரேட் கோர்ஸ் படிக்கணும். ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் மெடிசன் வந்து செப்பரேட் கோர்ஸாக நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும்.
0: ஸோ நிறைய நிறைய கோர்சஸ் எல்லாம் நம்ம ஃபீல்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ பேருக்கு இதை பற்றி தெரியுமோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ மூலம் எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு. சரி சொல்லுங்க, எந்தெந்த யூனிவர்சிட்டியில் எந்தெந்த இன்ஸ்டிடியூட்ஸில் நம்ம கிரிமினாலஜி பற்றி படிக்க முடியும்?
1: தமிழ்நாட்டிலன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைமா, அதாவது கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் வந்து உங்களுக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸில் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலலாம் உங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் இருக்கு. ஆனால் ஃபுல் டைமாக நீங்கள் கிரிமினாலஜி படிக்கணும் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஃபுல் டைம் கோர்ஸ் இருக்குது. எம்ஏ கிரிமினாலஜியும் இருக்குது, எம்எஸ்சி சைபர் ஃபாரன்சிக்கும் இருக்குது. அதே மாதிரி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலியிலையும் உங்களுக்கு அதுக்கான கோர்சஸ் இருக்குது. இப்போ வந்து புதுசாக ஒரு பிரைவேட் காலேஜில் கூட யூஜி கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க பிஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு.
0: உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் புக்ஸ் படித்ததுனால வந்துச்சுன்னு சொன்னீங்க, பட் இப்படிப்பட்ட ஒரு கோர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது?
1: இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு முக்கால்வாசி இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் இன்டர்நெட்டில் சர்ஃப் பண்ணுறதுனால தான் தெரியுது. நான் வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது எங்கள் அண்ணா தான் எனக்கு கைட் பண்ணார், இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது, அவளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுனால போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட சொன்னார், அவர் வந்து பிஹெச்டி கிரிமினாலஜியில் பண்ணியிருக்காரு, அவரும் சஜஸ்ட் பண்ணார்.
0: ஸோ கிரிமினாலஜி படித்தா போலீஸ் ஆஃபீஸர் கூட ஆகலாமா?
1: போலீஸ் ஆஃபீஸர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இருக்கிற எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாருமே எல்லாருக்குமே காமன் தான். ஆனால் என்ன, இப்போ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் குரூப் ஒன்ல டிஎஸ்பி கூட இருக்குது. ஆனால் என்னென்னா எல்லாருக்குமே வந்து காமன் எக்ஸாம், எல்லாருமே எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணணும். பட் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தராங்க.
0: ஓ, ஸோ கிரிமினாலஜி படித்தா நம்மளுக்கு நல்ல யூஸ் தான், இட்ஸ் அண்ட் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: கிரிமினாலஜி படிச்சு முடிச்சுட்டு எந்தெந்த ஃபீல்டில் எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு?
1: இப்போ இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா இருக்கு. பட் எல்லாத்துக்குமே வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எடுக்கணும். எக்ஸாம்ஸ் எழுதி மற்ற காமன் பீப்புள் மாதிரி நம்மளும் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும். எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. லைக் சிபிஐ, சிஐடி, ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ அந்த மாதிரி இதுலேயும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் ப்ரைவேட்டாக பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் ஏஜென்சி நல்ல ஸ்கோப் இருக்குது கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து 90% கிரிமினாலஜி படித்தவங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க, மீதி 10% வந்து அவங்களோட அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் வரவங்களும் ரெக்ரூட் பண்ணுவாங்க.
0: ஓகே, கிரிமினாலஜி படிச்சிருந்தால் டிடெக்டிவ் ஏஜென்சி எல்லாம் நிறைய ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க?
1: கண்டிப்பாக.
0: சரி, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா டிடெக்டிவ் ஏஜென்சியில்?
1: பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ப்ரொவைடர் அவங்கள வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அனுப்பிவிடணும் அந்த மாதிரி குறிப்பிட்ட ஜாபுக்கு. கிரிமினாலஜி படிக்க வைக்கிறாங்கனாலே பேரண்ட்ஸ் ஒரு விதமான தைரியத்தில் தான் படிக்க வைக்கிறாங்க. ஆனாலும் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு வரும்போது நிறைய ஃபீல்டு ஒர்க்ஸ் இருக்கும். பேரண்ட்ஸோட அதாவது ஃபேமிலி சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும் விமனுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒரு சில டிடெக்டிவ் ஏஜென்சியில் வந்து பெண்கள் ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க, ஃபீல்டு ஒர்க்குக்காக ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. பட் இன்டர்னல் ஒர்க்ஸ், டெலிஃபோனிக் என்குயரி அந்த மாதிரி ஒர்க்ஸ்க்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க.
0: இந்த ஃபீல்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறீங்களா?
1: நான் ஒர்க் பண்ண டிடெக்டிவ் ஏஜென்சியில் வந்து என்ன மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட், போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட்னா ஒருத்தவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட கெரியர் அண்ட் கான்டாக்ட். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போகும்போதோ இல்லை ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாறும்போதோ ஸ்டூடெண்ட்டோட கான்டாக்ட் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறும் போது அந்த எம்ப்ளாயியோட கான்டாக்ட் எப்படி இருக்குது, போன கம்பெனியில் எதனால் அவங்க குவிட் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்க எதனா இஷ்யூனால் குவிட் பண்ணிட்டு வந்தாங்களா, இல்லை அவங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி பற்றி கொடுத்த டீட்டெயில்ஸ் உண்மைதானா இல்லை அதெல்லாம் ஃபேக் டீட்டெயில்ஸா, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட். போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எதுக்காக அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு கம்பெனிக்காகவும் ஒர்க் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி இன்னொரு கம்பெனிக்கு கொடுத்துடுறாங்களா சீட்டிங் அந்த மாதிரி இருக்கிறதையும் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீ மேட்ரிமோனியல் போஸ்ட் மேட்ரிமோனியல் வெரிஃபிகேஷன்ஸும் இருக்கு. இப்போ பிரைட் க்ரூம் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும். இந்த காலத்தில் யாருமே யாரையுமே நம்பி ஒரு இடத்துக்கே போகாதப்போ கல்யாணம்ன்றது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு பந்தம். அது கூட எல்லாமே இப்போ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து தன்னோட பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வெரிஃபிகேஷன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ், பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணவங்க கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா இப்படிப்பட்ட வெரிஃபிகேஷன்ஸ். இது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கும் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் கைடன்ஸ் கொடுக்குறாங்க டிடெக்டிவ் ஏஜென்சிஸ்.
0: ஸோ டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் போலீஸ்களுக்கு கூட கைடன்ஸ் கொடுக்குறாங்கிறது உங்கள் மூலியமாக தெரிய வந்துக்கிட்டோம். சரி, இப்போது நீங்கள் ஆஸ் அ டிடெக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தவங்களோட ஃபேஸை வச்சு உங்களால் ஏதாச்சும் ஜட்ஜ் பண்ண முடியுமா?
1: கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தரோட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்றது வந்து ஒரு பழமொழியாக வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஒருத்தவங்க கிரிமினலா இல்லையான்றது ஒரு ஃபேஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக அவங்களோட அவங்களோட கெரியர், அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டரை நம்ம நோட் பண்ணால் மட்டும்தான் அவங்கள பற்றி கண்டுபிடிக்க முடியும்.
0: ஸோ அந்த பழமொழி வந்துட்டு கண்டிப்பாக இந்த வேலைக்கு சரி வராது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. நிறைய மூவிஸ் எல்லாம் இப்போ வருது, ஃபார் எக்ஸாம்பிள் தெகிடி, அந்த மூவிலெல்லாம் டிடெக்டிவ் ஏஜென்சி எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு காமிக்கிறாங்க. அதெல்லாம் நிஜமாகவே ரியாலிட்டிலையும் அப்படி தான் இருக்குமா?
1: ஆமாம், கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த படத்துலேயே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க, ஒரு சில டிடெக்டிவ் ஏஜென்சி குட் காஸ்க்காக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சில டிடெக்டிவ் ஏஜென்சி பேட் காஸ்க்காக ஒர்க் பண்ணுறாங்க. பட் என்ன வருதுன்னா, நம்ம வந்து எதுக்காக நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுக்கும் போது அதை வெரிஃபை பண்ணி லைசன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூஸை தவிர்க்க முடியும். அதாவது
0: டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு லைசன்ஸ்
1: கொடுக்கும் போது கண்டிப்பாக டிடெக்டிவ் ஏஜென்சி லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. அப்படி வாங்கும் போது வெரிஃபை பண்ணி கொடுக்கணும், அவங்க குட் காஸ்க்காக பண்ணுறாங்களா இல்லை ஃபேக் டிடெக்டிவ் ஏஜென்சியா அப்படின்றத வெரிஃபை பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் வர, அந்த படத்தில் காட்டின மாதிரி இஷ்யூஸ் வராது.
0: இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல ஜாப் போகும்போது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க வெதர் தட் டிடெக்டிவ் ஏஜென்சி இஸ் அ ஃபேக் ஒன் ஆர் அ குட் ஒன்?
1: அவங்களோட லைசன்ஸ் வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறது.
0: ஸோ ஒரு நீங்கள் ஒரு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட ஜாப் போகும்போது ஒரு அவங்க கிட்ட லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் போவீங்க?
1: கண்டிப்பாக,
0: பிகாஸ் அதுதான் உங்களுக்கு சேஃப்டியும் கூட.
1: ஆமாம்,
0: இந்த காலத்தில் நிறைய பெண்மணிகள் என்னைய கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் வீடு கோயம்புத்தூரில் இருக்கு, ஆனால் நான் இங்கே தங்கி படிச்சிட்ருக்கேன். இப் என்ன மாதிரி பெண்களுக்கு எந்த இடத்துலலாம் நிறையா ஆபத்துகள் இருக்குது, நாங்கள் எப்படி எங்களெல்லாம் காப்பாற்றிக்க முடியுங்கிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் தருவீங்களா?
1: கண்டிப்பாக தரேன். மொதல் டிப்பே வந்து உங்களுக்கு வந்து குழந்தைத்தனமாக தெரியலாம், ஆனால் என்னென்னா இது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு டிப்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்படாமல் கற்றுங்க, எவ்வளோ கற்று முடியுமோ கற்றுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்கன்றது தெரியும். இன்னொன்று, உங்களுக்கு ஆபத்து உண்டாக்கக்கூடியவர்கள் அங்கேருந்து அந்த இடத்த விட்டு போகிறதுக்கும் அது ஒரு விதமான காரணமாக இருக்கும். இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு தனியாக போகும்போது மோஸ்ட்டாக தனியாக போகிறத அவாய்ட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா வழியில் நீங்கள் யார்கிட்டையும் அந்தளவுக்கு உங்களோட ரூட் கேட்காதீங்க. இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நான் எப்படி போகணும் அப்படின்றத நீங்கள் கேட்காதீங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் லொக்கேஷன் ஃபைண்டர், அதை வச்சே நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு நீங்கள் போகணுமோ அதை வச்சே நீங்கள் போயிடலாம். அப்படி இல்லையா, பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே கேளுங்க, டிராஃபிக் போலீஸ் அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டான வழி சொல்லி தருவாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கேட்குறத விட ஒரு போலீஸ் அப்ரோச் பண்ணி கேட்குறது பெட்டரான வே. அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும், உங்களோட ரிலேட்டிவோ இல்லை ஃப்ரெண்டோ, உங்களுக்கு ஆபத்து இருக்கப்போ டக்குன்னு உங்களை வந்து பார்க்கக்கூடிய ஒருத்தர், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எப்பயுமே நீங்கள் வந்து மனப்பாடமாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கும் போது உங்களோட மொபைல் தொலைஞ்சு கூட போகலாம், அதனால நீங்கள் அந்த குறிப்பிட்ட நம்பரை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போகிற இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று, மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் ஆபத்தில் இருக்கப்போ டக்குன்னு நீங்கள் அங்கே டைரெக்டாக போயிடலாம்.

0: அடுத்தது பெப்பர் ஸ்ப்ரே. இது வந்து நார்மலாக நம்ம ஊர் வழக்கப்படி மிளகா பொடி, நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஆபத்துலேருந்து தங்களை காப்பாற்றிக்க மிளகா பொடி தூவுவாங்க, அந்த மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே மிளகா பொடி சின்ன சேஃப்டி பின் கூட உங்களை வந்து ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றக்கூடியது தான்.
1: இப்போ ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க அவங்க அந்த சின்ன சின்ன பொண்ணுங்களை இப்போ பசங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அந்த மாதிரி விஷயமெல்லாம் எப்படி தவிர்க்க முடியும் ஒரு பெண்?
0: நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ரூட்ல போகும்போது உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னா நீங்கள் ரூட்டை மாற்றுங்க. ஒரு 10 நாள் உங்களை வந்து ஒரு ரூட்ல ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்க உங்களை அடுத்த நாளும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர மாட்டாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடலாம், இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் பயப்படாமல் இன்ஃபார்ம் பண்ணணும். நிறைய பேர் இப்போ பண்ணுற தப்பு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் எங்கே நம்ம படிப்பை நிறுத்திட்டு வர வச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தில் தனக்கு ஏற்படுற ப்ராப்ளமோ நிறைய பேர் வந்து சொல்கிறது கிடையாது. ஓப்பனாக நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட, உங்கள் ஹாஸ்டல் வார்டன் கிட்ட, உங்கள் காலேஜ் பிரின்ஸிபல் கிட்ட கூட நீங்கள் இதை பற்றி சொல்லலாம். அது தப்பே கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.
1: இந்த காலத்தில் சின்ன குழந்தைங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஆபத்துகள் நிறைய வந்துட்டு இருக்குது, அதையெல்லாம் எப்படி தவிர்க்கிறது?
0: சின்ன குழந்தைங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்க வந்து பேரண்ட்ஸோட கைடன்ஸில் தான் இருக்கணும். பேரண்ட்ஸ்னால மட்டும்தான் அவங்கள பத்திரமா பார்த்துக்க முடியும். ஸ்கூல் காலேஜஸ்க்கு போயிட்டாங்கன்னா அங்கே இருக்க எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அவங்கள பார்த்துக்கும். ஒரு பேரண்ட் வந்து முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னோட குழந்தைய வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் கூட பழகுறாங்க, அவங்க யார் கூட போகிறாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் குழந்தை எங்கே இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய கிளாஸ்க்கும் அனுப்புகிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு குழந்தை டைரெக்டாக கூட மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ்க்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. மோஸ்ட்டாக பேரண்ட்ஸே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம், ஆனால் ஒர்க் போகிற பேரண்ட்ஸ்னால அது பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களோட நம்பிக்கை மிக்க ஒரு நபரை வந்து அனுப்பலாம். அவங்க ஒன்று அவங்களோட ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லாட்டி குழந்தையோட கேர்டேக்கராக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணலாம். ஆனால் ஒரு குழந்தை வந்து யார் கூட சேருது, ஒரு குறிப்பிட்ட நேரம் எந்த நிமிஷம் எங்கே இருக்குன்றது வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
1: ஃபிங்கர் டிப்ஸில் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும் எங்கே குழந்தை எப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு.
0: கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் காண்டாக்ட் நம்பரும் வாங்கி வச்சுக்கலாம். அது மிக முக்கியமானது. ஏன்னா குழந்தை இன்கேஸ் அவங்க வீடு வந்து சேரலை அப்படின்னா ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கா, இல்லை டியூஷன் போயிருக்கா, டியூஷன் டீச்சர் நம்பர், டான்ஸ் கிளாஸ்னால் டான்ஸ் கிளாஸ் டீச்சர் நம்பர், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும்.
1: இந்த காலத்தில் நிறையா பெண்கள் செய்கிற தவறு என்னென்னா ஃபோன் நம்பர், ஃபோனில் எல்லா ஃபோன் நம்பரையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதே யாருக்குமே தோண மாட்டேங்குது. அது ஃபோன் என்னாலுமே ஒர்க் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏதாவது எமர்ஜென்சி டைமில் நம்மளுக்கு ஃபோன் ஒர்க் பண்ணாமல் இருக்கும், அப்போது நம்ம மெமரியை மட்டும்தான் நம்ப முடியும். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னா எல்லாருமே இம்பார்ட்டண்ட்டான ஃபோன் நம்பர்ஸை ஃபோனில் மட்டும் சேவ் பண்ணாமல் அவங்களோட மெமரிலையும் சேவ் பண்ணும் அப்படிங்கிற ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த காலத்து பெண்மணிகளுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் நல்லா புரிய வச்சுருக்கீங்க. சரி, பெண்களுக்கு, வயதானவர்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ஸ் அவர்களுக்கு அண்ட் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஆபத்து வருது, அதே மாதிரி ஆண்களுக்கு ஏதாவது இருக்கா?
0: கண்டிப்பாக ஆண்களுக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்குது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் கிரைம்ன்றது ஜாஸ்தி, அதாவது கிரைம்னால நம்ம பாதிக்கப்படுவோமோ அப்படின்ற பயம் ஜாஸ்தி. ஆனால் உண்மையிலே கிரைமால் பாதிக்கிறது ஆண்கள் தான் நிறையா அப்படின்றது நம்மளோட நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ டெல்லியில் இருக்குது, அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபியர் ஆஃப் கிரைம் அண்ட் உமன் இஸ் மோர், பட் ஆக்சுவல் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம் ஆர் மேல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரைம்னால அதிக பாதிக்கப்படுவது ஆண்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வழிப்பறி, தெஃப்ட்டு இந்த மாதிரி கிரைம்லாம் அவங்க பாதிக்கப்படுறாங்க.
1: ஸோ ஆண்களுக்கு இவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு நிஜமாகவே தெரியுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் நேர்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைவேஸ்லாம் நிறையா தெஃப்ட் நடக்குதுல, அதையெல்லாம் எப்படி நம்ம தவிர்க்கிறது?
0: ஹைவேஸில் நடக்கிற கிரைம் மெயினாக எதுனால அப்படின்னா அங்கே வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் டக்குன்னு நின்று நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது நான் கேள்விப்பட்ட விஷயம் வரைக்கும் எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா ஒரு லிஃப்ட் கேட்குறவங்க மாதிரியோ, இல்லை என் வெஹிக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு அது கொஞ்சம் சரி பார்க்க முடியுமோ அப்படின்னு கேட்குற மாதிரியோ தான் நிறைய பேர் வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆன மாதிரியே ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ ஒரு கார் முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தவங்க விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கும், நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வெளியில் போவோம், அப்போ அவங்க நம்மள வழிமறிச்சு நம்ம கிட்ட இருக்க நகைகளை பறிச்சுட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன காய்கறிகள், முட்டை, இதெல்லாம் நம்ம கார் மேல வீசப்படும். நம்ம அந்த தொடைக்கிறதுக்காக வழியில இறங்கி நிக்கிறப்போ அப்பயும் வழிபறி நடக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு ஹைவேல போகும்போது மேக்சிமம் உங்க வெஹிக்கிளை விட்டு, ரொம்ப ஆபத்தான சிச்சுவேஷன், உங்களுக்கு வந்து வெஹிக்கிளை விட்டு வெளியில வந்தே ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷனை தவிர வேற எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நீங்க வெளியில வர வேண்டாம். இப்போ உங்ககிட்டயே யாருன்னா ஸ்ட்ரேஞ்சர் லிஃப்ட் கொடுக்கணும்னு கேட்கறாங்க, எனக்கு தயவு செய்து லிஃப்ட் கொடுங்கன்னு சொல்றாங்க, நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க. பக்கத்துல இருக்க போலீஸ் பூத்ல அவங்க போலீஸ் பூத்ல இருக்க போலீஸ் கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க போயிடுங்க. ஏன்னா அவங்க உண்மையிலே வந்து லிஃப்ட் கேட்கறவங்களா இருந்தா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதுக்காக ஒரு மனிதாபிமானத்தோட நீங்க போலீஸ் பூத்ல நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம்.
1: இந்த காலத்துல நிறைய பேர் ஏடிஎம்ல இருந்து அமௌண்ட் டிரா பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் வழக்கமா போச்சு. ஆனா அப்படி டிரா பண்ணும்போது நிறைய ஆபத்துகள் ஏற்படுது. அதெல்லாம் தவிர்க்கிறது எப்படி?
0: ஏடிஎம்ன்றது வந்து நம்மளோட மிக அவசரமான செலவுக்கு காசு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஏடிஎம்க்கு போறோம். நம்மளால ஃப்ரீ டைமில் காசு எடுக்க முடியும்னா நம்ம பேங்க்லேயே போயிட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளோட இமீடியட்டாக நமக்கு கையில் கேஷ் வரணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் ஏடிஎம்க்கு போகிறோம். ஆனால் நம்ம எந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்மளை தடுத்துக்கலாம் அப்படின்னா, தனியாக போகிறத அவாய்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அன்டைம், முக்கால்வாசி கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்டைமில், அதாவது இருட்டின பிறகு 12 மணிக்கோ இல்லை 9 மணிக்கோ ஆள் நடமாட்டம் இல்லாத டைமில் நீங்கள் போயிட்டு காசு எடுக்கும் போது உங்களை வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பின்னாடியே யாரனா வரலாம். அப்போ உங்ககிட்ட இருந்து காசை அவங்க திருடிட்டு போகலாம், உங்களை அட்டாக்கும் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க அன்டைம்ல போறதை நீங்க அவாய்ட் பண்ணணும். அப்படி நீங்க போக வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டதுன்னா தனியா போகக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க ரிலேட்டிவ்ஸோ யாரையாவது ஒருத்தரை நீங்க கூட்டிட்டு போகலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே, எதனா ஒரு பெப்பர் ஸ்ப்ரே, மிளகா பொடி, எதனா ஒரு ஐட்டம் உங்க கூட இருந்தா அப்பயும் அது உங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்தும்.
1: இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஏடிஎம்ல அமௌண்ட் எடுக்கும்போது ஒருத்தங்க என்ன வந்துட்டு கடை, லைக் என்ன சொல்கிறது, என் கத்தி காமிச்சு மிரட்டி இது பண்ணால் நம்ம வந்துட்டு ரிவர்ஸில் பின் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது நிஜமாகவே ஒர்க் ஆகுதா?
0: கண்டிப்பாக நீங்கள் ரிவர்ஸில் பின் டைப் பண்ணிங்கன்னா அது உங்களோட பேங்க்குக்கும் அதே மாதிரி உங்களோட நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலர்ட் பண்ணுன்றது மாதிரி சொல்கிறாங்க.
1: ஸோ எல்லாமே போலீஸ் வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க.
0: ஆமாம்.
1: ஸோ எல்லாருமே ஏடிஎம்க்கு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த காலத்தில் நிறைய திருட்டுகள் அப்போ தான் நடக்குது. அடுத்தபடியாக நம்ம வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸ் பற்றி பேசுவோம். ஏன்னா நம்மளுக்கு நடக்கிற மாதிரி அவங்களுக்கும் நிறைய ஆபத்துகள் வந்துட்டுருக்கு. அவங்களுக்கு நேரிடக்கூடிய ஆபத்துகளை தவிர்க்க அவங்க என்ன செய்ய வேண்டும்?
0: நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு ஏற்படுற அத்தனை விதமான ஆபத்தும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் ஏற்படுது. ஆனால் 99% எந்த மாதிரி ஆபத்து ஏற்படுதுன்னா தனியாக வீட்டில் தனியாக இருக்க சீனியர் சிட்டிசன்ஸை அட்டாக் பண்ணி தெஃப்ட் நடக்கிறது தான். வீட்டில் கொள்ள அடிச்சுட்டு போகிறது தான் முக்கால்வாசியான சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நடக்கக்கூடிய ஒரு க்ரைம். இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, இப்போது நம்மளோட தமிழ்நாட்டிலேயே சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸை போலீஸ் ஸ்டேஷன், அந்த பர்டிகுலர் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பேட்ரோல் போகும்போது அவங்க வந்து அந்த சைட் போகும்போது அவங்க அதை வெரிஃபை பண்ணிப்பாங்க, அவங்க சேஃபாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றத ஒரு செக் பண்ணுவாங்க. பட் நிறைய பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதில்ல. அது மிகப்பெரிய தவறு. வீட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் வெளியில் போகிறப்போ வீட்டில் இருக்க அப்பா அம்மாவுக்கு என்னாச்சோ, பாட்டி தாத்தாக்கு என்னாச்சோன்னு பயப்படாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக இருக்காங்கன்னா.
1: எல்லாருமே கேட்டுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த காலத்தில் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம வந்து நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக இருக்கீங்கங்கிறது, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி ஜாஸ்தியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த காலத்தில் நிறைய மிஸ்ஸிங் கேசஸ் இருக்குது. மிஸ்ஸிங் கேசஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது?
0: இப்போது மிஸ்ஸிங் கேசஸ் வந்து ரெண்டு விதமான கம்ப்ளைண்ட் ஆகும். ஒரு சில பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் டைரெக்டாக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து சினிமா ஆசைகள்னாலேயோ இல்லை காதலர்கள்னாலேயோ வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க, அவங்களோட பெற்றோர்கள் வந்து தன்னோட குழந்தையோட ஃப்யூச்சர் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா எஃப்ஐஆர் போட்டு அதை வந்து வெப்சைட்ஸில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி பர்டிகுலர் பர்சன் மிஸ்ஸிங் ஆகிருக்காங்க அப்படின்னு வெப்சைட்ஸில் போட்டுருவாங்க. நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் வெப்சைட்ஸ்லேயே இருக்குது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி பார்க்கும் போது ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து யாருன்னா எங்கன்னா பார்த்தா இந்த மாதிரி இந்த மிஸ்ஸிங் பர்சன் லிஸ்ட்டில் இருக்கவரை நான் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தேன் அப்படின்றத போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எடுத்துப்பாங்க. ஆனால் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண முடியாத, அதாவது போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாத கேசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் டிடெக்டிவ் ஏஜென்சியோட ஹெல்ப்க்கு போகிறாங்க. ஸோ டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட போய் சொல்லும் போது டிடெக்டிவ் ஏஜென்சி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு சில கேசஸில் அவங்களோட போலீஸோட ஹெல்ப் இல்லாமல் அவங்களால அந்த கேஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதாவது ஒரு பொண்ணோட டீட்டெயில்ஸோ இல்லை பையனோட டீட்டெயில்ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணுவாங்க. இன்கே ஒரு சில பர்டிகுலர் கேசஸ் வந்து அவங்களால போலீஸ் ஹெல்ப் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ கான்ஃபிடென்ஷியலாக இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். போலீஸோட ஹெல்ப்பில் கான்ஃபிடென்ஷியலாக கேசஸ் ஹேண்டில் பண்ணி இதை சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி அன்கிளைம் டெட் பாடிஸ் இதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டில் இருக்குது. அன்கிளைம் டெட் பாடிஸ்னால் ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க, அவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டெட் பாடிஸோட ஃபோட்டோஸும் அதில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலோ இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை பார்த்து அந்த மாதிரி யாருன்னா இருக்காங்க உங்களுக்கு ஃபெமிலியரான ஃபேஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்களா இருந்தால் அவங்க வந்து போலீஸோட ஹெல்ப் கூட அந்த அன்கிளைம் டெட் பாடிஸை ரிசீவ் பண்ணிக்கலாம்.
1: அப்போது நீங்கள் சொல்கிறத பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம்னா வெப்சைட்டில் அன்கிளைம் டெட் பாடிஸோட ஃபோட்டோஸ் வந்துட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏதாவது யாரையாவது மிஸ் பண்ணுவோம்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை தவறாமல் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சரி, இப்போது நம்ம வந்துட்டு மனிதர்கள் மிஸ் ஆனாங்கன்னா நம்ம போலீஸ்கிட்ட போகிறோம். இப்போது பெட்ஸ் எல்லாம் மிஸ் ஆனால் நம்ம கண்டிப்பாக போலீஸ்கிட்டலாம் போக முடியாது. என்னவாக இருந்தாலும் பெட்ஸும் உயிர் தானே. அப்போ அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் யாரை போய் அப்ரோச் பண்ணுறது?
0: கண்டிப்பாக பெட்ஸை வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் போலீஸ்கிட்ட போக முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் வந்து ப்ளூ கிராஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதாவது உங்களோட பெட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றது. அதே மாதிரி டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் பெட்ஸ் கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு டிடெக்டிவ் ஏஜென்சிஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க.
1: ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போது கிரிமினாலஜி படிச்சுட்டு நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம். இப்போ ப்ரைவேட்னா டிடெக்டிவ் ஏஜென்சியில் அது மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியுமா?
0: அப்படி கிடையாது. இப்போ ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்களே ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாக வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து சேம் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷனுக்காகவும் அங்கே ஐடி கம்பெனிஸ்லேயும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸில் மோரோவர் கிரிமினாலஜி படித்தவங்கள தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க.
1: ரொம்ப நன்றி நிவேதிதா, நீங்கள் எங்களுக்காக உங்களோட பொன்னான நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணதற்கு. நீங்கள் நம்மளோட ஆடியன்ஸுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
0: இப்போ ஒவ்வொருத்தரும் எதனா ஒரு கிரைம் நடக்கும் போது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கோபம் வரும். அப்போ அவங்களோட நண்பர்களும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் நீ நாட்டை திருத்த கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் நம்மளால் மொத்த நாட்டையும் திருத்த முடியலனாலும் நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் ஏச்சு திருத்துவோம். முதல் நம்ம இருக்கிற ஏரியாவை கிரைம் ஃப்ரீ ஆக்குவோம், அப்புறம் இந்த நாட்டை கிரைம் ஃப்ரீ ஆக்குவோம். அவ்வளோதான்.
1: நீங்கள் இங்கே எல்லாருக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம்.
0: நன்றி.
2: என்ன நேயர்களே, இப்ப வரைக்கும் நிவேதிதா தேவி கிரிமினாலஜி பத்தி பேசினது கேட்டீங்களா? இந்த நிகழ்ச்சியை பத்தி மக்கள் எவ்வளவு தெரிஞ்சிருக்காங்கிறத நேர்ல போய் கேட்க போறேன். நான் உங்க ஆர்ஜே ஸ்வாதி.
3: அனிதா,
4: என்ன பண்றீங்க?
3: I'm doing my undergraduate.
4: Do you know what is criminology?
3: Criminology is something related to crime, right?
4: Of course, criminology study about crime. There you study about criminals, how to deal them, what are the punishments for what are crimes, and then also about precautions which people should take before, I mean, when one go out. So, tell me, what are precautions you take when you go out?
3: Basically, I don't think I do any precautions, except I'm very aware of my surroundings. Other than that, I don't think I do any precautions.
4: Don't you say your parents and go when you go out?
3: No, I don't. I live in a hostel, so I don't find the necessity to tell anyone.
4: Okay. For instance, if you find theft or crime happening in front of your eyes, what will you do?
3: I'd call the police. I died 100 and I will call the police. That's what you always do. I haven't had any experience, so I'm not sure.
4: Okay. Have you ever experienced crime in your life?
3: crime can happen anywhere, right? Like even in our house, even if the own maid starts stealing vessels, it's crime, right?
4: Of course. Do you have any personal experience?
3: Well, once there was this woman in our house, like my grandmother was very sick, so she was in the hospital, and this woman, she was in the house cooking food and all, she kept stealing vessels one by one and taking it home. So that's basically the kind of theft I've seen around.
4: Oh, so it's a very bad thing, right? When you go out with your family for a picnic or a trip, what are the precautions you take?
3: Precautions as in like when we are going or like when we leave home?
4: Yeah, of course, when you leave home.
3: Oh, so we lock all the windows and the doors and we put grill and all and we lock the gates, basically.
4: Thank you so much. Anita, your name?
5: Simple answer, ma'am.
4: What are you doing?
5: I'm on the accent show. What are you
4: doing? You know, we're going to criminology.
5: கிரிமினாலஜி அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் ஐடியாஸ் தான். நார்மல் நியூஸ் பேப்பர்ஸில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, திருட்டு இந்த மாதிரி இதை போல இந்த மாதிரி சொல்கிறோம், இந்த மாதிரி படிக்கிற இது தான் எனக்கு தெரியும்
4: நார்மலாக. இப்போ நீங்கள் தனியாக போகிறீங்க, அப்போ நீங்கள் எப்படி ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கிறீங்க?
5: தனியாக போகிறப்போ மேபி லேட் நைட் போனேன் அப்படின்னு சொன்னால் மாதிரி சேங் பாசிங் தட் இன்ஃபர்மேஷன் டு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி எதாவது சொல்லிட்டு, மற்றபடி நார்மலாக ப்ரிகாஷன்ஸ் எதுவும் எடுக்கிறது இல்லை. நார்மல் டிராவல் சிட்டிக்குள்ளே தான் அப்படிங்கிறதுனால எதுவும் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது இல்லை.
4: நீங்கள் பெண்கள் எப்படிப்பட்ட ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
5: கண்டிப்பாக கம்யூனிகேஷன் தேவை. அவங்க எங்கே போனாலும் வந்தாலும் அவங்க கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இது பண்ண போகணும். ஒன்று மேபி ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் சரி ஒரு கம்யூனிகேஷன் வேணும். இங்கே போகிறேன் இந்த டே இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி, இங்கே போகிறேன் இங்கே வரேன் அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். அப்படிங்கிறப்ப ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் அதுவுமே அவங்களுக்கு.
4: ஓகே, நீங்கள் ஃபேமிலியோட ஊருக்கு போகிறீங்க, ஸோ அப்போ எப்படிப்பட்ட ப்ரிகாஷன் எடுத்துக்குவீங்க?
5: ஃபேமிலியோட ஊருக்கு போகிறப்போ ப்ரிகாஷன் அப்படின்னு சொன்னால் நம்மளாக அது அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை, ஏன்னா ஃபேமிலியோட போகிறோம் அப்படிங்கிறதுனால.
4: வீடு தனியாக இருக்கும் இல்லை?
5: ஆமாம்,
4: நம்ம ஃபேமிலியோட ஊருக்கு போனால் வீடு தனியாக இருக்கும், கொள்ளையடிக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்க?
5: ஓகே, நான் ஃப்ளாட்ல இருக்கிறேன். நார்மலாக ஃப்ளாட்ல வந்து அசோசியேஷன் பீப்புள் வந்து பாசன மெசேஜ் இந்த மாதிரி ஒரு 10 days, 15 days அந்த மாதிரி ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுல்ல அங்கே வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம அசோசியேஷன் சொன்னால் போதும், அவங்க வந்து டெல் பாஸ் அந்த மெசேஜ் டு தேம். ஸோ மேபி இந்த டே இல்லைனா 2 days ஒன்ஸ் வந்து டெல் கமெண்ட் செக் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி டெல் கமெண்ட் செக்.
4: அவ்வளோதான்.
5: ஆளுக்கு கிரிமினாலஜி பற்றி அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஈவன் வந்து ஒரு பர்ஸ் கூட பிக் பாக்கெட் ஆகலை அந்த மாதிரி.
4: ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. ஒரு இடத்துல திருட்டு நடந்துச்சுன்னா அது உங்க கண் முன்னாடி நடந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்காக
5: கண்ணு முன்னாடி நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து வில் கால் ஃபார் ஹெல்ப். இல்லை போலீஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி லோக்கல் அப்படி சரௌண்டிங் தெரிஞ்ச ஏரியாவாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட வீடு எதுவும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம ஹெல்ப் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்லணும். அந்த மாதிரி இதுதான்.
4: ரொம்ப நன்றி.
6: யுவர் நேம் மேம்?
7: ஐ எம் அனுஷா.
4: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
7: ஐ எம் டூயிங் மை சிஏ.
4: ஓகே, வாட் டு யூ நோ அபவுட் கிரிமினாலஜி?
7: கிரிமினாலஜி I'm not very sure what that is, but is it something to do with the psychology of the criminal?
4: Exactly, but you have lots more too.
7: Okay.
4: Criminology, if you study criminology, you can become you can work in a detective agency. Mm-hmm. You can help police like to find criminals, that you learn lots about punishments, protective measures to protect yourself from criminals. Mm-hmm. Okay, now let's come to the point. When you are going alone, what are the precautions you take?
7: I don't take any precautions as such, but then I do make sure that I keep a safety pin.
4: Mm-hmm.
7: With me in my purse always, and then I'll be just aware about my surroundings and be walk around very confidently.
4: Mm-hmm.
7: Yeah, that's it.
4: How do you approach strangers? Like if someone comes and asks you address or like that, how do you approach them?
7: I avoid talking to strangers. I avoid getting into situation where they're, you know, that they come and talk to me. I'm a person who walks really fast so that any of these, to avoid all these situations. So
4: okay. For instance, a crime happens in front of your eyes. What will you do then?
7: Frankly speaking, I'll run away. I really don't know what I would do. Maybe in that situation, I don't know what will come. I haven't been in any situation as such now. So right now when I think about it, I think about running away, but maybe I might react. I don't know. I'm not sure about
4: what you're reacting. What? How do you react then?
7: I would probably call people.

0: like call people in the sense who are around. Yeah, I'll give an alert to them, and probably call the police. Yeah, that's what I would do.
1: Do you know senior citizens, when they stay alone in their home, they are supposed to give a report to the police that they are alone, so that when police go for patrol, they could check whether people are safe in their home. Do you know about that?
2: No.
1: That rule?
2: No, I didn't know about that.
1: You haven't heard about
2: it? No, I haven't.
1: Okay. For instance, you're going out with your family for a picnic or a tour. For 2 or 3 days, you won't be back in your home. So how will you protect your home from theft?
2: Yeah, obviously we'll be locking everything, whatever possible openings, whatever doors are there, we'll try to lock it. And we have this bar which we have kept.
1: What bar is that?
2: It's an iron bar which we have fitted. So that will be there. And then we'll inform our neighbors just to have an eye on our eye on our house.
1: And the parents?
3: And the John Surrender.
1: Listen up. நீங்க என்ன
3: பண்ணிட்டு இருக்கீங்க?
1: என்ன தெரியும்?
3: ஆனா கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுது. இட் ரிலேட்ஸ் அபௌட் கிரைம்ஸ், ஸ்டடி ஆஃப் கிரைம்ஸ்.
1: போறீங்க
3: முடிஞ்ச அளவுக்கு நம்ம யார் இருக்கிறோமோ எல்லாம் ஒன்னா இருக்கும், ஒன்னா இருக்கிற மாதிரி பார்ப்போம். யாருகிட்ட தனியா போகாத மாதிரி அப்படி பாத்துருவேன். மோஸ்ட்லி சின்ன பசங்க யாருன்னா இருந்தா அவங்களை கொஞ்சம் நல்லா கேர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான்.
1: ஆக்சுவலி நீங்க ஊருக்கு போறப்போ வீடு தனியா இருக்கும், ஸோ உங்க வீட்டுல இருக்க பொருள் கிட்ட போகாம இருக்கிறது, நீங்க எப்படிப்பட்ட பாதுகாப்பு எல்லாம் பண்ணுவீங்க?
3: வீட்டில் இருக்கும்போது நார்மலாக சேஃபாக தான் இருப்போம். என் செஞ்சு சென்னையில் மோஸ்ட்லி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படின்னு சப்போஸ் எங்கன்னா வெளியில் போகிறோம்னா கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒழுங்காக போகலாம். சில பேர் வந்து அசால்ட்டாக அப்படியே வெளியில் போயிடுவாங்க, அப்படியே விட்டுட்டு வீட்டெல்லாம் திறந்துட்டு அந்தமாரி எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் லாக் பண்ணிட்டு போகலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னையில் தனியாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் எனக்கு வந்ததாக எனக்கு தெரியல. மேபி பொண்ணுங்களுக்கு என்ன வேறு என்ன பிரச்சனை இருந்தாலும், பட் வேற எதுவும் பிரச்சனையாக எனக்கு வந்ததாக எனக்கு தெரியல. பையனா
1: உங்க வாழ்க்கையில இது மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா?
3: இந்த மாதிரி என்ன திருப்பி சம்பவம் அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல.
1: உங்களோட
3: நடந்திருக்கு, ஆனா ரொம்ப சின்ன வயசுல ஒரு வாட்டி வெளியில போகும்போது ஏதோ பஸ்ல ஏதோ ஒரு இது நடந்திருக்கு எங்க அத்தை கூட நான் போகும்போது. பட் ஆனா அது ரொம்ப சின்ன வயசுல, மற்றபடி வேற எதுவும் எனக்கு பர்சனலா எதுவும்.
1: உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, லைக் பக்கத்துல ஏதாவது நடந்த விஷயங்கள்?

0: போகும்போது அடுத்த டைனிங் ஏதாவது சேஃப்டி ப்ரிகாஷன் எடுத்துக்குவீங்களா?
1: இல்ல இல்ல அப்படிலாம் அது இல்லை, நார்மலா வெளில வரேன் அவ்வளவுதான், மற்றபடி எந்த சேஃப்டி அப்படின்னு. ஆனால் எப்போனா சம்டைம்ஸ் பஸ்ஸில் போகும்போது சில டைம் யாரனா பார்த்தேன்னா பர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துப்பேன், சரியா வச்சிருக்கேனா கொஞ்சம் மிஸ் பண்ண முடியாது சில டைம் நான்
0: நினைக்கிறேன். நீங்கள் தனியாக போகும்போது ஏதாவது சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்? இல்லை நான் ரொம்ப தூரமாக போனேன்னு ரொம்ப தூரமாக போகிறது வந்து அந்த மாதிரி ஏதாவது, பட் பக்கத்துலேயே இருந்ததுன்னா ஹேண்ட் அந்த மொபைல் ஃபோன் ஹேண்ட் பண்ணி பேக்கில் வைக்க மாட்டேன், பிகாஸ் டக்குன்னு எடுத்துட்டாங்கன்னா அது சரியாது.
2: உங்க பேரு கிரண் மை. எங்க இருந்து வரீங்க? I'm doing my BCom in MOP Vaishnav College.
0: ஓகே, கிரிமினாலஜினா உங்களுக்கு என்ன தெரியும்?
2: கிரிமினாலஜினா ஐ மீன் இட்ஸ் அது எக்ஸாக்டா யூ கான்ட் டிஃபைன் கிரிமினாலஜி, எனி திங் விச் இஸ் பேசிக்லி யூ கேன் சே இஸ் அகேன்ஸ்ட் திஸ் பிரின்சிபல்ஸ் சொல்லலாம்.
0: ஓகே, சரி, நீங்கள் தனியாக போகும்போது நீங்கள் எப்படிப்பட்ட ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்குவீங்க?
2: எஸ்பெஷலி இந்த கண்ட்ரி லைக் இந்தியா நமக்கு வந்து கேர்ள்ஸ் எஸ்பெஷலி சேஃப்டி இஷ்யூஸ் நிறையா இருக்குது. ஸோ லைக் எப்பொழுதுமே யூ ஷுட் நாட் கோ சம்வேர் அலோன், எஸ்பெஷலி ஆஃப்டர் அ பர்டிகுலர் டைம் இந்த ஈவினிங், அண்ட் யாரானு ரெண்டு கம்பெனியோடு போகணும், அந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் இருக்கும். அண்ட் யூ செட் ட்ராவல் பற்றி கேட்டீங்க, ஸோ ட்ராவலில் வந்து தேர் இஸ் இட் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் மை எக்ஸ்பீரியன்ஸ் பட் மை ஃபாதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஹி வாஸ் ஜஸ்ட் அபவுட் டு கெட் டவுன் ஃப்ரம் த ட்ரெயின், he just had his suitcase between his legs, suitcase into this, before he could, he just turned to the other side, before he could turn back, he lost his suitcase along with his passport, his degree certificate, everything, all his originals he lost. That is, he had gone for an interview and he came back, so appo ellame his passport, his pan card, his everything, every original certificate ellame he lost. And because of that he had to face a lot of difficulties, he had to apply for so many duplicates and adanalu vandi he had to go through a lot of various process. So yeah, so people do face a lot of problems because of steps and the basic steps.
0: Okay, ipo neenga unga kannu munnadi oru thing nadandichu appina neenga enna pannuvinga?
2: ஸோ அந்த சமயத்தில் என் மைண்டில் என்ன ஓடும் எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ஒன்லி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஐ நோ வாட் ஐ டூ.
0: ஓகே, தேங்க்ஸ்.
2: அண்ட் இஃப் ஐ எம் இன் அ பொசிஷன் டு ஹெல்ப் ஐ டெஃபினட்லி ஹெல்ப்.
0: உங்களுக்கு தெரியுமா இப்போ இந்தியாவில் வந்துட்டு தனியாக ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா டீனேஜ் அவங்க தனியாக அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா தே ஷுட் இன்ஃபார்ம் போலீஸ், ஆக்சுவலி இப்போ ரூல் அப்புறம்தான் அவங்க பேட்ரோல்ஸ்க்கு வரும்போது தே வில் செக் வெதர் தே ஆர் ஆல் சேஃப். அந்த ரூல் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா முன்னாடி?
2: இல்லை தெரியாது.
0: தேங்க்யூ ஸோ மச்.
2: தேங்க்யூ.
3: உங்க பேரு?
4: மஞ்சு. மை நேம் இஸ் மஞ்சு.
3: என்ன பண்றீங்க?
4: I'm doing BA English literature.
3: Okay, criminology பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்?
4: I know it's a branch of sociology deals with crime as far as I know.
3: Okay, it's right. நீங்க தனியா வெளில போகும்போது எப்படிப்பட்ட ப்ரிகாஷன்ஸ் எடுப்பீங்க?
4: When I go out, I mostly keep when I walk on the road, I generally keep away from men. Like, that's all I do. I don't especially take any precautions as such.
3: Okay, is that, do you have a habit of informing someone before you leave your place?
4: Of course, that I do. I inform my friends as to where I'm going, my parents. I make sure they all know where I'm going.
3: ஒரு இடத்துல திருட்டு நடக்குது உங்க கண் முன்னாடியே, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
4: ஏதாவது திருட்டு நடந்துச்சுன்னா I'll make sure I call the police immediately to that particular occasion wherever the thing is happening. But I don't think I will have the guts to go take the risk and go near them and all.
3: Okay, then for instance you're going

0: out for a picnic with your family. So you have to leave your home alone, right? To prevent robbing of things from your home, what do you do?
1: I think it's generally safe to put all the jewelry in the bank locker itself. But otherwise, if you have to put it at home, generally it's safer to put it in the bank locker. But if you have to put it at home, make sure it's inside your bureau, safely locked, and lock the room also. And it's better to have the password locks that are available these days to prevent the big, huge iron locks.
0: Do you know that when elder citizens stay alone, they are supposed to report to the police so that when they come for patrol, they could check whether they are safe? Do you know about that rule?
1: No, I don't. I haven't heard about it.
0: Okay, thank you.
2: Radhika.
0: Enna pandringa?
2: UG pandren.
0: What do you know about criminology?
3: I think it's something related to criminal acts happening around us.
0: Yeah, it is. So when you go out, what are the safety precautions you take?
3: I keep myself aware about things happening around me. I keep a watch to other person who's coming opposite to me. Then, depending on that person, it will depend. How I react will depend on that. I'm a person, like, react immediately. So, it depends on what is the action. Like, as the Newton's law says, every action has the opposite reaction. It is like that for me.
0: Okay, for instance, a stranger comes and asks you an address. How will you react then?
3: A stranger comes to you and asks, I didn't get to the question.
0: Ask you an address.
3: Okay.
0: Like he say the name of a company and ask you how to go to that place. Then how will you react to him?
3: If I find that person genuinely he's asking, I would reply sincerely. If I can, some people we have that vibe. No, I don't know. Maybe it works with me. Some people we have the vibe. So we think that something negative or something bad about him, we ignore it completely or walk off or say we'll understand after an extent. So it depends on that.
0: So you can judge people, or according to people, you react.
3: Yeah.
0: Okay. So at an instance, you are going out with your parents for a picnic or for a long trip, okay?
3: Okay.
0: You leave your home and go, right?
3: Yeah.
0: What are the precautions you take while you go out so that no theft or robbery happens in your home?
3: Okay. Sometimes one of my relative or anyone will be taking care of my house when you're not there, or else the home will be locked completely and our neighbors will be there. So we just inform them that we are not there. So like that only we have taken so far.
0: Do you have any personal experience?
3: Yeah, kind of, I guess.
0: Could you please share it with us?
3: Okay, one day we were sitting in KFC, one with one of my friends. So it happened like two guys were sitting and they were clicking photos. And in the beginning, I thought it was just casual, I didn't bother. Later on, it was like he was taking continuously. I started reacting. I told him, I'm a person who reacts very fast.
0: Yeah, you
3: do. I started shouting at him. So he was like, no, he didn't do it. But it was very evident that he clicked the photo.
0: Of yours?
3: Yeah, mine and my friend. And I asked him, got his phone, I deleted the picture and gave it to him back. Yeah, at that time, even I was little panicked whether it will create an issue, but by God's grace, nothing happened. And that was the end of that story. Yeah.
0: It's so cool that you reacted in the right way, actually.
3: Thank you
0: so much.
4: நான் வந்து ரேஷ்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எம்ஓபி வேஷ்ணவ் காலேஜ்ல செகண்ட் இயர் பிகாம் பண்ணிட்டு இருக்கேன். கிரிமினாலஜினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ கிரிமினாலஜி பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் சோ மெனி பிரான்ச்சஸ் இப்போ எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு நிறைய இருக்கிறது மாதிரி கிரிமினாலஜிலையும் வி ஹேவ் சோ மெனி திங்ஸ். ஸோ வந்து கிரிமினாலஜி பார்த்தீங்கன்னா இப்போ ஹராஸ்மெண்ட், டேக் இட் சேஃப், எனி திங், இட் ஆல் கம்ஸ் அண்டர் கிரிமினாலஜி. ஓகே, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இருட்டு நடக்குது உங்கள் கண் முன்னாடி, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
5: இப்போது நம்ம இருட்டு நம்ம நார்மல் பீப்புளோட கிரிமினல்ஸ் தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க அவ்வளோ யோசிக்கும் போது நம்மளும் கொஞ்சம் யோசிக்கல. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து சிசிடிவி நாட் எக்ஸாக்ட்லி ரொம்ப அட்வான்ஸ் வெர்ஷன் தேவையில்லை, பட் தென் ஃபார் ஆர் சேஃப்டி ஒரு சின்ன சேஃப்டிக்காக வீட்டில் கேமராஸ் இருக்கிறது நல்லது தான். அண்ட் சேஃப்டி லாக்கர்ஸ் வித் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் சம்திங் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா லாக்ஸ் வந்து லைக் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, ஐ மீன் மற்றவங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத லாக், அதுக்கு கீ வந்து நம்மக்கிட்ட இருக்க கீ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், வேறு யாரும் டூப்ளிகேட் கீ போடாத அளவுக்கு ஒரு லாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
6: ஓகே, நல்லா சொன்னீங்க, நல்லா ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா?
5: இல்லை இது வரைக்கும் நடந்திருக்கு, ஆனால் இது வரைக்கும்
6: நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க.
5: கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா பக்கத்து வீட்டில் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை தவிர லைக் பர்சனலாக எங்கள் லைஃப்பில் இருந்தோம் அப்படி நடந்தது இல்லை.
6: ஸோ நீங்கள் கேள்விப்பட்டதில் ஏதாவது இன்ஃபர்மேட்டிவ் ஏதாவது சம்பவம் சொல்ல முடியுமா?
5: கேள்விப்பட்டதுலன்னு பார்த்தீங்கன்னா லைக் யா ரீசன்ட் லைக் ஃபியூ மந்த்ஸ் பேக் வீட் பக்கத்தில் லைக் சம்மர் டைம் ஆகும்போது எல்லாமே டெய்லி டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ அந்த டைமில் வந்து பக்கத்து வீட்டில் ஐ மீன் லைக் கொஞ்சம் வீடு தள்ளி எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் விவசாயம் சார்.
6: இப்போ முதியோர்கள் வந்துட்டு தனியா வந்து ஸ்டே பண்றாங்க இல்லையா, அப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ண இந்த மாதிரி அவங்க தனியா ஸ்டே பண்றாங்க அப்படிங்கறது இப்படிப்பட்ட ஒரு ரூல் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா?
5: கேள்விப்பட்டிருக்கோம், பட் தென் ஐ எம் நாட் ஷுர் ஹவு ஃபார் பீப்புள் டூ இட். கேள்விப்பட்டிருக்கோம் அவ்வளவுதான், ஆனா அது வந்து மக்கள் எவ்வளவு தூரம் பண்றாங்கன்றது தெரியாது.
6: ரொம்ப நன்றி.
7: சென்னை கிரிமினாலஜி பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க இனிமேல் ஏதாவது படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கிரிமினாலஜி எடுத்து எல்லாருக்கும் நிறைய சேவை பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க, இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்வாதி. இது உங்கள் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கறதுதான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமா கேப்போமா.
1: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட வந்திடுவாய் கலை மகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம்.

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல? ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
2: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
1: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகள்லாம் நடக்கிறதா பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்ப எல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா, ஆஹா பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமா ஆச்சு சொல்லுமா? அம்மா என்னமா ஆச்சு?
4: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
1: ஆமா ஆமா, அப்பா எப்பவுமே வருவாரு.
2: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
1: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
2: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
3: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான், ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.

0: உயிரனையும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம் வேண்டாம் இந்த தவறை செய்ய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் பெரும் சேதம் அடைய வேண்டாம்.
1: இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.

0: வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. மக்களே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில சாதிக்கணும்ன்ற கனவுகள் இருக்கும். அதுல சார்ட்டட் அக்கவுண்டன்ட் ஆகணும்ன்ற கனவு நம்மள பல பேருக்கு இருக்கும். அதை சிலர் நடத்தியும் காட்டியிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்க KKS கிருஷ்ணன் சார் அவர்கள். 2012 அன்னைக்கு அவரோட 21வது வயசுல சிஏ படிப்பை முடிச்சாரு. தொடக்கத்துல நீசி ராஜகோபால் அண்ட் கோ அப்படின்ற சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் நிறுவனத்துல ஆடிட் மேனேஜரா பணியாற்றினாரு. அங்க 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்களோட ஸ்டாச்சுட்டரி ஆடிட் அந்த பொறுப்புல இருந்தாரு. இதுல பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், லிஸ்டட் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ், அப்புறம் பேங்க்ஸ் இதெல்லாம் அடங்கும். 2 வருஷம் ஆடிட் மேனேஜரா பணியாற்றினதுக்கு அப்புறமா 2014 ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா 60 மில்லியன் US டாலரை இந்தியன் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண ஒரு இனோவேட்டிவ் இந்தியா ரியாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட், அதாவது ஒரு யூரோப்பியன் பேஸ்ட் பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்டை மேனேஜ் பண்ற ஒரு முக்கியமான ரோலை பண்ணிட்டு வராரு. அந்த நிறுவனத்துல 3 வருஷம் பணியாற்றி 13 தனியார் ஈக்விட்டி நிறுவனங்களோட நிதி மற்றும் கணக்கு மேற்பார்வையில இருந்தாரு. 2014 இருந்து திரு கிருஷ்ணன் அவர்கள் முழு நேர சார்ட்டட் அக்கௌண்டன்ட் தொழில ஈடுபட்டு வராரு. இதில் இவரோட சிறப்பு துறை டிரான்சாக்ஷன் அட்வைசரி. அண்ணா ஆதர்ஷ், MOP வைஷ்ணவ், சாஷன், அப்புறம் ICAI, SIRC கிளாஸஸ், மேலும் பல பிரைவேட் சிஏ இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியா இருக்காரு. எக்கனாமிக்ஸ், பிசினஸ் லா, கார்பரேட் லா இந்த துறைகள்ல 24 புக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த மே வரைக்கும் பார்த்தா 920 சார்ட்டட் அக்கௌண்டன்ட்ஸை இவரோட டீச்சிங் மூலமா உருவாக்கியிருக்காரு. இவர் எக்ஸாம் டிப்ஸ், மோட்டிவேஷன், ஃப்ரீ ரிவிஷன் கிளாஸஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூடியூப்ல கொடுக்குறாரு. அதில் அப்ராக்சிமேட்டாக 97,500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவ்வளோ மாணவர்களை வழிகாட்டி சார்ட்டட் அக்கௌண்டன்ட் துறையில் சாதிக்க வச்ச இவர்கிட்ட பல விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். அவ்வளோ கோர்சஸ் இருக்கும்போது மொத முதல்ல சிஏ எப்படி சூஸ் பண்ணீங்க? யாராவது இன்ஸ்பயர் பண்ணாங்களா, இல்லை ஆரம்பத்துலேருந்தே இது உங்களோட கனவாக இருந்ததா?
1: உண்மையை சொல்ல போனால் யாருக்குமே 10th முடிக்கிற வரைக்குமே கூட இந்த சிஏ அப்படின்றது தெரியவே தெரியாது. நான் சொல்றது வந்து 2006 சொல்றேன். இன்னைக்காச்சு நமக்கு யூடியூப் இருக்குது, ஓகே, நிறைய அகாடமிஸ் வந்துட்டு பிரைவேட் அகாடமிஸ் வந்துருச்சு. ஸோ நமக்கு இல்லாட்டாலையும் பிரைவேட் அகாடமிஸ் வாழணுன்றதுக்காக அவங்க வந்து நம்ம ஸ்கூல்ல கேன்வாஸ் பண்ணுவாங்க, ஓகே. அதாவது அது வந்து ஒரு வின் வின் சிச்சுவேஷன் சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை பத்தின நாலேஜ் வரும், பிரைவேட் அகாடமிஸ்க்கும் அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து அவங்களுக்கு காசு வரும். பட் நான் இருந்த டைம்லலாம் அது கூட கிடையாது. ஏன்னா பிரைவேட் அகாடமிஸ்ன்றது அத்திப்பூத்த மாதிரி ஒன்று ரெண்டு தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி ICAI தான் கிளாஸஸ் நடக்கும், நம்ம அங்கே தான் போய் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட், ICAI கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசாக ஸ்டெப் எடுக்கல அந்த டைம்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறாங்க, அன்னைக்கு எடுக்கல. ஸோ எனக்கு வந்து அதன் மேலே ஒன்றும் பெரிய ஈர்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது டில் மை 10th ஸ்டாண்டர்ட். பட் என்ன விஷயம்னா, நம்ம நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை எனக்கு சின்ன வயசுல, 9வது கிளாஸ் அது வரைக்குமே எனக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. பட் அப்போ வந்துட்டு ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் பத்தி சின்ன வயசுல தெரியாது நமக்கு யாருக்கும், ஓகே. ஸோ இந்த கேட்டகரிக்கு இவ்வளோ மார்க் எடுக்கணும், அந்த கேட்டகரிக்கு அவ்வளோ மார்க் எடுக்கணுன்றதெல்லாம் எப்போ தெரிய வரும்னா ஒரு 10வது கிளாஸ் படிக்கும் போது தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அப்போ 10வது கிளாஸ் படிக்கும்போது மிஸ் சொல்றாங்க, நீங்கெல்லாம் இன்னும் நிறைய பர்சன்டேஜ் எடுக்கணும், நீ எடுக்கிற 92 93 எல்லாம் பத்தவே பத்தாது, 97 98 எடுக்கணும் நீ கம்ப்ளீட் பண்றதுக்கு. நீ ஏதோ சயின்டிஸ்ட் ஆகணும்லாம் சொல்றியே, அதெல்லாம் வந்துட்டு அப்போ நீ இஸ்ரோக்கு போனலாம் சொல்றியே, அதெல்லாம் வந்து கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு போது சிம்பிளா சொல்ல போனா இன்னைக்கு எல்லாருமே பேட்டை வச்சுட்டு கிரிக்கெட் விளையாடுறாங்க. எனி பாய் யூ டேக், எவ்ரி செகண்ட் பாய் வில் பி ஹேவிங் அ பேட் இன் த ஹேண்ட், அதாவது கையில மட்டையை வச்சு தெரியவாங்க. ஆனா எல்லாராலையும் இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்ணிட முடியுமா? அந்த மாதிரி தான் அவங்க எனக்கு சொன்னது. அன்னைக்கு சொன்னது எனக்கு அப்படிதான் புரிஞ்சிட்டு. ஸோ அப்போ வந்துட்டு இது வந்து நிறைய பேர் விளையாடுற கேமு, அண்ட் அதுலயும் ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரிஸ் எல்லாம் போக எனக்கு வந்துட்டு எனக்கு 93 94 எல்லாம் கூட எடுத்துருவேன். நான் உசுர கொடுத்து படிச்சேன்னா 93 94 எடுத்துருவேன், 90 நான் நார்மலா எடுப்பேன், மேபி இன்னும் 2% எக்ஸ்ட்ரா எடுத்துடலாம். அப்போ வந்துட்டு எனக்கு அந்த ரிசர்வேஷன்றது எனக்கு அது பெரிய பாதிப்பா பட்டுச்சு. அது நல்லது தானா இல்லைன்னா சொல்லல, ஆனா எனக்கு அது பெரிய பாதிப்பா பட்டுச்சு. இப்போ எங்க அப்பா வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம், எங்க அம்மா வந்து 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம், எங்க தாத்தா படிச்சது கிடையாது, ஸ்கூலே போனது கிடையாது. எங்க அப்பா 11வது கிளாஸ் படிக்கும் போதே அவருக்கு வயசு 21 வயசு,
0: ஓகே.
1: 21 21 வயசு தான் அந்த மனுஷன் 11th பாஸ் பண்ணாருன்னா வச்சுக்கோங்க பல அட்டெம்ட்டுக்கு அப்புறம். ஆனா மேபி நான் அந்த கேட்டகரியில பிறந்ததுனால எனக்கு அந்த ரிசர்வேஷன்ன்றது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஹிட்டா பத்துச்சு. அப்போ நான் மிஸ் கிட்ட கேட்டதுதான், மேடம் நான் நல்லா படிக்கிறேன், எனக்கு ரிசர்வேஷன்ஸே இல்லாத ஒரு படிப்பு இருந்தா என்ன மேடம் இருக்கும்? அதுலயும் ஆனா அது பெரிய படிப்பா இருக்கணும், அது சின்ன படிப்பா இருக்க கூடாது, அது பெரிய படிப்பா இருக்கணும், காசும் கம்மியா செலவாகணும். ஓகே, ரெண்டு மூணு விஷயம். இப்போ இன்ஜினியரிங் போது அப்போல்லாம் கேப்டன்ஷிப் ஃபீஸ் ரொம்ப அதிகம். 2008 நான் வந்து 12th முடிச்சேன். இப்போ இருக்கிற மாதிரி அவ்வளோ காலேஜஸ் அன்னி கிடையாது. இருந்துச்சு. இப்போ என்னோட கனவு என்னவா இருந்துச்சு அந்த டைம்லனா, வெங்கடேஸ்வரா, SSN, அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த மூணுத்துக்குள்ள போயிடணும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் மேடம் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய மார்க் எடுக்கணும், மிஸ் ஆச்சுன்னா கேப்டன்ஷிப் ஃபீஸ் கச்சா மச்சான் கொடுக்கணும், நீ 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா கேப்டன்ஷிப் ஃபீஸ் கொடுக்கணும். நான் எங்க அம்மா கிட்ட வந்து வீட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களோட ஓவரால் சேவிங்ஸே 3.5 லட்சம் ரூபா தான் இருந்துச்சு, லைஃப் டைம் சேவிங்ஸ். அவங்க 25 வருஷம் அப்பாவும் அப்பாவும் சேர்ந்து சம்பாதிச்ச லைஃப் டைம் சேவிங்ஸ் அரௌண்ட் 3 to 3.5 lakhs. அது வந்து அவங்க சாவர் வரைக்கும் வச்சுக்கிற காசு. ஸோ அப்போ அந்த ரூபாயை வந்துட்டு நான் என்னோட கேப்டன்ஷிப் ஃபீஸ் கொடுத்துட்டேன்னா, இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே காசு இருக்காது, அதுவே எஜுகேஷன் லோன் போக வேண்டியிருக்கும். மேபி நம்ம பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்து கேம்பஸ் இன்டர்வியூல பிளேஸ் ஆனா வரலாம். பட் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. சோ இப்போ இந்த காசையே தொடாம கம்மி மார்க்ல என்னத்த படிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது, அப்போ வந்து ஸ்கூலுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாரு ஒரு அண்ணா. சோ அவரு வந்து சிஏ முடிச்சிருந்தாரு. ஓகே, சோ எல்லாமே கரெக்டா அமைஞ்சது அந்த டைம்ல. சோ நான் 10th ஹாஃப் இயர்லி டைம்ல இருக்கும்போது குரூப் எடுக்கணும்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் அவரை சும்மா வந்து சீஃப் கெஸ்டா பார்க்கும்போது, அவர் இந்த மாதிரி ஒரு காமர்ஸ் குரூப் வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மட்டமான குரூப் கிடையாது, அதுலயும் பெருசா சாதிக்க முடியும். இன்ஃபேக்ட் அந்த சப்ஜெக்ட் பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், இன்ஜினியரிங் கூட ஆயிரலாம், ஆனா இந்த சிஏ படிப்பை நீ பாஸ் பண்றது மிக கஷ்டம். எப்பவுமே நமக்கு எப்பவுமே கஷ்டம்னா அது என்னன்னு பாக்கணும்னு ஆசையா இருக்கும், ஒரு சேலஞ்ச் தானே நமக்கு லைஃப். யாராவது ஒருத்தர் உன்னால முடியாதுன்னு சொன்னா அது எப்படி முடியாது, முடிச்சு பாக்கணும்னு. சின்ன வயசுல நம்ம பழக்க வழக்கம் சொல்லுவோம்ல, டேய் ஆம்பளையா இருந்தா பண்ற அப்படின்னு சின்ன வயசுல எல்லா பசங்களும் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு 8th class 9th class இது ரொம்ப யாராவது ஒருத்தர் நீ உசுப்பேத்தணும்னா அப்படின்ற மாதிரி நமக்கே அது தோணும், ஏய் இதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்றாங்க, நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு தோணுமா. அப்புறம் மேம் கிட்ட போய் கேக்குறேன் திருப்பி, உடனே மேம் வந்துட்டு காமர்ஸ் மேம் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவங்க வந்து சிஏ பத்தி சொல்லும்போது அவங்க ஐசிடபிள்யூ இன்டர் வரைக்கும் படிச்சிருந்தாங்க, என்ன கிட்ட எடுத்த காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் எடுத்த மேடம் திருப்புர சுந்தரி மேடம். அதுக்கப்புறம் சீனியர்ஸ், இப்போ நான் 10th படிக்கும் போது 11th படிக்கிற சீனியர் இருப்பாங்கல்ல, அப்ப எங்க அக்கா கூட ஒரு பையன் படிச்சிருந்தான், வருண்னு பேரு, அவன் ஒரு வருஷம் சீனியர் எனக்கு. அவன் வந்து சயின்ஸ் எடுக்காம காமர்ஸ் எடுத்திருந்தான், ஆனா பயங்கரமா படிக்கிற பையன், கிட்டத்தட்ட என்ன மாதிரி நான் அவனை பார்த்தேன் அந்த டைம்ல. சோ அப்ப நான் அவன்கிட்ட போய் கேக்குறேன், வருண்னா இந்த மாதிரி காமர்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்களே அதை பத்தி சொல்லும்போது அவர் ஃபுல்லா பார்த்து கொடுத்தா, ஏன்னா அவருக்கு அவர் கொஞ்சம் அவங்க ஃபேமிலி கொஞ்சம் பிக் பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபேமிலி, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது, எனக்கு எதுவுமே தெரியல, அந்த எழுத்து தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல. சிஏன்ற எழுத்து அது படிச்சா நிறைய சம்பாதிக்க முடியும், பெரிய பொசிஷன்ல இருக்க முடியுமே தவிர, இப்போ ஐஏஎஸ் கூட நம்ம சொல்றோமே யூபிஎஸ்சின்னு எப்படி படிக்கணும் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஓகே, அப்ப யாரோ ஒருத்தர் பண்றவங்கிட்ட போய் கேட்கணும்ல, அப்ப அந்த நாட்ட போய் நான் கேக்குறேன், நீங்க ஏன் அதை எடுத்தீங்க? அதுக்கப்புறம் அவர் நிறைய சொன்னார் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் எழுதினு வந்துட்டேன் வீட்டில், அம்மா கிட்ட வந்து சொல்றேன் நான் காமர்ஸ் குரூப் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு. அம்மா ஒத்துக்கவே இல்லை, ஏன் நான் தலையாடமான வச்சாலும் படிக்கிறேன்டா, இன்ஜினியரிங் படிக்க வச்சிருந்தா, நீ இன்ஜினியர் தான் படிக்கணும், இதெல்லாம் என்னடா இது எனக்கு தெரியவே தெரியாது, காமர்ஸ் எல்லாம் யாரா எடுப்பாங்க, படிக்காத பசங்க தானே எடுப்பாங்க அப்படின்ட்டு யாருமே ஏதாவது எங்க வீட்டில் ஓகேவே சொல்லல. எங்க அம்மா வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமும் எங்க அம்மாக்கு அது மனசு திருப்தியே இல்லை, சரி இன்னும் மாசம் இருக்கலாம், இன்னொரு 3-4 மாசம் இருக்கு 10th முடிக்கிறதுக்கு, அதுக்குள்ளே மனசை மாத்திரலாம் போது நான் மனசு மாறல. திருப்பி 11th போகும்போதும் எங்க அம்மா கன்வின்ஸ் பண்றாங்க, அந்த 2 மாசத்துல 10th முடிச்ச லீவ்ல இப்ப கன்வின்ஸ் பண்றாங்க, நான் கன்வின்ஸ் ஆகல, எல்லாரும் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க, எங்க அம்மாக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க, நான் கன்வின்ஸ் ஆகல, நான் காமர்ஸ் குரூப் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் சிஏ தான் படி பண்ணும்போது காலேஜ் போக மாட்டேன்ட்டேன். ஓகே, பிகாஸ் ஐ நெவர் பீன் டு காலேஜ். ஓகே, நான் வந்து ஃபுல் டைம் சிஏ படிக்க போறேன் அப்படின்னும் போது எனக்கு காசு கிடையாது வீட்டில், உண்மையை சொல்ல போனா இந்த இப்ப திருப்பி கொண்டு போய் நான் ஒரு காலேஜ்ல வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னும் போது நான் 97% எடுத்தேன். ஆனா எனக்கு ஒரு பிரபலமான காலேஜ்ல நான் சீட் அப்ளை பண்ணும்போது பிகாம்க்கு சீட் கிடைக்கல.
2: ஓகே
1: ஓகே, ஏன்னா நான் வந்துட்டு அந்த எய்டட் அப்ளை பண்ணேன், எனக்கு எய்டட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஓகே, பிகாஸ் தே ஆர் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கலாம், மார்னிங் வந்துட்டு அவங்களோட கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுலயும் நமக்கு அடிபட்டு போச்சு. அது வாழ்க்கையில் எனக்கு அந்த ரிசர்வேஷன் இந்த கம்யூனிட்டி பேஸ்டுன்றது என்ன பாடாப்படுத்திச்சு. ஸோ நான் வந்து போனா அந்த காலேஜ் தான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருந்தேன். அப்புறம் அந்த காலேஜ்ல எனக்கு 97% எடுத்தும் சீட்டு கிடைக்கல. நான் ஓவரால் 97% அண்ட் கிராமர்ஸில் சென்டம்ஸு, அக்கௌண்ட்ஸில் சென்டம். ஸோ அப்போ எனக்கு அப்படி அமைஞ்சிச்சுன்னு நான் சொல்லுவேன், நான் வந்துட்டு 21 வயசு சிஏ ஆகணுன்றது என் தலையில் எழுதியிருந்தது. நம்ம விருப்பப்பட்டு சில விஷயங்கள் பண்ண முடியும், ஆனால் அதுக்கு இந்த பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் தான், இல்லைனா முடியாது. அது நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, நிறைய பேர் படிக்கிறவங்களும் இருக்காங்க, ஆனால் சில பேரால் தான் இது பாஸ் பண்ண முடியுதுன்னும் போது என்னோட வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு வந்து அப்படிதான் அமைஞ்சிச்சு. சோ நான் வந்து ரொம்ப இப்போ எனக்கு 8ஆம் கிளாஸ்லேருந்து இது விருப்பம், 9ஆம் கிளாஸ்லேருந்து விருப்பம்ன்றதெல்லாம் கிடையாது. 10ஆம் கிளாஸ் ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். உள்ள வந்து 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கும் போதுதான் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 12ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் முழு மூச்சா சிஏ கிறங்கிட்டேன். பட் இது வந்து ஒரு வழி பாதன்ற மாதிரி மனசுல பட்டுச்சு, வந்தா வின் பண்ணிட்டு தான் போனோம், இல்லைனா தோத்துட்டோம்னு வச்சுக்கோ. ஏன் ஒண்ணுமே கிடையாது, நம்ம கிட்ட 12th மார்க்ஷீட் தான் இருக்குது, காலேஜுக்கும் போல, டிகிரியும் கிடையாது. எல்லாரும் கேட்பாங்க எப்படி நீ டிகிரி இல்லாம சிஏ முடிச்ச அப்படின்னு கேட்பாங்க, அதெல்லாம் முடிக்க முடியும், வெறும் 12th சர்டிபிகேட் இருந்தா போதும். சோ ஆனா இது வந்து ஒரு ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். என்ன சொல்றதுன்னா, நீ 12ஆம் மாடியில வேலை செய்யற, பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நீ வந்துட்டு ஒரு ஹார்னஸ் கூட இல்லாம பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கல்ல, நெட் மாதிரி எல்லாம் போட்டுக்காம, அதெல்லாம் போட்டுக்காம இந்த ஸ்டண்ட் வந்து வித்தவுட் எனி டூப் ஒரு ஹீரோவே பண்ண எப்படியோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இது. தப்பிச்சிட்டோம்னா சூப்பர், ஓகே. இன்னைக்கு வந்து டாம் க்ரூஸ் வந்துட்டு அப்படி ஒரு ஸ்டண்ட் பண்ணாருன்னு எல்லாரும் பாராட்டுறோம், தப்பிச்சிட்டாருனா பிரச்சனை இல்ல. ஒருவேளை பிரச்சனை ஆச்சுன்னா
2: கரெக்ட்,
1: அந்த மாதிரி இப்ப ஜாக்கி சான நம்ம பாராட்டுறோம் அப்படின்னா அவங்க நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காங்க லைஃப்ல, ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் ரிஸ்க் எடுப்போம், ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கை தான். முழு மூச்சா உழைக்கணும், அதாவது டைவர்ஷன் இருக்கக்கூடாது. இப்போ இந்த காலத்து பசங்க, இந்த காலத்துன்னு இல்ல எல்லா காலத்துலயுமே பசங்களுக்கு டைவர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ செல்போன்றதுனால அடிஷனல் டைவர்ஷன்ஸ் இருக்கு. நான் படிக்கும் போது ஸ்மார்ட் போன்ஸ் கிடையாது, பேசிக் செல்போன் இருந்தது, பட்டன் போன் இருந்தது, அதுல மிஞ்சி மிஞ்சி போனா அந்த ஸ்னேக் கேம் விளையாடலாம், ஓகே அவ்வளவுதான். சோ அப்ப டைவர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. இன்னும் மேபி டைவர்ஷன்ஸ் இருந்ததுன்னு பார்த்தோம்னா, நான் 17 வயசுல வேலைக்கு போயிட்டேன், ஆர்டிகல்ஷிப் போயிட்டேன். சோ 17 இயர்ஸ் ஸ்கூல் முடிச்சு செகண்ட் மந்த் ஜூலை மந்த்ல ஐ ஸ்டார்டட் மை ஆர்டிகல்ஸ். சோ என்னோட டைவர்ஷன் ஒர்க், நான் ஒர்க்காஹாலிக், விடிய விடிய ஒர்க் பண்ணுவேன். 17-18 வயசுலயே நான் விடிய விடிய ஒர்க் பண்ணுவேன், நான் வீட்டுக்கே போக மாட்டேன், ஓகே. ஒர்க்கும் அப்படி அமைஞ்சிச்சு, சம்பளத்துக்காக இல்ல, அந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஸோ சம்பளம் சொன்னா ஸ்டைஃபண்ட் 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 2008 1000 ரூபீஸ் ஸ்டைஃபண்டு, 2009 1250 ரூபீஸ் ஸ்டைஃபண்டு, 2010 1500 ரூபீஸ் ஸ்டைஃபண்டு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஏதோ ஸ்டைஃபண்ட் அமௌண்ட். ஸோ இது காசுக்காகனு இல்லை, ஆனால் நமக்கு ஒர்க் கற்றுக்க முடியும். யோசிச்சு பாரு, நீ வந்து என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அது ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒர்க் பண்றத நீ அந்த படிக்கும் போதே பண்ணும்போது உனக்கு அது எப்படி ஃபீலிங் இருக்கும், நீ ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ எனக்கு வந்து யாராவது என்ன பாராட்டும் போது இன்னும் எனக்கு பாராட்டு வேணும்னு தோணும்ல, அப்போ நிறைய பாராட்டுக்காக நம்ம நிறைய உழைப்போம். அப்போ வந்து படிப்புல கவனம் செதறும் நிறைய பேருக்கு, எனக்கும் செதறிச்சு இனிஷியலா. அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணிட்டு, ஓகே நமக்கு ரெண்டுமே வேணும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்ற மாதிரி நமக்கு இது ரெண்டுமே வேணும். நமக்கு இந்த ஒர்க் லைஃப்னா இன்னைக்கு வந்துட்டு சோசியல் லைஃப்னு சொல்றாங்கல்ல, அப்ப எனக்கு சோசியல் லைஃப்லாம் கிடையாது, ஒர்க்ன்றது ஆபீஸ்ல ஒர்க், லைஃப்னா படிக்கிறது லைஃப். சோ நான் ஒரு 7 மணி 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு படிக்கணும், அதே மாதிரி அர்லி மார்னிங் 4:30 மணிக்கு எழுந்து படிக்கணும். சோ இந்த மாதிரி கிளாஸுக்கு போறதா இருக்கட்டும், சோ வித்தவுட் டிஸ்டர்பிங் தி ஆபீஸ் அவர்ஸ், தட் இஸ் 9:30 to 6, இந்த ஆபீஸ் அவர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம நீ படிக்கணும். சோ இதர் அர்லி மார்னிங் படிக்கணும் ஆர் லேட் ஈவினிங் படிக்கணும். சோ ஒரு நாளைக்கு யூ ஹவ் டு அட்லீஸ்ட் ஸ்டே அவேக் ஃபார் 16 ஹவர்ஸ், அப்படின்னா கண் 16 மணி நேரம் மினிமம் கண் முழிச்சிருக்கணும், ஓகே. அண்ட் 16 மணி நேரமும் நீ ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது, இப்ப டிவி பாக்குறதோ யூடியூப் பாக்குறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது, நீ முழிச்சிருக்கணும், ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எதர் படிக்கணும் இல்லைன்னா வேலை செய்யணும். அண்ட் வேலை செய்யறது வந்துட்டு எல்லாமே பெரிய கிளைண்ட்ஸ்க்காக நம்ம வேலை செய்வோம், சோ தப்பு நடக்கிறதுக்குலாம் அங்க 0% சான்ஸ். தப்பு நடந்ததுன்னா அவங்களுக்கும் பிரச்சனை, யார் நமக்கு நம்மளோட ஹெட் இருக்காங்களோ அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்களால நமக்கும் பிரச்சனை போது அப்ப ரொம்ப நுணுக்கமா வேலை செய்யணும். பட் தப்பு நடக்கதான் செய்யும், இல்லைன்னா அங்க ஒரு திட்டு வாங்குவோம் கத்துப்போம் அது மாதிரி இருக்கும். அதுதான் என்னோட டைவர்ஷனா இருந்துச்சு. பட் இன்னி காலத்துல பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டைவர்ஷன்ஸ்ன்றதுக்கு அளவே இல்லை, ஏன்னா இன்டர்நெட் இருக்குது, செல்போன் இருக்குது, உலகமே கைக்குள்ள இருக்கணும் போது நமக்கு 100 டைவர்ஷன். ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா கூட நம்ம டக்கு நாங்க பார்க்க வேண்டிய டிங்னு ஒரு சவுண்ட் கேட்டா பார்க்க வேண்டியிருக்கு, எதுவுமே இல்லைனா கூட எதுவுமே இல்லையா, ஏன் ஒரு மணி நேரமா எதுவுமே இல்லைன்றது ஒரு டைவர்ஷனா இருக்கு. ஸோ மேபி என்னோட லைஃப்ல அந்த டைவர்ஷன்ஸ் அன்னைக்கு இல்லைன்றனால நான் சீக்கிரமா சிஏ முடிச்சிருக்கலாம். இதான் விஷயம். எங்க அம்மா ஒரு பெரிய சப்போர்ட்மா, அம்மா வந்து எப்பனாலுமே வந்துட்டு நான் நிறைய நாள் அழுதுருக்கேன் வீட்டுல, அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒர்க்கு படிப்பு இப்பாடினா அது மறக்குது, அது பண்ணா இது படிச்சா மறக்கும், ஆப்வியஸ்லி படிச்சா மறக்கும், எல்லாமே பெரிய பெரிய புக்ஸ், 1000 பேஜ் புக்ஸ்ன்றதுனால படிச்சா மறக்கும். இதெல்லாம் வந்துட்டு அம்மா கிட்ட சொல்லி அழுவேன். ஒரு சின்ன பிள்ளைக்கு என்ன இருக்கும், 17 வயசு 17 வயசுனா எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, அக்ரிமெண்ட் கையெழுத்து போடணும். ஒரு ஆஃபீஸில் போய் ஆர்டிகல்ஸ் ஒர்க் பண்ணும்போது அக்ரிமெண்ட் கையெழுத்து போடணும். நான் மைனர், நான் கையெழுத்து போட முடியாது, அம்மா வந்து கையெழுத்து போடுவாங்க அக்ரிமெண்ட்டை. ஸோ எனக்கு இன்னும் அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. எல்லாரும் கேட்வாங்க, நீ எதுக்கு அம்மா கூட்டிட்டு வந்த அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறதுக்கு, எதுக்கு நான் மைனர் இல்லை, நான் கையெழுத்து போட முடியாது, நான் அம்மா கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா என் கூட வேலை செஞ்சவங்க நிறைய பேர் சீனியர்ஸ், அதாவது 20 வயசு 21 வயசு ஆட்கள். நான் வந்து 17 வயசுன்றதுனால இன்னைக்கு ஐசிஏ என்ன சொல்லிடுச்சுன்னா, நீ இன்டர் முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்டிகல் ஷிப் போறணும்னு சொல்லிடுச்சு. பட் நான் படித்த போதெல்லாம் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு ஆர்டிகல் ஷிப் போயிடலாம். ஸோ அதான் விஷயம்,
2: அதான் கேட்கணும்னு நினைச்சேன் சார்.
1: அதான் அவங்களே மாத்திட்டாங்க. ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி பசங்கள்லாம் ஆஃபீஸ் போகும்போது அந்த அந்த கல்ச்சர் அந்த டெக்கோரம் கெட்டு போகுதா அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ மேபி எனக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அப்படி மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் 2008 போனேன், மேபி 2010-11 அவங்க அதை மாத்திட்டாங்க. அந்த மாதிரி 17 வயசுலாம் உள்ள வரக்கூடாது, 18 வயசுக்கு அப்புறம். அது என்னன்னா 12th முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு உள்ள வரலாம். நிறைய பேர் வந்து ஃபவுண்டேஷன் சீக்கிரம் முடிச்சிருவாங்க. இப்ப கூட என்கிட்ட படிக்கிற பசங்கள்லாம் March 2025 அவங்களோட 12th எக்ஸாம் எழுதுறாங்க, மே மாசம் ஐசிஐல பாஸ் பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் முடிச்சிடுறாங்க அவங்க. ஸோ June 6-7 அந்த மாதிரி ஒரு டைம்ல, ஆர் ஜூலை மாசமே அவங்க கையில சர்டிபிகேட் இருக்கு, ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண சர்டிபிகேட். நிறைய பேருக்கு வயசு 18 ஆகல, அக்டோபர்ல தான் சில பேருக்கு 18 ஆகுது. ஸோ அந்த மாதிரிதான் எனக்கும் அந்த டைம்ல. ஸோ அதெல்லாம் பாசிபிள் தான் அந்த டைம்ல, அது பாசிபிள். இப்ப அது பாசிபிள் கிடையாது.
2: சரி, இந்த சிஏ பயணம் ரொம்ப சவாலானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில நேரங்கள்ல ராத்திரி தூக்கத்தை கூட தியாகம் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? நீங்க படிக்கிற காலத்துல அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார்?
1: ஒரு ஒருத்தருக்கும் ரெண்டு விதமா படிப்பாங்கம்மா. அதாவது எய்தர் அவங்க ஏர்லி மார்னிங் காலங்காத்தால எழுந்துச்சு அதிகாலையில எழுந்துச்சு படிப்பாங்க, இல்லைன்னா லேட் ஈவினிங் படிப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் ரெண்டுமே பண்ணம்மா. ஓகே, வேற வழி இல்லை. ஏன்னா நான் சொன்ன தெரியுமா, நான் 9:30-6 வரைக்கும் ஆஃபீஸ் போயிடுவேன். ஸோ என்னோட மார்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 தான் என்னோட மார்னிங். ஸோ 4:45 இந்த மார்னிங் எவ்ரிடே ஐ ஷுட் கெட் அப்.
2: ஓகே,
1: எய்தர் நான் வந்து கிளாஸுக்கு போகணும், இல்லைன்னா நான் வீட்டில இருந்து படிக்கணும். எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வீட்டில இருந்து படிக்கணும்னா மேபி ஒரு 5:30-5:30 எழுந்துக்கலாம். ஓகே, ஆனா நான் கிளாஸுக்கு போனா நான் 4:30 எழுந்தே ஆகணும். ஏன்னா நான் எழுந்து குளிச்சுட்டு கஞ்சி குடிச்சிட்டு சந்தியாவதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கணும். ஓகே, பிகாஸ் நமக்கு பிரைவேட் வெஹிக்கிள் கிடையாது, நான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கணும். பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வரும், டைம் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் பஸ்ஸை பிடிச்சி 5:30-6 கிளாஸுக்கு போகணும். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் அட்டன் பண்ணணும், அங்கே ஒரு 2.5 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. கிளாஸை முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு போகணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஆஃபீஸ் டெய்லியுமே ஆஃபீஸ்லேயே ஒர்க் இருக்காது, கிளைண்ட் ஆஃபீஸ்க்கு போக சொல்லுவாங்க. ஸோ என் கிளைண்ட் ஆஃபீஸ் 20 கிலோமீட்டர் கூட தள்ளி இருக்கலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் மயிலாப்பூரில் கிளாஸ் போனேன், கிளைண்ட் ஆஃபீஸ் வந்து நாவலூர். ஓகே, இன்னைக்கு நாவலூர்ன்றது ஏதோ ரொம்ப பக்கம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சோழிங் நல்லூர், நாவலூர், கழிப்பட்டூர்ன்றதுலாம் இன்னைக்கு ரொம்ப பக்கம். நான் சொல்றது 2008-9-10 அன்னைக்கெல்லாம் ஓஎம்ஆரே டெவலப் ஆகல, 19B ஒரே ஒரு பஸ் தான் வரும், அதுவும் சைதாப்பேட்டில் போய் ஏறணும். ஸோ நான் மயிலாப்பூர்லேயும் சைதாப்பேட்டைக்கு ஒரு பஸ் பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறம் சைதாப்பேட்டிலேருந்து 90B பிடிச்சி போனோம். நான் இதெல்லாம் பண்ணிட்டு 10:30 கிளைண்ட் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கணும். ஜென்ரலாக 10 கிளைண்ட் ஆஃபீஸ்ல இருக்கணும். எனக்கு மட்டும் நான் சார்ட்ட ரொம்ப எக்ஸாம்ஷன் கேட்டிருந்தேன், சார் எனக்கு கிளாஸே 8:30-9:30 தான் முடியும், ஒருவேளை கிளாஸ் இல்லைன்னா நான் கரெக்டாக 10:00 அங்கே போயிடுவேன். கிளாஸ் அன்னைக்கு இருந்துச்சு, ஏன்னா ஆல்டர்னேட் டேஸ்ல கிளாஸ் இருக்கும், இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு 1/2 hour டைம் வேணும். அந்த 1/2 hour ஈவினிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். ஸோ எவ்ரிடே நீ வந்துட்டு, நான் என் வீடு வந்து கே கே நகர், கே கே நகர்லேருந்து மயிலாப்பூர் போயிட்டு, மயிலாப்பூர்லேருந்து நாவலூர் கழிப்பட்டூர் போயிட்டு திருப்பி கழிப்பட்டூர்லேருந்து வீட்டுக்கு போனோம், கே கே நகர் போனோம். இது எதுவுமே ஒரு பஸ்ஸில் ஸ்ட்ரெயிட்டாலாம் போக முடியாது, ரெண்டு பஸ் மினிமம் வரணும். இப்போது கே கே நகர் வரணும்னா கூட மேபி பில்லரில் அவங்க இறக்கி விடுவாங்களா இருக்கும், சைதாப்பேட்டில் இறக்கி விடுவாங்களா இருக்கும், அங்கேருந்து வரணும். ஸோ திருப்பி நான் வீட்டுக்கு வரும்போதே டிலே ஆகிடும், அதுக்கப்புறம் நான் படிக்கணும், கண்டிப்பாக டயர்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் நான் படிக்கணும். நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா பஸ்ஸில் தூங்கிடுவேன், ஒரு 1/2 hour பஸ்ஸில் தூங்கிடுவேன். நின்றுன்னு தூங்கின காலம்லாம் இருக்குது, வேற வழி கிடையாது, நான் ரொம்ப டயர்டா இருப்பேன். ஏன்னா நான் சில டைம் என்ன பண்ணுவேன்னா கிளைண்ட் ஆஃபீஸே சொல்லிடுவேன், இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 20 தூங்கிடணும், நான் அப்படியே வென்ஸ்டே படுத்து தூங்கிடுறேன். 1 hour பிரேக்னா நமக்கு 1 hour லஞ்ச் தேவையே படாது, 15 போதும் நமக்கு லஞ்ச் சாப்பிடுறது. ஸோ 3/4 hour நமக்கு டைம் இருக்கும் அந்த 1 hour, பிகாஸ் கிளைண்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க 3/4 hour. 1 hour அவங்களுக்கு பிரேக்னா அவங்களுக்கு 1 hour பிரேக். நம்ம என்ன பண்ணணும்னா கிடுகிடுன்னு சாப்பிட்டு அந்த பெஞ்ச்லேயே தூங்கிடணும், அந்த நம்ம ஏதோ ஒர்க் பண்ணுவோம்ல ஒரு ஆடி பெஞ்ச் போட்டிருப்பாங்களா அதுலேயே தூங்கிடணும். ஒரு 1/2 hour நான் தூங்கிடுவேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஸோ அது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு பயங்கர ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். இந்த மத்தியான நேரத்தில் நீங்கள் தூங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து காலையில் ஒரு 6 மணி நேரம் தூங்கி எழுந்தால் என்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குதோ அது அந்த 20-25 கிடைக்கும், நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ மேபி அது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குமா இருக்கும். அதாவது எங்கேயாச்சும் ஒரு 20 கண்டிச்சுனா தூங்கிடுவேன், பஸ்ல வரும்போதோ இல்லைன்னா வந்து கிளைண்ட் ஆஃபீஸ்லயோ அது மாதிரி தூங்குறதுனால கொஞ்சம் எனர்ஜி இருந்துச்சு. பட் சம்டைம்ஸ் அதுவும் கிடைக்காது நமக்கு, ஏன்னா ரொம்ப ஒர்க் ப்ரெஷரா இருந்தா கிடைக்காது, சுருண்டுருவோம். என்னோட ஒரே ஸ்ட்ரென்த் என்ன இருந்துச்சுன்னா நான் பயங்கரமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது நான் வந்து ஆர்டிகல் ஷிப் ஜாயின் பண்ணும்போது என்னோட வெயிட் 65 kg. நான் ஆர்டிகல் ஷிப் முடிக்கும் போது என்னோட வெயிட் 103 kg. ஓகே, குன்ஃபு பாண்டான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் போதெல்லாம் நான் சாப்பிட்ருவேன், எதியான சாப்பிட்ருவேன். ஸோ கையில் வந்துட்டு ஏதோ ஒரு வேர்க்கடலை பர்பியோ இல்லைனா வேர்க்கடலையோ ஏதோ ஒன்று வச்சிருப்பேன், அதை தின்னுடுவேன். அதுக்கப்புறம் கிளைண்ட் ஆஃபீஸ்லேயும் எனக்கு நல்லா சாப்பாடு போடுவாங்க, ஏன்னா ஆடிட்டர்னா நல்லா சாப்பாடு போடுவாங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க, நீ டெய்லி பன்னீர் பட்டர் மசாலா கேட்டால் கூட வாங்கி கொடுப்பாங்க. ஓகே, ஆமாம், நான் பன்னீர் பட்டர் மசாலா பீஸா கேட்டால் கூட வாங்கி கொடுப்பாங்க. ஸோ கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாருமே நல்லா நம்மளை பார்த்துப்பாங்க. என் எல்லா ஆஃபீஸ்லையுமே சொல்கிறேன், கிளைண்ட் ஆஃபீஸுக்கு போய் நான் மோஸ்ட்லி கிளைண்ட் ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணுவேன், ஆஃபீஸில் ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்க. அப்போ என்னன்னா இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வந்து சாப்பாடாக கன்வெர்ட் ஆகி போச்சு. அன்னைக்கு ஏற நான் உடம்பு தான், நான் அதுக்கப்புறம் எவ்வளோ தடவை குறைச்சேன், குறைச்சி குறைச்சாலும் அந்த உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஏறிடுது. ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குமா, இந்த சிஏ பசங்களுக்கு இந்த சாப்பிட்றத கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் இருக்கணும், ஏன்னா எக்ஸசைஸே கிடையாது. இப்போ நான் சொன்ன டைம்ல பார்த்தீங்கன்னா எங்கத்த எக்ஸசைஸ் பண்ணுறது, எங்கத்த நடக்கிறது, நடக்கிறதுக்கோ ஓடுறதுக்கோ டைமே கிடையாது, ஏன்னா படிக்கிறதுக்கே டைம் இல்லை. அப்படின்னும் போது இப்போ இதெல்லாம் தாண்டி தான் வர முடியும். ஓகே, இதை சொல்லுவேன், நான் எப்பவுமே பசங்கிட்ட சொல்லுவேன், இது பூ பாதை இல்லடா முள்ளு பாதைன்னு. நீ வந்து இதுல ஜெயிக்கணும்னா பல விஷயத்த விட்டு கொடுக்கணும். ஓகே, இன்னைக்கு எல்லாம் 10th class படிக்கிற பையன் ஒருத்தன் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னை திட்டிடுச்சுன்றான். 10th class பையன் இதை சொல்றான். ஓகே, அதே மாதிரி 19 சிஏ இன்டர் படிக்கிற பையன் இதை சொல்றான். ஓகே, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்றான். நான்லாம் யோசிக்கிறேன், சி லைஃப்ல இன்னும் எவ்வளவு இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே, இதோட 10 times 100 times கஷ்டத்தை நீ அனுபவிக்க போற, இது என்னடா இது, அதாவது இல்லாத ஒரு விஷயத்த இவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு இவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வேறன்ற மாதிரி. நான் சி இதெல்லாம் என் வாழ்க்கையிலயும் நடந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, என் வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஒரு ஹாஃப் டே நான் ஃபீல் பண்ணிருப்பேன், ஒன் டே ஃபீல் பண்ணிருப்பேன் இதுக்கெல்லாம், ஐயோ அந்த பொண்ணை நான் பார்க்கவே மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிருக்கலாம். ஆனா நமக்கு வந்து ஐயோ அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை அப்படின்னும் போது இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் காணாம போயிடும். பேசிக்கலி நீ 3 times 4 times சாப்பிட்டீங்கன்னா தான் இந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் வருமா, இந்த மாதிரி தேவையில்லாத டைவர்ஷன்ஸுக்கான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அது ஏன்னா உனக்கு வந்துட்டு இப்போ நான் ரேஷன் ரைஸ் தான் சாப்பிட்டேன். ஓகே, டில் மை சிஏ. ஓகே, நான் சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து நல்ல அரிசிக்கு மாறினேன், அது வரைக்கும் நான் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டேன். ஸோ அப்போ ஒருவேளை நான் யோசிச்சது என்னன்னா, இந்த ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்கலாம் லைன்ல நின்று ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து கல் பொறுக்கணும். இன்னைக்கு எனக்கு தெரில, நான் கடைசி 15 years ரேஷன் அரிசி சாப்பிடல, அதனால எனக்கு தெரில. அந்த டைம்லலாம் கல் பொறுக்கணும். ஸோ சண்டே சண்டே நாங்கள் 2 hours எங்கள் அம்மாவும் நானும் உட்காந்து கல் பொறுக்குவோம். ஓகே, ஏன்னா நானே யோசிப்ப அம்மாட்ட, அம்மா கல் வேணும்னே புச்சு உள்ள போட்டுருவாங்களா, இவ்வளோ கல் இருக்கேமே நான் எங்கள் அம்மாட்ட கேட்பேன். ஸோ இந்த கல் பொறுக்கி நெல் பொறுக்கி அதுக்கப்புறம் அரிசியை எடுத்து சாப்பிட்றவனுக்கு டைவர்ஷனுக்கு என்ன வேலை? கண்டிப்பாக அங்கே டைவர்ஷன் இருக்கலாம், எனக்கும் ஹார்மோன்ஸ் இருக்குது, எனக்கும் வயசு பையனாக இருக்கும்போது எனக்கும் குதிச்சிருக்கலாம். ஓகேவா, பட்டு இது இது உன்னோடது கிடையாதுன்னு எனக்கு அப்பப்போ தோண்டிகிட்டே இருக்கும். திஸ் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ அப்படின்னும் போது. ஓகே, சி நான் வந்து சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் 3 years லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கே நான் அப்பப்போ சொல்லிப்பேன், இன்னைக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிப்பேன். அன்னைக்கு லவ் பண்ண நிறைய பேர் கட்சியில் கல்யாணமே ஆகாம கூட இன்னைக்கு இருக்காங்க, அன்னைக்கு தேவையில்லாமல் லவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி டைவர்ஷன் ஆகி. சரி, அந்த வயசுல தான் அது வரும், 16 புக்கை தொடங்கும் போது தான் 16 டைவர்ஷன்ஸும் வரும். ஓகே, ஆனா நீ எப்படி உன் மனசை கட்டுப்பாடா வச்சுக்கிட்டு, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான படிப்புன்னு தெரியும், எடுத்துட்டோம் முடிக்கலனா கேவலமா போயிடும், 10 paisa பிரயோஜனம் இருக்காது. அப்போ ஒரு பயம் இருக்கும்ல நமக்குள்ள, ஜெயிச்சுட்டு தான் போகணும், இதை ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒன்னும் கிடையாது. கொஞ்சம் நீ வந்து மெனக்கட்டினா ஜெயிச்சிடலாம், கொஞ்சம் மூட்டை கட்டணும், சில சாக்ரிஃபைஸ் நீ பண்ண வேண்டியிருக்கும், என்டர்டைன்மெண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். பசங்க எல்லாம் கிரிக்கெட் விளாடுவாங்க, இன்னைக்கு சொல்ல போனா எல்லாரும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, இந்த பசங்களுக்குலாம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் டைம் கிடையாது, அவங்க ஸ்டேட்டஸை பாக்கிறதுக்கும் டைம் கிடையாது, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்கிறதுக்கு டைம் கிடையாது, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்கிறதுக்கு டைம் கிடையாது, டைம் கிடையாது. உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு என்னோட பார்ட்னர் வந்து மிருதங்கம். ஓகே, ஆனா அந்த 3 அவன் மிருதங்கமே பண்ணல, ஓகேவா? அது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அதை சொன்னா சிரிப்பா இருக்கும், ஆனா அவங்களுக்கு அது பெரிய விஷயம். சோ ஒரு ஒருத்தவங்களுக்கும் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்குன்றதை பார்த்து அவங்க அதை விட்டு கொடுக்க வேண்டியிருக்குமா? அட்லீஸ்ட் ஃபார் ஒரு 3 இயர்ஸ் பீரியடுக்கு விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, வேற வழி இல்லை.
2: புரியுது சார். சார், ஒவ்வொரு துறையுமே கடினமானது தான், மாற்று கருத்து இல்லை. சிஏன்றது இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒன்று அப்படின்னு கேள்விப்படுறோம். சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே கூப்பிடும்போது போகாமல் இருக்கிறது, அப்புறம் ஃபேமிலிஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இப்படி படிச்சுட்டே இருக்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா சார், அது மாதிரி எப்படி இருக்க முடியும்?
1: ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட்மா. இப்ப இந்த விஸ்வாசம் படத்துல நீ எப்படி இப்படி வேகமா ஓடனன்னு அஜித் கேக்கும் போது, நான் எங்க அப்பாவை நினைச்சுக்கிட்டேன், காலில் மிதிச்சு மிதிச்சு ஓடனன்னு சொல்லுவாள். அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கும் அவங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணம். சோ எனக்கு வந்துட்டு புலிவாலை பிடிச்ச கதை தான். ஓகே, பிடிச்சிட்டேன், விட முடியாது, புலியை நம்ம கடிச்சிடும். பிளஸ் நம்மளோட லைஃப் மாறணும்னா நமக்கு படிப்பு தான் ஒரே ஒரு வார்த்தை. என்ன பண்ணா நீ வந்து பெருசா ஆக முடியும்? ரெண்டு விஷயமா, ஒன்னு காசு வேணும், இன்னொன்னு ஒரு புகழ் ஒரு சொசைட்டில வேணும். சொசைட்டில பேரும் புகழோட இருக்கணும். இப்ப நம்மளே என்ன வேண்டிப்போம்னா, ஆண்டவா பேரு புகழ் காசு நிம்மதி அதான் வேண்டிப்போம், ஆரோக்கியம் இதான் வேண்டிப்போம்னு வச்சுக்கோங்க. சோ அப்போ பேர் வேணும், ஓகே புகழ் வேணும், காசு வேணும் அப்படின்னும் போது இதெல்லாம் ஒரு படிப்பால முடிச்சிட முடியும். அதே மாதிரி ஒரு வாவ் ஃபேக்டர், சிஏவா புருவம் தூக்குதா? ஓகே, இன்னைக்கு மேபி அது கொஞ்சம் சாதாரணமா இருக்கலாம், ஏன்னா நிறைய பேர் பாஸ் பண்றாங்க. நான்லாம் படிக்கும் போது 2%, 3% பாஸ் பண்ணுவாங்க. சோ இப்ப 100 பேர் எழுதினா 90 பேர் ஃபெயில் தான் வாங்க. அப்போ அந்த புருவத்தை தூக்குறாங்கல்ல, அதுவே நமக்கு ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, நான் 17 வயசுல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்ல, நான் வந்து மவுண்ட் ரோட்ல ஒரு பெரிய ட்ரஸ்ட்டுக்கு போனேன். ஃபர்ஸ்ட் ஆடிட் எனக்கு தான், மிகப்பெரிய ட்ரஸ்ட் அது, இன்னைக்கும் அது பெரிய ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஆடிட் போகும்போது ஜாகீர் சார்னு ஒருத்தர், அவர் தான் அங்கே அக்கௌண்ட், எனக்கு இந்த சிச்சுவேஷன் எல்லாம் ஞாபகம் இருக்குது. அவர் என்னை கூப்பிட்டு சார்னு கூப்பிட்டாரு. நான் அவரோட ஒரு 15 அடி டிஸ்டன்ஸ் இருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்றேன், வாங்க சார் அப்படின்னாரு. நான் உடனே பின்னாடி திரும்பி பார்த்தேன், ஓகே யாரு வந்துட்டு சார்னு கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை. உங்களை தான் சார் வாங்க சார்னாங்க. நான் உடனே என்னையான்னு கேட்டேன், ஆமா சார் உங்களை தான் சார் வாங்க சார்னாங்க. எனக்கு என்ன வயசு? 17 வயசு. கூப்பிட்ட வரைக்கும் எங்க அப்பா வயசு இருக்கும். ஓகே
2: ஓகே
1: ஓகே, உங்க அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தர் வந்து உன்னை வந்து மேடம் வாங்க மேடம்னு கூப்பிடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது நீ கேட்கற. ஓகே, உனக்கு தெரியாது அவங்க உன்னை அப்படி கூப்பிடுவாங்கன்ட்டு. நீ ஃபர்ஸ்ட் கேட்கும் போது உனக்கு எப்படி இருக்கும்? ஒரு பயங்கரமான ஃபீலிங் இருக்கும்ல, அந்த ஃபீலிங் ஒரு போதை மாதிரி மாறிடும். நீ போற இடத்துல எல்லாம் உனக்கு மதிப்பு. ஓகே, நான் வந்து சென்ட்ரல் ஸ்டாட்ஸ்ட் ஆடிட்டர் ஆஃப் பேங்க் இருந்தேன். ஓகே, ஒரு மிகப்பெரிய பேங்க்கு சென்ட்ரல் ஸ்டாட்ஸ்ட் ஆடிட்டரா இருந்தேன். நான் பேரை டிஸ்கஸ் பண்ண விரும்பல எல்லாத்தையுமே. ஓகே, நான் பண்ற எதுவுமே நான் பேர் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் மிகப்பெரிய பேங்க்கு சென்ட்ரல் ஸ்டாட்ஸ்ட் ஆடிட்டர் ஆகும்போது அவங்க வந்து அவ்வளோ ஒரு மதிப்பு எனக்கு. அப்ப 18 வயசோ 19 வயசோ மதிப்புனா மதிப்பு எல்லாருமே எங்க அப்பா வயசு இருப்பாங்க. அவங்க நம்மளை அவ்வளோ கவனிச்சுப்பாங்க, அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அது கிருஷ்ணனுக்கான மரியாதை கிடையாது. கிருஷ்ணன் ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து வராங்க, அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லாருமே சார்டர் அக்கௌண்டன்ஸ், அதுக்கான மதிப்பு. சோ அப்போ இதெல்லாம் விட்டு இப்படி போக முடியும்? இது ஒரு புகழ் போதம்னு சொல்லலாம்ல. சோ இதை நம்ம விட்டு போக முடியாது. ஏய், நம்ம இன்னும் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கோம், படிக்கும் போதே நமக்கு இவ்வளவு மதிப்பு. படிப்பை முடிச்சிட்டோம்னா எப்படி ஒரு மதிப்பு? இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு காசு. எங்க அப்பாவுக்கு கடைசியா அவர் வாங்கின சம்பளம் 3500 ரூபாமா. அவர் கடைசி வாங்கின சம்பளம் 3500 ரூபா 2008ல். அவர் 2008ல ரிட்டையர் ஆயிட்டாரு. சோ நான் யோசிப்பேன், 3500 ரூபான்றது ஒரு அமௌண்டா? அதுக்குள்ள என்ன படிக்க வச்சு, நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படித்தேன், பிரைவேட் ஸ்கூல்ல படித்தேன், என்ன அதுக்குள்ள படிக்க வச்சு எப்படி என்ன வளர்த்தாங்க? எனக்கே அது ஆச்சரியம் தான் வச்சுக்கோங்க. ஏன்னா என் ஸ்கூலுக்கு ஃபீஸே எப்படியும் ஒரு 1000 ரூபீஸ் இருக்கும் அந்த டைம்ல. சோ 33% ஆஃப் ஹிஸ் சேலரி வந்து என்னோட ஸ்கூல் ஃபீஸ். ஓகே, சோ எப்படிலாம் அவங்க அது சேர்த்து வேற வச்சிருக்காங்க காசை? அங்க அப்பா வந்து சேர்த்து வேற வச்சிருக்காங்க, அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். சோ இந்த 3500 ரூபா சம்பாதிச்சு இதுல காசை வேற சேர்த்து வச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான்ல. சோ அப்போ நமக்கு வந்து அதோட அருமை தெரியும், காசோட அருமை தெரியும். நான் சீக்கிரமா சம்பாதிக்கணும், நான் 21 வயசு சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். சோ அப்போ வேற வழியே கிடையாது. என்ன கஷ்டமா இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருமே அதான் சொல்றாங்க, என்ன கஷ்டமா இருந்தாலும் ஜெயிச்சிருதாமா போகணும். ஓகே, கஷ்டம் காசு அம்மாவோட அழுக அதெல்லாம் நீ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லாம் உழைக்கிறது எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இன்னும் 10 மடங்கு அதிகமா உழைக்கணும் அப்படின்னு தான் தோணும். நான் சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ சிஏ படிக்கும் போது நீ கிளாஸுக்கு போகணுன்றதுக்காக எழுந்துக்கிட்டேன்டா, நீ சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் நீ கிளாஸ் எடுக்கணுன்றதுக்காக எழுந்துக்கிட்டேன்டா, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் தூங்க விடுறான்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. ஓகே, நான் கோவிடுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்றது நிறுத்தினேன். பிகாஸ் நான் வந்துட்டு பிசிக்கல் அகாடமியை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்லி ஆன்லைனா மாத்திட்டேன். பிகாஸ் எங்க அம்மாவால டெய்லி அப்படி எழுந்துக்க முடியல. ஏன்னா நான் பிசிக்கல் அகாடமிக்கு போகும்போது ஐ ஹாவ் டு கெட் அப், எழுந்து குளிச்சுட்டு சந்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஞ்சியை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டு கிளம்பணும் நான். பிகாஸ் ஐ வில் நாட் கம் பேக் டு ஹோம், லஞ்சுக்கோ இதுக்காக வர மாட்டேன். ஸோ அவங்க வந்து எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணி கொடுக்கணும், லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும், இது எல்லாத்துக்கும் அவங்க எழுந்துக்கணும். ஸோ நான் கோவிட்ல ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ எங்கள் அம்மா நல்லா தூங்கி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஆன்லைனே வச்சிட்டேன், நான் ஃபிசிக்கல் அகாடமி ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்பயும் ஆன்லைன் தான். இப்போ எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒன்லி ஆன்லைன். அது வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. அட்லீஸ்ட் இப்போ எங்கள் அம்மா இல்லைனா என் பொண்டாட்டி நான் வந்து அந்த டிஸ்டர்ப் பண்ணிருக்கணும். அவளை டிஸ்டர்ப் பண்ண இவ்வளோ பண்ணியிருந்தா கண்டிப்பாக தாக்கு பிடிச்சிருக்க மாட்டேன். ஸோ நான் அப்படியே ஆன்லைனில் கண்டினியூ பண்ணிட்டேன். பிகாஸ் சி அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சோம், கோவிட் வரைக்கும் ஓடிந்தா இருந்தோம். நான் சொல்றது 2008 நான் சொல்றது எவ்ரிடே மார்னிங் 4:30, 4:45 அண்ட் நைட் 10:30, 11 ஓடிக்கிட்டே இருக்கணும். அண்ட் எவ்ரிடே எங்க அம்மா எழுந்துக்கணும் சீக்கிரமா. அவங்களுக்கும் வயசாயிடுச்சு இல்ல, ஸோ ஆனா அவங்களும் என் கூட எழுந்துதான் ஆகணும். அவங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நாள் கூட லீவ் போட்டது கிடையாது ஆஃபீஸ்க்கு. அதே மாதிரி ஒரு நாளும் கிளாஸுக்கு லீவ் விட்டது கிடையாது. மழை பெஞ்சாலும் கிளாஸ் வைப்பேன். ஓகே, என்ன கொட்டுக்கு மட்டும் மழை பெஞ்சா, மேபி ஒரு டிசம்பர் டைம்ல ஒரு பெரிய மழை பெஞ்சும்போது லீவ் விட்டுருப்பேன் தவிர, நார்மலாக கண்டிப்பாக நார்மல் மழையெல்லாம் இருந்தால் கிளாஸ் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு அது ரொம்ப ட்ரபுளாக இருந்துச்சு அந்த டைம்ல. ஸோ அதனால நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். கஷ்டம்தான்மா சி, அந்த கடந்து வந்த பாதம் போது அது இப்போ சொல்லும் போது ஒரு நல்லா பிரமிப்பா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா எவ்ரிடே கடுப்பா தான் இருக்கும், எவ்ரிடே செம கடுப்பா இருக்கும். எவனாவது இருக்க வந்தா தூக்கி போட்டு மிதிக்கலாம்னு தோணும். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, முடிச்சு போக வேண்டியதுன்னு வச்சுக்கோங்க.
2: சார், நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் சில சிஏ ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் சிஏ விட்டுலாம் அப்படின்லாம் அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா சார் என்னைக்காவது நீங்க படிக்கிற காலத்துல? இது எதுக்கு உங்ககிட்ட கேக்குறோம்னா, நீங்க சக்சஸ்ஃபுல்லா சிஏ முடிச்சிருக்கீங்க, விச் கெப்ட் யூ கோயிங் சார்?
1: அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லைனா இந்த பேக்ல ஃபயர் பண்ணுவாங்கல்ல, வயிற்றுலயும் ஃபயரு பின்னாடியும் ஃபயர் பண்ணுவாங்க. ஓகே, வச்சா நார்மலா ஓடுறதோட 10 மடங்கு ஸ்பீடா ஓடுவாங்க. சரி, நான் சொல்லுவாங்க தெரியுமா, நார்மலா ஓடுறதோட நாய் திறந்தா 10 மடங்கு ஸ்பீடா
2: ஓடுவாங்கன்ட்டு.
1: அந்த மாதிரி உனக்கு 4 வேளை சோல் இருக்குது, அடுத்து நீ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பத்துக்கிட்டு அந்த குழந்தை வரைக்கும் உங்க அப்பா காசு சேர்த்து வச்சிருக்காருன்னா நீ கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம். ஓகே, இன்னும் ஒரு 2 வருஷத்துல மொத்த சேவிங்ஸும் காலி ஆயிரும் போது உனக்கு ஒரு பயம் இருக்கும். பிளஸ் ஆண்டவன் உனக்கு அறிவு கொடுத்துருக்கான். சில பேருக்கு படிச்சா மண்டையில ஏறாது, எனக்கு படிச்சா மண்டையில ஏறிச்சு. ஓகே, சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிச்சு. எனக்கு என் கூட இருந்தவங்க எல்லாருமே நான் பாஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க. ஓகே, யாரும் வந்துட்டு நான் அழியணும்னு நினைக்கல. ஸோ எனக்கு சூழ்நிலை நல்லா அமைஞ்சது, நல்ல வாத்தியார்ஸ் எல்லாம் அமைஞ்சாங்க, நல்ல எனக்கு பாஸும் நல்ல பாஸ். ஓகே, எல்லாமே எனக்கு நல்லா அமைஞ்சிச்சு. பிளஸ் ஆண்டவன் வந்துட்டு நம்ம கூட இருந்தான். ஓகே, இதெல்லாம் தான் நம்மள வந்து கெப்ட் கோயிங் நான் சொல்லுவேன். இப்போ நான் பாஸ் பண்ணதுக்கு நான் மட்டும் காரணம்னு கண்டிப்பா சொல்லிடவே முடியாது. நம்மளோட சூழ்நிலை, அப்பா அம்மா, அவங்களோட சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பாஸ், ஆபீஸ்ல பாஸ், எல்லாமே நமக்கு அமையணும். சில பேருக்கு இது அமையறது இல்ல, சில பேருக்கு இது அமையுது. சோ அமைஞ்சும் அவங்க அதை பயன்படுத்திக்கலன்னா அது அவங்களோட திமிர் தான் நான் சொல்லுவேன், கொழுப்பு தான் நான் சொல்லுவேன். சி, என்ன பொறுத்த வரைக்கும் நான் பாஸ் பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. என்ன மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. நான் இன்னொன்னு நினைப்பேன், நான் சிஏ குவிட் பண்ணிட்டு போறேன்னு வச்சுக்கோயேன், இது யார் கிளாஸ், சிஏ கிளாஸா? சிம்பிளா சொல்றேன், இப்ப நீ ஒரு ஆர்கனைசேஷன் குவிட் பண்ணிட்டு போற, ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ற, குவிட் பண்ணிட்டு போறேன்னா நீ சொல்லலாம், என்ன மாதிரி ஒரு ஆள் இந்த ஆர்கனைசேஷன் இறந்துச்சுடா, இந்த ஆர்கனைசேஷன் தானே லாஸ் சொல்லலாம். ஓகே, ஆனா நான் சிஏ குவிட் பண்ணிட்டு போனா என்ன மாதிரி ஒரு பையனை சிஏ இறந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஓகே, 3.5 லட்சம் பேர் நீங்க இருக்காங்க. எவனா ஒருத்தன் சிஏ குவிட் பண்ணிட்டு போனா சிஏக்கு எல்லாம் ஒரு லாஸும் கிடையாது, ஐசிஏக்கு என்ன லாஸ், ஒரு லாஸும் கிடையாது. ஓகே, உனக்குதான் லாஸ். சோ மேபி சில பேர் நினைப்பாங்க என்ன ஐசிஐ தோக்கடிச்சிருச்சு அப்படிதான் சில பேர் நினைப்பாங்க. என்ன வேணும்னே ஃபெயில் பண்ணிட்டாங்கலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுமா. ஓகே, வேணும்னே ஃபெயில் ஆனால் மேபி ஒரு சப்ஜெக்ட்ல அப்படி நடக்கலாம், ஒரு ஹியூமன் பீயிங்கோட எரரால கண்டிப்பா அது நடக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஹியூமன் பீயிங்கோட எரரால உன்னால மார்க் கம்மியா போட்டு உன்ன ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் பண்ணலாம். ஆனா எக்ஸம்ஷன்ஸ் ஒன்று இருக்குமா, இங்க 60 மார்க் மேல வாங்கினா எக்ஸம்ஷன். ஓகே, நான் 8 சப்ஜெக்ட் நான் எழுதும்போது சிஏ ஃபைனலா, நான் 5 சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன் எடுத்தேன். ஓகே, அப்ப நீ எல்லா சப்ஜெக்ட்ல ஏன் 60 மார்க் கீழே வாங்குற? 8 சப்ஜெக்ட் இருந்ததுன்னா உன்னால ஒரு 4-5 சப்ஜெக்ட்ல 60 மார்க் மேல வாங்க முடியாதா? நீ மேல வாங்கின சப்ஜெக்ட் திருப்பி எழுதவே தேவையில்ல. 60 மார்க் மேல நீ வாங்கிட்டேனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல, 60 மார்க் மேல நீ வாங்கிட்டேனா நீ அந்த சப்ஜெக்ட் திருப்பி எழுத தேவையில்ல. சோ நீ எந்த சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியாத்தி அந்த சப்ஜெக்ட் மட்டும் எழுதினா பாஸ் பண்ணலாம். ஏன்னா சிஏல இருக்க ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா, நீ ஃபெயில் ஆனா திருப்பி போய் எழுதணும் சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷன்ல மட்டும் தான் எக்ஸம்ஷன் கிடையாது, பட் இன்டர்லயும் ஃபைனலையும் எக்ஸம்ஷன் இருக்கு.
2: ஆமா,
1: சோ இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோயே, நீ வந்து ஸ்கூல்ல 90+ பர்சன்டேஜ் எடுத்திருப்ப, உன் ஸ்கூல்ல நீ வந்து மேபி டாப் 5ல ஒரு ஆளா இருந்திருப்பேன். அதனால தான் உனக்கு எங்க காலேஜ்லாம் சீட் கிடைச்சிருக்கு. நீ யோசிக்கணும், நான் வந்து 95 கீழே யோசிச்சதே கிடையாது, என்னால 60 மார்க் எடுக்க முடியாதா
2: என்ன?
1: அவ 60 மார்க் கூட எடுக்க முடியாத மகா மட்டமா படிக்கிற ஆளா நானு அப்படின்னு நீ உன்னே கேள்வி கேட்டு. நிறைய பேரால மார்க் எடுக்க முடியாது, காரணம் எக்ஸாம் ஃபியர். எக்ஸாம் அன்னைக்கு பயப்படுவாங்க, எக்ஸாம் அந்த 3 மணி நேரத்துல பயந்துருவாங்க, படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். தேங்க் காட் எனக்கு அந்த எக்ஸாம் ஃபியர் கிடையாது. பிகாஸ் நான் நிறைய காம்படிஷன் போய் இப்போ நீ சிம்பிளா சொல்ற, நீ என்ன இன்டர்வியூ எடுக்கிற, ஓகே, இதுக்கே சில பேருக்கு பயமா இருக்கும். இப்ப யார்ட்டையும் இந்த பேப்பர் கொடுத்து போய் இன்டர்வியூ எடுத்து சொன்னா பயப்படுவாங்க. நீ ஒரு இன்ட்ரோடக்ஷன் படிச்ச, ஒரு 1.5 மினிட்ஸ் நீ ஒரு இன்ட்ரோடக்ஷன் படிச்ச, அந்த இன்ட்ரோடக்ஷனே நிறைய பேரால படிக்க முடியாது. ஓகே, தப்பு தவறும் இல்லாம படிக்க முடியாது, அதுக்கு ஒரு 4 டேக் வாங்குவாங்க. ஓகே, அப்ப இது எப்படி பண்ற ஸ்ரீநிதினு யாராவது கேட்டாங்கன்னு, இது என்ன பெரிய விஷயம் நீ கேப்பியா இல்லையா? அந்த மாதிரிதான். அப்ப நிறைய தடவை ஸ்டேஜ் ஏறினவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா கிடையாது. இப்போ ஸ்கூல்ல எங்களை வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நியூஸ் பேப்பர் படிக்க வைப்பாங்க. ஓகே, இப்ப ரேண்டமா ஒரு கிளாஸ்ல இருந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும் காலையில ஷார்ட்டா. முதல்ல நான் நியூஸ் பேப்பர் படிச்சு அதை எடுத்துட்டு போயிட்டு மைக்ல நிக்கும் போது அப்படியே பட்டர்ஃபிளை எல்லாம் பயங்கரமா பறந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபார்முலா சொல்ல சொன்னாங்க, ஏதோ ஒரு டைம் ஓகே ரேண்டமா ஒரு நாள்ல வந்து ஃபார்முலா சொல்லணும், ஒரு டைம் பிசிக்ஸ் டெஃபினேஷன் ஃபார்முலா அது மாதிரிலாம் சொல்லணும். அதுக்கப்புறம் பேச்சு போட்டி பாட்டு போட்டி நிறைய இருக்கும் வச்சுக்கோங்க. அப்ப அதெல்லாம் கலந்து நமக்கு என்னாச்சுன்னா ஸ்டேஜ் ஃபியர்ன்றது காணாம போயிடுச்சு. ஸ்டேஜ் ஃபியர் போனதுனால எனக்கு எக்ஸாம் ஃபியருமே பெருசாக இல்லை. சி, போர்டு எக்ஸாம் வரைக்கும் பெருசாக எக்ஸாம் ஃபியர் யாருக்குமே இருக்காது. ஓகே, ஏன்னா நம்ம நிறைய தடவை டெஸ்ட் எழுதி நமக்கு எக்ஸாம் ஃபியரே போயிருக்கும். போர்டு எக்ஸாமுக்கு நம்ம ஜஸ்ட் அதர் டேன்னு போயிருப்போம் 12th. ஆனால் அந்த மாதிரி யாருமே சிஏக்கு வரமாட்டாங்கம்மா. சிஏ பசங்க எல்லாருக்குமே எக்ஸாம் ஃபியர் இருக்கும். எனக்கு இருந்துச்சு, ஆனால் மற்ற பசங்களுக்கு இருந்த அளவுக்கு இல்லை. அதனால எனக்கு வந்துட்டு நான் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு. எனக்கு சப்ஜெக்ட் மேல பயம் இருக்கும், அந்த சப்ஜெக்ட் எனக்கு ஆரம்பத்திலேருந்தே வராம இருக்கும். பட் எல்லா சப்ஜெக்டும் எனக்கு அப்படி கிடையாது. இப்ப சிம்பிளா சொல்ல போனா சில பேருக்கு சயின்ஸ் பயமா இருக்கும், சில பேருக்கு மேக்ஸ் பயமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி எனக்கும் சில சப்ஜெக்ட்ஸ் பயமா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கும் தெரியும் அந்த சப்ஜெக்ட் எனக்கு பயமா தான் இருக்கும், அது எனக்கு வராது. ஆனா நான் ஃபெயில் ஆக முடியாது, நான் கண்டிப்பா ஒரு 45 மார்க் எடுத்துருவேன். ஐ வில் நாட் கெட் 70. சில சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப நல்லா வரும், ஐ வில் கெட் ஈவன் 75-80. ஓகே, நான் டாக்ஸேஷன்ல ஃபைனல்ல 80 மார்க்ஸ் எடுத்தேன். என்ன பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப பெரிய மார்க். இன்னைக்கு டைரக்ட் டாக்ஸேஷன்ல, அதாவது இன்கம் டாக்ஸ்ல 80 எல்லாம் யாரும் பெருசா எடுக்க மாட்டாங்க. உயிரை கொடுத்து படிக்கணும், நீ 80 எல்லாம் எடுக்கணும்னா தலைகீழ தண்ணி குடிக்கணும். நான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், இன்னும் அவுட் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நான் தான் சொன்னேன், எல்லா சப்ஜெக்ட் நிறைய சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன் எடுக்கும்போது உனக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கணும். எல்லாருக்கும் ஆரம்பத்துல இருக்குமா, நீ யார வேணா கேட்டு பாரு. சிஓ கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஹவு மெனி வாண்ட்ஸ் டு கெட் ரேங்க் அப்படின்னு ஃபேக்கல்டி உடனே எல்லாரும் கை தூக்குவாங்க. இதே நீ வந்து எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்ற அன்னைக்கு கேட்டு பாரு. எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்றதுன்றது எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஃபில் பண்ணணும் எக்ஸாம் ஃபார்ம். அன்னைக்கு ஹவு மெனி வாண்ட்ஸ் டு கெட் ரேங்க் அப்படின்னா யாருமே கை தூக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்ப எல்லாருக்கும் இங்க ஆசை இருக்கு.

0: சார்.
1: சரி, ஓகே, ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம். எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியில் பிறப்போம், ஓகே, எல்லாருமே ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் தான் பிறக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. அது நீ ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்குது. நீ ஒரு முஸ்லீம் பையனை கூப்பிட்டு, ஓகே, இன்னைக்கு ஃப்ரைடே, நம்ம வந்து ஒரு 11:45 டூ ஓ கிளாக் வரைக்கும் நம்ம வெளில போயிட்டு வரலாம்னு கூப்பிட்டுப்பாரு. சும்மா நம்ம வெளில போயிட்டு வரலாம், 11:45 ரெண்டு மணி வரைக்கும் நீ வா அப்படின்னு கூப்பிட்டுப்பாரு. அந்த பையன் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? அவனுக்கு நமாஸ் போனோம் ஃப்ரைடே அன்னைக்கு. ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவளை கூப்பிட்டு மார்னிங் ஒரு 8:30 சண்டே அன்னைக்கு 8:30 to 12 நமக்கு ஒரு ஷெட்டில் மேட்ச் இருக்கு, வரியான்னு கேளு. அவள் வர மாட்டான்.
0: ஏன்னா சர்ச்சுக்கு போகணும்,
1: மாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு ஹிந்து பையனையோ பொண்ணையோ கூப்பிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் 7 மணிக்குலேருந்து 9 மணி வரைக்கும் விளையாடலாமான்னு கேட்டால் ஓகே சொல்லுவாள். ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் 6:00 to 10 விளையாடலாமான்னு கேட்டால்
0: விளையாடுறேன்னு
1: சொல்லுவாள். ஓகே, ஈவினிங் ஓகே. அப்ப என்ன டிசிப்ளின் இருந்தது? ஓகே, எங்க அம்மா சின்ன வயசுல சந்தியாவதனம் பண்ணாம வீட்டு விட்டு வெளில
0: அனுப்ப
1: மாட்டாங்க. காலையில குளிக்காம பூஜை பண்ணாம வீட்ல இருந்து வெளில போக முடியாது. அப்ப டிசிப்ளின் ஸ்டார்ட் அட் ஹவுஸ், அம்மா கிட்ட இருந்து வருது. அப்பாவோட ஸ்ட்ரிக்ட்னஸ், எங்க அப்பாலாம் வந்துட்டு 3 வேளை சந்தேகம் பண்ணுவாரு. ஓகே, ஆபீஸ் போகும்போது கூட மதியானம் வந்து வீட்டுல பண்ணிட்டு கிளம்புவாரு. ஓகே, அந்த மாதிரி டெடிக்கேட்டட் டு த கோர். சோ நம்ம கம்யூனிட்டியே நம்மள டிசிப்ளினா இருக்க சொல்லுது, நம்ம ரிலீஜியன், நம்ம கம்யூனிட்டியே நமக்கு டிசிப்ளினா இருக்க சொல்லுது. ஆனா விஷயம் என்னன்னா, நம்ம அதை ஃபாலோ பண்றது கிடையாது.
0: கரெக்ட்.
1: ஓகே, இப்போ ஒரு பொண்ணுனா அவளுக்கு ஜெனரலா நம்ம வீட்டுல சங்கீதத்துக்கு அனுப்பிடுவாங்க. ஓகே, நீ ஒரு 5 வயசு 6 வயசுல மோஸ்ட்லி பொண்ணுங்களை வந்துட்டு சங்கீதத்துக்கு அனுப்புவாங்க, இல்லைன்னா பரதநாட்டியத்துக்கு அனுப்புவாங்க. வேற வேற டைப் ஆஃப் பீப்புளா இருந்தா வேற ஒண்ணு கத்துக் கொடுப்பாங்க. ஓகே, ஏதோ ஒண்ணு கத்துக் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோ, என் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏதோ ஒண்ணு கத்துக் கொடுப்பாங்க. உன்னை டிசிப்ளினா வழி நடத்துறதுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஸ்பிரிச்சுவலா வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்குது. இது எல்லாமே உதறி தள்ளிட்டா மேபி இந்த டிசிப்ளின் வராம இருக்கலாம். எல்லாருக்குமே ஏதோ ஒரு டிசிப்ளின் இருக்கணுமா? ஓகே, எவ்ரி, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து சண்டே ரிவ்யூ மீட்டிங் அப்படின்னு நடத்துவோம். ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு எவ்ரி சண்டே, நான் 10th முடித்த பசங்கள்லேருந்து கிளாஸ் எடுக்கிறேம்மா, 10th முடித்த பசங்களுக்கு சிஏ கிளாஸ் எடுக்கிறேன் நான். 10th முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் லீவ்லேயே தே வில் கம்ப்ளீட் சிஏ ஃபவுண்டேஷனோட அக்கௌண்ட்ஸ். த மொமெண்ட் தே என்டர் தி 11th ஸ்டாண்டர்ட், அக்கௌண்ட்ஸ் மெட்ஸ் வந்து டெபிட்னா என்னன்னு கேட்கும்போது இவன் ஃபைனல் அக்கௌண்ட் செம்ம
0: போடுவான்.
1: ஸோ அப்போ அவனை நான் வந்து சண்டே சண்டே ரிவ்யூ மீட்டிங் வைப்பேன். ஓகே, என்னடா படிச்ச, என்னடா படிச்ச, என்னடா படிச்சேன்னு நான் ரிவ்யூ மீட்டிங் வைப்பேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 4 வருஷமா நான் ஒரு சண்டே கூட விடலமா. ஓகே ஓகே, எவ்ரி சண்டே ஒரு 11 to 2 ஏதோ ஒரு டைம்ல நம்ம ரிவ்யூ மீட்டிங் வச்சு ஒரு ஒரு, இப்ப நான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சாமே நீ சிஎஃப் ஃபைனலே முடிச்சிட்டான். இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் நான் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கூட நான் பேசினேன்ல சுதர்ஷன், அவன் இன்னைக்கு முடிக்கிறான். அந்த மாதிரி அந்த டிசிப்ளின், இப்ப நான் டிசிப்ளினா இருந்தா என் பிள்ளைங்க டிசிப்ளினா இருக்கும். புரிஞ்சுதா? எங்க போனாலும் உங்க கூட இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்றத பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து 10:00 to 10:15 எனக்கு வந்துட்டு மீட்டிங் வச்சுக்கோ அவங்க கூட, நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும். டிராபிக் இருந்தா, இப்ப இங்க லேட்டா வந்துட்டு சாரிமா டிராபிக்னு சொன்னா அது எனக்கு அசிங்கம். ஓகே, சோ எவ்ரி சிங்கிள் டே வந்துட்டு ஐ ஷுட் மேக் ஷூர் ஐ எம் பங்க்சுவல் அண்ட் டிசிப்ளின் இனஃப் அப்படின்றது எனக்கு தெரியணும். அது வந்து அசிங்கம்னு நினைப்பேன், அது இல்லைன்னா எனக்கு அசிங்கம், ஒழுக்க கேடுன்றது எனக்கு அசிங்கம். யூ ஷுட் ஃபீல் ஹேவ் சம் ஷேம்னு சொல்லுவாங்க தெரியுமா, சில பேர் லேட்டாக வரதே ரொம்ப பழக்கமாக வச்சுக்கிட்டு சாரி சொல்லிட்டே இருப்பாங்க. நான் கேட்பேன், வெக்கமே இல்லையாடா உங்களுக்குலான்னு
0: கேட்பேன்.
1: ஏய், நீ ஒரு தடவை சாரி சொல்லும் போது யூ ஷுட் ஃபீல் வெரி அஷேம்டு, முடிஞ்ச வரைக்கும் சாரியை கம்மியாக சொல்ல ட்ரை பண்ணு. ஓகே, யூ ஷுட் ஃபீல் ஷேம்மா. இப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் எங்கள் அம்மா மூஞ்சில் எப்படி முழிப்பேன்? எல்லாரும் கைத்தட்டி சிரிப்பாங்கல்ல எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம். ஏன்னா எங்க அம்மா வந்துட்டு ஆல்ரெடி தே ஆர் வெரி வீக். ஓகே, பினான்சியலி சரி, ஃபேமிலி வைஸ் தே ஆர் வெரி வீக். மத்தவங்க எல்லாம் ஆல்ரெடி பணக்காரங்களா இருக்காங்க. எங்க அப்பா நிறைய பணம் சம்பாதிக்கல. ஓகே, அவங்க எல்லாம் நிறைய கோடி கூட சம்பாதிச்சு வச்சுட்டாங்க. அப்போ எங்க அம்மாவோட ஒரே ஹோப் யாரு?
0: நான்
1: தான். சோ அப்போ நம்ம தான் இந்த ஃபேமிலியை தூக்கி நிப்பாட்டணும் போது அவங்க லைஃபே நமக்காக கொடுத்துருக்காங்க, அவங்க வாழ்க்கையே நமக்காக கொடுத்துட்டாங்க. அப்ப யாருக்காக ஜெயிக்க தேவையில்ல, நீ உங்க அம்மாக்காக ஜெயிச்சாலே போதுமே. அவங்கள நீ பெருமைப்படுத்தினாலே போதுமே. இன்னைக்கு எப்படி தூக்கி சுத்துவாங்க, காலர் தூக்கி சுத்துவாங்க. ஓகே, இன்னைக்கு எங்க போனாலும், கோயிலுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, எங்க அம்மா அப்படி தலை நிமிந்து தான் சுத்துறாங்க. இன்னைக்கு அவங்க தலை குனியறதுக்கு தேவையே கிடையாது. ஓகே, இப்ப நான் ஏதோ தப்பா கேடு பண்ணிட்டேன், இஷ்டத்துக்கு நான் ரிப்போர்ட் சைன் பண்ணி மாட்டிக்கிட்டேன், அந்த மாதிரிலாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, மேபி அது ஒரு கேடா இருக்கலாம். ஏ, அந்த தப்பு தப்பா சைன் பண்ணாங்களே, அந்த ஆடிட்டரோட அம்மா இவங்க தானா.

0: சொல்லலாம். ஸோ நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. நான் ரொம்ப ரிஸ்கியான கிளைண்ட்ஸ் எடுக்கிறது கிடையாது, ரொம்ப பார்த்து பார்த்து தான் கிளைண்ட்ஸ் எடுக்கிறது. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சி ஆக்கியிருக்கேன். நான் சொன்னால 900+ ஸ்டூடெண்ட்ஸ் நான் சி ஆக்கியிருக்கேன். எவ்வளோ பேர் எங்கள் அம்மாவுக்கு ஸ்வீட் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒருத்தனும் ஃபவுண்டேஷன் முடிக்கும் போதும் இன்டர் முடிக்கும் போதும் ஃபைனல் முடிக்கும் போதும் கொண்டு வந்து ஸ்வீட் கொடுப்பான். அரை கிலோ 1 கிலோ கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ எங்கள் அம்மா எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பேர் எங்கள் அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க. எங்கள் அம்மா கிட்ட தான் நான் இன்னிக்கும் சொல்கிறேன், யாராவது எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸாக செய்யறோம், எங்கள் அம்மா கையிலேருந்து தான் புக்கு போகும், என் கையிலேருந்து புக்கு போகாது. நான் டே 1 2012 கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். 13 வருஷத்துக்கு மேல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் புக்ஸ்ன்றது எங்க அம்மா கிட்ட தான் போகும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் புக் எங்க அம்மா கையில இருந்தா வாங்குவேன். அந்த மாதிரி எல்லாரும் எங்க அம்மா கையில இருந்து வாங்கணும். அதே மாதிரி அவங்க எங்க அம்மா மேபி அமுப்பிட்டவனவங்களுக்கு அவங்க அவங்க அம்மா கையில இருந்து வாங்கிக்கிட்டோம். ஓகே. சோ பிகாஸ் உங்க அம்மா தான் உன்னோட ஒரிஜினல், நீ ஜெராக்ஸ். இப்போ நான் எல்லா பசங்களையும் சொல்லுவேன், இப்போ நம்ம வந்து ஜெராக்ஸ் மிஷின், அதாவது போட்டோ காப்பி மிஷின்ல ஒரு பேப்பர் வச்சு அதை நம்ம போட்டோ காப்பி எடுக்கிறோம்னு வச்சுக்கோயேன். அப்ப கீழே வர்றது தான் நீ, அந்த மேல வச்சு அந்த பேப்பர் வச்சாங்களே அதான் உங்க அம்மா. சோ உன் ஜெராக்ஸ் வந்து உன்னோட ஒரிஜினலை தாண்டி போக கூடாது. இப்போ ஜெராக்ஸ்ல ஒரு 10 எழுத்து எக்ஸ்ட்ரா இருக்கலாமா என்ன, ஒரிஜினலை தாண்டி எப்படி இருக்க முடியும்? சோ நீ என்ன வேணா படி, எப்படி வேணா இருந்துக்க, அந்த அங்க அதுதான் ஒரிஜினல், அதை தாண்டி நீ போக கூடாதுன்றதுல நீ வந்து ஒரிஜினலா இருக்கணும். ஒரு வார்த்தை நீ கேட்ட கூடாது உங்க அம்மாவை திருப்பி எகிர்த்து. இதெல்லாம் தான் டிசிப்ளின். இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் அம்மாவை மதிக்கிறதே கிடையாது. ஓகே, மதிச்சா டிசிப்ளின், மதிக்கலன்னா டிசிப்ளின் இல்ல. நான் எல்லாரையும் சொல்லல, நான் இன்னைக்கு இருக்கிற பசங்களானா ஒன்னே பொதுவா இதை வைக்கல. நிறைய பேரை நான் பாக்குறேன், பேரண்ட்ஸ் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி அழுகுறாங்க, சார் நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, இதுல 10% கூட என் பையன் இல்ல சார்ன்றாங்க. எனக்கு அதெல்லாம் தான் கோவம் வருது. நீ ஏன் அடிச்சு வளர்க்கல? எங்க அம்மா நல்லா அடிப்பாங்க, நானும் நிறைய அடி வாங்குவேன். ஓகே. ஓ நான் எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல இப்படிதானா, ஒரு அப்பளம் சுட்டு கூடு, நான் வந்து சோசியல் ஸ்டடிஸ்ல 5 லெசன் முடிக்கிறேன்னு
1: சொன்னா.
0: ஓகே, அந்த மாதிரி ஒரு அப்பளத்துக்காக நீ 5 லெசன் முடிச்சிடா சோசியல் ஸ்டடிஸ்ல 5ஆம் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ எங்க அம்மா என்ன கட்டுப்பாடா வச்சிருந்திருக்காங்க. ஓகே, 4 வேர்க்கடலைக்காக நான் டெஸ்ட் எழுதியிருக்கேன், 4 வேர்க்கடலை வாங்க அப்படி என்ன வச்சிருக்காங்க. அதாவது நான் இப்பயும் சொல்லுவேன், இப்ப ஒரு பட்டம் பறக்குதுன்னு வச்சுக்கோமா, பட்டம் மேல பறக்குதுமா, ஒரு 100 ஃபீட் 200 ஃபீட்ல பட்டம் பறக்குது. ஓகே, அந்த பட்டத்துக்கு அம்மா கையில நூல் வச்சிருக்காங்க, நீதான் பட்டம். ஓகேவா, நீ ஹைட் ஹைட்டா பறக்குற, நீ வந்து பெரிய படிப்பு படிச்சுட்ட, பயங்கரமா சொசைட்டிக்கு போயிட்ட, பட்டம் பறந்துகிட்டு இருக்கு. இப்போ ஸ்ரீநிதின்ற பொண்ணு பறந்துகிட்டு இருக்கா, அப்படியே ஏர்ல பறந்துகிட்டு இருக்கா, பெரிய ஆள் ஆயிட்டா நீ. யூ ஆர் இன் தட் ஹைட். உங்க அம்மா கையில ஒரு நூல் இருக்கும். ஓகே, இப்ப நீ என்ன சொல்வ, அம்மா பட்டம் தான் இவ்வளவு ஹைட்டா பறந்துச்சு இல்ல, இன்னைக்கும் நூலை ஏன் புடிச்சுக்கிட்டு இருக்க, நூலை விட்டுருன்னு சொல்ல வச்சுக்கோயே, அம்மா நூலை விட்டா என்ன ஆகும்?
1: அவ்வளவுதான்,
0: பட்டம் 10 நிமிஷத்துல கீழே உணர்த்துரும்.
1: ஆமா,
0: புரிஞ்சதா இல்லையா? சோ அம்மா கையில நூல் இருக்கும் போது நூலை இழுத்து இழுத்து இழுத்து இழுத்து இழுத்து புடிச்சாதான் பட்டம் பறந்துகிட்டே இருக்கும். புரிஞ்சுதான் சொல்றது? சோ யுவர் டிசிப்ளின் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் அம்மாஸ் ரெஸ்பெக்ட். அதாவது ஹவு மச் ரெஸ்பெக்ட் யுவர், உங்க அம்மாக்கு நீ எவ்வளவு மரியாதை கொடுக்கற, உங்க அம்மா சொல் பேச்சு நீ எவ்வளவு கேக்குற. பிகாஸ் இந்த உலகத்துல என்ன பொறுத்த வரைக்கும் வேற யாருமே அவங்கள மாதிரி உனக்கு நல்லது நினைக்க முடியாது. ஓகேவா? சி, இப்ப எனக்கு சில டிசிஷன்ஸ் இருக்கும். எங்க அம்மா வந்து நீ எதுக்குடா காமர்ஸ் குரூப்
1: வேணாண்டான்னாங்க,
0: நான் வந்து அகெயின்ஸ்ட் தட் போனேன். நீ ஏன்டா காலேஜ் போல, காலேஜ் போனோண்டான்னாங்க, நான் அகெயின்ஸ்ட் தட் போனேன். இப்ப சார் இப்ப முன்னுக்கு பின் முரணா இருக்கே சார்னு சொல்றது கிடையாது, நான் புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒரு ஆசை இருக்கும், ஆனா என்னோட கோல் எங்க அம்மாவுக்கு புரியாது, அதுக்காக எங்க அம்மா சொன்னதை நான் செய்ய
1: முடியாது.
0: இப்ப நான் என்ன பண்ணணும்னா, அகெயின்ஸ்ட் தட் போறேன்னு சொல்றேன்ல, ஐ வில் மேக் ஹர் கன்வின்ஸ். அவங்க சரிடா அப்படின்னு சொன்னதுக்கு
1: அப்புறம்
0: நான் செய்வேன். அந்த செரிடாக்கு நான் ஆர்கியூ பண்ணுவேன், அம்மா உட்காருமா, அம்மா நான் வருண்ட கூட்டு போறேன், அவன் பேசுறியா நீ, வருண்ட தான் சொன்ன
1: சீனியர்,
0: அவன்கிட்ட பேசுறியா நீ, கிருத்தி கூட படிச்சான்லம்மா வருண், 10th வரைக்கும் கிருத்தி கூட இருந்தான்ல, கிருத்தி எங்க அக்கா, என்னோட சித்தி பொண்ணு. ஓகே, நானு என்னோட சித்தி பொண்ணு ரொம்ப க்ளோஸ், எனக்கு நான் சிப்லிங் கிடையாது, ஆனா அவதான் எனக்கு எனக்கு எல்லாமே வச்சுக்கோங்க. கிருத்தி கூட படிச்சாலும் வருண், அவங்க கிட்ட போய் பேசுறியா, நான் அப்ப வா வந்து பேசினாங்க, அம்மா போய் பேசினாங்க, சும்மாலாம் இருக்க மாட்டாங்க, நான் சொன்னா கதையெல்லாம் கேட்டு இருக்க மாட்டாங்க, வந்து பேசுவாங்க, அவன் சொல்லுவான் எல்லாத்தையும், அவங்க அப்பா சொல்லுவாங்க, அவங்க அம்மா சொல்லுவாங்க. சோ தே கன்வின்ஸ்ட் ஹர். இப்ப எங்க அம்மாக்கு ஒரு 50 பேர் இருந்தாங்க, ஆனா அந்த 50 பேர் யாருமே நாலேஜபிள் பர்சன் கிடையாது, தேர் ஆல் இல்லிட்ரேட். ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ தப்பான டிசிஷன் எடுக்கிறான், ஆனா அவங்களால ரொம்ப லிட்ரேட், அவங்க அம்மா பேங்க் ஜாப், அவங்க அப்பா பெரிய ஆளு, அந்த மாதிரி அவங்களால லிட்ரேட். அப்ப அவங்க கன்வின்ஸ் பண்ணும்போது எங்க அம்மா கன்வின்ஸ் ஆவாங்க. ஏன்னா 50 இல்லிட்ரேட் சொல்றதுக்கும் 2 லிட்ரேட் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதாவது படிச்சவங்க சொல்றதுக்கும் படிக்காத சொல்ல வித்தியாசம் இருக்குது. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்லங்க நாங்க எங்க பையனை கெடுக்க விட்டுருவோமா அப்படின்னும் போது சரி ஓகேடா அப்படின்னாங்க. அதே மாதிரி வருண் எந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சானோ ஆர்டிகல்ஷிப், அதே ஆபீஸ்ல நானும் போய் சேர்ந்தேன்.
1: ஏன்னா
0: நான் வருண விட்டக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருந்தேன், அவன் எங்க மிஸ் ஆயிட்டான் வச்சுக்கோ, இப்ப நம்ம கூகுள் மேப் மாதிரி அவன் எனக்கு. ஓகே, அவன் எங்க மிஸ் ஆயிட்டானா இப்ப கனெக்ஷன் லாஸ்ட்னா நமக்கு அய்யோ நம்ம நடுத்துல வந்து அது மாதிரி, அதனால அவன் போற பின்னாடியே போனேன் நான். சோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கைடு வேணுமா. இப்ப நானும் நிறைய பேர் கைட் பண்றேன். இப்ப யூடியூப் சேனல் எதுக்கு வச்சிருக்கேன்னா, நான் தமிழ்ல பேச ஆரம்பிச்சதுக்காகனா, சி எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாமலாம் இல்ல. 2020 வரைக்கும், 2015 நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். 2020 வரைக்கும் ஒன்லி இங்கிலீஷ்ல மட்டும் தான் யூடியூப் வீடியோ போட்டேன். ஆனா நான் என்ன அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண அப்படின்னா, நான் எதுக்காக யூடியூப் வச்சிருக்கேன், மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ்ல பேசினா எவன்
1: பார்ப்பான்?
0: ஓகே, படிக்கிற பசங்க டாப்பு அவங்க பாத்துருவாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க லிட்ரேட், அவங்க ஆல்ரெடி படிச்சுட்டாங்க, அவங்க இதை பார்த்துதான் புதுசா தெரிஞ்சுக்க போறது ஒன்றும் கிடையாது. அப்ப நம்ம தமிழ்ல பேச ஆரம்பிப்போம். திடீர்னு எனக்கு ஒரு ரெவலேஷன், நான் 2020க்கு அப்புறம் தமிழ்ல பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க என்னோட சேனல். அது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், டாப் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்த வீடியோஸை, அவங்களுக்கு ஆல்ரெடி அவேர்னஸ் இருந்துச்சு. இந்த அவேர்னஸ் ஒன்றும் உங்களுக்கு புதுசா ஒன்றும் காவ போறது இல்லை. ஸோ நான் வந்துட்டு இப்ப யோசிச்சு பாறேன், பிரசாதத்தை கோயிலுக்குள்ள கொடுக்குறாங்க. ஓகே, பிச்சைக்காரங்களை கோயிலுக்குள்ள அலோவ் பண்றாங்களா? அதுதான் இருக்கு. நம்ம கோயிலுக்குள்ள வரவன் காசை வச்சுக்கிட்டு உண்டியல காசு போட்டுக்கிட்டு
1: இருக்கான்.
0: அவனுக்கு நீ பிரசாதம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவனே காசு உண்டியல போட்டு போறான். ஓகே, அவன் 100 ரூபாய் 200 ரூபாய் உண்டியல போடுறான். ஆனா ஆக்சுவலி பிரதாசத்தை எங்க கொடுக்கணும்? வெளியில கொடுக்கணும். அவங்க பிச்சைக்காரங்க அவ்வளவு பேர் இருக்காங்க, பசிக்குதுன்னு உட்கார்ந்து இருக்காங்க, ஆனா அவங்க நீ உள்ள அலோவ் பண்ண மாட்டேன். இதுதான் நம்மளோட ஐரணின்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி. சோ ஐ தாட் தட் நோ, நான் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சவனுக்கு எதுக்கு போய் யூடியூப்ல போயிட்டு பெருசா பேசணும்னு சொல்லிட்டு தமிழ்ல பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒன்னு பார்த்தமா, 6000 சப்ஸ்கிரைபர் இருந்த என்னோட யூடியூப் சேனல் கிட்டு நேரிச்சு. சரி, நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இன்னி வரைக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. ஆனா எனக்கே தெரியாம அது நடந்துச்சு. நான் எடுத்த டிசிஷன் தான். இப்ப நான் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது யாருக்கு போய் சேரணும்? கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு போய் சேரணும். ஓகே, இப்ப என்னோட டாப் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணான்னு ஒரு பையன் இன்னைக்கும் ஃபைனல் படிச்சுட்டு இருக்கான். என்கிட்ட அவனும் என் பேர் தான் அவனுக்கும். கடலூர் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமமா? ஓகே, அவனை வச்சு நான் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கிருஷ்ணா ASCA இன்டர்ன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவன் ஒரு நாளும் எக்ஸாமுக்கு 3.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வரணும். அவன் வீட்டிலேருந்து 3 hours+ அவன் டிராவல் பண்ணணும். இன்னைக்கும் அவன் ஆஃபீஸ் போயிடும், அவன் ஆட்டி கட்சி போறான். எவ்ரிடே இஸ் டிராவலிங் அப் 1.5 hours, டவுன் 1.5 hours. நான் சொல்றது சார், நம்ம கூட சார் நீங்க கேட்கனாக்க நீங்க வரத்து கூட 1.5 hours ஆகலாம் சார்னு. அவன் 45 kilometers டிராவல் பண்றாமா? ஓகே, அவன் ஹைவேஸ்ல பண்றதுனா 1.5 hours போகுது. இதே நீ நார்மல் டிராபிக் எல்லாம் போனீங்கன்னா அது 5 மணி நேரம் கூட ஆகலாம். சோ அவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள். அவங்க எல்லாம் ஆன்லைன்ல தான் கிளாஸ் படிக்க முடியுது. அவங்களுக்கு அந்த யூடியூப் சேனல் ஒன்று இருந்ததுனாலதான் அவன் எல்லாம் கிளாஸ் படிச்சான், அவன் எல்லாம் ஒரு அவேர்னஸ் வந்துச்சு. அந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸ். நேற்றுக்கு என்னோட ரிவ்யூ மீட்டிங் நான் கேட்கறேன், சண்டே ரிவ்யூ மீட்டிங்ல எவ்வளவு பேர் சென்னை அப்படின்னா சும்மா கேட்கறேன், 2 பேர் தான் சென்னையில இருந்து
1: இருக்காங்க.
0: ஓகே, ஏன்னா சென்னையில இருக்கிறவங்களுக்கு தேர் மச் அவேர். என்னோட இது பார்க்கும் போது தேர் ஆல் ஃப்ரம் ரூரல். அண்ட் அந்த பசங்க படிக்கிறத பாக்கணுமே, நீ எல்லாம் என்ன மிரள விட்டுருவானுங்க, உசுர குத்து படிப்பானுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா பேச வராது. ஓகே, நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அவன் போடுற எஃபர்ட்டை நம்ம போட்டானா நம்ம எங்கேயோ போயிருவோம். சரி, நம்ம அப்பா அம்மா படிச்சவங்க அந்த மாதிரி உனக்கு இருக்கும்போது உனக்கு அது இன்பானாவே வந்துருது. ஓகே, அவங்களுக்கு எதுவுமே இன்பானா இருக்காது. ஓகே, எல்லாமே அவன் அதை கத்துக்கிட்டு மேம்படுத்திக்கணும். சோ அப்ப நம்ம யாருக்காக உழைக்கணும்னு உன்னை நீ கேட்டுக்கிட்டே
1: வச்சுக்கோயேன்.
0: ஆல்ரெடி வெல் டு டூவா இருக்கிறவங்களுக்காக நீ ஏன் உழைக்கணும்? ஓகே, நீ யார மாத்தணும்னு நீ நினைக்கிற, எந்த சொசைட்டி நீ மாத்தணும்னு நினைக்கிற? அப்போ அந்த மாதிரி நான் திங்க் பண்ண நினைப்பேன். சரி, ஒரு லெவலுக்கு மேலமா கையில காசு வந்துடும், பேர் வந்துடும், புகழ் வந்துடும், நீ எதுக்காக வாழணும்? நீ இன்னொரு 50 குடும்பத்தை தூக்கி நிறுத்திட்டேன்னா, இப்ப என்கிட்ட படிச்ச பசங்களுக்கு நீங்க மாசம் 1.5 lakh சேலரி, 1.25 lakh சேலரி. ஓகே, அப்ப அவங்க எல்லாம் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமா அவங்க அப்பாவோட சேலரி 15,000 ரூபாய், அவங்க அம்மா வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆறு வேலைக்கு போனாலும் ஒரு மேபி ஒரு 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பையன் சிஏ முடிச்சுட்டு மாசத்துக்கு 80,000 90,000 சம்பாதிக்கும் போது எப்படி இருக்கும் குடும்பம்?
1: ரொம்ப
0: வேற லெவலுக்கு போயிடும். ஒரு வருஷத்துல அந்த குடும்பம் அடுத்த லெவலுக்கு போயிருமா? இப்ப இது வரைக்கும் 1 BHK வாடகைக்கு இருந்திருப்பாங்க, இப்ப 2 BHK கொஞ்சம் நல்லா வாடகைக்கு போலாம். நல்ல ஒரு 4 வருஷத்துக்கு சொந்த வீடு வாங்கிடலாம். இப்ப லோன் போட்டான்னு வச்சுக்கோ, ஒரு வருஷம் 2 வருஷத்துல லோன் போட்டானா உங்களுக்கு லோன் கிடைச்சிடும். ஒரு 45 lakhs லோன் கிடைச்சுன்னு வச்சுக்கோ, ஹி கேன் கோ டு 2 BHK. மேபி சென்னையில வாங்க முடியாது, அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வாங்கலாம்ல. ஓகே, அந்த மாதிரி நான் பசங்களை யோசிப்பேன். நிறைய கிராமத்துல இன்னைக்கு 15 லட்ச ரூபாய்க்குலாம் வீடு வாங்கிட முடியும். ஆனா இன்னைக்கு அந்த 15 லட்ச ரூபாய் கூட இல்லாம நிறைய பேர் வந்து வாடகை வீட்டுல இருக்காங்க, 2,500 ரூபாய் 3,000 ரூபாய் வாடகை கொடுத்துக்கிட்டு. அவங்க எல்லாம் சீக்கிரமா சொந்த வீட்டுக்கு போயிருவாங்க சிஎம் முடிச்சிட்டாங்கன்னா. எனக்கு இந்த மாதிரி நிறைய கனவு இருக்கு. நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்க தேவையில்லமா? ஓகே, காசு கொடுத்தா காணாம போயிடும். அறிவு கொடுத்தா வச்சுக்கோயேன், எஜுகேஷன் கொடுத்தானு வச்சுக்கோயே, அது காணாம போகாது, அது 10 மடங்கு அதிகமா வளரும். சோ வெறும் கையில முழம் போடுறது எஜுகேஷன் தான். இப்ப நான் உனக்கு 10 ரூபாய் கொடுத்தா வச்சுக்கோயேன், இப்ப என்கிட்ட 10 ரூபாய் காலி. ஆனா நான் இப்ப உனக்கு எஜுகேஷன் கொடுத்தா வச்சுக்கோ, என்கிட்ட எதுவுமே காலி ஆகலையே. சோ என்கிட்ட எதுவுமே காலி ஆகாம என்னால உனக்கு ஒண்ணு கொடுக்க முடியும்னு வச்சுக்கோயேன், அது எஜுகேஷன் மட்டும் தான். அந்த எஜுகேஷன் உனக்கு இருந்து வச்சுக்கோயேன், ஒரு 10 ரூபாய் என்ன, 10 ரூபாய் நீ வந்துட்டு சம்பாதிக்க முடியும். அதுதான் இந்த எஜுகேஷனோட ஹைலைட். சோ இப்போ காசு கொடுத்து படிக்கிறவங்களுக்கு தே கேன் கோ ஃபார் பிரைவேட் கிளாஸஸ். ஓகே, இப்போ நான் யூடியூப்ல ஃப்ரீயா கிளாஸ் எடுத்துக்கிறது எதுக்காகன்னா, பாத்துக்க காசு கொடுத்தியும் நீ படிச்சுக்கலாம், அவனுக்கு காசு இருந்தா நீ பிரைவேட்டா வாங்கிட்டு காசு கொடுக்க நானே சொல்லித்தரேன். காசு கொடுக்க முடியலன்னா யூடியூப் பாத்துக்க, அதுவும் காசு தான், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் அந்த கிளாஸஸ். இப்போ ஜெனரல் என்ன பண்ணுவாங்க, செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு என்னோட கிளாஸ் ரிவிஷன் மாதிரி பாத்துப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்கல்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணுன்றதா என்னோட திங்கிங். பட் பண்றாங்க, அவங்க யாரும் தமிழ்ல பண்றது இல்ல, தேர் ஆல் இன் டாப் லெவல் இங்கிலீஷ், டாப் லெவல் ஹிந்தி அந்த மாதிரி பண்றாங்க. நார்த் இந்தியன்ஸ் இது நல்லா பண்றாங்கம்மா, சவுத் இந்தியன்ஸ் இதை பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியறது இல்ல. பண்ண ஆரம்பிச்சா மேபி அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அந்த நோக்கம், எல்லாருக்கும் ஒரு நல்ல நோக்கம் இருக்குதுமா, அந்த நல்ல நோக்கம் நிறைய வேறணும்னா அவங்க ஏதாவது புதுசா ஏதாவது பண்ணணும். இன்னைக்கு நான் ஒரு காலத்துல எல்லாம் பிட் நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணி எல்லாம் காலேஜ் வாசல கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நான் சிஏ கிளாஸ் எடுக்கிறேன் பிட் நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணி காலேஜ், எங்க அம்மாவும் கொடுப்பாங்க. மீனாட்சி காலேஜ் வாசல்ல, எத்திராஜ் காலேஜ் வாசல்ல, உங்க காலேஜ் வாசல்லாம் கூட எங்க அம்மா கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க எங்க அம்மா. பிகாஸ் நான் சொல்லுவேன், நுங்கம்பாக்கத்துல ஒரு நுங்கம்பாக்கம், அதுக்கப்புறம் அந்த இந்த சைட்ல எல்லாம் கோடம்பாக்கத்துல எல்லாம் காலேஜஸ் எல்லாம் இருக்குமா, அங்க போய் கொடுத்துட்டு வாங்கம்னு சொல்லுவேன். கொண்டு போங்க, என் பையன் வந்து சிஏ கிளாஸ் எடுக்கிறா, நீங்க வந்து கிளாஸ் எடுக்கணும்னா பண்ணுங்கன்னு ஒரு ஏ ஃபோர் ஷீட்டை ரெண்டா பிச்சு பிரிண்ட் எடுத்து அதை கொண்டு போய் கொடுத்துருக்கோம். நானு எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு யூடியூப் இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் நாங்க பண்ணல. இன்னைக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு அது 4000 பேர் பாக்குறாங்க. சோ நான் பிட் நோட்டீஸ் கொடுக்க அவசியம் இல்ல. ஆனா அதே மாதிரி பிட் நோட்டீஸ் கொடுத்தாலும் சென்னையில இருக்கிற ஒரு 4-5 காலேஜ் தான் கொடுத்துருக்க முடியும். நான் போய் என்ன கும்பகோணத்துல இருக்கிற காலேஜுக்கு எங்க போய் கொடுக்கறது? ஆனா யூடியூப்ல போட்டோம்னு வச்சுக்கோங்க, யாருக்கு வேணுமோ அதை பாத்துப்பாங்க. சோ என்னோட இது அப்படி விரிஞ்சிச்சு. டெக்னாலஜி எனக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அதுதான் விஷயம். ஸோ டிசிப்ளின்றது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, அந்த டிசிப்ளின்றது அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும், உங்க கம்யூனிட்டி கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நீ எந்த கம்யூனிட்டியில பிறந்தாலும் உனக்கு ஒரு டிசிப்ளின் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த கம்யூனிட்டியில ரிலீஜியஸா ஸ்பிரிச்சுவலா இருக்கணும்ட்டு. அதை நீ மீறக்கூடாது. உனக்குன்னு ஒரு பிரேயர் இருக்கும், அந்த பிரேயரை நீ பண்ணணும். சி எவ்ரிடே ஸ்கூல் 8:30 தானே நீ போவ, 7:30 தானே போவ. அதான் சொல்றேன் எக்ஸாம்பிள், நீ காலேஜ் ஒரு டைம்ல அந்த டைமுக்கு வரணும்ல. டிசிப்ளின் வந்து எல்லாமே டைம்ல இருந்து ஆரம்பிக்குமா. நீ எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்குது, காலைல ஏஞ்சோடனே பழு தேக்கணும், அதுக்கப்புறம் குளிக்கணும், அதுக்கப்புறம் தலை வாரணும் அப்படின்றது ஒரு கடமை போயிட்டே இருக்குல்ல, அதுதான் டிசிப்ளின் பொறுத்த வரைக்கும். நேதி சண்டே நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு நீ சொன்ன அங்கதான் டிசிப்ளின் தவறுதுன்னு சொல்லுவேன். சண்டே யூ கேன் ஹாவ் ஃபன், நான் இல்லன்னு சொல்ல, அது குளிக்காமையோ பழு தேக்காமையோ இல்ல, அதெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த ஃபன் இருக்கணும் அப்படின்றது என்னோட திங்கிங்.
1: புரியுது சார். சார் இவ்வளோ வருஷம் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, கண்டிப்பாக பல கிளைண்ட்ஸை சந்திச்சிருப்பீங்க சார். அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளைண்ட் ஸ்டோரி அப்படின்னு ஏதாவது இருக்கா?
0: சரி ஓகே, நான் கிளைண்ட் பேர் சொல்லலை. அவரோட மூஞ்சியை நம்ம இது வரைக்கும் பேப்பரில் பார்த்தது கிடையாது. தட் மேன் ஒர்த் சம்வேர் அரௌண்ட் 4000 crores ஆஃப் ஒயிட் மணி.
1: ஓ
0: ஓகே, நான் சொல்கிறது 2010-11.
1: ஓ
0: 2025 சொல்ல, 2010-11 he was having 4000 crores white money. அவங்கள பார்த்து நான் மிரண்டு இருக்கேன். வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை. இஸ் நாட் அ பொலிட்டீஷியன், இஸ் அ பிசினஸ் மேன், இஸ் அ இல்லிட்ரேட். ஓகே, அதாவது ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருந்தார் அவரு. ஆனா அவரை பத்தி ஒரு நியூஸ் கூட யாருக்கும் தெரியாது.
1: நம்ம
0: இன்னைக்கு அண்ணாச்சின்னு சொல்லுவோம்லாம், அவரும் ஒரு அண்ணாச்சிமா. ஓகே, ரொம்ப ரொம்ப கீழ் லெவல்ல இருந்து வந்திருக்காரு. அவருக்கு அகைன்ஸ்டா எக்கச்சக்க கேசஸ், மனுஷன் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவாரு. அவர் சொல்லுவார் என்கிட்ட, தூங்கும் போது 100 பிரச்சனையோட தூங்குறேன், எழுந்துக்கும் போது 1000 பிரச்சனையோட எழுந்துக்கிறேன். அந்த 1000ல 900 பிரச்சனை நான் தூங்குறதுக்குள்ள சால்வ்
1: பண்ணிடுவேன்.
0: சோ தூங்கும் போது 100 பிரச்சனையோட தூங்குவேன், திருப்பி எழுந்துக்கும் போது 1000 பிரச்சனையோட
1: எழுந்துப்பேன்.
0: ஒரு அட்வொகேட்டுக்கு தெரியறதோட அவருக்கு அதிகமா தெரிஞ்சிச்சு.
1: ஓகே,
0: ஏதாவது ஒண்ணு சொன்னா கான்ஸ்டியூஷன் படி தப்பு பண்ணுவாரு.
1: ஓ,
0: நான் அப்படியே மிரண்டு இருக்கேன், சார் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க என்ன அட்வொகேட்டா? நான் காலேஜ் பக்கமே போனதில்லப்பா அப்படின்னுவாரு. தமிழ் மீடியத்துல ஏதோ ஸ்கூல் வரைக்கும் படிச்சுட்டு மாதிரி அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்திருக்கேன், நிறைய பொலிட்டீஷியன் பார்த்திருக்கேன். ஓகே, அவங்களோட தூரம் அணிந்திருக்கேன். ஓகே, எப்பா முடியலப்பா சாமின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி வருத்தப்பட்டிருக்கேன். எல்லாமே நடக்கும்னு வச்சுக்கோயே. சி இப்போ எது சொன்னாலுமே எனக்கு டக்குன்னு சொல்றதுன்னா அவர் ஃபர்ஸ்ட் சொன்னாரு தெரியுமா, அவர் தான். ஓகே, ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. அதாவது அவங்க கார்லாம் பயங்கரமா தான் இருக்கும், ஆடி கியூ சவுண்ட் வச்சிருந்தாரு அவர் அப்பவே. அந்த மாதிரிலாம் இருக்கும்னு வச்சுக்கோயே. 2011-12 வச்சிருந்தாரு அவர் ஆடி கியூ சவுண்ட் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, எனக்கு ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. ஆனா வால்வோ வச்சிருந்தாரு அப்போ, ஐ திங்க் வால்வோ எல்லாம் அப்பதான் இந்தியாவுக்கு வருது. அவர் வால்வோ வாங்கியிருந்தாரு அப்போ, பிகாஸ் அவங்க வந்து சென்னை டு தூத்துக்குடி வந்துட்டு கார்ல போவாங்க. அது ரொம்ப கம்மியான ஹவர்ஸ்ல போவாங்க, பயங்கர ஸ்பீட்ல போவாங்க அவங்க. ஃபிளைட் அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு டப்புக்குன்னு நைட் நினைச்சு காலைல கிளம்பி வருவாங்க சென்னைக்கு அந்த மாதிரி. ஸோ நிறைய பேர் நமக்கு தெரியாது, ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்க எல்லாம் பார்த்தா நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குது. எவ்வளவு ஹம்புளா இருக்கணும் அவங்களை பார்த்து கத்துக்கலாம். லா எவ்வளவு தெரியணும்னு அவங்கள பார்த்து கத்துக்கலாம். அந்த மனுஷனே பாதி லாயர். ஏன்னா அவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ணி அவர்

0: பாதி லாயர் ஆயிட்டாரு. ஓகே, ஏன்னா அவர் சொல்லுவார் என்கிட்ட, நான் டே அண்ட் டே அவுட் வந்துட்டு உங்க கூடயும் அட்வொகேட்ஸ் கூடயும் பேசி பேசி எனக்கு அப்படி பழக்கமாயி போச்சு. ஆனா அவர் கையிலயும் கூட ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, லா தெரிஞ்சவங்க, சார்ட்டர் அக்கவுண்டன்ஸ் இருப்பாங்க. ஆனா அந்த மனுஷனை யாருமே ஏமாத்த முடியாது. அவரே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படி ஆயிட்டாரு. அப்போ நான் புரிஞ்சிட்டது என்ன அப்படின்னா, எல்லா பிசினஸ் மேனுக்குமே தே ஷுட் ஹேவ் சம் நாலேஜ் ஆஃப் லா. எல்லா பிசினஸ் மேனுக்குமே சட்டம் தெரியணும், ஏன்னா அவங்களை ஏமாத்திடுவாங்க. அக்கௌண்ட்ஸோ சட்டமோ தெரியலன்னா கூட இருக்கிறவங்களை ஏமாத்திடுவாங்க. நிறைய சாம்ராஜ்யம் அழிஞ்சது காரணம் அதுதான். நீ வந்து 150, 200, 400 எம்ப்ளாயி வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனி நடத்துற அப்படின்னா உனக்கு வந்துட்டு வெறும் பிசினஸ் மட்டும் தெரிஞ்சா பத்தாது, பிசினஸும் தெரியணும். அதனாலதான் நிறைய பிஇ வந்து எம்பிஏ படிக்கிறாங்க. எம்பிஏ முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கணும், அவங்க வந்து பிசினஸ் கத்துக்கிறாங்க. சில பேர் வந்து அக்கௌண்ட்ஸ் கத்துக்கிறாங்க எம்பிஏல. ஓகே, டாக்ஸேஷன் கத்துக்கணும், கொஞ்சம் டாக்ஸேஷன் கத்துக்கணும், கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் கத்துக்கணும், கொஞ்சம் லா கத்துக்கணும். ஏன்னா உனக்கு வந்துட்டு கான்ஸ்டியூஷன் தெரியணும், நிறைய லாஸ் பிஎம்எல்ஏ தெரியணும். இப்ப நீ கொஞ்சம் நிறைய மேல சம்பாதிச்சுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு மேல பிஎம்எல்ஏ வந்து உழுந்துரும், ப்ரொமோஷன் ஆஃப் மணி லாண்டரிங் வந்து உழுந்துரும். இன்கம் டாக்ஸ் மட்டும் பிரச்சனை கிடையாது, பிஎம்எல்ஏவும் பிரச்சனை. பிசினஸ் மேன் எல்லாருக்குமே வந்துட்டு பினாமிஸ் இருப்பாங்க. சோ அப்போ அது தெரியணும் உனக்கு, அந்த பினாமி சட்டம் தெரியணும். சி, நீ தப்பு பண்ற எல்லாருமே நீ தப்பு பண்றாங்கம்மா. இப்ப யாருமே 100 ரூபா சம்பாதிச்சா அது 100 ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டுறது கிடையாது. எல்லாருமே அதுல இருக்கிற ஏதாவது ஒரு லூப் ஹோல புடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அது டாக்ஸ் பிளானிங்கா டாக்ஸ் எவேஷனான்றது உனக்கு தெரியணும். ஒரு லைன் தான் வித்தியாசம், லைனுக்குள்ள இருந்தா பிளானிங், லைனுக்கு வெளில இருந்தா எவேஷன். அப்ப உனக்கு அதை பத்தி தெரியணும்ல, அதுக்கான நாலேஜ் இருக்கணும்ல. அப்ப நீ நிறைய தடவை சார்ட்டர் அக்கவுண்ட்ஸ் கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோயே, உனக்கு அந்த நாலேஜ் வந்துடும். ஒரே மாதிரி தான் இன்கம் ஏர்ன் பண்ண போற, அடுத்த வருஷம் இந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ண போற, அதுக்கு அடுத்த வருஷம் இந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ண போறோம்னா, நீ இப்ப கேட்டுக்கிட்டே இருந்தா வச்சுக்கோயே, அவங்ககிட்ட நீ பேச பேச என்ன ஆகும், உனக்கு அந்த நாலேஜ் வந்துடும். மேபி எல்லா லைன்லயும் உனக்கு நாலேஜ் தேவையில்ல, உன் செட்டாருக்கு என்ன தேவைன்ற நாலேஜ் உனக்கு வந்துருமா? அந்த நாலேஜ் இருந்தாலே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த சார்ட்டர் பேசுற, இவர்கிட்ட பேசுற ஒரு நாலேஜ் கிடைக்குது, இன்னொருத்தர் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுற அவர்கிட்ட இந்த எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கும், உனக்கு இன்னொருத்தர் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுற எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கும். அப்ப என்ன ஆகும், நாலு சார்ட்டர் கூட நாலேஜ் உனக்கு வந்துடும்.
1: ஆமா,
0: அடுத்த வருஷம் முதலாளிட்ட நீ பேசும்போது நீ ஒரு பாயிண்ட் போடுவா, அவரே மறந்துடுவாரு. சார் இது எப்படி சார் தெரியும்? தெரியும்பா அப்படின்னு. ஏன்னா அவர் உங்ககிட்ட மட்டும் பேசல, அவர் 4 பேர்கிட்ட பேசுறாருல, அதுதான் விஷயம். இந்த மாதிரி அந்த மனுஷன் வந்துட்டு கத்துக்கிட்டே இருந்தாருமா, என்கிட்ட கூட கத்துப்பாரு. நான் ஒரு குட்டி பையனா இருப்பேன், என்கிட்ட கூட அவர் கத்துப்பாரு. அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க. அவங்க எல்லாம் நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க. அவங்க கிட்ட இல்லாத காசு கிடையாது, இல்லாத பங்களா கிடையாது, இல்லாத கார் கிடையாது. ஓகே, ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க, நிறைய கோயிலுக்கு போவாங்க. முருகன்னா முருகன் பக்தி பயங்கரமா இருக்கும் அவருக்கு. அவரெல்லாம் நான் பார்க்கும்போது அவரை பத்தி நிறைய தப்பு சொல்லுவாங்க வெளியில, ஏன்னா பிசினஸ் மேன்னாலே கண்டிப்பா தப்பு சொல்லுவாங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் எப்படி அந்த மனுஷன் தாண்டி வந்தாரு ஓகே அப்படின்னும் போது பிரமிப்பா இருக்கும்.
1: சார், நீங்க சிஏ ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, இதே மாதிரி நீங்க கிளாஸஸ் எல்லாம் வேற எடுக்கிறீங்க, உங்க டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்க சார்?
0: சி, நான் ஆரம்பத்துலேருந்தே இது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்ன தெரியுமா, முன்னாடி நான் ஆஃபீஸ் போயிட்டு தான் கிளாஸும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கிளாஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம், சிஏ முடிச்சதுக்கப்புறம், அந்த கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்த டைமில் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு எவ்ரிடே எழுந்து எழுந்து பழக்கமாயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு அது கிளாஸ் எடுக்கிறது பெரிய விஷயமா தெரியல. மார்னிங் 9:30 to 6:30 ஆஃபீஸ் டைமிங் வச்சுக்கிறது. மேபி எங்கேயாவது வெளியூர் போக வேண்டிய போது கிளாஸ் எடுக்க முடியாது, அப்போ நம்ம கிளாஸ்க்கு லீவ் விட்டுறது. எனக்கு இதெல்லாம் தாண்டி நான் புக் எழுதுறது கஷ்டமாக இருந்துச்சு. நான் நிறையா புக் எழுதியிருக்கேன், ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட புக் தான். ஸோ பொதுமக்கள் படிக்கிற மாதிரி இருக்காது அந்த புக்கு, எல்லாமே ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட புக் தான். ஏன்னா பொதுமக்கள் படிக்கிற மாதிரி இருக்கிற புக்கு எழுதணும்னா அதுக்கு எனக்கு டைம் வேணும். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட புக் எழுதுறதுக்கே டைம் இல்லை. ஏன்னா நான் நிறைய புக் எழுதியிருக்கேன், 20 புக்கு மேலே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் புக் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு, எவ்ரி 6 மந்த்ஸ் மாறிட்டே இருக்கு சட்டம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் புக் எழுதின சட்டம் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல, அவ்வளவு மாறி இருக்கு. ஸோ அந்த புக் அப்டேட் பண்றதுக்கு டைம் போயிடுறது. அதுக்கப்புறம் பசங்களுக்கு டெஸ்ட் வச்சு கரெக்ஷன் பண்றது. ஸோ க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்றதே ஒரு பெரிய தலைவலி, அதை பயங்கரமா செட் பண்ணணும். அதாவது என் க்வெஸ்சன் பேப்பரை பசங்க எழுதிட்டாங்கன்னா அவன் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடணும், அந்த மாதிரி அவனுக்கு க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்சர் கரெக்ஷன் பண்ணி ஏன் அவன் வந்து மார்க் கம்மியா வாங்கியிருக்கான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்றத தேத்துறது. நேற்றுக்கு ஒரு பேப்பர் நான் செட் பண்ணும்போது பசங்க சொன்னாங்க, ரொம்ப லென்த்தியான பேப்பர் சார்னு. அப்போ தான் பசங்க கிட்ட சொன்னேன், ஒரு பேப்பரை கரெக்ஷன் பண்றதுக்கு எனக்கு 1/2 hour ஆகுதுரா, நீ 3 மணி நேரம் எழுதினா நான் 1/2 hour கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பண்ண தப்பு தான், லென்த்தியா பேப்பர் செட் பண்ணிட்டேன். நான் லென்த்தியா பேப்பர் செட் பண்ணணும் தான் பண்ணேன், ஆனால் அது அவ்வளோ லென்த்தியா இருக்கும் எனக்கே தெரியாது. அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த பேப்பர் எழுதி பாருங்க சார், அப்போ தெரியும் சார். நான் கரெக்ட் தான் அவங்க சொன்னது. ஸோ அப்போ பேப்பர் செட் பண்றதும் கஷ்டம், பேப்பர் அப்போ இது எப்படி என்னால் பண்ண முடியுதுன்னு கேட்டேன்னா, நான் ஏதோ ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்றது தான். இப்போ நேற்றுக்கு சண்டேன்னு வச்சுக்கோயேன், ஐ கூட மார்னிங்லேயே என் பொண்ணாடியை கூட்டிகிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு கார் எடுத்துக்கிட்டு வா ஊர் சுத்த போகலாம்னு சொல்லியிருக்கலாம். நான் வந்துட்டு 3 hours தான் அவங்களுக்கு டைம் கொடுத்தேன் சண்டே அன்னைக்கு. ஸோ அப்போ நான் ஏர்லி மார்னிங்லேருந்து லேட் நைட் வரைக்கும் மொத்தமாக என் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணது 3 hours தான். ஓகே, என் பையனை கூட்டிகிட்டு சுற்றினது. அப்போ என் பொண்ணாடி சொன்னால் சரி ஓகே நீ 3 hours தான் கொடுப்பனா நான் வரமாட்டேன், நீ வேணா பையனை கூட்டு போன்னு சொல்லிட்டேன், நான் தூங்கிக்கிறேன் வீட்டில்ன்ட்டு. ஸோ வாட் ஐ ஆம் சாக்ரிஃபைசிங் இஸ் மை பர்சனல் லைஃப் அண்ட் பர்சனல் டைம். ஓகே, ஸோ எவ்ரிடே நான் நைட்டு மேபி ஒரு 30 minutes to 1 hour தான் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்றேன், மத்த நேரம்லாம் பசங்களுக்காக தான் ஸ்பெண்ட் பண்றேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் ஸ்பெண்ட் பண்றேன். ஏன்னா எனக்கு அவ்வளவுதான் டைம் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல, கிளைண்ட்ஸ் பார்க்க வேண்டியிருக்குது. பட் இதுவே நான் வந்து என்னால முடியல, உண்மையை சொல்ல போனா முடியல. ஓகே, அதுக்காக தான் எனக்கு பார்ட்னர்ஸ் இருக்காங்க ஆஃபீஸ்ல. ஸோ தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த ஆஃபீஸ் டு சம் எக்ஸ்டென்ட். ஒரு 60% இப்போ நான் உன்ட்ட இன்னைக்கு பேச வரேன்னு வச்சுக்கோங்க, இப்போ 10 to 15 அந்த 10 to 10:15 ஒரு டைம் இருந்ததுல, அந்த 15 minutes நான் ஒரு 3 calls பேசிட்டேன். ஓகே, ஆஃபீஸ்க்கு கால் பேசிட்டேன், பார்ட்னர்ஸ்க்கு கால் பேசிட்டேன், நீ வரத்துக்குள்ள நான் உன்னை கூப்பிட்டுட்டு நீ கீழே வரத்துக்குள்ள நான் 3 calls பேசி முடிச்சிட்டேன். நாளைக்கு 10 o'clock ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்றதுக்கு கூட அப்போ நான் பண்ணிட்டேன், பிகாஸ் என்னோட மீட்டிங்ஸ் எல்லாம் வெளில ஹையர் ஷெட்யூல் பண்ணிடும். ஓகே, ஸோ அப்புறம் வந்துட்டு 4 people ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருவேன். இப்போ நான் இங்கேருந்து பாத்ரூம் போகிற டைம் பண்ண வச்சுக்கோங்க, இப்போ இங்கேருந்து நான் பாத்ரூம் போகிறேன்னா அங்கே ஒரு 25 steps எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள நான் யோசிப்பேன் அடுத்து நான் என்ன பண்ணணும், 2 o'clock நான் யாரை போய் பார்க்கணும், 11:30 to 12 o'clock நான் யாரை போய் பார்க்கணும். இப்போ அவங்களுக்கு நான் சொல்லணும் சார் நான் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா யூ ஹவ் டு பிளான், எல்லாமே பண்ண முடியுமா, எல்லாமே பண்ண முடியும். அம்மா எப்படி இப்போ உங்கள் அம்மாவே எடுத்துக்கோ, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆஃபீஸும் போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சில டீச்சர்ஸ் நான் பார்க்குறேம்மா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், சில ஸ்கூலோட டீச்சர்ஸ் நான் பார்க்குறேன், டீச்சர்ஸ் வந்துட்டு தே ஆர் கம்மிங் டு ஸ்கூல் அட் 7:45 AM மார்னிங். ஓகே, 7 AM ஸ்கூலுக்குள்ளே வராங்க, நைட்டு 6:30 வரைக்கும் ஸ்கூலில் இருக்காங்க, ஈவினிங் 6:30 வரைக்கும் ஸ்கூலில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போய் சமைக்கிறாங்க. ஓகே, குழந்தைக்கு சாப்பாடு போடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும்ல. இப்போ நீ அவங்கள யோசிய, ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிற ஒரு 30,000 சம்பாதிக்கிற டீச்சர்ஸே இவ்வளோ உழைக்கிறாங்க. காலையில 7 o'clock ஸ்கூலுக்குள்ள வரணும்னா 8 o'clock வீட்டுல கிளம்பணும், 7 o'clock கிளம்பணும், 8 o'clock அவங்க எழுந்துக்கணும், 8 o'clock அவங்க டிஃபன் பண்ணணும், 8 o'clock அவங்க சாப்பிடணும். ஓகே, ஒரு 30,000 சம்பாதிக்கிற டீச்சர்ஸே இவ்வளவு உழைக்கும் போது நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளவு உழைக்கணும், புரிஞ்சுதா இல்லையா நான் சொல்றது? அப்போ அவங்களுக்கு எப்படி டைம் பத்துது, அவங்களும் என்ன மாதிரி பேப்பர் செட் பண்றாங்க. சோ ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஃபுல் டைம் டீச்சரான வாழ்க்கை மட்டும் தான் வாழ்றாங்க. நான் டீச்சரா ஒரு வேஷம் போடுறேன், ஆடிட்டரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆத்தரா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், குடும்பத்துக்கும் அப்பனா இருக்கேன், புருஷனா இருக்கேன். சோ இப்ப பல முகமுடி நான் போட வேண்டியிருக்கு. ஓகே, இதை தவிர யூடியூப் சேனல் இருக்குது, அங்கே வீடியோஸ் போடணும், அங்கே 10 days வீடியோ சொல்லணுச்சுக்கோ சார் என்ன உடம்பு சரியில்ல போச்சுன்னு. ஓகே, அந்த மாதிரி ஸோ பொதுமக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ண தாண்டி நிறைய எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், சார் எங்களுக்கு இது இருக்குது அது இருக்குது, இது டவுட் இருக்குது, இதை கிளாரிஃபை பண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய வரும் மெசேஜஸ், அதுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணணும். சில டைம் பேஷன்ஸ் போயிடும், செம்ம காண்டா இருக்கும் சில டைம்லாம், என்னடா இது தப்பு தப்பா அனுப்புறாங்க மெசேஜஸ் அப்படின்னும் போது சில பேர்லாம் மெசேஜ் போங்க, ரீப்ளே பண்ண மாட்டீங்களா அப்படின்வாங்க. இப்ப ரீப்ளே பண்ண மாட்டீங்களான்னு உனக்கு என்ன தோணும்?
1: ஒண்ணுமே தோணல சார்.
0: எனக்கு எப்படி தெரியுமா, அவங்க ரிப்ளை பண்ணலன்றதுக்காக தான் மெசேஜ் பண்றாங்க. ரிப்ளைக்கும் ரீப்ளை கூட வித்தியாசம் தெரியாது நம்ம ஊர்ல, அந்த அளவுக்கு தான் இவங்க எல்லாம் வந்து 12th class வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவங்க. இவங்களோட கிராமர்லாம் நீ பாத்துன்னு வச்சுக்கோயேன், சம்டைம்ஸ் வாமிட்டிங்லாம் வரும். டே நீ இப்படிடா, நீ வந்து 12th class வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த, உங்கள் அம்மா உனக்கு வருஷத்துக்கு 60,000, 70,000, 80,000 செலவு பண்ணுறாங்க. இன்னைக்கு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாமா வருஷத்துக்கு 65,000 குறைஞ்சு கிடையாதுமா. அப்போ இவ்வளோ செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்கிறாங்க, நீ வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன வார்த்தை கூட அவங்களால எழுத முடியாது, தப்பு தப்பு தப்பா எழுதுவாங்க. ஒரு 2 sentences எழுதிருந்தாங்கன்னா 2 sentences ஒரு 3 mistakes இருக்கும். ஓகே, ஐஎம்க்கு கூட ஒழுங்காக போட தெரியாது, ஐஎம்னு போடுவாங்க, ஷார்ட்கட்லாம் கிடையாது அவங்களுக்கு, தெரியாது அவங்களுக்கு. ஐக்கு அப்புறம் ஏஎம் வருமா, இல்லைனா வெறும் ஏஎம்ல இருந்து போட ஆரம்பிக்கணுமா, ஐயே போடாம எப்ப வெறும் ஐ போடாம ஏஎம் போடணும், எப்ப ஐக்கு அப்புறம் ஏஎம் போடணும், எப்ப ஐக்கு அஃபாஸ்டிவ் போட்டு எம் போடணும், டின்ட்டுக்கு எப்படி போடணும், டிட் நாட் எங்க யூஸ் பண்ணணும். ஓகே, ஹாவ்க்கும் வாட் ஐ வாண்ட் டு டூ அப்படின்னு வாட் ஐ வாண்ட் டு டூ என்ன கேக்குற, அது ஆக்சுவலி அவங்க வாட் ஐ ஹாவ் டு டூ கேட்க வந்திருக்காங்க, ஆனா அவங்களுக்கு தெரியல. 12th class முடிச்ச பசங்க, இவங்க 5th class 6th class இருந்தாங்கன்னா கத்து கொடுக்கலாம், ஆனா 12th class இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வாட் ஐ வாண்ட் டு டூ சார்னு வாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிருப்பேன், இப்ப ஓகே சார் நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சு, அடுத்து என்ன பண்ணணும்ன்றத அவங்க கேட்க வராங்க, அதையும் நானே புரிஞ்சுக்கணும். இதுதான் காண்டாகுமே தவிர இந்த 17 hours ஒரு நாளைக்கு உழைக்கிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, தூங்குற டைமை தவிர நான் 11:30 தூங்க போறேன், காலையில் ஒரு 5:30 எழுந்துக்கிறேன்னா இந்த டைமை தவிர நான் உழைக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. அன்லஸ் அதர்வைஸ் எனக்கு கோல்டோ ஃபீவரோ வந்து படுத்தாலும் நான் உழைக்கிறதுக்கு ரெடி. ஆனா நான் உழைக்கிறது கரெக்டான ஆட்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இவ்வளோ உழைக்கிறோம், இது கரெக்டான சிவடங்காத சங்கூதி என்ன பிரயோஜனம்? சில பேருக்கு நான் காசு எடுக்கும்போது கணக்கு டீச்சராக அவங்கன்ற மாதிரி இருப்பான் கேட்போம். ஓகே, நான் மாங்கு மாங்கு நான் அக்கௌண்ட்ஸ் எடுத்துருக்கேன் வச்சுக்கோயேன், மார் மாங்கு மாங்கு லா எடுக்கிறேன்னு வச்சுக்கோயேன், அவன் சம்மந்தமே நான் உட்காந்துருப்பான் கிளாஸ்ல. ஏன்டா நீ என்ன என் கிளாஸுக்கு வரன்ற மாதிரி இருக்கும், சொல்லவும் முடியாது. ஏன்னா அந்த அப்பாவுக்கு இந்த பையன் தானே வசதி. ஓகே, இப்ப அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, என் பிள்ளை எப்படி நீ திட்டினா ஆரம்பிப்பாரு. பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சில பேர் சொல்லுவாங்க இவர் வந்து எல்லாருக்கும்லாம் கிளாஸ் எடுக்க மாட்டார், இவருக்கு பிடிச்சாதான் கிளாஸ் எடுப்பாரு. ஆமா, எப்படி ஏமா இவ்வளோ ஷெடியூல வச்சுக்கிட்டு உனக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா, யூ ஷுட் வேல்யூ மை டைம். நோ, நீ வந்து காதில் பட்ஜெட் வச்சு கொடாஞ்சிட்டு வந்து கிளாஸ் உட்காந்து நான் எப்படி உனக்கு கிளாஸ் எடுக்க முடியும்? ஸோ நான் யாரு, என் டைம் என்ன அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுட்டு வந்து எனக்கு எதிர்க்க உட்காந்தா நான் ஹம்பிளாக கிளாஸ் எடுப்பேன். ஆனால் முடிஞ்சா என்ன கவனிக்க வச்சிடறான்ற மாதிரிலாம் ஒருத்தர் சவால் விட்டான் வச்சுக்கோங்க, அவனெல்லாம் எப்படி நான் கிளாஸ் வச்சுக்க முடியும்? அதனாலயே நான் சொல்லுவேன் 80% மேல 12th எடுத்தா மட்டும் எங்கிட்ட வாங்க. ஏன்னா 80% கூட நீ 12th எடுக்கலன்னு வச்சுக்கோயேன், என்ன பொறுத்த வரைக்கும் காமர்ஸ் குரூப்ல உன்னால 80% கூட எடுக்க முடியலனா நீ வேஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் சரி, மத்தவங்க சொல்லுவாங்க நான்லாம் ஸ்கூல்ல 60% தான், நான் இனி சி ஆகலையா கிருஷ்ணன் சொல்றதெல்லாம் பாரு, நீ ஒரு எக்ஸப்ஷனலான சினாரியோ. இந்த 60% எடுத்து 12th 60% எடுத்து எவ்வளவு பேர் சி ஆயிருப்பாங்க? ஆனா 12th 80% எடுத்து நிறைய பேர் சி ஆயிருப்பாங்க. சி ஆனதே கம்மி மக்கள் தான். அந்த கம்மி மக்கள்ல 12th 80% மேல எடுத்த மக்கள் தான் அதிகமா இருப்பாங்க, தவிர 12th 60% எடுத்தவங்க 50% எடுத்தவங்களாம் ஒன்னு ரெண்டு பேர் இருப்பான். ஆனா அதெல்லாம் ரொம்ப எக்ஸப்ஷன் டு எக்ஸப்ஷன். ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு ஒருத்த சொல்லலாம், ஆனா நான் சொல்றது எப்பவுமே மெஜாரிட்டி. ஓகே, நார்மல் ஆவரேஜ் தான் சொல்ல முடியும். ஸோ டிசிப்ளின் பசங்களுக்கு தான் நான் கிளாஸ் எடுப்பேன். ஓகே, இந்த புள்ளிங்கோக்கெல்லாம் நல்லா கிளாஸ் எடுக்க முடியாது.
1: சார், நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு லைக் வேற ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தாலே லைக் வருமானம் நன்னாவே இருக்கும் இல்லையா சார்? அப்புறம் நீங்க டீச்சிங் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்?
0: ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சிஏ ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சேன்னா 2012 ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன். நான் 2012 மார்ச்ல என் ஆர்டிகல் சிப்பை முடித்தேன். ஏப்ரல் 4th நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நான் ஏப்ரல் 1st ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இன்ஸ்டியூட் எனக்கு 4th தான் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதை நம்ம அப்ளை பண்ணி அது வரணும் இல்லை, அதுக்கு ஒரு 3 டிலே ஆச்சு. April 4th எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஐ கேன் ப்ரௌட்லி சே நான் என்னைக்கு சிஏ ஆர்டிகல் சிப்பை முடிச்சனோ அங்கேருந்து 4th எனக்கு கார்டு வந்துச்சு. ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எலிஜிபிள் சிஓபின்னு சொல்லுவாங்க, சர்டிபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க, அந்த கார்டு வந்துருச்சு. அந்த மாதிரி ஸோ அப்போ நிறைய பேரை நான் பார்த்தேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, என்னோட முதல் ஒரு 1.5 to 2 years என்னால சம்பாதிக்கவே முடியல. நம்ம வந்து சில பேரை போய் பார்க்கும்போது அவங்க நம்மள காசு இல்லைன்றதுனால அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்போ நம்ம நினைச்சது என்னன்னா, ஓகே ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னால காசு சம்பாதிக்க முடியல, நான் ஒரு சிஏ அறிவு இருக்குது, பயங்கர திறமை இருக்குது, அதை நான் ஒருத்தர் சொல்லி வருத்தப்படுறேன். அவர் வந்து இன்னொருத்தர் கைட் பண்றாரு, அவர் வந்து கூப்பிட்டு நீ ஏன்னா எங்க ஆர்கனைசேஷன் வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்றாரு. எனக்கு அந்த ஆர்கனைசேஷன் பத்தி பெருசா தெரியாது. நான் வந்து என்ன சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். நான் இப்போ சம்பாதிச்சுக்கிட்டதோட 2.5 அதிகமா சொன்னாங்க அவங்க. எனக்கு அது ரொம்ப சூப்பரா தோணுச்சு. ஆனா என்னன்னா, என்னோட பேஷனை நான் விட்டு கொடுக்கணும். ஸோ என்னோட பேஷன் என்ன, சிஏ ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் போய் வேலை செய்ய போகிறேன். எனக்கு அது வந்து மனசு நெருடலாக பட்டுச்சு. ஆனால் இப்போதைக்கு வேற வழி இல்லை, ஏதாவது ஒன்றை விட்டு கொடுக்கணும், வாழ்க்கை பூரா சாக்ரிஃபைஸ் தானே. ஸோ உன் பேஷன் பேஷன்னு சொல்லிட்டு நான் பிடிச்ச முயலுக்கு 3 வச்சுக்கிட்டு வாழ்க்கையை கேவலப்படுத்திக்காத, இப்போ உங்கள் அம்மாவுக்கு நல்ல புடவை வாங்கி தரணும், வீடை பெருசாக்கணும், இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் தேங்காய் மூடி ஆடிட்டுருவாங்க. ஓகே, ஏன்னா உனக்கு பெருசா கிளைண்ட்ஸ் கிடையாது, நீ சின்ன பையன், 21 மீச கூட முளைக்கலாமா எனக்கு நான் சிஏ முடிக்கும் போது? ஸோ அப்போ யார் வருவாங்க? நீ சிஏனா உனக்கு ஒன்னே வந்துருவாங்களா, வாசல் நின்றுவாங்க, வாசல போர்டு போட்டோன்னு எல்லாம் கிளைண்ட்ஸ்ல வந்து வரிசை நின்றுவாங்களா? ஸோ அப்போ நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், நமக்கு நிறைய நெட்ஒர்க் வேணும், நம்ம கனெக்ஷன்ஸ் வேணும், அப்படின்னா நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ஆரம்பத்தில். ஸோ அதுக்கெல்லாம் உனக்கு டைம் வேணும், ஒரு 4 to 5 வேணும்ன்ற போது நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் ப்ராக்டிஸ்லேருந்துன்னு சொல்லிட்டு ஐ டுக் அ பிரேக். நான் இன்ஸ்டியூட்டுக்கு லெட்டர் எழுதி போட்டேன், எனக்கு ப்ராக்டிஸ்க்கு பிரேக் வேணும், நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் போயிட்டு வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டியூட் ஐசிஐக்கு நான் எழுதி போட்டேன். அதுக்கு 190A சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த செக்ஷன் நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். 190A, 191 ரெண்டு ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். அவங்க போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் ப்ரைவேட் இக்விட்டி வந்துச்சு, அதான் அங்கே நான் எழுதியிருப்பேன் என்னோட ப்ரொஃபைலில் ப்ரைவேட் இக்விட்டி பற்றி. நான் ப்ரைவேட் இக்விட்டியில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கோடிக்கணக்கான காசு புரள்ற இடத்துல நான் போய் வேலை செய்கிறேன். எனக்கு ஃபினான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அக்கௌண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், காசு ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அங்க வந்து ஃபெமா கம்பெனிஸ் ஆக்ட்லாம் வந்துட்டு எவ்ரி டே இன் டே அவுட் கம்பெனிஸ் ஆக்ட், ஃபெமா இன்கம் டாக்ஸ் சேர்ந்து கலந்து அடிக்கணும். அதுல ஒரு 2.5 to 3.4 செம்மையா கத்துக்கிட்டேன். ஓகே, திருப்பி 2016 ஐ கேம் பேக் டு ப்ராக்டிஸ். அதே கம்பெனிக்கே நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன் அங்க இருந்துகிட்டே. அதுக்கப்புறம் தனியாகவும் கிளைண்ட்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தென் இட் பிகம்ஸ் லைக் நார்மல். அந்த அந்த அந்த ஒரு 3 எனக்கு வந்து கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் தேவைப்படுச்சு, வயசு, நெட்ஒர்க்கிங் அது மாதிரி நிறைய தேவைப்படுச்சு. அது ஒன்று. கிளாஸ்ன்றது நான் ஆரம்பத்திலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தேம்மா, ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிளாஸ்ன்றது பெரிய விஷயம்லாம் கிடையாது. எனக்கு ஏதோ ஒன்று தெரியும், நான் உனக்கு சொல்றது இப்ப நீ நானும் பேசணும்னு வச்சுக்கோ உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்ப நான் இதே ஒரு பாடமா நடத்தினா அது கிளாஸ் ஓகே. இப்ப நம்ம இன்டர்வியூவா பேசுறதுனால இது இன்டர்வியூ. இதே நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு செக்ஷன் சொல்லி கொடுங்க சார் நீ பேச ஆரம்பிச்சு வச்சுக்கோ அப்படி இந்த இன்டர்வியூ வந்து செக்ஷன் சொல்லி கொடுக்க தான் மாறிடும். சட்டம் சொல்லி கொடுக்க தான் மாறும், அக்கௌண்ட் சொல்லி கொடுக்க தான் மாறும், அக்கௌண்ட் ஷனல் சொல்லி கொடுக்க தான் மாறுச்சுன்னா இதே இன்டர்வியூ கிளாஸா மாத்திரலாம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, அதனால சொல்றேன்னு வச்சுக்கோ அது கிளாஸா மாறுது. நீ அதை நோட்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ அது உனக்கு நோட்ஸ் ஓகே. நீ தலையை கேட்டுக்கிறேன்னா அது ஒரு இன்டர்வியூ. நீ நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்துனா அது ஒரு கிளாஸா மாறிடும். சோ அதுக்காக நான் பெருசா மெனக்கெடலாம் இல்ல ஆரம்ப காலத்துல, பட் இன்னைக்கு மெனக்கெடுறேன் நான் இல்லன்னு சொல்ல, பிகாஸ் அன்னைக்கு நான் வச்சிட்டு இருந்த புக்ஸோ நோட்ஸோ எனக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு நான் புதுசு புதுசா படிக்க வேண்டியிருக்கு, லேட்டஸ்ட் டெக்னாலஜி லேட்டஸ்ட் விஷயம் சொல்லி தர வேண்டியிருக்குது, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும். நம்ம நோட்ஸ் எடுத்துதான் செய்யறோம் இல்லன்னு சொல்ல. சோ எல்லாத்தையும் பண்ண கத்துட்டோமா நான் ஓவர பீரியட் ஆஃப் டைம்ல எல்லாம் கத்து. ஆனா நான் இன்னைக்கும் சொல்றேன் நிறைய டீச்சர்ஸ் வந்து இன்னைக்கு ஃபுல் டைம் டீச்சர்ஸா இருக்காங்க. அப்படின்னா காலையில மைக்க பிடிச்சா சாயங்காலம் வரைக்கும் மைக்க பிடிச்சி பேசுறது எனக்கு அந்த மாதிரி வராது. I don't want to be a full time teacher because full time teaching பண்ணும்போது என்ன ஆகும்னா காசு சம்பாதிக்கிறது உனக்கு எங்க இருந்து வரும்? நீ ஃபுல் டைம் டீச்சர் ஆயிட்டான்னு வச்சுக்கோ நீ எதுலேயும் காசு சம்பாதிப்ப?
1: டீச்சிங்
0: டீச்சிங் தான். அப்ப நீ வந்து பர்பஸே போயிருமே.
1: ஆமா.
0: அப்ப என்ன ஆயிடும் உனக்கு உன்னோட, இஃப் யூ ஆர் ஏர்னிங் யுவர் லிவிங் அவுட் ஆஃப் டீச்சிங் தென் யூ மேக் மணி ஃப்ரம் டீச்சிங். அப்படின்னா என்னது காசு சம்பாதிக்கிறதுக்கு தொழில் ஆயிடும் இது.
1: ஆமா.
0: அப்ப எஜுகேஷன் பிசினஸ் ஆயிடும்ல.
1: ஆமா.
0: அது எனக்கு தேவையில்லை. ஓகே, நான் வந்து சட்டரவுண்டா காசு சம்பாதிச்சுக்கிறேன், எஜுகேஷனை பேஷனேட்டா பண்றேன், அதுலயும் எனக்கு காசு வரும். நான் இல்லைன்னு சொல்லல, அது வந்து எக்ஸ்ட்ரா வருமானம். தெரியலாம்
1: சார். நீங்க படிக்கிற காலங்கள்ல பல சவால்களை தாண்டி சாதிச்சிருக்கீங்க. நீங்க சிஏ முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ப்ரொஃபஷனுக்கு வரும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ரொம்ப வந்து ஓவர்வெல்மிங்கா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதுல இருந்து நீங்க எப்படி வெளியே வந்தீங்க?
0: ஓவர்வெல்மிங்கான நீ சொல்றது எது எது சொல்ற எனக்கு புரியல அந்த வார்த்தை.
1: உங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்கா சவாலா இருக்க மாதிரி?
0: ஆமாமா, நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிஏ முடிச்சுட்டு நான் சொன்னேன்ல நம்ம காசு கிடைக்காது. ஓகே, ரொம்ப கம்மி காசு தான் கிடைக்கும், காசு கிடைக்காது. ஆனால் வேலை மட்டும் நீ நைட்டு விடிய விடிய செய்ய வேண்டியிருக்கும். வேலை செஞ்சு முடிச்சாலும் யாருக்குமே திருப்தி இருக்காது, உன திட்டுவாங்க. மேபி நீ செஞ்ச வேலையை பிடிக்காம இருக்கலாம் அவங்களுக்கு, ஆர் அவங்க வந்துட்டு நிறைய அக்செப்ட் பண்ணலாம். என்ன பிரச்சனைனா நான் ஆர்டிகல்ஷிப் பண்ண அதே இடத்துல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆர்டிகல்ஷிப்ல பண்றது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா அப்ப என்னோட ஸ்டைஃபண்ட் 1500 ரூபா 1700 ரூபா. அதே ஆட்கள் எனக்கு ஒரு 30,000 கொடுக்கும்போது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? 30 மடங்கு ஆஃப் த கிருஷ்ணன் எதிர்பார்ப்பாங்க. 30 மடங்கு ஆஃப் த கிருஷ்ணன் எப்படி ஒரே நாளில் மாற முடியும்? ஓகே, இப்ப நீ இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்டா இருக்க, இதே காலேஜ்ல நீ ப்ரொஃபஸரா மாறும்போது உன்கிட்டேந்து 30 மடங்கு எதிர்பார்த்தா எப்படி பண்ண முடியும்? 2 மடங்கு எதிர்பார்த்தா பண்ணிடலாம், 3 மடங்கு எதிர்பார்த்தா பண்ணலாம், 30 மடங்கு எதிர்பார்த்தா எப்படி பண்ண முடியும்? சோ அன்னைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கும் போது இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு 30,000 சம்பாதிக்கும் போது இதே வேலை செய்யணும், வேற என்ன வேலை செய்யுது? அன்னைக்கு எனக்கு 2 கை தான் இருந்தது, இன்னைக்கு 2 கால் தான் இருக்குது. ஓகே, ஆனா எக்ஸ்பெக்டேஷன் பெருசாயிரும். அது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சவாலா இருந்தது. அதனாலேயே நான் நிறைய பேரை சொல்லுவேன், நீ வந்து ஆர்டிகல்ஷிப் பண்ண இடத்துல இருக்க அதை ஓடிப்பேரு. ஏன்னா அங்க உன்னை பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்ப உன்ட்டு அவங்க பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. வேற எங்கேயாவது புதுசா போனீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா இருக்கும். இப்ப நான் புதுசா போன தெரியுமா ஒரு இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன்ல, அங்க என்ன தூக்கி வச்சு
1: கொண்டாடினாங்க.
0: தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. நான் போனது 2 கம்பெனியை பாக்குறதுதான். நான் கட்சியில 13, 14, 30 கம்பெனி வரைக்கும் பார்த்தேன். 13 கம்பெனி ஃபுல்லா பார்த்தேன். ஓரளவு அங்க 30 கம்பெனி இருந்து 30 ஆளுக்குமே 30 கம்பெனியுமே ஏதோ ஒரு வேலை பார்த்தேன். அந்த 13 கம்பெனி நான் ஃபுல்லா இருந்தேன். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பையனுக்கு பயங்கர பொட்டன்ஷியல் இருக்குது. இங்க அதெல்லாம் அப்பே பண்ணிட்டேன். வேற வேற வேற எனக்கு அது ரொம்ப பெரிய சவாலா இருந்ததுமா. என் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்கல்ல, ஏன்னா அதை பூர்த்தி பண்ண முடியல. ஏன்னா அவங்க என்னோட 10 மடங்கு அதிகமா எதிர்பார்க்கறாங்க. அப்புறம் நான் புது ஆர்கனைசேஷனுக்கு போகும்போது அவங்களால அதை நான் ஈஸியா பூர்த்தி பண்றேன். ஏன்னா அவங்க மேல என் மேல அவங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல. எனக்கு பெரிய பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா ஆரம்ப காலத்துல என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இருந்துச்சு. அவங்க என் மேல சொசைட்டி வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப சவாலா இருந்துச்சு, ரொம்ப டிமாண்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா அதை கொடுக்க முடியல. அது ரொம்பவே நான் மனசை கஷ்டப்பட்டிருக்கேன். சிஏ ஆனதுக்கு அப்புறம் கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன், அடச்சா சிஏவே ஆகாமல் இருந்திருக்கலாம் போல இருக்கு, இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நான் ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா, நேத்தி வரைக்கும் எனக்கு என்ன அறிவு இருந்ததோமா, நேற்று நைட்டு தூங்கும்போது என்ன அறிவு இருந்ததோ, இன்னைக்கு காலையில் தூங்கும்போது அதே அறிவு தான் எனக்கு இருக்கும். யோசிச்சு பாரு, நேற்று நைட்டு 10 மணிக்கு ஏதோ ஒரு அறிவோட நீ தூங்குற, காலையில் கூட உனக்கு என்னமா ஆகிட போகுது, ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனால் காலையில் 10 மணிக்கு நீ சிஏ பாஸ் ரிசல்ட் வந்துருச்சு, நீ என்ன ஆயிடுற.

0: இப்போ
1: எல்லாமே ரொம்ப
0: சந்தோஷம் கொண்டாடிடுவேன். புரிஞ்சுக்கோ, அறிவு வயசு எப்படி எக்ஸ்ட்ரா ஆச்சா உனக்கு?
1: இல்ல
0: கிடையாது. நேத்திக்கு அதாவது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி முடிச்சிட்ட, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற, நேத்துக்கு நைட்டு நீ தூங்கிட்ட, இன்னைக்கு காலையில நீ ஏந்துக்கிற, ரிசல்ட் வந்துச்சு, ரிசல்ட்ல பாஸ் ஆயிட்ட, பிங்க் கலர்ல ஒரு ஸ்கிரீன் வருது, அதுல ஒயிட் கலர்ல எழுத்திருக்கு, அந்த எழுத்துல நீ பாஸ் வந்துருது, நீ பாஸ் ஆயிட்ட, நீ சி ஆயிட்ட, என்ன அறிவு எக்ஸ்ட்ரா வந்துட போகுது?
1: வராது.
0: அறிவு எக்ஸ்ட்ரா வரப்போறது இல்ல. வெறும் டெசிக்னேஷன் உனக்கு முன்னாடி பேர் வந்துருது, சி ஏ ஸ்ரீநிதின்னு பேர் வந்துருது வச்சுக்கோ. ஆனா இந்த சொசைட்டி வந்து என்ன எதிர்பார்க்குது, நேத்துக்கு அந்த அறிவோட பத்து மணிக்கு அறிவு எக்ஸ்ட்ரா அறிவு எதிர்பார்க்குது. எப்படியா வரும்? மேபி கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொடுங்க, நீ எதிர்பார்க்கறது பூர்த்தி ஆகும். ஆனா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நேத்து வரைக்கும் நீ என்ன எதிர்பார்த்த சேலரி 1700 ரூபா, இன்னைக்கு எவ்வளவு எதிர்பார்க்கற 40,000 ரூபா. அப்ப நாடகமா நாப்படும் போது எக்ஸ்ட்ரா உழ, நீ எப்படியா உழைக்கிறது? அதே 9:30 தானே உழைக்க முடியும், அதே அளவு தானே நாலேஜ் இருக்க முடியும். ஆனா நீ என்ன எதிர்பார்க்கறீங்க என்கிட்ட இருந்து? ஏன்னா அவங்க அப்படிதான் யோசிப்பாங்கம்மா. ஓகே, நேத்து வரைக்கும் நான் 1700 ரூபா 1500 ரூபா கொடுத்தவனுக்கு நான் ஸ்டைஃபண்டா, இதுதான் நீ உழைச்சி கூட்டிகிட்டு இருந்தேன் எனக்கு, இப்போ உன்னால எனக்கு என்ன எக்ஸ்ட்ரா வந்துட போகுது அப்படின்ற திங்கிங்ல இருக்கும்போது நம்மளால அதை பூர்த்தி பண்ண முடியல. அது எனக்கு அந்த 1.5 வருஷத்துல நான் நிறைய நாள் அழுதுருக்கேன். சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண டைம்ல நான் எங்க அம்மாட்ட சிஏ படிக்கும்போது கூட எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ இவ்வளவு அழலடா, முடிச்சதுக்கு அப்புறம் அழுதுகிட்டு இருக்க. ஐ ஃபெல்ட் வெரி பேட் அட் டைம், நான் தப்பான டெசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப பெரிய சவாலா இருந்தது. இது நிறைய பேருக்கு சவாலா இருக்கும்மா. அது எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இருக்கும்போது அதை மீட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு என்னதான்டா வேணும் அப்படின்ற மாதிரி எது பண்ணாலும் திருப்தி இருக்காது. நீ யோசிப்பாரு, நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்க அம்மா சமைக்கிறாங்க, உங்க அம்மா ஒரு நாள் பெஸ்டா சமைச்சிட்டாங்க, ஒரு வாரம் பூரா பெஸ்டா சமைச்சிட்டாங்க, உங்க அப்பா அதை சாப்பிட்டு பழகிட்டாரு. ஆனா பெஸ்டாவே சமைச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. உங்க அம்மாவும் நார்மலா ரசம் வைப்பாங்க, நார்மலா குழம்பு வைப்பாங்க, நார்மலா பொறிச்சு கூட்டு வைப்பாங்கன்னு உங்க அப்பா சொல்றாரு. அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்லைன்னா எவ்வளவு காண்டா தெரியுமா இருக்கும். யோ, ஒரு நாள் நீ சொன்னா பரவாயில்ல, டெய்லி இதே சொன்னா தூக்கி போட்டு போகணும்னு தோணும்ல, அந்த மாதிரி நமக்கு தோணிடுச்சு. அதுதான் என்னோட நான் இன்னைக்கு நான் பண்ணது தப்பா ரைட்டான்லாம் தெரியாது, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இனிமேல் இப்போ எதுவும் மாற்ற முடியாது, நம்மகிட்ட டைம் மிஷின்லாம் கிடையாது. ஆனா அவங்க எக்ஸ்பெக்டேஷனை கம்மியா வச்சிருந்திருக்கலாம் என் மேல, இருந்தா நானும் வேற மாதிரி இருந்திருப்பேன். ஆனா வாழ்க்கை சி பிரபஞ்சம், நீ நீ என்ன டிசர்வ் பண்ற அது கொடுத்துரும். ஓகே, பிரபஞ்சம் என்ன சொல்லுது, கிருஷ்ணா நீங்க இருக்காத, நீ வேற இடத்துல போயிரு, அவங்க உன தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்ப மேபி நீ ஏன் சொல்ற, யோசிச்சுப்பாரு, நீ டெய்லி உங்க அம்மாவை சமைச்சு போடும்போது உனக்கு அப்படியே செழிப்பு தட்டிடும். ஓகே, நீ வேற ஒரு அம்மாவோட சாப்பாடு சாப்பிட்டான்னு வச்சுக்கோயேன், என்னமா இருக்கு தெரியுமா, அம்மா என் ஃப்ரெண்டோட அம்மா சூப்பரா சமைக்கிறாங்கம்மா, உன் ஃப்ரெண்டு கிட்ட உங்க சாப்பாடு கொடுத்து பாரு, செம்மையா இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அந்த சேஞ்ச் தேவைன்னு எனக்கு தோணுது. அதுதான் எனக்கு சவாலா இருந்துச்சு. அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது, எனக்கு வேற இடம் தேவைப்பட்டுச்சுன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் அதே மாதிரி தான். இப்ப நம்ம கூடயே ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட மதிப்பு நமக்கு பெருசா தெரிய போறது இல்ல, அவங்க வேற எங்கேயா போனாங்கன்னா அவங்கள பயங்கரமா மதிப்பாங்க, அந்த மாதிரிதான். சோ அந்த சவால் எல்லாருக்குமே இருக்கும். சி சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் நான் சில பேர்ட்ட கேக்குறேன், என்னடா ஆகணும் நீன்னு கேக்குறேன், தெரியல சார்ன்றாங்க. ஏன்னா சிஏ முடிக்கிற வரைக்கும் சி ஆகணும் சி ஆகணும் இருக்குது. சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு தெரியல, ஏதோ ஒரு வேலை செய்யணும், ஏதோ ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கணும் வருஷத்துக்கு, அப்படி ஆயிடுது, பேஷன் பெருசா போயிடுது. ஏன்னா சிஏ 2 தடவை ஃபெயில் ஆனா அதுக்கு எப்படி உடஞ்சு போயிடுறான், அதுக்கப்புறம் என்ன பேஷனு அவனுக்கு ஒன்றும் கிடையாது, ஏதோ சம்பாதிச்சா போதும், ஏதோ ஒரு 60,000 70,000 80,000 கையில வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப பேஷனேட்டா இருந்தேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் தான் என் லைஃப், எல்லா கிளைண்ட்டும் எனக்கு நான் பில் ரைஸ் பண்ணணும், கிளைண்ட் ஃபீஸ் கொடுக்கணும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. இந்த மாதிரி ஓவர் ஆம்பிஷியஸா இருந்தேன். அந்த ஆம்பிஷன் விட்டுட்டு நான் பிரேக் திருப்பி நான் ப்ராக்டிஸ் வருவேனா தெரியாதுமா, அந்த டைம்ல நான் சொல்றேன், நான் ப்ராக்டிஸ் விட்டுட்டு போகும்போது திருப்பி ப்ராக்டிஸ் வருவேனா தெரியாது, திருப்பி வந்துட்டேன், அது ஒரு விஷயம். ஏன்னா அது நான் அரிச்சுக்கிட்டே இருந்தது, நீ வேலை செய்யறதுக்காக போறல, ப்ராக்டிஸ் பண்றதுக்காக போறச்ச, யூ ஆர் நாட் அ எம்ப்ளாயி, யூ ஆர் அன் எம்ப்ளாயர்னு தோணிட்டே இருந்துச்சு. திருப்பி நான் உள்ள வந்துட்டேன். ஆனா அந்த இன் பிட்வீன் கேப்ல ஒரு பயங்கர ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு.
1: புரியுது சார். சார், ஒவ்வொரு ப்ரொஃபஷனுமே அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறதையும் தாண்டி வாழ்க்கைக்கு ஆழமா உனக்கு கத்துக் கொடுக்கும் இல்லையா, அது மாதிரி நீங்க கத்துக்கிட்டது என்னது சார்?
0: ப்ரொஃபஷன்ல இருந்து கத்துக்கிட்டது சொல்றியா? உனக்கு காசு கையில இல்லாத வரைக்கும் காசு ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். காசு கையில வந்ததுக்கு அப்புறம் அது பெரிய விஷயமா தெரியாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 9ஆம் கிளாஸ்ல சாவரத்துக்குள்ள 1 கோடி சம்பாதிச்சோம்னு நினைச்சேன். ஓகே, நீங்களும் வெல்லலாம் 1 கோடின்னு ஒரு ஷோ இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய ஷோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கவுண்டனை அக்ரோட் பத்தி மாதிரி நிறைய ஷோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த சன் டிவியில ரிஷின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கர் இருப்பாரு, நிறைய பொண்ணுங்க வந்துட்டு சூட்கே சேர்த்துட்டு வந்து இப்படி தரக்கும் அந்த ஒரு கோடி அது மாதிரி. அது ஒரு ஷோ நடந்துச்சு சின்ன வயசுல, நான் சொல்றது 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ்ல. அந்த ஷோலாம் பார்க்கும்போது சாவரத்துக்குள்ள ஒரு கோடி சம்பாதிச்சிடணும், சாவரத்துக்குள்ள ஒரு சொந்த வீடு வாங்கிடணும். எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் சொந்த வீட்டில் தான் சாவணும் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ பெரிய ஆம்பிஷன் வந்ததுன்னா ஒரு கோடி சம்பாதிச்சிடணும்ப்பா. எவ்வளோ வயசுல? 60 வயசுக்குள்ள. என்னோட ஒரு கோடி சம்பாதித்தியா எனக்கு தெரிஞ்சு என்னோட 24வது வயசுக்குள்ளேயே நான் சம்பாதிச்சிட்டேன். நான் 21 வயசு சீய முடிச்சேன்னா நான் 24வது வயசுக்குள்ளேயே ஒரு கோடி சம்பாதிச்சிட்டேன். 24-25 வயசுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கோடி சம்பாதிச்சிட்டேன் கிட்டத்தட்ட. வேற நிறைய மோட்ஸ்ல சம்பாதிச்சேன், ஒரே மோட்ல சம்பாதிக்கல, நிறைய மோட்ல சம்பாதிச்சேன். ஓகே, ஐ இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட், ஐ கெட் மணி, எம்ப்ளாயர்ட்ட இருந்து காசு வரும், டீச்சிங்ல இருந்து காசு வரும், புக் எழுதுறது இருந்து காசு வரும், ஏதோ ஒன்று. ஸோ 2015-16-17 டைம்குள்ள, அதாவது பிஃபோர் மை மேரேஜ், ஐ ஏர்ன்ட் 1 crore. ஓகே, மை மேரேஜ் அட் மை 27-25 நான் சம்பாதிச்சிட்டேன் தான் நினைக்கிறேன். அப்போ அதாவது நீ சாவரத்துக்குள்ள ஒரு கோடி சம்பாதிக்கணும்னு நினைச்சத 20 வயசே சாதிச்சிட்டல. அப்ப இனிமே உனக்கு காசு பெரிய விஷயமா தெரியாது, கரெக்டா? அப்ப அடுத்தது என்ன பெரிய விஷயமா தெரியும்? ஏதோ ஒண்ணு பெரிய விஷயமா தெரியும், கல்யாணம் பண்றது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய விஷயமா தோணும், குழந்தை பெற்றுக்கிறது. அப்ப ஏதோ ஒண்ணு உன் பார் ரைஸ் பண்ணிட்டே இருக்கு, உனக்கு எதுவுமே, யூ ஆர் நாட் கோயிங் டு செட்டில். வாழ்க்கை முழுக்க நீ ஓடிட்டே இருக்கணும். நீ நைட் தூங்கினா திருப்பி நாளை காலையில எழுந்திரிக்கணும், திருப்பி நாளைக்கு நைட் தூங்கினா நாலு காலையில எழுந்திரிக்கணும்ல. அப்ப காசு பெரிய விஷயம் கிடையாது, பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும் லைஃப்ல. எவ்ரி சிங்கிள் டே யூ ஹேவ் டு ஹேண்டில் சம் ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் நீ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அப்போ அன்னைக்கு கஷ்டப்பட்டு இருந்த போது இதுவும் கடந்து போச்சு, ஒரு டைம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதுவும் இதுவும் கடந்து போகும். ஓகேவா? இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு டைம் ஆகும்போது எல்லாம் வேண்டிப்பா, சாமி கிட்ட போயிட்டு எனக்கு காசு கொடுன்னு வாங்கிப்பியா, குழந்தை வேணும்னு வேண்டிப்பியா? இட் டுக் மீ 6 இயர்ஸ்மா. ஓகே, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 5+ இயர்ஸ் ஆச்சு. அப்ப ஆண்டவா எனக்கு இன்னும் ஒரு 1 கோடி ரூபா அடுத்த வருஷம் கொடுத்துட்றா அப்படின்னு வேண்டிப்பனா, குழந்தை வேணும்னு
1: வேண்டிப்பனா?
0: எக்ஸாக்ட்லி. அப்போ உன் லைஃப்ல உன் ஆசைகள் மாறிட்டே இருக்கும். ஓகே, இப்ப கல்யாணமே ஆகலன்னு வச்சுக்கோ, ஒருத்தன 32 வயசு ஆகி போச்சு, கல்யாணம் ஆகல, அவன் எனக்கு அடுத்த வருஷம் 40 லட்சம் சம்பாதிக்கணும்னு வேண்டிப்பானா, கல்யாணம் வேண்டிப்பான். சிம்பிளா சொல்றேன், அப்போ உன் ஆசைகள் மாறிட்டே இருக்கு. ஓகே, ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நான் இப்பெல்லாம் என்ன தெரியுமா வேண்டிக்கிறேன், நிம்மதியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓகே, ஆரோக்கியமா இருக்கணும்னு
1: வேண்டிக்கிறேன்.
0: ஸோ நிம்மதி அண்ட் ஆரோக்கியம் தான் இப்ப என்னோட வேண்டுதலா மாறிடுச்சு. ஸோ இந்த லைஃப் எனக்கு என்ன கத்து கொடுத்துச்சு அப்படின்னா, ஒரு ஏஜ்க்குள்ள நீ சம்பாதிக்கணும், சம்பாதிச்சிடணும். ஸோ சம்பாத்தியம் பெரிய அமௌண்ட் கண்டிப்பா, உத்தியோகம் புருஷ லட்சணம், சம்பாத்தியம் வேணும், சம்பாதிக்கணும், நான் இல்லைன்னு
1: சொல்லல.
0: அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம், ஒரு குழந்தைன்னதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நிம்மதி. ஸோ இன்னைக்கு எதை நோக்கி ஓடுற, எவ்ரிடே நம்ம உழைக்கிறோம், ஓடுறோம், பண்றோம். என் கிளைண்ட்டு கிட்ட நான் கை கட்டி நின்னதில்லை. ஓகே, ஏன்னா நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் தப்பான ஆளுங்க கூட சேர மாட்டேன். எனக்கு யாரோ ஒருத்தவங்க 5 லட்ச ரூபா மாசம் தரேன்னு சொன்னாலும் நான் யோசிப்பேன் அவங்க கிட்ட நம்ம இருக்கலாமா வேணாமான்னு. நம்ம எதுக்காக படிச்சோம்டா? காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமா படிச்சோம்? கிடையாது, நம்ம வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, நமக்கு எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்ப ஒருத்த 5 லட்ச ரூபா கொடுக்கறதுனால அவன் கொஞ்சம் ரெஸ்பெக்டை குறைப்பான்னா அதுக்கு அந்த 5 லட்ச ரூபா வேணாம். அந்த ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும் நைட்டு. ஓகே, எனக்கு வந்து இப்ப காசு இருக்குது, சந்தோஷம், எல்லாமே நிம்மதி, எல்லாமே ஆண்டவன் கொடுத்துட்டான். இப்ப நான் எவ்வளவு பேரை சந்தோஷப்பட வைக்க போறேன்? ஓகே, ஸோ ஏழின் சிரிப்பில் இறைவனை காணலான்ற மாதிரி இப்ப எவ்வளவு பேரை நான் சீ ஆக்கியிருப்பேன், எவ்வளவு பேரை நான் கையெடுத்து கும்பிட்டுருப்பாங்க. ஓகே, அப்ப அந்த ரெமுனரேஷன் இருக்கு பாத்தியா, அது வந்து வெரி ஹை. சில பேர் சரக்கு அடிச்சு ஹை ஆவாங்க, போதை சரக்கு ஃபுல்லா தண்ணி அடிச்சு. எனக்கு அது ஹை கிடையாது, எனக்கு வந்து ஹை வந்து ஒரு பையன் முடிச்சிட்டான் அப்படின்னும் போது அவன் அந்த சந்தோஷத்துல வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாரும் போன்ல பேசுறாங்க பார், சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ சார், வி ஆர் கிரேட்ஃபுல் டு யூன்னு சொல்றாங்க பார். அந்த போதை நீ பழகிட்டேன்னா அது வேற மாதிரி இருக்கும். அதுக்காக நீ உழவுழன்னு உழைப்ப, அது நீ எந்த அளவுக்கு உழைப்பனா அந்த அளவுக்கு உழைப்ப. ஸோ உன் டைமே உனக்கு தெரியாது. இது நைட்டு நான் பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு 12:30 நான் நைட்டு 9:00 10:15 கிளாஸ் எடுத்தேன். ஓகே, ஏன்னா ஒரு பையன் டவுட் கேட்டான், அந்த டவுட்டுக்காக நான் கிளாஸ் எடுத்தேன். அந்த கிளாஸ் வெறும் 2 ஸ்டூடெண்ட் தான்.
1: ஓகே,
0: நான் சொன்னேன் கிருஷ்ணாவும் ஸ்ரீராம்னின்னு ஒரு பையன், 2 பேர் தான். சண்டே அன்னைக்கு நைட்டு 9 10 சண்டே அன்னைக்கு. ஏன்னா அவன் டவுட் கேட்டா அந்த டவுட்டை நான் கிளாஸ் வச்சுதான் முடிக்க முடியும், சும்மா முடிக்க முடியாதுன்னு போது. அப்ப அப்போ ஏ சண்டேடா, ஏ பர்சனல் டைம்டா, இப்ப நான் போயிட்டு 3BHKன்னு ஒரு படம் வந்திருக்கு அதை பாத்துருக்கலாம், நான் பாக்கல. ஓகே, அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி டவுட் வேற யாருக்கும் வரக்கூடாதுன்றத நான் யோசிச்சு வேற என்ன பண்ணணும் மாத்தினேன். இதுதான் எனக்கு ஹை. சோ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹை இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு இது ஹை. இப்ப சில பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் ஹை இருக்கும், ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படா இவ்வளவு ஹெல்ப் பண்ற, ஏன்டா இவ்வளவு ஹெல்ப் பண்றனா, அவனுக்கு அதான் ஹை. அவன் ஹெல்ப் பண்ணலாம் செத்து
1: போயிருவான்.
0: உண்மையை சொல்றேன் பா, இப்ப இந்த பாஷா படத்துல சொல்லுவான்ல, இந்தியன் ஸ்பேஸ் எல்லாம் செத்து போயிருவாங்கன்ட்டு. என்னால அப்படி இருக்க முடியாது, அதனால நான் அப்படிதான் இருந்தவனும். இப்ப டு கெப் மீ கோயிங், எங்க அப்பா இருக்காரு, அவருக்கு வந்து டெய்லி 4-5 கிலோமீட்டர் நடக்கணும். டெய்லி 4-5 கிலோமீட்டர் நடக்கும். அவர் வீட்டுல இருக்கக்கூடாது அவரை பொறுத்த வரைக்கும். அவருக்கு வயசு 74 ஆக போகுது. ஓகே, ஹி வாண்ட்ஸ் டு கோ அவுட் அண்ட் நோ எக்ஸ்ப்ளோர் எவ்ரி சிங்கிள் டே. அவருக்கு வீட்டுல இருந்தா கோவம் வரும், அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவரு. அப்ப அவர் நம்ம என்ன பண்ணணும், எங்கயாவது வெள்ள சுத்தத்துக்கு வேலை குத்துனே இருக்கணும். நான் என்ன சொல்லுவேன், நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பாரு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் நீ புக் குடுத்துட்டு வா, அம்மா உண்ட கொடுப்பா, நீ போய் அவள்கிட்ட போய் புக் குடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவேன். அவரு கோலையும் போவாரு, இங்கேருந்து கிளம்பாக்கத்துக்கு போவாரு, இங்கேருந்து பெருங்குளத்துக்கு போவாரு, இங்கேருந்து பெரிய பாளையம் போவாங்க. அந்த மாதிரி ஏன் பண்றாங்கன்னா, they don't want to sit in home. எனக்கு வயசு ஆயிடுச்சு, எனக்கு ரிட்டர் ஆயிடுச்சுன்னு என்ன ஒதுக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 74 வயசு இருக்கிற அந்த மனுஷனே ஓடணும்னு நினைக்கிறாரு, 35 வயசு இருக்கிற நான் ஏன் ஓடக்கூடாது? ஓடனே நான் பாக்குற எல்லாருமே எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்கம்மா. ரத்தன் டாட்டா, you can take inspiration from him. ஏன்னா தூங்கினே இருக்க, எழுந்து ஓடுறா, உனக்கு தேவையான தூங்கம் கிடைச்சிருச்சு, 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் உனக்கு தூங்க தேவை கிடைச்சிருச்சு, ஓடு. இப்ப நான் ஒருத்தன் பயங்கரமா ஃபிட்டா பார்த்தேன்னு வச்சுக்கோ, என் வயசு பையனா எவனா ஒருத்தன் நல்லா ஃபிட்டா பாக்குறேன், எனக்கு ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் ஆகும், என்னடா இது தொப்பையும் தொந்திமா இருக்கும் நம்ம, அவன் பாரு எவ்வளவு ஃபிட்டா இருக்கான்ட்டு. ஐ கோ டு ஜிம் ஆல்சோ. சோ நான் எல்லார்ட்டையும் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறேன். எனக்கு எல்லாருமே பெரிய ஆட்கள் தான், நான் பெரிய ஆள்னு ஃபீல் பண்ணல, எல்லார்ட்டையும் நான் பாப்பேன். எப்படி அந்த பொண்ணு இவ்வளவு அழகா பாடுது, எப்படி இந்த பொண்ணு இவ்வளவு நல்லா வீணை வாசிக்குது. ஓகே, அப்ப எல்லாருமே எனக்கு இன்ஸ்பிரேஷன். நீ தமிழ்ல பேசும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நான் மிரண்டுட்டேன், இந்த காலத்துலயும் இப்படி ஒரு தமிழ் பேச முடியுமான்ட்டு. யாருமே பேசி நான் பாக்கல, இப்ப இந்த காலத்து பசங்க யாரும் இவ்வளவு நல்லா தமிழ் பேசி பார்த்ததே இல்ல. நீ கரெக்டா உச்சரிப்போட, நிறுத்தி நிதானமா, உளரல, ஸ்பீடா போல, கரெக்டா எந்த டோன் எந்த பிச்சில் இருக்கணுமோ அந்த பிச்சில் இருந்துட்டும் போது, அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா. யாராவது நாளைக்கு ஏதாவது சொல்லும் போது, ஏ அங்க எம்ஓபி ல சீனிதுன்னு ஒரு பொண்ணு இருக்கா, எப்படி பிச் பண்ணணும்னு அவள்கிட்ட போய் கேளுங்கடா, அந்த அந்த மேலையும் போகாம கீழையும் வராம அது நடுநிலையா இருந்துட்டு, அது மாதிரி அதெல்லாம் அப்ப ஒரு ஒருத்தர்ட்டேந்து நம்ம ஒண்ணு கத்துக்க முடியும். சி ஆல் திஸ் திங்ஸ் நோ, இப்ப லைஃப்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க ப்ரொஃபஷன்னா, எவ்ரி சிங்கிள் டே நான் அதை ஒண்ணு
1: கத்துக்கிட்டு
0: இருக்கேன். இது லைஃப்ல இந்த ப்ரொஃபஷன் இல்ல, நான் சொன்னேன் போதல்ல, 1000 கோடி 4000 கோடி சொத்து வச்சிருக்கேன், இருக்கிற இடமே தெரியாம இருக்கான். ஓகே, இங்க என்னன்னா வந்து ஒருத்தர் 2 கோடிய ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிச்சுட்டு பிஹைண்ட் வச்சுல 2 மணி நேரம் பேசிட்டு இருக்கான். ஓகே, எனக்கு சில டைம்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்கும், நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, உண்மையா சம்பாதிச்சவன் பேசவே மாட்டாமா, அவனை நீ கண்டே பிடிக்க முடியாது, நீ அவனை போய் தேடி கண்டுபிடிக்கணும், ஐயோ எப்படி சம்பாதிக்க சொல்லி கூடியான்ட்டு சொல்லி கொடுக்க மாட்டான். கத்துக்கிட்டே இருக்கேன், கத்துக்கிட்டே இருக்கேன், அவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் கத்துப்பேன், இன்னும் நான் சாவறதுக்குள்ள அவ்வளவு கத்துப்பேன். சோ லைஃப்ல என்ன கத்துப்பேன்னா, கட்டுறது கைமனால ஒண்ணு கத்துக்கிட்டேன், மேபி இதான் நம்ம 5ஆம் கிளாஸ்ல கத்துப்போம். சரி, ஆனா 5ஆம் கிளாஸ்ல படிக்கும் போது அது ஒரு விஷயமாவே தோணாது. ஓகே, பசு மரத்தில் ஆணின்னு சொல்லுவோம், அப்படின்னா சின்ன வயசுலயே படிச்சு முடி, அப்பதான் மண்டையில ஏறும்னு சொல்லுவோம், 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவோம். அந்த டிசிப்ளினுக்கு அது உண்மைதான், அது ஏன்னா நீ சின்ன வயசுலேருந்து டிசிப்ளின் இருந்தால் தான் இப்போ டிசிப்ளினா இருக்க முடியும். சின்ன வயசுலேருந்தே உனக்கு நீ ஒழுங்கு இல்லை, டிசிப்ளினா இல்லைன்னா இப்போ டிசிப்ளினா இருக்க முடியாது. அதே மாதிரி கட்டுறது கைமண் அளவு, இன்னும் நிறையா கற்றுக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், நிறையா படிக்கணும், இன்னும் படிக்கணும். சரி, நீ டிகிரி வாங்குறதுக்காக படிக்கணும்னு சொல்ல வரல, நீ டெய்லியுமே ஏதோ ஒன்று படிச்சு கற்றுக்கணும். ஓகே, அவ்வளோ இருக்குது கற்றுக்கிறதுக்கு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு சிவவாக்கிய சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஏதோ பார்த்தேன், அதில் வந்து இந்த சிவன் பாட்டு ஏதோ ஒன்று இருந்துச்சு, அதில் தேவார் டாக்கிங் அபவுட் சம்திங், அதுக்கப்புறம் திருஞான சம்மதர்னு போட்டிருந்தது, அது ஏதோ பார்க்க ஆரம்பிச்சு, அதில் ஏதோ உனக்கு எனக்கு பிடிச்சது, எப்படி அவங்க கடவுள் பார்த்துருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நேத்திக்கு முந்தா நேத்திக்கு ஏதோ ஒன்று படிக்கும்போது ஐயப்பனை பத்தி கொச்சையா எழுதுறாங்கல்ல, லைக் நோ அவர் வந்து ஆம்பளைக்கு ஆம்பளைங்க பிறந்தது, அதை இன்டர்பிரட் பண்ணி இது இல்ல அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற பத்தி ஒரு வார்த்தையை படிச்சேன். அது மாதிரி அப்போ நம்ம மதத்தை பத்தி நமக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, அப்போ கட்டுறது ஒண்ணுமே இல்லை, இன்னும் எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கு. இப்போ நிறைய பேர் கடவுள் இல்லைன்னு சொல்லும் போது நம்மளால ஆர்கியூ பண்ண முடியல, எனக்கு கோபம் வரும், அந்த பாயிண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் நம்ம ஒரு பாயிண்ட்ல பேசணும்னு தோணும், நம்மளோட சிஸ்டத்தெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க, அது ஏன் மூட நம்பிக்கையா மாறிடுச்சு, அது கரெக்டான நம்பிக்கை என்னவா இருந்ததுன்னு எனக்கு கேட்கணும்னு தோணும், இன்னும் நிறைய படிக்கணும்னு தோணும், ரிலீஜியன் பத்தி படிக்கணும்னு தோணும். அப்போ இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதோட 100 மடம்புக்கு நம்ம படிக்கிறதுக்கு இருக்குது. அதே மாதிரி எவ்வளவு ஹம்பிளா இருக்கணும்ன்றதையும் கத்துக்கலாம். உன்ட்ட இருக்கிற காசு ஒரு காசே கிடையாது, அவன்கிட்ட 4000 கோடி இருக்குது, உன்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா காசை நோக்கி ஓடவும் முடியாது, உனக்கு இந்த காசே போதுமானது. காலையில சாப்பிட போற 2 இட்லிக்கும் மத்தியானம் சாப்பிட போற தை சாதத்துக்கும் நைட் சாப்பிட போற தோசைக்கும் இந்த காசே அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் போதும், புரியுதா இல்லையா? அதே மாதிரி என் பையனுக்கு எஜுகேஷனுக்கும் இந்த காசு போதும், காசு வச்சுட்டு என் பையனுக்கு பையன் வரைக்கும் என்ன எஜுகேஷன் கொடுக்க முடியும். சோ அப்போ தேவைப்படும் போது எனக்கு காசு இருக்குது, எனக்கு காசு போதும். ஓகே, அப்போதைக்கு எனக்கு என்ன வேணும்னா நாலேஜ் வேணும், நிறைய கத்துக்கணும். எதுவுமே நெவர் செட்டில் தாமா, காசுக்கும் சரி உழைக்கிறதுக்கும் சரி. அதுக்காக நீ இவ்வளவு சம்பாதிச்சிட்டே உழைக்க மாட்டேன்னா உழைச்சிட்டு தான் இருப்பேன், படிச்சுட்டு தான் இருப்பேன், இன்னும் நாலேஜ் சேர்த்துக்கிட்டு தான் இருப்பேன். சோ லைஃப் ஹாஸ் டு கோ ஃபார் அ லாங் டைம். அந்த மாதிரி இந்த மாதிரி பேசும்போது எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு ஒரு முடிவே தெரியாது, எனக்கு அதான் பிரச்சனை. நான் எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் எனக்கு தெரியாது, நான் பாட்டு பேசிட்டே இருப்பேன்.
1: இல்லவே இல்ல சார், எல்லாமே ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு.
0: ஓகே, இப்ப அணுவிற்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பாலாய் அப்படின்னு விநாயகர் அகவல்ல அவையா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப டால்டன் சொன்னதை அவங்க அப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்களே, அவர் இப்பதானே சொல்றாரு டால்டன். ஓகே, அப்ப அணுவிற்கு அணுவாய்னா ஆட்டம்குள்ள இருக்கிற ஆட்டம் போட்டான் நியூட்ரான் சொல்றாங்க அவங்க. அப்ப போட்டான் அணுவிற்கு அணுவாய் ஆட்டம்குள்ள இருக்கிற ஆட்டம்னா அப்பாளுக்கு அப்பால், அதுக்கும் மேல அந்த மாதிரி அவங்க என்ன இன்னைக்கு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இன்னைக்கு இருக்கிற சயின்ஸையும் அவங்க அசால்ட்டா பாட்டை சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதை படிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு தேவை. எனக்கு தெரிஞ்சு அவங்கலாம் வந்து அவங்கலாம் ஆல்ரெடி சூப்பர் ஹியூமன்ஸா தான் இருந்திருக்காங்க. நம்ம எல்லாம் ஆர்டிபிஷியல் தான் போயிட்டு வந்திருக்கோம், எல்லாம் வரணும்னு வச்சுக்கோங்க, ஒரு டேல ஒரு ஷட் டவுன் ஆகும் தெரியுமா? நம்மளாம் அந்த ஷட் டவுனுக்கு அப்புறம் பிறந்தவங்க, ஆல்ரெடி இதெல்லாம் முடிஞ்சு இந்த இதெல்லாம் ஏஐலாம் போய் ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து அதுக்கப்புறம் வந்து வந்து வந்து வந்து இன்னொரு 2070, 2080, 2100, 2200 எப்படி இருக்குமோ அதுக்கப்புறம் ஒரு ஷட் டவுன் நடக்கும். நம்மளாம் இப்ப ஒரு ஜென்ரேஷன் இருக்கும்ல, நம்ம ஷட் டவுன் ஆகி 3B0 ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜென்ரேஷன் இருக்கும். நம்ம படிக்கிறோம்ல சில புக்ஸ் எல்லாம், அதான் ஷட் டவுனுக்கு முன்னாடி இருந்த புக்ஸ். அப்பெல்லாம் ஆல்ரெடி அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போய் போய் போய் ஷட் டவுன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம 0 திருப்பி ஆரம்பிச்சிருக்கோம். சோ இப்ப எல்லாம் திருப்பி கண்டுபிடிச்சா திருப்பி ஷட் டவுன் நோக்கி போய் தான் போறோம். சோ அப்ப மனுஷனுக்கு மனுஷன் மதிக்கணும்.
1: புரியுது சார், உங்க ப்ரொஃபஷன்ல நீங்க என்னென்ன கத்துண்டீங்கன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அதே மாதிரி எப்பயுமே ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் லாஸ் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் அப்டேட் ஆயிட்டே இருக்கு ஒரு துறையில, உங்களை எப்படி நீங்க அப்டேட்டடா வச்சுக்கிறீங்க? இதுக்கு தனியா ஏதாவது மனக்கிடணுமா சார்? எப்படி
0: எங்களுக்குமா சிபி ஹவர்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது, எல்லா சார்டர் அக்கௌண்டன்ஸ்க்குமே வருஷத்துக்கு 40 மணி நேரம் அவங்க படிக்கணும், படிச்சே ஆகணும். வருஷத்துக்கு 40 மணி நேரம் அவங்க படிக்கணும், படிச்சுட்டு நம்மளோட மதர் பாடின்ற ஐசிஐ கிட்ட கை கட்டி படிச்சிட்டோமான்னு சொல்லணும். ஓகேவா? வருஷம் வருஷம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். நான் 40 மணி நேரம் படிச்சிருக்கேன், நான் 40 மணி நேரம் கிளாஸ் கவனிச்சிருக்கேன்ட்டு இங்க ஐசிஐல உங்க காலேஜுக்கு பக்கத்துல தான் ஐசிஐ இருக்கு, நுங்கம்பாக்கத்துல பக்கத்து பில்டிங் தான் பேசிக்கலி. சோ அங்க நாங்க வந்து வரணும், அங்க வந்து பிரம்மையா ஹால்னு ஒண்ணு இருக்கும், அங்க நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும், சொல்லி கொடுப்பாங்க இப்ப லேட்டஸ்டா என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வருஷத்துக்கு நாங்க 40 மணி நேரம் கிளாஸுக்கு போவோம். ஓகே, எல்லா சார்ட்டர் அக்கௌண்ட்ஸும் போனோம் பிராக்டிசிங் பண்ற 40 மணி நேரமே கம்மிமா, 100 மணி நேரம் 150 மணி நேரம் போகணும் என்ன பொறுத்த வரைக்கும். அப்படின்னா நீ வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 hours ஸ்பெண்ட் பண்ணணும் படிக்கிறதுக்காக சொல்றேன். நான் ஒரு நாளைக்கே 3/4 hours படிப்பேன், எவ்ரி சிங்கிள் டே ஐ லேர்ன் 45 minutes தான் சொல்ல, படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது மாறிட்டே இருக்குதுன்னு சொல்றாங்க, படிச்சுட்டே இருக்கணும். நான் நேத்தி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னோட சேனல்ல, ஹவு டு ஸ்டே அஹெட் ஆஃப் அதர்ஸ் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டைம்ல நீ எப்படி அஹெடா இருக்கணும். நிறைய மக்கள் சொல்றாங்க சார் இது படிக்கவே தேவையில்ல சார், சாட் ஜிபிடில போட்டா வந்துடும் சார். நேத்தி நான் 2 போட்டு காமிச்சேன் பசங்களுக்கு, தப்பு தப்பா போ சொல்லிச்சு, தப்பு தப்பா போ சொல்லிச்சு. செக்ஷன் 245 ஒரு செக்ஷன் படி எவ்வளவு பர்சன்டேஜ் மக்கள் போய் கேஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலா ஆன்சர் வந்து 5%, ஆனா அது 10% சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அது 5% இல்லையா நான் கேட்கும்போது கரெக்ட் கரெக்ட் நீ தான் கரெக்ட், அது 5% தான் நான் தப்பா
1: சொல்லிட்டேன்னு
0: சொல்லுது. ஏ வந்து நிறைய ஹலுசினேஷன்ல இருக்குது, மேபி அட்லீஸ்ட் இப்ப இருக்குது, ஃபியூச்சர்ல அவங்க சரி பண்ணிடுவாங்க தெரியாது, இன்னைக்கு டேட்ல இருக்குது. சோ ஏ நம்பி எல்லாம் ஒன்னும் கிடையாதுமா, மனுஷன் மனுஷன் மனுஷன் தான். ஓகே, நாளைக்கு வந்து மிஷினே தோசை ஊத்தினாலும் மனுஷன் ஊத்துற மாதிரி இருக்காது. ஓகே, நான் தோசை ஊத்துற மிஷின் கம்பெனி ஆடிட்டர். ஓகே, இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் பயங்கர ஃபேமஸா இருக்கிற தோசை ஊத்துற மிஷின் கம்பெனி நான் ஆடிட்டர். அவங்கள்ட்ட அட்லீஸ்ட் ஒரு 50-60 தோசை சாப்பிட்டுருப்பேன் அந்த மிஷின்ல இருந்து நான் சாப்பிட்டுருப்பேன். ஓகே, நானே சொல்லுவேன் மனுஷன் ஊத்துற மாதிரி கிடையாது சார். பட் எஸ் மனுஷன் எல்லா டைம்ல அந்த மிஷின் யூஸ் ஆகும் இல்லன்னு சொல்லல, ஆனா மனுஷனை மிஷின்ஸால ஓரளவுக்கு தான் ரீப்ளேஸ் பண்ண முடியணும். அது மேல ரீப்ளேஸ் பண்ண மனுஷங்களே விட்டுறக்கூடாது. அதுவும் இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரில மிஷின்ஸ் மனுஷங்களை ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே
1: சார், சிஏ பத்தி மக்களுக்கு வந்து ஒரு சில தவறான புரிதல்கள் இருக்கு இல்லையா, பல ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு, அதை பத்தி உங்களோட கருத்து என்னது சார்?
0: அதாவது சிஏ படிச்சவன் ரொம்ப கம்மியா தான் சிஏ பத்தி பேசுவான், சிஏ பத்தி கேட்டு தெரிஞ்சவன நிறைய பேசுவான். உங்க அம்மா கூட மேபி ஒன்னு சிஏ படிக்கணும்னு யார்ட்டா போய் கோவிலில் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, குருக்களுக்கு கூட அதுல ஒரு கருத்து இருக்கும், எதிர்த்த ஆன்டில ஒரு ஒரு கருத்து இருக்கும். ஆனா அந்த ஆன்டிக்கு சிஏ பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா அவங்க அதை பத்தி ஹாஃப் அன் அவர் பேசுவாங்க. அவங்க பையனோ பொண்ணோ சிஏ படிச்சிருக்காது, ஆனாலும் ஹாஃப் அன் அவர் பேசுவாங்க. நிறைய பேருக்கு சிஏ வந்து ஏதோ ஒரு காலேஜில் படிக்கிற டிகிரி கோர்ஸ் நினைச்சிருக்காங்க, ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிற டிகிரி கோர்ஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் சொன்னேன் என்னோட யூடியூப் சேனல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன்ட்டு, அங்கே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எத்தனாவது இயர் படிக்கிற, எத்தனாவது செமிஸ்டரு, எந்த யூனிவர்சிட்டி, எந்த காலேஜு. ஸோ மக்களுக்கு இக்னரன்ஸ்,

0: இப்ப இருக்கிற ஜென்ரேஷனும் இதை பத்தி நிறைய பேச மாட்டாங்க. இப்போ அரசியல்லாம் குப்பையா இருக்குது, அரசியல்லாம் சாக்கடையா இருக்குன்னா படிச்சவன் அரசியலுக்கு வரணுமா? வந்து அவன் பார்ப்பான், அவன் பார்ப்பான், அதனால எவனும் வரதில்லை. உண்மையை சொல்லப்போனா அதான் உண்மை. இப்ப நான் வந்துட்டு என் ஆபீஸ பாப்பேன்னா போய் பொலிட்டிக்ஸ்ல போய் பேசுவேன்னா நான் பேச முடியாது. அப்ப யாருமே படிச்சவங்களோ நேர்மையா இருக்கிறவங்களோ அரசியலுக்கு வரமாட்டாங்க. எந்த வேலையுமே போகாம வெட்டியா சுத்திட்டு இருக்கவங்க தான் அரசியலுக்கு மாறிடுறாங்க. யோசிச்சு பாரு, உங்க ஏரியாலேயே ஒரு சும்மா இருப்பான் ஒரு பையன், ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அவன் வந்து கவுன்சிலர் கூட சுத்தி
1: நிற்பான்.
0: ஒரு 15 வருஷம் கழிச்சு அவன் கவுன்சிலர் ஆயிடுவான். அப்ப அவன் படிச்சிருக்க மாட்டான், ஒன்னும் பண்ணிருக்க மாட்டான், அப்படியே இருப்பான், அப்படியே ஆயிடுவான். ஓகே, அப்ப நான் பேசலன்னா எல்லாரும் பேசுவாங்க, தெரியாதவெல்லாம் பேசுவாங்க. அப்ப தெரியாதவெல்லாம் பேசக்கூடாது. ஆறு தெரியாத பேசும்போது எதிர்க்க ஆரிக்கு பண்றது நான் இருக்கணும்ல. இது ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம், இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இத மைக்க பூச்சி பேசுறதுக்கு ஆள் இல்ல, பயப்படுறாங்க.
1: ஏன்னா
0: எதிர்க்க மைக்க பூச்சி பேசுறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கும் போது இங்க போராடுறதுக்கு ஆளே இல்ல, பயப்படுறாங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, யூடியூப் சேனல் இருக்கும்போது நான் ஒரு வீடியோ போறேன்னு வச்சுக்கோ, சம்பந்தமே இல்லாம ஒரு 500 கமெண்ட் போடுவாங்க கீழே. இஷ்ட எதுக்கு நான் திட்டுறேனே தெரியாது, திட்டிட்டு போவான், சும்மாச்சும் வந்து திட்டிட்டு போவான். இப்ப சொல்லுவாங்க, இப்ப நான் அவேர்னஸ் கொடுக்கலன்னா இப்ப எல்லாருக்கும் இந்த ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வடிவேல் வந்து ஒரு படத்துல தண்ணி வேணும்னு சொம்பு கேட்பான்ல, அதுக்கப்புறம் மாப்பிள்ள சொம்பு கேட்கறான்னு ஒருத்தர் சொல்லுவான், மாப்பிள்ள சொம்பு குத்தான் தாலி கட்ட வரணும் ஒருத்தர் சொல்லுவான், மாப்பிள்ள வெள்ளி சொம்பு கேட்கறான், அது மாதிரி மாறிடும்ல. அந்த மாதிரி ரூமர்ஸ் அப்படிதான் வருது. இன்னைக்கு நான் யூடியூப்ல பேசலன்னா எக்கச்சக்க பேர் பேசுறாங்க, அது தப்பு தப்பா. நிறைய பேர் பேசணுமா, இந்த ரூமர்ஸுக்கு காரணம் எவனும் பேசாததுனாலதான். இப்ப நம்ம எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோயேன், இத பத்தி தெரிஞ்சவங்க முழுசா தெரிஞ்சவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா ரூமர்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த ரூமர்ஸ்க்கெல்லாம் காரணம் அவமா கண்ணு காது மூக்க வச்சு பேசுறதுதான். ஓகே, நேத்து கூட ஒரு பொண்ணு கேட்டுச்சு, ஃபவுண்டேஷன்ல எக்ஸாம்ஷன் வாங்க போறேன் நான் 2 சப்ஜெக்ட்னு. நான் சொன்ன ஃபவுண்டேஷன் எதுமா எக்ஸாம்ஷன், ஏமா இப்படி எல்லாம் பேசுற நீ போது. அந்த பொண்ணுக்கு தெரியல, நீ ஏன் எக்ஸாம்ஷன் இல்லைன்றாங்க, நான் ஒரு யூடியூப் சேனல பாத்தினேன் ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஷன் இருக்கும்னு சொன்னாங்களே அப்படின்னாங்க. ஐயோ, சி உள்ள இருக்கிற பொண்ணே இவ்வளவு ரூமரை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துருக்கு, அப்ப வெளியில இருக்கிறவன் எவ்வளவு ரூமரை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். ஓகே, நிறைய இருக்குமா பேசுறதுக்கு. அதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஏமாத்தணும்னு ஏமாத்துறது இல்ல, சும்மா எனக்கிட்டயும் அது கருத்து இருக்குது. இப்ப உனக்கு கோல்டு அச்சுன்னு தும்புறேன்னு வச்சுக்கோ, பஸ்ல வர அச்சுன்னு தும்பிடுற உடனே பக்கத்துல இருக்கிற ஆண்டி என்ன சொல்லுவாங்க, ஒரு 4 அட்வைஸ் கொடுப்பாங்க. ஓகே, எழுத்து விட்டு அங்காங்க ஒரு 2 அட்வைஸ். நீ வீட்டுல இருந்து காலேஜுக்கு வரதுக்குள்ள ஒரு 7 அட்வைஸ் வாங்கிட்டு
1: வருவேன்.
0: ஓகே, ரூமர்ஸ் அப்படி ஸ்ப்ரெட் ஆகுறதுதான், அவன் கண்ணு காது மூக்கு வச்சு பேசுறது. ஓகே, ஒருத்த சொல்லுவான் அதெல்லாம் ஒரு விஷயமா, அது ஒரு ஸ்டேட் போர்டு மாதிரி ஒரு படி பண்ணுவான்.
1: இன்னொருத்த
0: சொல்லுவான் அதெல்லாம் பாசே பண்ண முடியாது, தேவையே இல்லைன்னு. அவங்க அவங்க என்ன பார்த்தாங்களோ, இப்ப இல்லாத ஒரு பூதம் எப்படி இருக்கு. ஓகே, நம்ம யாருமே டிராகன் ஒரு மிருகத்தை பார்த்ததே கிடையாது, டைனோசர்னு ஒரு மிருகத்தை பார்த்ததே கிடையாது. இப்ப ஜுராசிக் பார்க்னு ஒரு படம் எடுக்கலையா, அங்க விதவிதமான டைனோசரை காட்டலையா. அந்த மாதிரி 2 குருடர்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய அனிமலை பத்தி பேசிட்டு இருந்தாங்களாம், அந்த மாதிரி கதை தான் இவங்க எல்லாம் ரூமர் ஸ்ப்ரெட் பண்றது. உண்மையா பார்த்தவங்க வந்து சொல்லாம ஒழிய அந்த அனிமல் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. சோ யாழின்னு ஒரு அனிமல் இருந்ததுன்னு ஒருத்தர் சொல்றான்னு
1: வச்சுக்கோயேன்,
0: உண்மையா பார்த்தவன் எவனும் இவங்க சொல்ல போறது இல்ல. இப்ப எல்லாமே பாக்குறதுக்கு ரூமர் மாதிரி தான் தெரியும் உனக்கு. சோ யாராவது உண்மையா பார்த்தவங்க பழகினவங்க வந்து ஓபனா பேசினா அந்த ரூமர்ஸ் எல்லாம் காலி ஆயிடும்.
1: இன்னைக்கு
0: இக்னரன்ஸ், மக்களோட அறியாமையினாலதான் இவ்வளவு ரூமர்ஸ் பரவுது. ஸ்லோவா இந்த ரூமர்ஸ் எல்லாம் குறையணுமா. எனக்கு ஆசை என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் ரூமர்ஸ் இல்லாத சொசைட்டியை கொண்டு வந்துடணும், பாத்துக்கலாம்.
1: சார், சில இக்கட்டான சூழ்நிலைகளில் பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த ரூமர்ஸை வந்து கிளப்பி விட்டுடுறாங்க சார். அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டிசிப்ளின்றது அம்மா அப்பா கிட்ட பிஹேவ் பண்ணுற விதத்துலேருந்து வரணும்னு. அப்போ அவங்களை எப்படி சார் மாணவர்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணுறது?
0: அதுக்கும் நான் சொல்லிட்டேனேம்மா, எங்கள் அம்மா வந்துட்டு நான் சிஏ படிக்க ஆரம்பிக்கும் போது வேணான்னு சொன்னாங்க. நான் காலேஜ் படிக்காமல் சிஏ படிக்கிற போது வேணான்னு சொன்னாங்கன்னு மீறியும் போக முடியாது. அப்போ நீ ஆர்கியூ பண்ணணும் அவங்க கிட்ட. ஆர்கியூன்றது எப்படி பண்ணணும்னா,
1: சார் கொடுத்தீங்கன்னா இப்போ படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: நான் வந்து டியூட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு என்னோட சேனல்ல நிறைய பேசியிருக்கேன். டியூட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் நிச்சயமா போயிட்டு ஏகே கிருஷ்ண சேனல் அடிச்சுனா வரும். டியூட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ், அதாவது பசங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஒரு அன்யூன்யம் இருக்கணும். ஓகே, எப்படி ஒரு புருஷன் பொண்டாட்டி அன்யூன்யம் சொல்றாங்களோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் பசங்களுக்கும் ஒரு அன்யூன்யம் இருக்கணும். ஆர்கியூ பண்ணலாம், ஓகே, சண்டை இல்லாத ஒரு நாள் இருக்க போறது இல்லை, எல்லா நாளுமே ஒரு சண்டை இருக்கும். ஓகே, ஆனா அட் எண்ட் ஆஃப் த டே அவ அம்மா நீ பொண்ணு, ஓகே, அவ அம்மா நீ பையன், அட் எண்ட் ஆஃப் த டே அந்த மாதிரி. ஸோ அதை மீறிடக்கூடாது, நீ கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணணும். நான் லவ் மேரேஜ் பண்ணும்போது கூட நான் சொல்லுவேன் எங்கள் அம்மாட்ட, நான் கன்வின்ஸ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்னோட பக்கா அரேஞ்ச் மேரேஜ். ஏன்னா யாருமே என்னை ஏகேஎஸ் கிருஷ்ணன் மேரேஜ்னு யூடியூப்ல அடிச்சு வச்சுக்கோயேன், என்னோட ஹையஸ்ட் வியூஸ் போன வீடியோஸ் என் மேரேஜ் தான் இருக்கும். நீ அந்த மேரேஜை பார்த்தனா இது பக்கா அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லுவாங்க. இது எப்படி நீங்க லவ் மேரேஜ் சொல்றீங்க, நீங்க போய் சொல்றீங்கன்னு. ஏன்னா ரெண்டு குடும்பமும் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம் அந்த மேரேஜ்ல. அப்ப மனுஷனால முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். எங்க அம்மாவை கூட என்னால கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா இந்த உலகத்துல நான் யாரை கன்வின்ஸ் பண்ண முடியும்?

0: புரிஞ்சுதா இல்லையா நான் சொல்றேன். என் கிளைண்ட் இருக்கான், இப்போ நான் நாளைக்கு அவனை 10 லட்சம் ரூபா டாக்ஸ் கட்ட சொல்றேன், டாக்ஸ் கட்டிட்டு வேணாம். என் அம்மாவே என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல, என் கிளைண்ட் என்ன எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்? சரி, உனக்கு தெரியுமா, எல்லா அம்மாவுக்கும் அவங்களோட பசங்க தான் எல்லாமே, உலகமே அந்த பசங்க தான். அம்மா அப்பா அந்த பசங்களோட வாழ்க்கைக்காக தான் போராடுறாங்களே தவிர அவங்களை நாசப்படுத்தணுன்றதுக்காக எந்த அம்மா அப்பாவும் அட்வைஸ் கொடுக்கறதில்ல. அப்ப அவங்க பயப்படுறாங்க, நம்ம தப்பான வழிக்கு போயிடுவோமோ, நம்ம வாழ்க்கை வீணாயிடுமோன்னு பயப்படுறாங்க. அவங்களுக்கு நீ சொல்லணும், அம்மா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் தோத்துட்டேன்னு நீ சொல்றத கேக்குறேன், நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் அப்படியே என் வழியில பாத்துக்கிறேன். அப்ப அதுவே உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜெயிக்கிறதுக்கு. நீ என்ன, நான் கேட்டேன், அம்மா எனக்கு 1 வருஷம் டைம் கொடு, நான் காலேஜ் போல, ஒருவேளை நான் தோத்துட்டேன்னு நான் காலேஜ் போறேன், இந்த 1 வருஷம் கழிச்சு நான் காலேஜ் போறேன், நான் லேட்டர் இன்டர்வியூ போறேன். நீட்டு படிக்கிற எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம்ல ஃபெயில் ஆயிடுறாங்க, காலேஜ் படிக்காம 1 வருஷம் பூரா படிக்கிறாங்களே, செகண்ட் டைம்ல பாஸ் ஆயிட்டு காலேஜ்ல பிளேஸ் ஆகுறாங்களே. ஏன்னா 18 வயசுல நான் நீட் எழுதுறேன், ஃபெயில் ஆயிடுறேன், 19 வயசுல நீட் எழுதி பாஸ் ஆயிடுறேன், காலேஜ் போறேன். இப்போ சில பேரு 12th 17 வயசுல முடிக்கிறாங்க, சில பேர் 12th முடிக்கும் போது 18 வயசு ஆயிடுது. இப்ப ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் ரூம்ல தான் உட்காந்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றமா, நீ வந்து 2007ல பிறந்த பொண்ணு வச்சுக்கோயேன், ஆர் 2006ல பிறந்த பொண்ணுனா உன் கிளாஸ்லயே உன்னோட 1 வருஷம் கழிச்சு வந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்கும் கிளாஸ்ல. இப்ப அதனால உனக்கு என்ன இல்லையே, ஐயோ நான் அப்ப அடுத்த கிளாஸுக்கு போயிருக்கணுமா, இவ கூட நான் படிக்கணும், அப்படிலாம் கிடையாது. நீ சில பேர் வந்து 3 வயசு ஸ்கூல் சேர்ந்திருப்பாங்க, சில பேர் 3.5 வயசு ஸ்கூல் சேர்ந்திருப்பாங்க, சில பேர் 2.5 வயசே ஸ்கூல் சேர்ந்திருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது. மாதிரி அம்மாட்ட சொன்னேன், நான் இப்போ 17 வயசு தான் ஆகுது எனக்கு, ஓகே ஒருவேளை நான் இந்த அட்டம்ல ஃபெயில் ஆயிட்டேன், ஒருவேளை எனக்கு சொதப்பிச்சுன்னா யூ கிவ் மீ சம் டைம், நோ ஐ வில் கோ டு காலேஜ், எனக்கு 1 வருஷம் நீ ஃப்ரீயா விடு அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் தான். பிடிக்காது பட்டு சரி, பையன் ஒரே பையன், அதுவும் பிரச்சனை, ஒரே பையன் போது அதுவும் ஒரு பிரஷர் தான் அவங்களுக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசுலயே வேலைக்கு அமிச்சிட்டா, இவ குடும்ப கஷ்டத்துக்காக அவனை வேலைக்கு அமிச்சிட்டா அப்படின்னு. நான் சம்பாதிக்கிற 1000 ரூபாய்தான் என் குடும்ப ஓட போதா என்ன, புரிஞ்சுதா இல்லையா? சோ நீங்க ஸ்டைஃபன்ல குடும்பம் ஓட போறது இல்ல, குடும்ப கஷ்டத்துக்காக நான் வேலைக்கு போல, அந்த ப்ரொஃபஷனே அப்படி அமைஞ்சிருச்சு. ஆனா இதெல்லாம் நான் அம்மாவுக்கு புரிய வைக்கணும், வேலை யாருக்கும் புரிய தேவையில்லம்மா. எங்க அம்மா எவ்வளவோ பேர் வந்து சொல்லுவாங்கம்மா, எங்க அம்மா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அம்மா அம்மா டெய்லி சொல்லுவேன், பட் நானே வந்து அழுவேன், வேணாண்டா விட்டுறான்னு சொல்லாத, பாத்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லு. நான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன், இப்ப நம்ம வந்து டைம் மிஷின் மாதிரி தான், எனக்கே தெரியும் நான் ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து எங்க அம்மா கிட்ட அம்மா விட்டு போயிடுறமான்னு சொல்லுவேன்னு, அதை நான் இன்னைக்கே சொல்லிடுவேன், பாரு 6 மாசம் கழிச்சு நான் அதை விட்டு போறேன்னு சொல்லுவேன். நீ என்ன சொல்லணும், அப்ப என்ன உலுக்கி எங்க அம்மா நிறைய லெட்டர் எழுத சொல்லுவாங்க, நான் நிறைய லெட்டர் எழுதுவேன், அதாவது 6 மாசம் கழிச்சு அந்த லெட்டர் வந்து என்கிட்ட காட்டுவாங்க, இந்த பாத்துக்க இந்த கஜினி மாதிரி தான், இந்த சூரிய எழுதி எழுதி வச்சுட்டு போவோம்ல அந்த மாதிரி, எனக்கு நானே எழுதிப்பேன், அதாவது எங்க அம்மாக்கு தான் அந்த லெட்டர் எழுதுவேன், ஆனா எங்க அம்மா திருந்து என்கிட்ட காட்டுவாங்க.
1: நல்ல ஐடியாவா இருக்கு.
0: ஆமாமா, நான் நிறைய லெட்டர் எழுதிருக்கேன். எங்க அம்மா வந்துட்டு நான் இன்டர் படிக்கும்போது என்ன டெய்லி ஒரு டைரி எழுத சொன்னாங்க, நான் டைரி எழுதிருக்கேன், அந்த டைரி எங்க அம்மா கூட வச்சிருப்பாங்க. நான் வந்து எவ்வளவு நேரம் படிச்சேன், என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சேன், அன்னைக்கு என்ன ஃபீல் பண்ணேன், எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் பண்ணேன், காஸ்டிங் வரவே இல்லை, இந்த காஸ்டிங் ஏன் தான் இந்த சிஏக்கு வச்சிருக்காங்களோ, இது எப்ப தூக்கி போட போறாங்க, அதுக்கப்புறம் ஐடின்னு ஒரு சப்ஜெக்ட், நான் அந்த சப்ஜெக்ட் பத்தி டெய்லியுமே எழுதி முடிச்சுட்டு இந்த சப்ஜெக்டை சிஏ விட்டு தூக்கணும் அப்படின்னு எழுதுவேன். ஓகே, அது சிஏ விட்டு தூக்கிட்டாங்க, ரீசெண்டா தூக்கிட்டாங்க, இந்த நியூ சிலபஸ்ல ஐடியும் தூக்கிட்டாங்க, இஸ்கான் ஒரு சப்ஜெக்ட் அதையும் தூக்கிட்டாங்க. ஆமா, இதெல்லாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சப்ஜெக்ட். நான் யோசிப்பேன், இந்த கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் ஏன்டா எனக்கு வச்சிங்க, இந்த ட்ரைனிங் மாதிரி போங்க, இது ஏன் எழுதி பாஸ் பண்ண நினைக்கிறீங்க, அதெல்லாம் நான் முடியாது, அந்த சப்ஜெக்ட் தூக்கிட்டாங்க. அதாவது நான் 10 வருஷம் 12 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதெல்லாம் பேப்பர்ல இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு,
1: உங்களுக்கு மெமரபிளா இருக்கும்.
0: நான் அம்மா சொல்லுவேன், அம்மா அந்த நோட்புக் எடுத்து பாரு, நான் எழுதிருப்பேன், இது எப்ப தூக்குவீங்களோன்னு எழுதிருப்பேன், நீ தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி லைக் சி, அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணலாம், ஆனா கன்வின்ஸ் பண்ணணும். உங்க அம்மாவை நீ கன்வின்ஸ் பண்ணிட்டா உலகத்துல யார வேணா கன்வின்ஸ் பண்ணலாம். யூ ஹாவ் டு கன்வின்ஸ் ஹர். கன்வின்ஸ் ஆகலன்னா உன் தலையெழுத்துமா, நான் ஓப்பனா சொல்லுவேன், கன்வின்ஸ் ஆகலன்னா உன் தலையெழுத்து. எங்க அம்மா கன்வின்ஸ் ஆயிட்டாங்க, எனக்கு கன்வின்ஸ் பண்ண சின்ன வயசுலேருந்தே அவங்கள எனக்கு காக்கா பிடிக்க தெரியும். சரி, உனக்கு உன் டீச்சரையோ உங்க அம்மாவையோ சின்ன வயசுலேருந்தே உனக்கு காக்கா பிடிக்க தெரியும். ஒரு ஒருத்தருக்கும் என்ன பேசினா அவங்க வந்து உன் வழிக்கு வருவாங்கன்றது அந்த சாதுரியம் உனக்கு இருக்கணும். அந்த சாதுரியம் இல்லைன்னா நீ லைஃப்ல அனுபவிக்க வேண்டியதுதான். சில பேருக்கு அந்த சாதுரியம் இருக்கிறது இல்ல, அவங்க அனுபவிக்கிறாங்க. எனக்கு அந்த சாதுரியம் இருந்துச்சு, அந்த சாதுரியத்தையும் அவங்க தான் எனக்கு வளர்த்து விட்டாங்க. அவங்க கிட்ட எப்படி பேசி அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரும்போதும், என் குழந்தைக்கு 1.5 வயசு தான் ஆகுது, அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது நான் உனக்கு கத்துறேன்னு தெரிஞ்ச உடனே அவன் பேச்ச மாத்துவான், இது அப்படின்னு ஏதோ ஒன்னத்தை காட்டி. ஓகே, அப்ப ஒன்றரை வயசு குழந்தைக்கு அந்த சாதுரியம் இருக்குது, அது வேலை பண்ணிடுச்சு, இப்ப அடுத்த நாள் திட்ட போறேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வேற ஒரு பேச்ச மாத்த தெரியுது அதுக்கு. அப்போ அந்த சாதுரியம் ஒன்றரை வயசு குழந்தைக்கு இருக்கும் போது பதினேழு பதினெட்டு வயசு பையனுக்கு இருக்க கூடாதா? இருக்கணும்ல,
1: கண்டிப்பா.
0: ஓகே, தட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன். சோ யூ ஹேவ் டு கன்வின்ஸ் ஹர், பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்றது, அப்பாவையோ அம்மாவையோ கன்வின்ஸ் பண்றது. அவங்களுக்கு அவங்க கண்டிப்பா உன் சைடு தான் இருக்க போறாங்க, அவங்களுக்கு நீ தான் எல்லாமே, நீ நல்லா இருக்கணும் தான் பண்றாங்க. சில டைம் இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் மாதிரி ரொம்ப அன்பா இருந்துருவாங்க. அப்ப அவன் சொல்லுவான்ல, என் கேம் ஃபுல்லா நீங்க தான் பாடுனீங்க, நான் என்ன சட்டை போடணும்னு கூட நீங்க தான் முடிவு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அன்பா இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க சொல்றது செய்யறது என்ன காரணம்னா, நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்யறேன், நான் செய்யறதுலாம் உனக்கு நல்லது தானு சொல்லுவாங்க. நீ ஒரு டைம் சொல்லணும், ரொம்ப திகட்டுது, சக்கரையும் ரெண்டு ஸ்பூன் போட்டா நல்லா இருக்கும், அஞ்சு ஸ்பூன் போட்டா தேகட்டும்ல, அந்த மாதிரி உங்க அன்பு ரொம்ப தேகட்டுது, அவ்வளவு அன்பு வேணாம், கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்றத நீ சொல்லணும் அவங்களுக்கு. அவங்க சொல்லாலும் அவங்களுக்கு தெரியாது, அவங்க அவங்க பண்றதா கரெக்டா நினைச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் இக்னரண்ட் தானுமா, பத்து பேர் சொல்றதை கேட்டு தானே நம்ம கிட்ட சொல்றாங்க. அவங்க இக்னரண்ட்ன்றத ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரியவே, நான் சொல்றேன் இவ்வளவு ரூமர்ஸ் அடைக்கிறேன்ட்டு. இந்த ரூமர்ஸ் எல்லாம் எங்க அம்மா கிட்ட அடைக்கினேன், எங்க அம்மா அடக்கி எங்க அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் யார்ட்ட வேணா ஆர்கியூ பண்ணி ஜெயிப்பேன்.
1: புரியுது சார். சார், மாணவர்கள் வந்து சிஏ படிக்கணும்னு ஆசைகளோடையும் கனவுகளோடையும் வந்தாலும் பயங்களும் தயக்கங்களும் கூடவே இருக்கு சார், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு இல்ல. ஸ்டேஜ் ஃபியர் இல்லாதனால என்னால நிறைய சாதிக்க முடிஞ்சது. பயம் கண்டிப்பா இருக்கும், பதட்டம் இருக்க கூடாது. பயம் ஏன் இருக்கணும்னா, எல்லா மனுஷனுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்து பயப்படணும். என்னை நம்பி ஒரு பொண்ணு வரப்போறா, எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. இன்னைக்கு நிறைய பொண்ணுங்க வந்து குழந்தை பத்துக்கு டிலே பண்றாங்க, என்ன தெரியுமா காரணம்? ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்து அவங்க பயப்படுறாங்க. வலி பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு, உடம்புக்குள்ளேருந்து ஒரு உயிர் வெளில வரப்போகுது, வலிக்குது, அது விஷயம் இல்லை, அது ஒரு விஷயம் தான். ஆனா அது இல்ல, இந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்க போறேன், இந்த ஒரு கரப்டட் சொசைட்டில எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை ரேப்பு அந்த மாதிரி ஒரு சொசைட்டில என் குழந்தைய நான் எப்படி வளர்க்க போறேன், ஸ்கூல்ல எப்படி சீட்டு வாங்க போறேன், இது எப்படி நான் ஒரு என்ன எங்க அம்மா வளர்த்த அளவுக்கு என்னால இந்த குழந்தைய வளர்த்த முடியுமா அப்படின்னு எல்லா பொண்ணுக்கும் பயம். அது மாதிரி இந்த ஒரு கோர்ஸ் எடுக்கும் போது ஒரு பயம் இருக்கதான் செய்யும், ஆனா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினால வர்ற பயமா இருக்கணுமே தவிர படிப்பு மேல இருக்கிற பயம் கிடையாது. நான் இப்ப சொன்ன தெரியுமா, நான் ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா சோத்துக்கு என்ன பண்றது, புரிஞ்சதா இல்லையா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டினால பயப்படணும். படிப்பு, ஐயோ ஒரு நாளைக்கு பத்து பேஜ் படிக்கணுமா, ஐயோ ஒரு நாளைக்கு பதினஞ்சு பேஜ் படிக்கணுமா, அப்படிலாம் பயப்படக்கூடாது. அப்படி பயப்பட்டவங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடையாது. படிப்பே வாழ்க்கையா இருக்கிறவனும் ஓகே பிளஸ். ஆனா எனக்கும் பயம் இருந்துச்சு, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒருவேளை சிபிடியில ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது, ஒருவேளை இன்டர்ல ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது, ஒருவேளை ஃபைனல்ல ஃபெயில், பயம் இருக்க தான் செய்யும், பயம் இல்லாம எப்படி இருக்கும்? ஆனா படிக்கிறதுக்கு பயப்படுது இல்ல, எக்ஸாம் எழுதுறதுக்கு பயப்படுது இல்ல, சிச்சுவேஷன் எப்படி வேணா போகலாம்ல. என் பேப்பரை கரெக்ஷன் பண்றவன் அன்னைக்கு கெட்ட மூட்ல இருந்திருக்கலாம், என் பேப்பரை மட்டமா கரெக்ஷன் பண்ணலாம், அதனால எனக்கு மார்க் போயிருக்கலாம், நடக்கலாம். பட் அதுக்குதான் கடவுள் இருக்காருல்ல, உட்காரவன் அவரு. நீ யாருக்காவது தீங்கு நினைச்சியா, யாரு கூடியாவது கெடுத்தியா, உங்க அம்மா யாரு கூடியாவது கெடுத்தாங்களா, கிடையாது இல்ல, அப்ப எப்படி அவரு உட்ருவாரு? அதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல், அந்த பயம். எனக்கு என்ன கெட்டதும் நடக்காதுரா, இனி நான் பைக் எத்தனை வரேன் காலேஜுக்கு உன்னை பாக்குறதுக்கு, வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுன்னு நினைச்சா வருவேன் நானு. ஏய் ஆண்டவன் இருக்கான, என்ன ஒரு ஒரு நாளும் நம்ம என்ன சார் பாண்டவன் மேல பாரத்தை போட்டு நடக்க
1: வேண்டியதான்,
0: புல் தடிக்கு செத்தவனும் இருக்கான், ஓகே பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஒண்ணுமே ஆகணும் இருக்கான். சோ பயம் தான், பயந்துனே இருக்க வேண்டியதான், தென்னாலி மாதிரி அதுக்கு பயம் இதுக்கு பயம் இதுக்கு பயம்னு பத்தியா கமலஹாசன் பார்த்தா, பயம் இருந்தா இருக்க வேண்டியதுதான். பயம் இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனா பயம் எதுக்கு இருக்குன்னு இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக பயப்படணும். இதேனால இப்ப என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாங்க, என்கிட்ட ஒரு 1000 மாணவர்களை கொடுத்து இவங்களை உருவாக்கி கொடுங்கன்றாங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நான் பயப்படணும். ஐயோ என்ன நம்பி 1000 மாணவர்கள் வந்திருக்காங்க, 1000 குடும்பம் வந்திருக்குது, அதுக்கு பயப்படணுமே தவிர எனக்கு தான் பேசவே தெரியாது என்ன அப்படி பயப்படக்கூடாது. சோ அது நான் எல்லாருக்குமே பயம், பயம் இல்லாத மனுஷன் இருப்பான். அதே மாதிரி பதட்டக்கூடாது, என்ன பொறுத்த வரைக்கும் பதட்டப்படக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். பதட்டப்படுறதுன்னா இல்லூஷன், இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சிட்டு பயப்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள், தூரக்கு ஒரு லாரி வருது, இங்கே உட்காந்து அந்த லாரி நம்ம மேல ஏறிடுச்சுன்னா அப்படின்னு பயப்படுவாங்க, அது பேர் பதட்டம். டேய் என்னடா சம்மந்தம் இல்லாம எதுக்குடா நீ பதற, படிச்சதெல்லாம் மறந்துடும் நினைக்கிறேன் நானு, நீ ஏன் அப்படி
1: நினைக்கிற?
0: இல்லாத இல்லூஷன் அது. பயம்ன்றது ரெஸ்பான்சிபிள்னால வருது, பதட்டம்ன்றது இல்லூஷன்னால வருது. பதட்டம் இருக்கக்கூடாது. சி, உங்க அப்பாக்கு ஒரு 46 வயசு 47 வயசு இருக்குன்னு வச்சுப்போம், உங்க அப்பா வந்து இன்னைக்கு மாசத்துக்கு ஒரு 45,000-50,000-60,000 சம்பாதிக்கிறாருன்னு வச்சுப்போம். ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு உழைப்புல, உழைச்சு உழைச்சு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்க அப்பாக்கு. அந்த மனுஷனே இன்னைக்கு மாசம் ஒரு 50,000-60,000 தான் சம்பாதிக்கிறாரு. நீ சிஏ முடிச்சுட்டு மாசத்துக்கு எவ்வளவு எதிர்பார்க்கறனு ஒரு பையன் கேட்டா ஒரு 1,00,000 மேலன்னு
1: கேக்குறான்.
0: இது பேராசையா இல்லையா?
1: கண்டிப்பா
0: இது பேராசை கிடையாது, இது ஆசை.
1: அப்படியா?
0: ஆமா. ஏன் பேராசை இல்லைன்னு சொல்றேன். எங்க அப்பா 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டதை நான் சிஏன்ற புக்ல
1: கத்துக்கிட்டேன்.
0: ஓகே, நான் படிச்சிட்டேன், கஷ்டமான படிப்பு படிச்சிட்டேன், இருக்கிறதுலயே கஷ்டமான படிப்பு. இந்தியாலேயே ஒரு 140 கோடி ஜனங்கள் இருக்கிற நாட்டுல வெறும் 3.5 லட்சத்திலேருந்து 3.5 லட்சம் பேர் தான் இந்த படிப்பு படிச்சு முடிச்சிருக்காங்க. கடைசி 70 வருஷத்துல 70 இயர்ஸ்ல வெறும் 3.5 லட்சத்திலேருந்து 3.5 லட்சம் பேர் தான் இந்த படிப்பு படிச்சு முடிச்சிருக்காங்க. அந்த படிப்பை நானும் முடிக்க போறேன். ஓகே, ஆனா எங்க அப்பா படிச்ச படிப்புல கோடிக்கணக்கான பேர் படிச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த மனுஷன் அந்த அந்த க்ரௌட்ல ஒருத்தரா இருக்காரு. அதனாலதான் அந்த மனுஷனோட 25 வருஷத்துலயும் அவர் 60,000 தான் சம்பாதிக்கிறாரு. நான் க்ரௌட்ல ஒருத்தன் கிடையாது, நான் யூனிக். ஓகே, நான் வந்து நான் ஒன் ரெட்ரோல ஒரு த ஒன் அப்படின்னா நான் த ஒன். அப்போ ஐ எம் எலிஜிபிள் ஃபார் தட் மணி.
1: கண்டிப்பா.
0: ஓகே, ஸோ அது எனக்கு பேராசை கிடையாது.
1: ஆமாம்.
0: ஸோ ஐ ஏர்ன்ட் தட் மணி. நோ ஒன் கிஃப்ட் தட் மணி. நான் வந்து பேராசைப்படல, நான் ஆசைப்படுறேன். ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஆசைப்படுறதுக்கு உனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும், அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். எஸ் ஐ கேன் டூ தட், ஐ டிசர்வ் தட், ஐ எம் ஏர்னிங் தட் மணி, நோ ஒன் ஆஸ் கிஃப்டிங் தட் மணி. ஸோ யூ ஏர்ன் தட் மணி இல்லை, அதுதான் ஆசை. ஸோ நீ ஆசைப்படணும், எல்லாரும் ஆசைப்படணும். இப்படியே வாழ்க்கை போயிடணும். எனக்குன்னு ஒரு 2 BHK 3 BHK அப்பார்ட்மெண்ட் வேணாமா, எனக்குன்னு ஒரு கார் வேணாமா, எனக்குன்னு ஒரு நல்ல ஸ்பௌஸ் ஒரு லைஃப் துணை வேணாமா, எனக்குன்னு ஒரு குழந்தை வேணாமா, அந்த குழந்தைய நான் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்க வேணாமா, எங்க அம்மாவை நான் ராணி மாதிரி பாத்துக்க வேணாமா, எங்க அப்பாவை நான் ராஜா மாதிரி பாத்துக்க வேணாமா, நான் எங்க போனாலும் எங்க குடும்பம் வந்து அப்படியே கெத்தா போகணாமா, கூணி குறுகி போயிட்டு இருக்கணுமா, அது மாதிரி. அப்ப இதெல்லாம் ஒரு ஆசை தானே, இதெல்லாம் இப்படி பேராசை ஆயிடும். ஆனா அதுக்கு நீ உழைக்கணும், நீ உழை அப்ப அது ஆசை. அதாவது எங்க அப்பாவோட 1 மாசம் சேலரி என்னோட 1 hour சேலரி குறைஞ்சிச்சு. அது ஆசையானா? ஆமா. புரிஞ்சுதா இல்லையா? எங்க அப்பாவோட கடைசி மாச சேலரி வந்து இப்ப என்னோட 30 minutes to 1 hour சேலரினும் போது அது எவ்வளவு பெரிய பெருமை. அது எதனால வந்துச்சு?
1: படிப்புனால.
0: அந்த கஷ்டமான படிப்பு, அதுக்கப்புறம் நான் பண்ண உழைப்பு. வெறும் படிச்சுட்டு சும்மா வீட்டுல வரலையே, நான் படிச்சேன் தெரியுமா அப்படின்னு ஃபேனை பாத்துன்னு வீட்டுல பாத்துக்கிட்டு இல்லையே, ஓடணும் இல்ல எவ்ரி சிங்கிள் டே. ஓகே, ஓடு ஓடு ஓடு ஓடுன்னு ஓடணும். அந்த மாதிரி ஓடுனதுனாலதானே அது கிடைச்சிச்சு. தூங்குறது கொள்றதே இல்லையே. அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, ஹெல்த்தை பாத்துக்கங்க சார். நான் ஹெல்த்தை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஐ கோ டு ஜிம் ரெகுலர்லி. ஓகே, ஐ டேக் அ ப்ராப்பர் டயட். நான் கண்டத்துக்கு அதிக இப்ப சாப்பிடறது இல்ல, முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப நான் ரொம்ப ப்ராப்பரா டயட்ல இருக்கேன். என்ன பொருள் அதிகமா சாப்பிடறது இல்ல, இஷ்டத்துக்கு சுகர் சாப்பிடறது இல்ல, ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடறது இல்ல, ரெகுலரா ஜிம்முக்கு போறேன். எவ்ரி எனக்குன்னு ஒரு ட்ரைனர் இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு ஷெடியூல் கொடுத்துருவாங்க. அது மாதிரி. ஸோ எஸ் I am trying to be a perfect gentleman. And aasa padlana namba veena poidum. Okay, ellarume aasa pannum. Unakku aasa illana naalik nee thoonguve endukave maata, apdiye paduthu thoongiruva, mudinju pochuvom kada. So ellarkum aasa irukanum, periya aasa chinna aasa rendu irukanum. Adha long term short term goals. Long term goals onnu irukanum, short term goals irukanum. For example, ipo nee vandu ipo or padi padikina adu immediate ah padik mudiyadhu short term goals. Life enna aaga pora? Okay, society ku onnala enna kudukka pora, enna contribute panna pora, adhu long term goals.
1: சார், இப்போ வந்து இந்த சிஏ படிப்புக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எமோஷ்னலாக எந்த மனநிலையோடு என்டர் ஆகணும் சார்? படிப்புக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எமோஷ்னலாக எந்த மனநிலையோடு என்டர் ஆகணும் சார்?
0: உள்ளே வரவங்களுக்கு எமோஷன்ஸ் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருப்பாங்கம்மா. ஓகே, எதுவுமே தெரியாதவனும் எல்லாம் தெரிஞ்சவனும் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. அறகுறை தான் பிரச்சனை. ஒரு மூணு மாசம் கழிச்சு அதே ஆள்கிட்ட எவ்வளவு பேர் ஆல் இண்டியா ரேங்க் வாங்கணும்னா

0: தூக்க
1: மாட்டானுங்க.
0: இன்டர்ல கேப்பேன் ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு பேர் ஆளுநராக வாங்கணும் கை தூக்குவாங்க. எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எவ்வளவு பேர் ரெண்டு குரூப்புக்கு சேர்த்து ஃபில் பண்ணிருக்கீங்கன்னா பாதிக்கு பாதி கூட இருக்காது. எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒரு குரூப் தான் ஃபில் பண்ணுவானுங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவன்கிட்ட சரி மூணு சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன் வாங்கினான்னு கேட்டா ஐயோ ஒரு சப்ஜெக்ட்ல வாங்கினா பெரிய விஷயம் வாங்க. ஸோ அங்கேயே அவுட் ஆயிடுது. எமோஷன்ஸ்ன்றது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல மாறிடுது. ஃபர்ஸ்ட் டே இருக்கிற எமோஷன் ஒன் மந்த் கழிச்சு இருக்கிறது இல்ல, ஒன் மந்த் கழிச்சு இருக்கிற எமோஷன் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் டேல இருக்கிற அதே எமோஷன் உனக்கு லைஃப் லாங் இருந்ததுன்னா நீ பொழைச்ச கான்ஃபிடன்ஸ். ஃபர்ஸ்ட் டேல உள்ள வரும்போது என்ன கான்ஃபிடன்ஸ் வந்த ஊரே வானா வானான்னு
1: சொல்லிச்சு.
0: இந்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால சொல்லுவான், அந்த ஆட்டக்காரன் வானான்னு சொன்னான், அவன் அந்த ஏரியாவே இல்ல வேணான்னு சொன்னான். அந்த அக்கா தம்பி போயிரு அப்படின்னு, அதாவது எல்லாரும் உன்ன வார்ன் பண்ணாங்க, இருந்தாலும் நீ வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு. அந்த மாதிரி சிஏக்குள்ள வராதுன்னு ஊரே சொல்லிச்சா. நீ கேட்டியா என்ன சொன்ன, எனக்கு எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு தான் உள்ள வந்த. அப்ப அன்னைக்கு உனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா ஏன் இந்த கான்பிடன்ஸ் நீ குறையுது? அந்த கான்பிடன்ஸ் குறையவே கூடாது, நீ அப்படியே மெயின்டைன்
1: பண்ணிக்கணும்.
0: இந்த யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு ஒரு பாட்டு மாதிரி, நீ வந்து யார் சொல்லப்பச்சும் கேட்கல, உன் மனசு என்ன சொல்லுச்சு உன்னால முடியும்னு சொல்லுச்சு உள்ள வந்தியா, இப்ப ஏன் மாத்தி மாத்தி குரங்கு மாதிரி யோசிக்கிற? இப்ப அன்னைக்கு நீ எப்படி இருந்தியோ இன்னைக்கு நீ அப்படிதான் இருக்கணும். சிச்சுவேஷன் மாறலாமா, சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறலாம், உனக்கு அகைன்ஸ்டா போகலாம், பட் நீ மாறக்கூடாதுல்ல, நீ அதுதானே இருக்கணும், நீ அதே கான்பிடன்ஸ் தான் இருக்கணும். நான் வந்து முடிச்சே தீருவேன், எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சரி நான் முடிச்சே தீருவேன். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லாம போவாங்க, அதெல்லாம் அவங்க இஷ்டம், அவங்க போறது என் கூட இருக்கிறதும் என் கூட விட்டு போறதும் அவங்களோட இஷ்டம், அதெல்லாம் போய் தடுக்க முடியாது. ஆனா நான் முடிப்பேன். அம்மா சொல்லுவாங்க உங்க கூட 15 பேர் படிச்சாங்க, இன்னைக்கு வந்து சில பேர் கல்யாணம் ஆகி போச்சு, சில பேர் குழந்தை எடுத்துட்டாங்க, நீ இன்னும் இதை உட்காந்து படிச்சுட்டு இருக்கீன்னு வாங்கம்மா, அது அவங்களோட லைஃப்மா, இது என் லைஃப்மா, புள்ளிய பார்த்து போன சுட கூட கூடாது, அவங்களாம் பார்த்து நான் எதுவும் பண்ண முடியாது, நான் எடுத்த நான் முடிச்சுட்டுதான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் எடுத்த நான் முடிச்சுட்டுதான் அடுத்த வேலையை பார்ப்பேன், நான் முடிப்பேன் கொஞ்சம் டைம் கொடுமான்னு சொல்லணும். அவங்களுக்கு கண்டிப்பா பதட்டமா இருக்கும். நான் எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் பாக்கிறேன், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்கிறேன், பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கு பெரிய பிரச்சனை. பாய்ஸ்க்கு 23-24 எந்த பிரஷரும் கிடையாது, ஆனா கேர்ள்ஸ்க்கு 23-24 வரும்போது கல்யாண பிரஷர் வந்துடும், அதுக்குள்ள படிப்பை முடிக்கணும். ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸால முடிக்க முடியறதில்ல. சிம்பிளா சொன்னா இப்ப நீ வந்து பிகாம் முடிச்சு சிஏ குள்ள வரனு வச்சுக்கோயே, நீ பிகாம் முடிக்கும் போது உனக்கு வயசு 21 ஆயிடும், அதுக்கப்புறம் சிஏ வந்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டம் பாஸ் பண்ணா பொழைச்ச, நீ ஒருவேளை இன்டர்ல 2 அட்டம் வைக்கிற அப்படின்னா டப்புன்னு உனக்கு வந்து ஃபைனல் வரும்போது உனக்கு வயசு ஆயிடும், 23 ஆயிடும். வீட்டுல என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி கொண்டு வாங்க. ஏன்னா எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நான் 24 வயசுக்குள்ள என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்றது
1: பெருமை.
0: இன்னொரு 1.5 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னவா, 25.5 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னவான்னா கேட்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் டக்கு டக்குன்னு முடிச்சிடணும். நேத்தி வரைக்கும் உன்னை அப்படி பார்த்துருந்தவங்க இன்னிலேருந்து உன்னை லைபிலிட்டியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 24 தாண்டிச்சுன்னு வச்சுக்கோ, நீ அவங்களுக்கு லைபிலிட்டியா தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த எண்ணங்கள்லாம் பேரண்ட்ஸ்ட மாறணும். 24 வயசுல வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா அது லைபிலிட்டி கிடையாது, அந்த பொண்ணு என்னைக்குமே உங்களோட அசட் தான். நேத்தி வரைக்கும் அசட்டா இருந்த பொண்ணு இன்னைக்கு எப்படி
1: லைபிலிட்டியா
0: மாறும், புரிஞ்சுதா இல்லையா? சோ அதே மாதிரி அந்த பொண்ணு படிச்சிருச்சுன்னா அது கொஞ்சம் வேலை செய்யவும் விடணும். ஒரு வருஷம் போய் வேலை செய், போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணு வேர்ல்ட. ஏன்னா இதனால வரைக்கும் ஸ்கூல்ன்ற ஒரு கூண்டுல இருந்த, அதுக்கப்புறம் காலேஜ்னு ஒரு கூண்டுல இருக்க, அதுக்கப்புறம் படிக்கும் போது வீட்லயே மண்டைய காய்ச்சலா உட்காந்து அந்த 4 செவத்துக்குள்ள உட்காந்து படிச்சேன். நீ உலகத்தை இப்ப வரைக்கும் பாக்கவே இல்ல. நீ உலகத்தை போய் பார்த்தாதானே உலகத்துல எவ்வளவு நல்ல மக்கள் இருக்காங்க, எவ்வளவு கெட்ட மக்கள் இருக்காங்கன்னு தெரியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே பேரண்ட்ஸ் கொடுக்கறது இல்ல பொண்ணுங்களுக்கு. சி இன்னைக்காவது இவ்வளவு படிக்க வைக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி அதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, பட் இன்னுமே பிராட் மைண்டடா பேரண்ட்ஸ் மாறணும், எஸ்பெஷலி பொண்ணை பெத்த பேரண்ட்ஸ். பசங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது, பொண்ணுங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நாடா டிகிரி வரைக்கும் படிக்க வச்சிட்டேன்றாங்க, வேலைக்கு அனுப்புங்க, 1 வருஷம் வேலை செய்யட்டும், அதுக்கப்புறம் அவன் முடிவு எடுக்கட்டும், நான் வேலை செய்யலாமா, சொந்தமாவே தொழில் தொடங்கலாமா. ஓகே, உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் அது பத்தி, சொந்தமா தொழில் தொடங்கலாமா. சரி இப்ப கல்யாணம் பண்ண போறேன், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட லைஃப் என்ன ஆக போகுது, நான் எங்க போக போறேன், நான் இந்தியாலேயே இருக்க போறேனா, அப்ராட் போக போறேனா, தமிழ்நாட்டில இருக்க போறேனா, கர்நாடகா போக போறேனா, ஹைதராபாத் போக போறேனா, அது மாதிரி. சோ அதெல்லாமே ஒரு மேல் டிபெண்டன்ட்டா மாற வேண்டியிருக்குல்ல. சோ அந்த பொண்ணுகிட்ட உட்காந்து பேசணும், அம்மா நீ எங்க இருக்கணும்னு நினைக்கிற, தமிழ்நாட்டிலேயே இருக்கணும்னு நினைக்கிறா, சென்னையிலே இருக்கணும்னு நினைக்கிறா, இல்ல நீ அப்ராட் போகணும்னு நினைக்கிறா, எந்த மாதிரி நான் மாப்பிள்ள உனக்கு என்னால முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் அது எல்லா ஸ்டேஜ்லயுமே இருக்கணும். அது எப்பயுமே குறைஞ்சிடவே கூடாது. ஓகே, என்ன ஆச்சுமா, உசுரா போச்சு, ஒன்றும் இல்லைல்ல, ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்ட, ஓகே, நீ நினைச்ச மாதிரி பேப்பர் வரல, உன நீ பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ எமோஷன்ஸ் கண்டிப்பாக மாறும், நான் இல்லைன்னு சொல்லல, எவ்ரிடே நம்மளோட எமோஷன்ஸ் மாறும். இன்னைக்கு கோவமாக இருப்பேன், இன்னைக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பேன், பட் நான் திருப்பி திருப்பி அதே தான் சொல்லணும், நான் எழுதிக்கணும், நான் டே ஒன்ல எழுதணும், நான் சிஏ குள்ள வரும்போது ஐ எம் சோ மச் கான்ஃபிடன்ட் ஐ வில் பிகம் சிஏ அப்படின்ட்டு அது திருப்பி திருப்பி நினைச்சு நினைச்சு பாத்துக்கணும், நீ எதுக்காக உள்ள வந்த. ஓகே, அதனால நீ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். கான்ஃபிடன்ஸ் மட்டுமே போதுமா, எல்லா பிரச்சனைக்கும் பதில் கான்ஃபிடன்ஸ் தான். உன்னால முடியும்ன்றத நீ நினைக்கணும், உன்னால மட்டும்தான் அதை முடியும், வேற யாராலையும் முடியாது. ஏன்னா எக்ஸ்டர்னலாக நான் என்ன சொன்னாலும், இப்போ நான் சொல்லுவேன் பசங்க கிட்ட, நான் இன்ஜெக்ஷன் போட்டு போவேன், கான்ஃபிடன்ஸ்ன்ற இன்ஜெக்ஷன் போட்டு போவேன், மேபி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தாங்கும், ஆறாவது நாள் திருப்பி கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ உனக்கு உள்ளேருந்து ஒரு WBC வரலன்னு வச்சுக்கோயேன், ஒயிட் பிளட் கார்பஸல்ஸ் என்ன பண்ணும், வெளிலேருந்து வர ஃபாரின் பாடியை உதைக்குமா? ஸோ வெளிலேருந்து வர ஃபாரின் பாடி தான் உனக்கு இருக்கிற பயம், அதை உள்ள இருக்கிற கான்ஃபிடன்ஸ் உன் தன்னம்பிக்கை அதை அடிக்கணும். இப்போ நான் இன்ஜெக்ஷன் போட்டு போனேன்னா மேபி இன்னைக்கு ஃபீவர் தப்பிச்சுப்பேன், திருப்பி நாளைக்கு ஃபியூர் வரும்ல, நீ ரொம்ப வீக் பாடியா இருந்தா வச்சுக்கோ, வந்தனே இருக்கும் ஃபியூர், சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி கோல்டு வந்தனே இருக்கும் பாரு. அந்த மாதிரி உனக்குள்ள ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். சோ நான் கொடுக்குற இன்ஜெக்ஷனோ மாத்திரையோ அன்னைக்கு தப்பிச்சுக்குமே தவிர பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. இந்த அலோபதிக்கும் ஆயுர்வேதாக்கும் அந்த டிஃபரன்ஸ், உனக்குள்ள நீ டெவலப் பண்ணிக்கணும் கான்ஃபிடன்ஸ், அது வந்து ஆயுர்வேதா மாதிரி, அது லாங் டேர்ம் சொல்யூஷன். இப்போ ஒரு மோட்டிவேஷனுக்கு போற, ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறேன்னா அது அன்னைக்கு இருக்கிற அலோபதி சொல்யூஷன். ஸோ யூ ட்ரை டு ஹாவ் தட் நோ லைஃப் லாங் சொல்யூஷன் விச் இஸ் இன்னர் கான்ஃபிடன்ஸ், இன்னர் பீஸ் அண்ட் இன்னர் கான்ஃபிடன்ஸ். அதை ஒரு ஒருத்தரும் டெவலப் பண்ணிக்கணும், அது வெளியிலேருந்து வராது. இப்போ நான் பேசினா நிறைய பேர் சார் டே உடம்புலாம் சிறுக்குது சார்னுவாங்க, டேய் அதெல்லாம் ஒரு நாள் தாங்குண்டா, ரெண்டு நாள் தாங்குண்டா, அதுக்கு மேலே தாங்காது. உனக்கு உள்ளேந்து தினம் நீ சிலுத்துக்கணும். ஓகே, காலைல ஏந்துக்கும் போது நான் யார் நான் அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடண்டா ஏந்துக்கணும், அதை நீ டெவலப் பண்ணிக்கணும், அதை நீ தான் டெவலப் பண்ணிக்கணும். ஓகே, அது நீ மெடிடேஷன் பண்ணி டெவலப் பண்ணிப்பியோ, ஸ்லோகம் சொல்லி டெவலப் பண்ணிப்பியோ, பாட்டு பாடி டெவலப் பண்ணிப்பியோ, ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று இருக்குமா. ஓகே, இப்போ நான்லாம் வந்து கண்ண முடி உட்காந்து எனக்கு டெவலப் ஆயிடும், எனக்கு ரொம்ப டவுன் ஆகும்னா எல்லாரும் எல்லாருக்குமே அது டவுன் ஆகும். ரொம்ப டவுன் ஆகும்போது ஐ ப்ரே காட், கடவுளே நீ பாத்துக்கோ, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எனக்கு சரி பண்ணிக்கூடா, சரியாயிடும். இந்த பிரபஞ்சம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது, அது உனக்கு எல்லாமே கொடுக்கும், நீ தான் அதை கேட்கணும்.
1: சார், எல்லாருமே வந்து சில மாணவர்கள் என்ன சொல்றது, இந்த அட்டம்ப்ட் வச்சோன்னு பயந்து விட்டுடுறாங்க சிஏவை, ஆனால் சிலர் தன்னம்பிக்கையோடு அதை எடுத்து முடிக்கிறாங்க சார். இந்த ரிஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு எடுக்கலாம் சார், எத்தனை வருஷம் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம்?
0: செம்ம க்வெஸ்சன், சரியான க்வெஸ்சன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னோட ஒரு வயசு அதிகம், இஸ் ரைட்டிங் சிஏ ஃபைனல் ஈவன் டுடே, சதீஷ்னு பேர்.
1: ஓ,
0: ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், சென்னையிலேயே மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில அவன் சிஎஃப்ஓ லெவல்ல இருக்கான். இன்னைக்கும் போய் குழந்தை மாதிரி போய் எக்ஸாம் எழுதுவான்,
1: இன்னைக்கும்
0: என்ன டிப்ஸ்
1: கேட்பான்,
0: ஓகேவா மச்சான் சொல்லு மச்சான் இது என்னடா அப்படின்னுவான். டே உனக்கு இதே வேறடா, எக்ஸாம் கிட்ட வந்தனே எக்ஸாம் ஃபார்ம் ஃபைல் பண்ணும்போது படிக்க ஆரம்பிப்படா நீ, அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு தூக்கி போட்டுருவா திருப்பி, மச்சான் நான் என்னடா பண்றது, ஆபீஸ் இருக்குது, குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது சொல்லுவான். எதுக்கு சொல்றேன்னா, 16-17 வருஷமா எழுதிட்டு இருக்கான் சிஏ ஃபைனல. கஜினி முகமது சொல்லுவான்ல, 17 தடவை படி எடுத்தாரு. அந்த மாதிரி எப்படா முடியுது
1: உன்னால,
0: ரொம்ப வருஷமா 2011 எடுத்துறாமா ஃபைனல்.
1: ஓ
0: ஓகே, எவ்வளவு 14 வருஷமா எழுதுறான், கான்பிடண்டா எழுதினு இருக்கான், எல்லா அட்டம் எழுதிருக்காமா, ஒரு அட்டம் விடல, எல்லா அட்டம் எழுதிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில ஆட்களை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிக்கணும். ஆனா எதுவுமே நிக்கலாமா லைஃப்ல, வேலைக்கு போயிட்டான், சம்பாதிக்க ஆரம்பிச்சான், கல்யாணம் பண்ணான், குழந்தை பெத்துக்கிட்டான், ஊர்ல வீடு கட்டினான், அம்மாவுக்கு ஒரு வீடு
1: கட்டினான்,
0: ஓகே, அதையும் சாதி படிச்சுட்டு தான் இருந்தான். சி அவனுக்கு என்னன்னா, மாசம் இப்ப அவன் 2 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறான், 2.5 லட்சம் 2.5 லாக்ஸ் சம்பாதிப்பான். இப்ப இந்த படிப்பை முடிச்சிட்டா மட்டும் அவனுக்கு என்ன
1: கிடைக்க
0: போகுது, மேபி இன்னொரு 50,000 மாசத்துக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால அவன் இந்த படிப்பு படிக்கல, நான் எடுத்தேன் நான்
1: முடிக்கிறேன்றான்.
0: சோ நீ ஒரு வயசு வரைக்கும், இப்ப நான் பொண்ணுங்கன்னா ஒரு 23.5 வரைக்கும், பசங்கன்னா ஒரு 25.5 வரைக்கும் நீ வீட்டுல உட்காந்து படிக்கலாம். அப்பயும் முடிக்க முடியல அப்படின்னா உற்றாத படிப்ப, ஆனா என்ன உன் கடமையும் அதை நீ செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு 25 ஒரு பையன் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும், ஒரு 24.5 25 ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி ஆகணும். ஓகே, அப்ப அதெல்லாம் நிறுத்திட்டு படிக்க கூடாது. மேபி நீ அந்த இப்ப ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகுதுன்னா அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லலாம், நீங்க பாருங்க எனக்கு டெய்லி ஒரு 6 hours நான் படிக்கணும், என்ன இப்ப நீங்க வேலைக்கு போகணும் எதிர்பார்க்க முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஒரு மனைவியா இருப்பேன், உங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பேன், நான் இன்னும் படிக்கணும், எனக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லாதீங்க, அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி வீட்டு வேலையை கொஞ்சம் கொஞ்சம் நான் செய்கிறேன், நிறைய செய்ய முடியாது, நான் கிளாஸ் போக வேண்டியிருந்தா கிளாஸ் போகணும், படிக்க வேண்டியதுன்னா படிக்கணும், இதெல்லாம் ஒத்துக்கிட்டேன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு உன்ட்டேருந்து வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, நீ 7 digit சேலரி வாங்கணும் அப்படிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓரளவுக்கு என்ன நல்லா பார்த்துக்கோ, நான் சம்பாதிச்சு நான் படிப்பை முடிச்சிட்டேன்னா உன்னோட நான் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்ப நான் உன ஒரு தடவை கூட கேவலமா பேசிட மாட்டேன், நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ சம்பாதிக்க எல்லாம் அமௌண்ட் நான் கேட்டுறோம் பேச மாட்டேன். சோ அது ஒரு வின், ஒரு டீல் மாதிரி ஒன்று போட்டுக்கணும். சோ இப்ப ஒரு பொண்ணு பார்க்க வராங்கன்னா அந்த பொண்ணு பையன் இதுதான் பத்தி பேசணும், ஓகே எனக்கு அந்த ஃப்ரீடம் வேணும் படிக்கிறதுக்குன்ட்டு. அதே மாதிரி ஒரு பையன் தான் அந்த பொண்ணு இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், இப்ப அந்த வயசு 27 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பையனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பையன் என்ன செய்யணும் முடிக்கல, இப்ப அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லணும், நான் வீட்டுக்கு வந்து டெய்லி படிச்சுட்டு இருப்பேன், நீ வந்து யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ, என்னடா இது பெட்ல படுக்காம உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஃபீல் உனக்கு வரும், நீ அதை சகிச்சுட்டு தான் போகணும். ஓகே யூனோ ஆஃப்டர் மை மேரேஜ் மை ஒய்ஃப் கம்ப்ளீட்டட் சிஏ ஃபைனல் குரூப் 1, ஆஃப்டர் மை மேரேஜ் ஷி கம்ப்ளீட்டட் சிஏ ஃபைனல் குரூப் 1. அதாவது எங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் கல்யாணம் ஆச்சு, அவ நவம்பர் எக்ஸாம்ல தான் சிஏ ஃபைனல் குரூப் 1 முடிக்கிறான். அதுக்கு முன்னாடி நாங்க வெயிட் பண்ணோம் கொஞ்சம் வருஷத்துக்கு, அவன் முடிக்கணும் முடிக்கணும், அவன் முடிக்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டெய்லி வீட்டுல உட்காந்து சொல்லி கொடுப்பேன், ஓகே கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல எவ்வளவு தனியா கிளாஸ் எடுப்பேன். அது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இங்க இப்ப எந்த ஏஜ் வரைக்கும் நீ கேட்டீங்கன்னா, ஆஸ் அ கேர்ள் 23 and half 24 டில் தட் யூ ட்ரை, பாய் 1.5 வருஷம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்கும், 25 and half வரைக்கும் நீ ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் வீட்டுல நீ பேசி வச்சுக்கணுமா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்ன எதிர்பார்க்காதீங்க. இப்ப மேபி சில சில வீட்டுல எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும், 21 வயசுல 22 வயசுல நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னா வேற வழி கிடையாது, அதையும் செய்யணும் இதையும் செய்யணும். படிப்பை உற்றக்கூடாது, இந்த படிப்பை புடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், முள்ள புடிச்சாலும் முழுசா புடிக்கணும்ல, அது மாதிரி இந்த படிப்பை புடிச்சிட்டேன்னா உற்றக்கூடாது, ஒட்டினா உனக்குதான் லாஸ் இந்த படிப்பு, ஒன்னும் லாஸ் கிடையாது, இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க அது பண்ணிருக்க இது பண்ணிருக்க எல்லாம் உனக்குதான் லாஸ், படிப்பு ஒண்ணும் லாஸ் கிடையாது, அதனால தயவு செய்து உற்றாதீங்க. இந்த படிப்பு ஃபுல்லா முடிச்சுட்டு தான் ஒண்ணும்
1: சம்பாத்தியமா ரெண்டுமே
0: அம்மாவா அப்பான்னு கேட்டா
1: என்ன
0: சொல்லுவேன், அந்த மாதிரிதான். இப்ப வந்து படிச்சுட்டே வேலைக்கு போகாம இருந்தேன்னு வச்சுக்கோயேன், என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் இல்ல. படிச்சுட்டே இருக்கணும் வேலைக்கு, நான் சொன்ன ஆர்டிகல் சிப்லயே நான் படிக்க ஆரம்பிச்சேன், வேலைக்கு போயிட்டு இருந்தேன்ல, நான் டெய்லி 9:30 ஈவினிங் 6:30 வரைக்கும் ஆபீஸ், முன்னாடி படிச்சேன் பின்னாடி படிச்சேன், அந்த மாதிரிதான் உங்களையும் சொல்றேன் நான். நீ வேலைக்கு போனா வேலைக்கு போ, வேலைக்கு போயிட்டே படி, அந்த வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுனா வேலை வேறே மாறிக்கோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எக்கச்சக்க வேலை இருக்குதுமா, எல்லா வேலையும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க போறது இல்ல, நீ ஏதோ தப்பான வேலைக்கு போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வேலைக்கு போ, நிறைய வேலைகள் இருக்குமா, நிறைய பேர் சம்பளம் கொடுக்குறாங்க, இன்டர் முடிச்ச பசங்களுக்கே 35,000 to 37,000 சம்பளம் கொடுக்குறாங்க. சோ ஃபைனல் முடிக்கிறதுக்காக நான் வந்து வேலைக்கே போகாம தண்டச்சோரா வீட்டுல உட்காந்து சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது, நீ வேலைக்கு போயிட்டு கூட சம்பாதிக்கலாம், டெய்லி ஒரு 9:45 வேலை போயிட்டு 6:00 வேலை வந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு 6:45 to 7:00 வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு ஒரு 7:15 to 10:00 வரைக்கும் படிக்கலாம். ஆனா படிக்கும் போது நல்லா படிக்கணும், சும்மா நுனிப்பு கூடாது, சில பேர் நிறைய பேர் சொல்றாங்க இதுக்கு மேல எப்படி படிக்கிறதுன்னு, ஏச்சி நீ படிக்கலாம் பத்தவே பத்தாது, அவெல்லாம் எப்படி படிக்கிறான் அப்படி. சோ படிக்கிறது பத்தாதுன்னு, எல்லாருக்கும் படிப்பு வரப்போறது இல்ல, நான் படிப்பு வரவங்களுக்கு தான் இதை சொல்றேன், உனக்கு படிப்பு மேல ஆசை இல்லைனா தூக்கி போட்டு போயிரு, வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்க, வேலை செஞ்சு சம்பாதிச்சா கூட உனால கோடி கணக்கு சம்பாதிக்க முடியும், சோ படிச்சாதான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு திறமைதுன்னா நீ வேலை செஞ்சு கூட சம்பாதிச்சுக்கலாம், எல்லாரும் என்ன படிச்சா பெருசா பெரிய ஆளானாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, படிக்கணும்னு ஆசை தான் படி, கம்பல்ஷன்ல படிக்காத.
1: சார் நீங்க சொல்ற மாதிரி சிஏ படிக்கிற கெப்பாசிட்டி இருந்தா கூட கன்சிஸ்டன்சி இல்லாம பலர் இதை விட்டுடுறாங்க சார், சோ அவங்க கன்சிஸ்டன்டா இருக்கிறதுக்கு சில பழக்க வழக்கங்களை சொன்னா,
0: கண்ணை மூடி மூச்சு உள்ள எப்படி வருது வெளில எப்படி போகுதுன்னு பாரு, ஓகே மெடிடேஷன் ஸ்டார்ட்ஸ் தேர், மெடிடேஷன் நான் சொன்ன உடனே ஏதோ வந்து ஸ்பிரிச்சுவலா பேச நினைக்க தேவையில்லை, ஏன்னா நிறைய பேருக்கு மெடிடேஷன் அப்படி ஆக்கி விட்டாங்க, யோகா அப்படின்னா கிடையாது, உட்காந்துக்கோ சும்மா உட்காரு, ஒரு பீஸ்ஃபுல்லா, இப்ப நம்ம ரூம் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது, இந்த ரூம்ல உட்காந்துட்டு கண்ணை முடிக்கோ, நீ மூச்சு எவ்வளவு தடவை இழுத்து விடுறன்னு பாரு, ஓகே ஒரு ஒரு 20 நிமிஷம் போ, பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம், நீ வந்து ஒரு 5 நிமிஷம் தாண்டும் போதே நீ 1/2 hour பண்ண மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் இருக்கும், 5 நிமிஷம் தான் பண்ணிருப்ப ஆனா உனக்கு ஒரு 1/2 hour பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், தூங்கி போயிருவேன். விஷயம் என்னன்னா, மெடிடேஷனுக்கும் தூங்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் தெரியாது. நீ விழித்திருக்கணும், ஓகே, கான்சியஸா இருக்கணும். ஆனா நீ வந்து இந்த மூச்சு பயிற்சி பண்ணணும், எவ்வளவு தூரம் உள்ள வருது, எவ்வளவு தூரம் வெளில போகுது, எவ்வளவு ஹோல்டு பண்ண முடியுது. அதுக்கப்புறம் உன்னோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நீ விஷுவலைஸ் பண்ணணும். உன் மூளை எப்படி இருக்குது, உன் காது எப்படி இருக்கு, உன் கண் எப்படி இருக்கு, உன் மூக்கு எப்படி இருக்கு, உன் வாய் எப்படி இருக்கு. இப்ப நம்ம கந்த சஷ்டி கவசம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு ஒன்னு ஒன்னும் காக்கா காக்கான்னு வரும், ஓகே, புஜங்கள், அதுக்கப்புறம் பிட்டம் இரண்டும் பெருவல் காக்க, வட்ட கொதித்தை வடிவல் காக்க, கணைக்கால் இரண்டும் கதிரிகள் காக்க அப்படின்னு ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த பாடியும் வரும். அது அப்படியே மனசுல ஓட விடு, ஓகே. அப்படின்னா உச்சி உச்சி மண்டையில இருந்து காது வரைக்கும் யூ விஷுவலைஸ் இட். முருகா இத பாரு, முருகா அத பாரு, இதெல்லாம் நீ உனக்குள்ளேயே சொல்லிக்கணும். இதுதான் மெடிடேஷன். மெடிடேஷன் வந்துட்டு வேற எதுவுமே கிடையாது. உன் மூச்சை கவனிக்கிறதும் உன்னோட இன்னர் பார்ட்ஸை பார்த்துட்டு உன் மூளைக்கு வந்து சூப்பர் சூப்பர்னு சொல்றது தான் மெடிடேஷன். இதை நீ டெய்லி பண்ணு, இதுவே ஒரு நல்ல சக்தி உனக்கு கொடுக்கும்.
1: ஓகே
0: ஓகே, மெடிடேஷன் பண்ணினா உன் மைண்ட், இது வந்து மைண்ட் ட்ரைனிங், ஓகே, என்னால முடியும் அப்படின்றது ஒரு மைண்ட் ட்ரைனிங். உன் மைண்டை வந்து இது வந்து ஒரு சுத்திப்படுத்தும், ஓகே, மைண்ட் ரொம்ப கரப்டடா இருக்குல்ல, இது உன சுத்திப்படுத்தும். அண்ட் உபன்யாசம் நிறைய கேட்க வேண்டியிருக்கும், பாகவதம் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கும். எங்க அம்மா சொல்லுவாங்க காயத்ரி ஜபம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மேபி இப்போ ஐயரா எங்களா எல்லாம் இல்லை அப்படின்னா காயத்ரி ஜபம்லாம் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மெடிடேஷன் பண்ணிட்டு போகலாம், கோயிலுக்கு போகலாம். நான் எவ்ரிடே கோயில் போவோம்மா, நான் சிஏ படிக்கிற வரைக்கும், சிஏ படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் சொல்றேன். அதாவது நான் சொல்றது ஆஃபீஸ் போகும்போது இல்லை, நான் 3 மாசம் எக்ஸாம் லீவ் எடுப்பேன். எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாருமே இப்ப லீவ் எடுப்பாங்க. இப்ப நீ செய்ய ஃபைனல் பசங்க கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா 3 மாசம் லீவ் கொடுத்துருவாங்க. அந்த லீவ்ல நான் டெய்லியுமே கோயில் போவேன், 6 to 6:30 ஐ வில் பீ இன் டெம்பிள். என்ன ஆனாலும் நான் கோயில் போயிடுவேன், ஏன்னா அங்கதான் நான் இங்க லூஸ் பண்ற எனர்ஜி எல்லாம் கெயின் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்ப நீ மார்னிங் டு ஈவினிங் வந்து பேட்டரி அப்படியே ட்ரெயின் ஆகுது, சார்ஜ் போடணும்ல, எங்க போய் சார்ஜ் போடுறது, கோயில போய் சார்ஜ் பண்றது. இந்த பாடி எனர்ஜி ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் அந்த எனர்ஜியை கோயில இருந்து எடுத்துக்கிறதா நான் உணர்வேன். அது நானே உணர்றதுதான், இங்க ட்ரெயின் ஆகிற மாதிரியும் அங்க போய் நான் சார்ஜ் போட்டுக்கிற மாதிரியும் எனக்கு ரெண்டு விதத்துல சார்ஜ் ஆகுமா. ஒன்னு தூங்கும் போது, ஓகே, உடம்பு ஃபுல்லா சார்ஜ் ஆகும். இன்னொன்னு கோயிலுக்கு போகும்போது, இந்த ரெண்டுத்தையும் நான் பண்ணுவேன். ஸோ ஒரு 6.5 மணி நேரம் நான் தூங்குறேன் அப்படின்னா ஒரு 25 நிமிஷம் நான் கோயிலுக்கு போனேன்னா எனக்கு சார்ஜ் ஆகும். அந்த கோயில்ல வந்துட்டு நான் சாமிகிட்ட வேண்டறதுலாம் வேற விஷயம், நான் போய் உட்காந்துருவேன். நான் கோயில உட்காந்துட்டு இப்போ இதுல வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன், நான் மோஸ்ட்லி விஷ்ணுசாஸ்திரம் சொல்லிடுவேன். கோயிலுக்கு போனேன்னா விஷ்ணுசாஸ்திரம் சொல்லுவேன். எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று லைக் நோ ஐ கீப் மை செல்ஃப் மோட்டிவேட்டட். ஓகே, இப்போ நான் வந்து என்ன எப்படி கடவுள் கை விட்டுருவாரு, அதான் அவருக்கு இவ்வளவு பண்றேன்ல அப்படின்னு எனக்குள்ளேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். நான் கோயிலுக்கு போறேன், நான் ஸ்லோகம் சொல்றேன், எல்லாமே கரெக்டா பண்றேன், அவரெல்லாம் என்ன விட்ற மாட்டாரு, எனக்கு எப்பயுமே வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி வரும். எனக்கு குழந்தை கொண்டே ஆகும்போது எல்லாருமே சொன்னாங்க, மேபி உனக்கு ஜாதகத்துல எப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ. நான் சொன்னேன் எனக்கு கண்டிப்பா வரும், எங்க அம்மா நான் சொல்வேன், எனக்கு ஒண்ணு இல்லாம ரெண்டுமே வருமா, ஓகே, நீ ஏமா கவலைப்படுற, எங்க அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க, ஏன்னா வருஷம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகும்போது எனக்கு வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு அந்த இதை தாட்டே இல்லை, குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தாட் இல்லை. அது ஒரு பெருசா மெனக்கெடல, வரபடி வரட்டோன்னு விட்டுட்டேன். பட் அது வந்து ரொம்ப கன்சர்ன்டா ஒரு நாள் மாறும்போது அதுக்கான விஷயத்த பார்க்க வேண்டியதாகி போச்சு. அப்பயும் நான் ஆண்டவன் தான் சொன்னேன், ஆண்டவா எனக்கு கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், ஆண்டவா கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துட்டு போயேன், இன்னும் டிலே பண்ணாத, ஓகே, எல்லாரும் எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்ல, எனக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குது, டிப்ரெஷனா இருக்குது, நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் I am not talking to outside, I am talking to inside. Okay, நான் வந்து கடவுள் அப்படின்னா நான் சொல்றது என்னன்னா உள் கடை. நீ வந்து உள்ள கடக்கணும், கடந்து உள்ள போகணும். எதை கடந்து உள்ள போகணும், ஒன்ன உள்ள கடைக்கணும், ஓகே. அப்போ இன்னர் பீஸ். அப்ப நான் கோயிலுக்கு போறதும் அந்த ஸ்டாச்சுவை பாக்கிறதுக்காக கிடையாது, என்னோட பேட்டரிய சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக. என்னோட பேட்டரி எங்க சார்ஜ் ஆகும், அங்க போனா சார்ஜ் ஆகுது, அங்க போனா சார்ஜ் ஆகும்ன்றத நான் நினைக்கிறேன். இப்ப ஒரு முனிவரோட உயிர் வந்து கிளியில இருந்துதான், அந்த மாதிரி நான் அப்படி நினைச்சுக்கிறேன், எனக்கு அங்க போனா அந்த இன்னர் பீஸ் கிடைக்கும்ட்டு. இப்ப என்னால அடிக்கடி கோயிலுக்கு போறது கிடையாது, என் சாமி ரூம் தான் என்னோட கோயில். நான் என் சாமி ரூமுக்கு போய் உட்காந்தா நான் கோயிலுக்கு போன மாதிரி உணர்றேன். எங்க வீட்டுல சாமி ரூம் இருக்குல்ல, அந்த சாமி ரூமுக்கு போய் உட்காந்தேனா அந்த சாமி ரூமை நான் கோயில் மாதிரி உணர்றதுனால எனக்கு அங்கேயே சார்ஜ் கிடைச்சிருது. அதனால நான் ரெகுலரா, ஏன்னா இப்ப இருக்கிற ஷெடியூல் என்னால கோயிலுக்கு போக முடியல, அதனால என்னால எனர்ஜி லெஸ்ஸாவும் ஃபீல் பண்ண முடியறதில்ல, ஏன்னா நான் சாமி ரூம்லயே சார்ஜ் கிடையாது. எதுவுமே இல்லையா, நான் வண்டி ஓட்டும் போதே எனக்கு வந்து சார்ஜ் ஆகணும்னு நான் நினைச்சா சார்ஜ் ஆயிடும். இது ஏன்னா இது எல்லாமே உனக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை தான், கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை தானே, அந்த கல்லு பார்த்தா உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அது கடவுள்னு, அது ஒரு சார்ஜ், ஓகே. சோ ஐ கெட் எனர்ஜி த்ரூ மை இன்னர் திங்ஸ். ஸோ ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவன் இன்னர் உணரணும், ஓகே டேய் நீ தான்டா எல்லாமே, உனக்கு இருக்கிற கான்பிடன்ஸும் நீ தான் காரணம், உனக்கு இருக்கிற பயத்துக்கும் நீ தான் காரணம், உள்ளதானே ரெண்டுமே இருக்குது, பயமும் இப்போ உன் கண்ணில் பயம் இருந்ததுன்னா அது உனக்கு உள்ள இருக்குது, உன் கண்ணில் கான்பிடன்ஸ் அதுவும் உள்ளதான் இருக்குது, எக்ஸ்டர்னலாம் ஒண்ணுமே கிடையாது. நீ இவ்வளவு கான்பிடன்ஸ் காரணமும் உள்ளுக்குள்ள இருக்கிறது தான், இவ்வளவு லோவா இருக்கிறது காரணமும் உள்ளுக்குள்ள இருக்கிறது தான்.

0: ரெண்டு சண்டை போட்டுக்கும். ஓகே, நீ வந்து அந்த சண்டைய எது ஜெயிக்க போகுதுன்றதான் விஷயம். நீ உன் கான்பிடன்ஸ் ஜெயிக்க வைக்கணும், உன் மூளை வந்து உன் கான்பிடன்ஸ்ல சொல்லி உன் கான்பிடன்ஸ் ஜெயிக்க வைக்கணும். சோ சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தே ஷுட் திங்க் ஆல் திஸ் திங்ஸ் லைக், நோ நான் கான்பிடண்டா இருக்கணும், நான் இப்படிதான், எனக்கு முடியும், நான் அதுக்காக தான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போக கூடாது. அண்ட் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண தெரியணும் உனக்கு. ஓகே, நல்லா பேச வரணும். இந்த பேச வராதவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம் சிஏ, ஏன்னா ஆளாளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போவாங்க, ஏ நீ வேலையை பார்த்துட்டு போட, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லணும்ல. சில பேர் சொல்ல வராது, அவன் வந்து அட்வைஸ் கொடுக்கும் போது இவங்க அப்படியே டவுன் ஆகி நம்ம வேஸ்ட்டு, நம்ம ஒன்றுத்துக்குமே லைக் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆயிரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த நீட் படிக்கிற மாதிரிலாம் சிஏக்கெல்லாம் சூசைட்லாம் யாரும் பண்ணது இல்லை, ரொம்ப கம்மி. ஓகே, ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, சிஏ ஃபெயில் ஆயிட்டேன் சூசைட்லாம், அந்த பசங்களுக்கு அந்த அளவுக்கு அது கான்ஃபிடன்ஸ் இருக்கு எனக்கு, அது வரைக்கும் சந்தோஷம்.
1: சார், சிலர் வந்து இந்த சிஏ படிக்கிறது வந்து நிறைய செலவாகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்?
0: சரி, இப்போ ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கலாம். நீ வந்து ஸ்கூல் படிக்க போறேன்னா கவர்மெண்ட் ஸ்கூலும் படிக்கலாம், பிரைவேட் ஸ்கூலும் படிக்கலாம். அன்னைக்கு ஒரு பொண்ணு அயனம்பாக்கத்து ஒரு ஸ்கூல், அயனம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்கு, அதுல ஒரு ஸ்கூல்
1: படிக்கிறான்.
0: 160,000 ரூபாய் ஃபீஸ் அவளுக்கு வருஷத்துக்கு, ஐஜிசிஎஸ்சி போர்டு. 9th ஸ்டாண்டர்ட்ல அந்த பொண்ணுக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற போர்ஷன் இருக்கு. நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறோம்ல சிபிஎஸ்சிலயோ ஸ்டேட் போர்டுலயோ, அந்த பொண்ணுக்கு அது 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு.
1: ஓகே,
0: பார்த்தா எப்படி இருக்கும்? நீ வந்து அந்த பொண்ணை பாக்குற, ஓகே, அஸ் ஸ்ரீநிதி வந்து அந்த பொண்ணை பாக்குறா, அவ புக்கை காட்டுறா, அக்கா அக்கா எனக்கு இந்த புக்ல ஒரு டவுட் இருக்குக்கா. ஏய் சரி ஓகே, சயின்ஸ் புக் நினைச்சு பண்ணி, சரி சயின்ஸோ ஜியாகிரபியோ தெரிஞ்சா சொல்லி தரண்டின்னு பாக்குற, அக்கௌண்ட்ஸ் நீ என்னடி படிக்கிற அக்கா? 9th கிளா என்னடி அக்கௌண்ட்ஸ் புக் வச்சிருக்க? ஆமாக்கா அக்கௌண்ட்ஸ்க்கா, நான் அக்கௌண்ட்ஸ் குரூப் காணும். என்னது 9th ல அக்கௌண்ட்ஸ் குரூப்பா அப்படின்னு பதறுதா? நானும் பதறினேன். ஒரு 1.5-2 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. 9th பொண்ணு சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸ்க்கு வந்து உட்காந்துருக்கான். நான் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் வந்து 10th முடிச்ச பசங்க சொல்லி தருவேன், 10th முடிச்சு லீவ்ல இருக்காங்களா, அந்த லீவ்ல நான் சிஏ ஃபவுண்டேஷன் சொல்லி
1: குடுத்துருவேன்.
0: அந்த ஒரு 2.5 மாசம் எனக்கு போதும் அவங்களுக்கு சொல்லி தரதுக்கு. அந்த மாதிரி ஒரு 9th பொண்ணு வந்து கேக்குறா, எனக்கு சொல்லித்தாங்க சார்ன்ட்டு, நான் பதறிட்டேன். அந்த பொண்ணு 9th முடிச்சு 10th போகுது.
1: சிலபஸ் எல்லாம் மாத்திட்டாங்கன்னா என்ன ஆகும் சார்? சிலபஸ் எல்லாம் மாறிடுச்சுன்னா 9th ல இருந்து படிச்சு
0: பர்சேஸ் டெபிட் பண்ணணும், பேங்க் கிரெடிட் பண்ணணும் அப்படின்றது எவ்வளவு வருஷமா இருக்கும்? ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும்.
1: ஆமா,
0: இன்னைக்கு தானே இருக்கும். இன்னும் 700 வருஷம் போனா தானே இருக்கும்.
1: ஆமா,
0: மாறாது. இப்போ பேசிக் அக்கௌண்ட்ஸ் எண்ணிக்கை மாறாது. மேபி உனக்கு வந்து கன்சைன்மெண்ட் ஒன்று இருந்திருக்கும், அது இப்ப தூக்கிருப்பாங்க. ஓகே, சிலாகிசம் ஒன்று இருந்திருக்கும், அது இப்ப தூக்கிருப்பாங்க. புரிஞ்சுதா? நெகோசியேட் பண்ண ஒன்று இருந்திருக்காது, அதை இப்ப ஆட் பண்ணிருப்பாங்க.
1: எக்ஸ்ட்ரா நாலேஜ்,
0: அதாவது அதாவது நீ 100 படிச்சிட்டனா அதுல 2 எக்ஸ்ட்ரா வரும், 2 போகும் வெளில. ஆனா அந்த 100 நீ படிச்சிட்டனா பிரச்சனை கிடையாதுல, அந்த மாதிரிதான் சொல்றேன். சோ இப்ப இந்த பொண்ணு புக்கத்துல இருந்து காட்டினோடனே நான் புக்கை பார்த்து மிரண்டுட்டேன். அம்மாடா ஐஜிசிஎஸ்சி வேற லெவல்றான்னு பாத்துட்டேன். அந்த பொண்ணு 9th முடிச்சு 10th.
1: ஓகே,
0: அப்ப அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி நீ 11th படிச்ச எல்லா புக்ஸுமே இருக்கு. நீ 11th என்ன படிச்சிருப்பியோ, ஒரு சிபிஎஸ்சி ஒரு ஸ்டேட் போர்டு 11th என்ன படிச்சிருப்பாங்களோ, அந்த பொண்ணுக்கு அது எதுல இருக்குது?
1: 9th
0: இருக்குது. ஒரு அக்ஷரம் தெரியல, ஒரு அக்ஷரம் தெரியல. அப்படின்னா சிலபஸ் வெயிட்டா இருந்து பிரயோஜனம் கிடையாது, டீச்சர் வெயிட்டா இருக்கணும். அந்த டீச்சர் சொல்லி கொடுத்து அந்த ஸ்டூடெண்டா வெயிட்டா மாத்தணும். இங்க ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. எல்லாருக்கிட்டையும் பெருசு பெருசா புக்கு, பெரிய பேரு, பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த ஸ்கூல் பார்த்தோன்னா
1: பிறண்டுருவேன்.
0: இப்ப நான் படிச்ச ஸ்கூல்லாம் அந்த திரையில இருக்கிற 4 பேருக்கே தெரியாது. ஆனா நான் நல்ல மார்க் தான் இருக்கேன், நான் இப்ப நல்ல நிலைமையில இருக்கேன். அந்த ஸ்கூல் பெரிய என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ஸ்கூல் பெரிய ஸ்கூல் தான். ஆனா நீ 1.75 லட்ச ரூபா ஃபீஸை கட்டி அந்த ஸ்கூல்ல படிச்சு ஒரு அக்ஷரம் கூட தெரியாம நீ 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு எனக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கான அறிவு இருக்குன்னு
1: சொன்னீங்கன்னா
0: கேக்குற கேன பையில இருந்தா எருமாடு ஏரோப்ளேன் விட்டுன்ற மாதிரிதான். சோ இங்க சிலபஸோ விஷயம், நீ யாரு, உனக்கு எடுக்கிற டீச்சர் யாரு, எல்லாருக்கும் ஒரு குரு இருக்கும் பத்தி. அவங்க அம்மா கூட ஒரு குரு வச்சிருப்பாங்க, கடவுளுக்கு ஈக்குவலண்டா ஒரு குரு வச்சு வழிபடுவாங்க எல்லார்ட்டையும். ஆச்சாரியார்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, சோ அப்போ எதுக்காக அந்த ஆச்சாரியார்னா, அந்த ஆச்சாரியார் வந்து ரொம்ப ஹம்பிளான பர்சன், அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு குரு இருக்கணும், நம்ம ஒரு ஆச்சாரியாரா மாறணும்னு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு சிலபஸோ இதெல்லாம் பார்த்தா எனக்கே பிரமிப்பா தான் இருந்துச்சு அந்த சிலபஸ் பார்த்தா. ஆனா அவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே சில ஸ்கூல் இல்லாமா 12th 11th எல்லாம் மேக்ஸே கிடையாது ஸ்கூல்ல. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க, அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு ப்ரோஜனம் இருக்காமா? கிடையவே கிடையாது. எதுக்குமே ப்ரோஜனம் இல்ல, லைஃபுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் அது. சிபிஎஸ்சில சில பேர் ஆண்டர்பிரினர்ஷிப்னு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மேக்ஸுக்கு தகுந்த ஜென்ரல் மேக்ஸ் தான் இருக்கும் சில ஸ்கூல்ல, அப்ளைட் மேக்ஸ் ஒன்று வந்துச்சு அது வர மாட்டேங்குது சில ஸ்கூல்ல இல்ல. சோ அதனால ஸ்கூல் வந்து பசங்களை ஏமாத்துறாங்க. சோ நீ நல்ல ஸ்கூல்ல படிச்சு நல்ல டீச்சர்ஸ் கிட்ட படிச்சீங்கன்னா இது எதுவுமே உனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு தான் என்னோட ஃபீலிங். ஸோ சிலபஸ் இதெல்லாம் அதெல்லாம் விஷயம் இல்லை. நீ யாரு, நீ எங்க படிக்கிறன்றதான் விஷயம். நீ எவ்வளவு கத்துக்கிற, இன்னைக்கு யூடியூப் சேனல் கூட இருக்குது, நீ அங்கேயே கூட கத்துக்கலாம். இப்ப என் பையனுக்கு வந்து 1.5 வயசு ஆகுதுன்னா அவன் குரங்குகளை மட்டும் அவனுக்கு ஒரு 8 வகையான குரங்கு தெரியும். ஓகே, நமக்கு என்ன தெரியும், மிஞ்சி மிஞ்சி போனா மங்கின்னு ஒண்ணு தெரியும், சிம்பான்சின்னு ஒண்ணு தெரியும், கொரில்லான்னு ஒண்ணு தெரியும் வச்சுக்கோயேன். என் பையனுக்கு ஒராங்குட்டான் தெரியும், பொனோபோ தெரியும், ஸ்குரில் மங்கி தெரியும், ஸ்பைடர் மங்கி தெரியும், இன்னும் ஒரு 8 வகை மங்கி சொல்லுவோம். சொல்லுவாங்க, வாயில சொல்ல மாட்டான், பிக்சர் காட்டினா இது எதுன்னு கேட்டுவா என் ஒய்ஃப் சொல்லுவாங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு டீர்ல எனக்கு ஒரு 2 வகை டீர் தெரியும், 3 வகை டீர் தெரியும், டீரு அதுக்கப்புறம் சாம்பா டீர்னு ஏதாவது தெரியும் வச்சுக்கோயேன். அவன் டீர்ல அவனுக்கு ஒரு 10 வகை டீர் தெரியும். எவ்வளவு வயசு ஆகுது, 1.5 வயசு ஆகுது. எதை பார்த்து கத்துக்கிட்டான், யூடியூப்.
1: ஆமா,
0: அனிமல்ஸ் என் பொண்ணாடி யூடியூப்ல போட்டு
1: விட்டுருவா,
0: புரிஞ்சுதா இல்லையா? அந்த பெரிய டிவி வச்சிருப்போம் வீட்டுல, அதுல அனிமல்ஸ் போட்டு விட்டுருவா, அது பாட்டு ஓடினு இருக்கும், இவன் எல்லாத்தையும்
1: பாத்துருவான்.
0: ஓகேவா, பியர்ல ஒரு கரடி குட்டி சொல்லுவோம்ல, கரடி குட்டியில ஒரு 6 வகை கரடி குட்டி தெரியும் அவனுக்கு. ஓகே, என்னன்னோ சொல்லுவான், அது மீன்ஸ் அவ சொல்லுவா, இவன் வந்து பாயிண்ட் பண்ணி காட்டுவான். பாப்பேன், டே என்னடா நீ, உங்க அப்பனுக்கு 35 வருஷத்துல 35 வயசு, இப்ப எனக்கே எக்கச்சக்க நாலேஜ் இருக்கும்னு வச்சுக்கோயேன், என தூக்கி சாப்பிடறான் 1.5 வயசுல. ஓகேவா, அப்ப எங்க இருந்து கத்துக்கிட்டான், யூடியூப்லயும்
1: கத்துக்கிட்டான்.
0: அப்ப விஷயம் உன சுத்தி கிடக்குது, உன் போன்ல கிடக்குது. நீ வந்து அரசியல் பாக்க போறியா, சினிமா பாக்க போறியா, கூலியில பாட்டுல எவ்வளவு பேர் ஆடுறாங்கன்னு பாக்க போறியா,
1: யூட்டிலைஸ் பண்ணனும்.
0: எக்ஸாக்ட்லி. சோ நீ பெரிய ஸ்கூலுக்கு போற, அதெல்லாம் விஷயம் கிடையாது. மேக்ஸ் கத்துக்கணும்னா யூடியூப் தான் மேக்ஸ் கத்துக்கலாம். ஒரு சைனீஸ் வந்து மேக்ஸ் எடுக்கிறான், என்னமா எடுக்கிறான், ஒரு சைனீஸ் யூடியூப்ல எடுக்கிறான், வேற லெவல்ல
1: எடுக்கிறான்,
0: இப்படி சால்வ் பண்றான் சம்ஸ, ரூட் எல்லாம் வந்து வேற மாதிரி போடுறான். மாதிரி நீ தான் பாக்கணும். நீ வந்து வேதிக் மேக்ஸ் சொல்லிட்டு மாசத்துக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து கோச்சிங்கும் போய் கட்சியில 1+1 கொடுத்து 2 கத்துட்டு வரலாம். ஓகே, நான் இல்லன்னு சொல்ல, மெதிக் கிளாஸ் மொக்கன்னு சொல்ல வரல, யார் எடுக்கிறாங்க, யூடியூப்ல யாரோ ஒருத்தர் ரெடி ஃப்ரீயா எடுத்துன்னு இருப்பா, அவன் வந்து இது வந்து உலகத்துக்கே போய் சேரும்னு எடுத்துன்னு இருப்பா, ஆனா அவன் சேனல் யாருமே பார்க்கவே மாட்டாங்க. சோ இன்னைக்கு வந்து நாலேஜ் ஏறா ஃப்ரீயாவும் கிடைக்கும், 1,00,000 கிடைத்தாலும் கிடைக்காம போறது வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த அப்பா என்ன நினைச்சிருப்பாரு, 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து என் பையனை அந்த ஸ்கூல்ல சேர்க்கறேன், பெரிய குளோபல் ஸ்கூல் மாது அப்படின்னு சேர்த்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து டெபிட் கிரெடிட்டே தெரியாம அந்த 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு, அதான் அந்த அந்த ஆன்டி கிட்ட சொன்னேன், ஆன்டி இந்த பொண்ணு இல்ல 10th முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி 11th சிபிஎஸ்சில போட்டு விட்டுருங்க, திருப்பி படிச்சுதான் படிப்பா, ஆனா அட்லீஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சு படிப்பா, இங்க ஏதோ பொட்டமான பாடு இருக்கிற மாதிரி இருக்குது, இது ஏதோ சிலபஸ் தான் பெருசா இருக்க மாதிரி இருக்கு, ஒன்னும் வேலைக்கு ஆகல, கொஞ்சம் மாத்தி விட்டுருங்க ஆன்டி நான் சொன்னேன். அது மாதிரி விஷயம் தான் விஷயம்.
1: இப்போ சில பேர் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்றாங்க இல்லையா சார், அவங்க எது மாதிரி ரிசோர்சஸ பயன்படுத்தலாம்?
0: இன்னைக்கு வந்து செல்ஃப் ஸ்டடினு ஒரு பொய் சொல்றாங்க எல்லாரும். நான் படிக்கும்போது செல்ஃப் ஸ்டடி எப்படி தெரியுமா இருந்தது, ஐசிஏ புக்கு வருமா வீட்டுக்கு, அதை வச்சு படிக்கிறது தான் செல்ஃப் ஸ்டடி. அதுக்கப்புறம் ஐசிஏ இருந்து ஆர்டிபின்னு ஒன்று வருமா, அதுதான் செல்ஃப் ஸ்டடி. ஸோ ஐசிஐ புக்ஸ், ஐசிஏட ஆர்டிபி தான் செல்ஃப் ஸ்டடி. இன்னைக்கு யூடியூப் பார்த்து படிச்சுட்டு செல்ஃப் ஸ்டடின்னு சொல்றாங்க, திஸ் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டடி, யூ ஆர் டேக்கிங் some free classes from YouTube. You should recognize that teacher. அந்த டீச்சருக்கு தேங்க் யூ சார்னு சொல்லணும். அப்படின்னா நீ வந்து ஒரு ஆசான் கிட்ட என்ன கத்துக்கற, இப்ப ஏகலைவன் செல்ஃப் ஸ்டடி பண்ணி வில்வித்தையை கத்துக்கல, புரிஞ்சுதா இல்லையா? அவரும் ஆச்சாரியாட்ட, அர்ஜுனனுக்கு எந்த ஆச்சாரியா வந்து கிளாஸ் எடுத்தாரோ அதே ஆச்சாரியாட்ட இருந்தா ஏகலைவனும் கத்துக்கிட்டான். ஓகே, ஆனா என்ன, அர்ஜுனா வந்து ப்ராப்பரா குரு தட்சிணை கொடுத்து கத்துக்கிட்டான், ஏகலைவன் வந்து ஜஸ்ட் பாத்து கத்துக்கிட்டான். ஓகேவா, அந்த மாதிரி யூடியூப்ல நான் போடுற ஃப்ரீ வீடியோஸ்ல பார்த்து சில பேர் படிக்கிறாங்கன்னு
1: வச்சுக்கோங்க,
0: அவங்க செல்ஃப் ஸ்டடின்னு சொல்லக்கூடாது, அவங்க ஏகேஎஸ் கிருஷ்ணனோட யூடியூப் சேனல் பார்த்து கத்துக்கிட்டேன்னு
1: சொல்லணும். ஓகே,
0: ஆனா இன்னைக்கு நிறைய பேர் செல்ஃப் ஸ்டடின்னு சொல்றாங்க, இது எப்படி செல்ஃப் ஸ்டடி ஆகும், நீ காசு கொடுத்து படிக்கல
1: அவ்வளவுதான்,
0: விலையில்லா கல்வின்னு சொல்லலாமே தவிர செல்ஃப் ஸ்டடின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஐசிஐ டியூப்னு சில சேனல்ஸ் இருக்குது, அங்க சில பேர் வீடியோஸ் பாக்குறாங்க. சோ திஸ் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டடி. செல்ஃப் ஸ்டடின்றது என்னன்னா, ஐசிஏ புக்கு உங்க வீட்டுக்கு வருது, ஐசிஐ இருந்து ஆர்டிபி உங்க வீட்டுக்கு வருது, இந்த புக்கையும் ஆர்டிபி மட்டும் தான் படிக்கிற, அதை வச்சு எக்ஸாம் எழுதினா அது பேர் செல்ஃப் ஸ்டடி. அதை இந்த காலத்துல யாரும் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லம்மா,
1: ஏன்னா
0: இன்னைக்கு அவ்வளவு ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்கு, கொட்டி கிடக்குது யூடியூப்ல வீடியோ, கொட்டி கிடக்குது எல்லாமே. சோ ஃப்ரீயா கிடைக்குது, ஃப்ரீன்னு சொல்ல மாட்டேன், விலை எல்லாம் கிடைக்குதுன்னு
1: வச்சுக்கோயேன்,
0: அதை வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல சார், அவங்க யார் நடத்துற மெத்தடாலஜி எனக்கு பிடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் மீ, எனக்கு லா வந்து நான் கிளாஸ் போகும்போது எனக்கு அவர் நடத்துற மெத்தடாலஜி பிடிக்கல, லாவை பொறுத்த வரைக்கும் இன்டர்ல நான் வெளில வந்துட்டேன் அவர் கிளாஸ்லேருந்து. தென் ஐ டென்ட் கோ ஃபார் இன்டர் கிளாஸஸ் ஆல்சோ, ஃபைனலுக்கு நான் லா செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன்.
1: அப்படியா?
0: ஆமா, அதனால தான் நான் லா ஃபேக்கல்டி
1: ஆனேன்.
0: அவரை தாண்ட நான் விரும்பல, லாக்கு எனக்கு குரு யாரும் கிடையாது, நான் தான் குரு எனக்கு.
1: நீங்களே பார்த்து படிச்சு, நீங்க
0: ஐசிஐ புக் மட்டும் தான் படிச்சேன் நான். எனக்கு லா மனப்படமா தெரியுமா. இப்ப என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு செக்ஷன் 1 ல இருந்து செக்ஷன் 148 சொல்லுன்னா பிரேக் விடாம சொல்லுவாங்க. நான் அதை ஆல்ரெடி யூடியூப்ல ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். வைல்ட் ராபிட் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒன் ஆரம்பிடா அப்படின்னா ஆரம்பிப்பான் பாட்டு 1 2 3 சொல்ல. நீ வந்து மகப்பு இது அவன் 120 பேஜ கண்டென்ட்டா சொல்லுவான்.

0: இப்ப இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் பாத்துட்டு வந்திருக்கா இல்லைன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாத்துட்டு இருக்கா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா
1: ஒப்பினா மாட்டேன்.
0: மேபி நாலு ஹெட்டிங்க சொல்லுவேன், நான் சொல்றது உள்ள இருக்கிற கண்டென்ட்.
1: ஓ
0: அத சொல்லுவாங்க, 200 பேஜோ 300 பேஜோ நான் ஸ்டாப்பா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குறேன்.
1: ஓகே,
0: ஏன்னா நான் அப்படி இருந்ததுனால என்னால் அப்படி உருவாக்க முடியும்.
1: கண்டிப்பா
0: என்கிட்ட கூப்பிட்டு ஃபைனல் ஆக ஒப்பிடானா ஃபைனல் ஆக மொத்தமா ஒப்பிப்பேன். நான் இப்ப கூட யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்கும், பிரம்மாஸ்திரான ஒரு யூடியூப்ல வீடியோ இருக்கும், 3 மணி நேரம் பேசியிருப்பேன் அந்த வீடியோல. அப்படியே மொத்த லாவும் கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக் பேசவே மாட்டேன் எங்கம்மா சொல்லுவாங்க, மூணு வயசு வரைக்கும் நான் பேசவே இல்லை,
1: நம்பவே முடியல.
0: ஆமா, என்னாலே நம்ப முடியல. எங்கம்மா சொல்லுவாங்க, பார்த்திபன் ஒரு படத்துல சொல்லுவான், நான் ஊமையா இருந்தேன்னா யார் நீயா அப்படின்னு ஒடி கேட்போம் சின்ன வயசுல. எங்க அம்மா பேச்சு எமக்கு வரதா இருந்தாங்க. நான் அந்த மாதிரி சி மேபி லேட்டா பேசுறதுனால நான் நிறையா பேசுறேனா இருக்கும். எங்க அம்மா எங்க மிஸ் சொல்லுவாங்க, பேசிட்டே இருக்கான் கிளாஸ்ல அப்படின்ட்டு. எங்க அம்மா சொல்லுவாங்க, இப்ப பேசுறாள் சந்தோஷம், ஏன்னா அவன் பேசவே இல்லை சின்ன வயசுல. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா, எனக்கு என்ன ஸ்ட்ரென்த், என் மிஸ் என்ன சொல்றாங்க பேசிட்டே இருக்கேன்னு சொல்றாங்களா, எனக்கு அதெல்லாம் ஸ்ட்ரென்த், என்னால ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் கூட பேச முடியும். ஓகே, அப்ப அதுதான் ஸ்ட்ரென்த். நான் இப்ப August 12 and 13 வந்துட்டு கோயம்புத்தூர்ல போய் கிளாஸ் எடுக்க போறேன். அந்த 2 நாள் நான் லீவ் விட்டேன். என்னோட ஆபீஸ்க்கு லீவ் விட்டேன். நான் 12 and 13 போய் வந்து மார்னிங் ஒரு 8 மணிக்கு மைக்க போச்சுன்னா நைட் 7 மணி வரைக்கும் பேசுவேன். ஓகே, நான் 2 நாள்ல மொத்த இன்டர்வியூ முடிச்சிடுவேன்.
1: அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு இல்லையா சார்,
0: கண்டென்ட் இருக்குதுன்றதோட என்னால அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல என்கிட்ட.
1: நிச்சயமா.
0: ஓகே, இப்ப வந்து என்னால பேசிட்டே இருக்க முடியும். ஆண்டவன் எனக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்துட்டான். இப்போ ஒருத்தனால டம்பிள் செத்து பைசப் சச்சினே இருக்கான்னு அருணால் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அருணால் என்ன பண்ணுவான், டம்பிள் வச்சு அவன் ஆச்சு மார்னிங் டு ஈவினிங் அவன் பைசப் அடிப்பான். மார்னிங் டு ஈவினிங் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண முடியும், எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணிட முடியுமா. ஆண்டவனுக்கு அந்த சக்தியை கொடுத்துட்டான். எனக்கு ஆண்டவன் இந்த சக்தியை கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் ஒரு எல்லாருமே சூப்பர் ஹியூமன்ஸ் தான்.
1: அட் தி சேம் டைம் உள்ள இருந்தா தான சார் வெளியே வரும்.
0: அதுதான் நான் ஆயத்தப்படுத்திக்கிறேன். நான் எவ்ரிடே ஏதாவது படிச்சு ஏதானும் சி இன்னைக்கு பேசணுன்றதுக்காக படிக்கிறது இல்லை, என் லைஃப்காக நான் படிக்கிறேன், எனக்காக நான் படிக்கிறேன், எனக்கு அந்த இன்னர் பீஸ்க்காக நான் படிக்கிறேன். அது எங்கேயும் எனக்கு யூஸ் ஆகும்.
1: நிச்சயமா.
0: என்ன பொறுத்த வரைக்குமா மறக்கிறது மனித இயல்பு கிடையாது. உன்னால ஒரு விஷயத்த மறக்கவே முடியாதுமா.
1: அப்படியா?
0: ஆமா, மறக்கவே முடியாது. மறக்கிறது மனித இயல்பு கிடையாது. ஏன் மறந்து போகுதுன்னு கேட்டீங்க, அதுக்கு லாஜிக் இருக்குது. நீ மறக்கணும்னு நினைக்கிறதுனால மறக்குது, ஆர் நீ எதுவுமே நினைக்காதனால மறக்குது. ஒண்ணு நீ மறக்கணும்னு நினை ஞாபகம் வந்துடும், ஞாபகம் வச்சுக்கணும்னு ஞாபகம் வந்துடும். நீ எதுவுமே பண்ணாதனாலதான் அது போயிடுது.
1: இக்னோரன்ஸ்
0: இல்ல, அது நீ டச்சே பண்ணல. அன்யூஸ்ட் ஆப் எப்படி நம்மளை வச்சுக்கிறோம் நம்மள. அது மாதிரி நான் சொல்லுவேன், என்கிட்ட என் பைக் பஞ்சர் ஆகும், பைக் பஞ்சர் ஆகி ஒரு 10 அடியில் பஞ்சர் கிடக்கும். என் லைஃப் கூட இப்படிதான் நடந்திருக்கு. என் பைக் ஒரு 15 ரூபா 20 லைஃப்ல பஞ்சர் ஆயிருக்கும். எப்போ பஞ்சர் ஆனாலும் ஒரு 15 to 20 அடி ஒரு லெஸ் தென் 1/2 கிலோமீட்டர்ல ஐ கேன் சி அ பஞ்சர் ஷாப். என் பைக் எனக்காவது பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சுன்னா லெஸ் தென் 1 கிலோமீட்டர்ல பெட்ரோல் பங்க் இருக்கும்.
1: எப்படி சார்?
0: அதுதான் பிரபஞ்சம். கோஇன்சிடன்ஸ் சொல்லலாம், லக்னு சொல்லலாம், பிரபஞ்சம் சொல்லலாம். ஓகே, அதுதான் விஷயம். என் பைக் பஞ்சர் ஆகிறதுக்கு இப்ப ரீசெண்டா பஞ்சர் ஆச்சு. பஞ்சர் அதாவது பைக்கை பார்க்கிங்ல விட்டு என் ஃப்ரெண்ட் சொல்றேன், என்ன தெரியல எனக்கு பஞ்சர் ஆகும் தோணுதுன்ட்டு. ஜிம்முக்கு போகும்போது சொல்றேன், லூசாடா நீ எதனா இப்படி யோசிக்கிறன்னா வந்து பார்த்தா பைக் பஞ்சர்.
1: ஓ
0: மரியான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு மீனவ இதை இனத்தை சேர்ந்தவன், அவன்கிட்ட நான் சொல்றேன், மரியா பைக் பஞ்சர் ஆகும் தோணுதுரா எனக்கு.
1: இன்ட்யூஷனா சார்?
0: இன்ட்யூஷன் சொல்லலாம், இதை வேணா சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் மரியா ஜிம் முடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஹரி மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார், அவன்கிட்ட நான் சொன்னேன் வந்துட்டு அன்னைக்கு மழை வேற, அன்னைக்கு நைட் மழை, நான் போய் பால் வாங்கணும், நைட் 9 மணி இருக்கும், நான் போய் பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம், குழந்தைங்க பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம். அப்ப நான் மாஸ்டர்ட்ட சொல்றேன், மாஸ்டர் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, சாவி கொடுங்க. நான் மரியா பாட்ட சொன்னேன் எனக்கு பைக் பஞ்சர் ஆகும் தோணுது இருன்னு சொல்லிட்டு போனேன், ஆனா அவன் கிளம்பிட்டான். அவர்லாம் இதுக்கப்புறம் தெரியும் பைக் பஞ்சர் ஆகும், எனக்கு ஏதாவது தோணுச்சு மாஸ்டர் பைக் பஞ்சர் ஆகும்ட்டு. நிறைய தானே நான் சொல்லுவேன், இன்னைக்கு என் ஒய்ஃப்ட சொல்லுவேன், இன்னைக்கு வந்து பயங்கரமா டிராபிக் இருக்கும் நினைக்கிறேன் நான். அப்படின்னா நிஜமா இன்னைக்கு பயங்கரமா டிராபிக் இருக்கும். ஓகே, அது நமக்கு தோணும். சி அதாவது லைஃப்ல நெகட்டிவா தோணக்கூடாது இல்ல, ஆனா நமக்கு எல்லாம் நெகட்டிவா தான் தோணும். அது மாதிரி தான் நம்ம மாத்தி மாத்தி நம்ம நமக்குள்ள ஒன்னு இருக்குது, அது மாத்தி மாத்தி சொல்லும்.
1: நீங்க சொன்னது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருக்கோம் சார்.
0: ஆமா, இப்ப நேஷனல் ஆந்தம் பாடும்போது தான் அரிக்கும் கால்.
1: ஆமா,
0: என்னடா உடம்பு, நீ நேஷனல் ஆந்தம் பாடும்போது கால் அரிக்கலாமா? உனக்கு அரிக்கிறதுக்கு வேற டைமே கிடையாதா? தலை அரிக்கும், கால் அரிக்கும், இப்போ இப்படிதான் இருக்கணும்னா அப்பதான் எல்லாமே தப்பா நடக்கணும். அது அது மாதிரிதான் நான் சொன்னேன், அந்த இன்ட்யூஷன். அந்த இன்னைக்கு எனக்கு வந்து என் பொன்னாடி அன்னைக்குதான் சரிசா சொல்லிப்பாங்க, பாரு வீட்டுல பால் இல்ல, கண்டிப்பா பால் வாங்கிடுவான்னு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதா சொல்லுவேன். எனக்கு தெரியும் பந்து வைக்கணும் பச்சா, ஆனா நான் ஆண்டவன் என்ன சொல்லுவான், சரி என் வாழ்க்கையில வருஷத்துக்கு ரெண்டு தடவை பைக் பஞ்சர் ஆகுது, ஆகட்டும், கொஞ்சம் பஞ்சர் கிடைக்கும் முன்னாடி ஆக்கு. ஓகே, பைக்ல ஒரு நாள் பெட்ரோல் நின்னு போகுதா, ஆகட்டும், தப்பே கிடையாது, கொஞ்சம் பெட்ரோல் பங்கு பக்கத்துல ஆகட்டும். ஓகே, ஏன்னா 2 கிலோமீட்டர் தள்ள விட்டுறாத அப்படின்னு நான் டீல் போட்டுப்பேன். ஓகே, ஸோ நம்ம டீல் போட்டுக்கிறதுல தான் விஷயம் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரியுமா, அம்மா ஒரு நாள் போவாங்க, அப்பா ஒரு நாள் போவாங்க. ஓகே, நம்ம நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் போனா நல்லா இருக்கும்ல. ஓகே, நம்மள பார்த்துட்டு நம்மள நிம்மதியா போட்டோமே.
1: ஆமா,
0: ஓகே, அதான் நான் ஆண்டவன்ட்ட சொல்லுவேன், இங்க பாரு நீ கூட்டுனு போறது நோ கூட்டுனு போ, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நான் செட்டில் ஆகி எதுக்காக அவங்க இவ்வளவு உழைச்சாங்களோ அத கண்ணுல பாத்துட்டு போட்டமே. இப்ப எங்க எனக்கு எங்க அம்மாவுக்கு பேரம் பாக்கணும்னு ரொம்ப ஆசை, பாத்துட்டாங்க. சோ ஆண்டவா கொஞ்சம் கொஞ்சம் பேரனை பாத்துட்டு போட்டமே, அதான் நான் சொல்லுவேன். ஓகே, அந்த மாதிரி எல்லாரும் போக தான் போறோம் ஒரு நாளைக்கு, இல்லைன்னு சொல்லல. சோ தி பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வில் கோ ஒன் டே. ஓகே, பட் நோ யூ கேன் ஆஸ்க் கடவுள், கொஞ்சம் டைம் கொடு. ஓகே, என்னையும் கூட்டு போ, எனக்கும் பிரச்சனை கிடையாது, நான் கொஞ்சம் இவனை ஆளாக்கிட்டு போயிடுறேனே, இவனுக்கு ஒன்னு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு, என் போய் கிட்ட ஒரு சொல்ல கொடுத்துட்டு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு நல்லா இருக்கும்ல, கல்யாணம் சாவுன்னுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். இது மாதிரி நீ டீல் போடலாம் கடவுள்கிட்ட, நிறைய டீல் போடலாம். கடவுள்ன்றது யாரு, உள் கடவுள் தான். ஓகே, இதெல்லாம் இப்ப நடக்காம போச்சுன்னா போவோம்,
1: என்ன
0: பண்ண முடியும், போடுற டீலிங்
1: போடு, ஒரு டீலிங் பண்ணிக்க, அந்த ஒரு மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்?
0: 2012 ஜனவரி மிட். ஓகே, நான் வந்து இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்டீல் கம்பெனி ஆடிட் பார்த்துட்டு இருக்கேன், லிமிடெட் ரிவ்யூ. ஏன்னா லிமிடெட் ரிவ்யூன்றதுனா குவார்டர்லி குவார்டர்லி முடியும்ல ஒரு ஒரு இது, அதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஐ திங்க் இட் ஷுட் பி 17th January or 19th January 2012 எனக்கு ரிசல்ட் வருது பொங்கலுக்கு அப்புறம், 17th இல்லைனா 19th, ரெண்டு நாள் ஏதோ ஒரு நாளில் வருது. அன்னைக்கு நான் பாஸ் பண்ணுறேன்றதை நான் பார்க்கல, நான் ஆடிட் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, கொஞ்சோண்டு பயம் இருக்குது உள்ளுக்குள்ள, ஒருவேளை போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆனால் நான் இப்போ வந்து ஐ வாண்ட் டு கான்சன்ட்ரேட் ஃபுல்லி ஆன் மை ஆடிட். லிமிடெட் ரிவ்யூ மிகப்பெரிய இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஸ்டீல் கம்பெனி ஆடிட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து என்னோட பாஸ் இருந்தார், பாஸ் வந்து கேட்குறாரு, கிருஷ்ணா ரிசல்ட் வந்துச்சா, உன்னோட நம்பர் சொல்லுன்னு. நான் பாஸ் நம்பர் சொல்கிறேன், பாஸோட பையனும் எழுதியிருந்தான், பாஸோட பையன் ஃபெயிலு, பாஸ் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தார். நான் என் நம்பர் சொன்னேன், எனக்கு இன்னும் நல்லா இப்படி கண்ணாடி போட்டிருந்தாரு, டக்குன்னு தூக்கி கண்ணாடி இங்கே வச்சார். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கண்ணாடியை தலையில் வைப்பாங்க, அதை தூக்கி சுவை அப்படின்னு தூக்கி வந்து, ஐயோ அப்படியே ரிலீவ்டா, அப்படியே ரொம்ப ஒரு வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன், என்னோட பெரிய விஷயம் நான் முடிச்சிட்டேன், ஒரு பயங்கர ஹாப்பி. உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், அம்மா நான் பாஸ் பண்ணிட்டேம்மான்னு சொன்னேன், அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி, அம்மா அழுதாங்க ஃபோனில். அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் ஒரு ஐ திங்க் லஞ்ச் வரைக்கும் இருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் வாங்கிக்கிட்டு ஆஃபீஸுக்கு போனேன். ஏன்னா நான் இப்போ கிளைண்ட் ஆஃபீஸில் இருக்கேன், அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் ஆஃபீஸ், ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸில் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்குள்ளே அம்மா வந்துட்டு ஃப்ளாட்டில் இருக்க அத்தனை பேருக்கு சொல்லி, அம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி ஃப்ளாட்டில், எல்லார்ட்டையும் சொல்லி எல்லாருக்கும் குலாப் ஜாமுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அது மாதிரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு சீக்கிரம் போயிட்டு, பட் அதான் அந்த ஃபுல்லாக கோயிலுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அது நைட்டு கோயில் போவோம்ல ஆப்வியஸ்லி பண்ணிட்டு அதனால நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் ஓகே, பட் அப்பயுமே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க, 18 பேர் எழுதினோம், நான் மட்டும் தான் பாஸ், 17 பேர் ஃபெயிலு, அவங்களாம் ஃபெயில் ஆயிட்டாங்க, அதனால என்னால் ரொம்ப செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ பொறுப்பு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் பெண்டிங் இருந்தது, எனக்கு ஜனவரி மாதம் ரிசல்ட்டு, மார்ச் மாதம் வரைக்கும் ஆர்டிகல்ஷிப் பெண்டிங் இருந்தது, சிஏ முடிச்சுட்டு 1500 சம்பாதிச்சிருந்தேன்
1: நான்,
0: ஆர்டிகல்ஷிப் ஸ்டைபண்ட் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி.
1: ஆனால் நீங்கள் சந்தோஷப்பட்டதை விட உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க
0: ஆப்வியஸ்லி, சரி அவங்களுக்காக தானே எல்லாமே. ஓகே, அந்த மாதிரி அப்பா வந்து அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பிகாம்ல ஃபெயிலு, பிகாம்ல நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தேன், ஓகே எக்ஸாம் மட்டும் எழுதுவோம்ல அந்த கரஸ்பாண்டன்ஸில், உனக்கு தெரியுமே அவங்க சும்மா வச்சு ஃபெயில் போடுவாங்க, எதுக்கு ஃபெயில் போடுறாங்கன்னா தெரியாது, சும்மா ஃபெயில் போட்டுவாங்க.

0: உங்களுக்கு பெரியவங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா சரி ஓகே அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருவோமே. எங்க அப்பாவுக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து பஸ்ல வந்துட்டு அவங்க சிஎஸ் போல இருக்கு, சிஏலாம் ஒரு படிப்பா, சிஎஸ் தான் பெரிய படிப்புன்ட்டாங்க போல இருக்கு. எங்க அப்பா வந்து டார்ச்சர், சிஎஸ் போடுறா சிஎஸ் போடுறா சிஎஸ் போடுறான்ட்டு. அதுக்கப்புறம் சிஏ முடிச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு சிஎஸ் எடுத்து
1: படிச்சேன்
0: எல்லாத்தையும். போட்டதே
1: கிடையாது,
0: ஒரே ஒரு குரூப் மட்டும் முடிக்கல, எழுதல, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், சும்மா ஒரு குரூப் மட்டும் எழுதல நான் அப்படின்னு நிறுத்திட்டேன் போதும் சொல்லி. அவருக்காக படிச்சேன், அவர் ஒரு லெவல் அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடாரு. அப்புறம் அவரை பொறுத்தவரைக்கும் நான் சிஎஸ் படிச்சு முடிச்சுட்டேன், விட்டுட்டேன். அந்த டார்ச்சர் இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் அதை படிச்சேன், படிச்சு எல்லாத்தையும் பாஸ் ஆகிட்டேன், எல்லாத்தையும் 60 மார்க் மேலே, எல்லா சப்ஜெக்ட்லயும் 60 மார்க் மேலே சிஎஸ்ல. பட் ஒரு டைம் மேல இந்த மனுஷனுக்கு தான் பண்ண, இந்த மனுஷனே பேச நிறுத்திட்டு இதுக்கு போயிட்டு விட்டேன். அப்புறம் பிகாம் முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ரிக்ரெட், ஆனா எங்க அப்பாவை ஹாப்பி பண்றதுக்காக நான் பண்ணேன்.
1: சார், நீங்க சிஏ ஆரம்பிச்ச அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நமக்கான இடம் அப்படின்னு எந்த ஒரு தருணத்துல ஆழமா உணர்ந்தீங்க?
0: ஐயோ, எனக்கு அது எக்ஸாக்டா சொல்ல தெரியல. அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கலாம், இருந்திருக்கலாம், சட்டுன்னு ஒண்ணு எனக்கு ஞாபகம் வரல. உண்மையை சொல்ல போனா இதுதான் நமக்கான இடம்னா எனக்கு சொல்ல தெரியலம்மா. உண்மையை சொல்ல போனா அது நீ எதை எதை எதிர்பார்த்து கேட்கறேன்னு எனக்கு சொல்ல தெரியல.
1: இப்ப இருக்கும்ல சார், இப்போ வேற ஏதாவது படிச்சிருக்கலாம்.
0: ஒரு சொல்லட்டமா, நான் ஒரு காலேஜ்ல ரிஜெக்ட் ஆனேன்னு சொன்னேன்ல, அதே காலேஜுக்கு 10 வருஷம் கழிச்சு நான் சீஃப் கெஸ்டா போனேன்.
1: ஓ, அது இந்த சிஏ மூலமா?
0: அது சிஏ மூலமா தானே போனேன். அப்ப அது நான் ரொம்ப பெருமையா உணர்ந்தேன். ஓகே, எனக்கு வந்து பிகாமுக்கு சீட் இல்லைன்னு சொன்ன காலேஜ், அதுவும் அவ்வளவு மார்க் எடுத்தும் சீட் இல்லைன்னு சொன்ன காலேஜ் என்ன வந்து ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அது எதனால வந்துச்சுன்னா இந்த சிஏன்றதுனாலதான் வந்துச்சு.
1: எக்ஸாக்ட்லி சார், இதுதான்
0: அது மாதிரி வந்துச்சு. அது ஒரு ஒரு ஹை நிறைய பேர்கிட்ட சொல்லி இது பண்ணிட்டேன். அதே மாதிரி என்ன வந்து சின்ன வயசுல கலாய்ச்சு நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு இவர்தான் ஆடிட்டரு, நம்ம குடும்பத்துல ஃபர்ஸ்ட் ஆடிட்டரு இவர்தான் அப்படின்னு சொன்ன மொமெண்ட், அந்த மாதிரி சில கல்யாணத்துல என்ன ரொம்ப பெருமையா, என்னோட ரிலேட்டிவ்ஸே சொல்லுவாங்க, அதே ரிலேட்டிவ்ஸ் வந்து சின்ன வயசுல நான் என்ன ஆயிடுவேன்ற மாதிரிலாம் பேசினாங்க, ஆட்கள் இருக்கும், தப்பு சொல்ல முடியாது. அந்த மாதிர
1: விவரம் வழங்குறீங்க, அவங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. மக்களுக்கு அவங்க நல்ல முறையில சேமிக்கிறதுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா என்னென்ன டிப்ஸ் சொல்லுவீங்க சார்?
0: இப்போ எல்லாருமே ஹார்ட் ஏர்ன்டு மணி, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, யாரும் ரொம்ப ஈஸியா சம்பாதிக்கல. ஆனா மக்களுக்கு என்ன பிடிக்கும்னா ரொம்ப ஈஸியா சம்பாதிக்கிறது பிடிக்கும். நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, பாசிவ் இன்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். பாசிவ் இன்கம்னா நீ உழைக்கும் போது, முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நீ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இந்த சம்பாத்தியம் மட்டுமே பத்தாது, நீ தூங்கும் போது சம்பாதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பேங்க்ல எஃப்டியை போடுறேன், அது ஒரு வருஷம் கழிச்சு அது ஒரு 8% 8.5% வட்டி தருதுன்னு வச்சுக்கோயேன். அந்த காசு நான் தூங்கும் போது சம்பாதிச்சிருக்கு, ஓகேவா? அது நான் உழைச்சி சம்பாதிச்ச காசுன்றது நான் போட்ட அந்த முதல் மட்டும்தான். நான் 10 லட்ச ரூபாய் பேங்க்ல எப்படி போடுறேன்னா, நான் உழைச்ச காசு அந்த 10 லட்ச ரூபா. ஆனா அந்த 10 லட்ச ரூபா ஒரு வருஷம் கடைசியில ஒரு 11 லட்ச ரூபா கிட்ட மாறுதுன்னு வச்சுக்கோயேன், ஒரு 80,000 ரூபா 90,000 ரூபா வட்டி வந்திருக்குன்னா அது நான் தூங்கும் போது வந்த காசு, ஓகேவா? இப்ப மக்கள் சேமிக்கணும் அப்படின்றது என்னன்னா, உன்னோட முதல் செலவே சேமிப்பாருன்றதை நான் சொல்லுவேன். நான் 21 வயசுல வீடு வாங்கிட்டேன், 21 வயசுல நான் வீடு வாங்கிட்டேன், ஓகே? நான் சம்பாதிச்சு வீடு
1: வாங்கிட்டேன்
0: 21 வயசுல. நான் சிஏ முடிச்சு, நான் ஜனவரியில சிஏ முடிச்சேன்னா, ஏப்ரல்ல இருந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஆனா காசு ரொம்ப கம்மி தான், 30,000த்துக்குள்ளதான் சம்பாதிச்சேன் நான். நான் வந்து ஜூலை மாசமும் ஆகஸ்ட் மாசமும் லோன் அப்ளை பண்ணி வீடு வாங்கிட்டேன். நான் வந்து என் பேர்ல வீடு வாங்கிட்டேன், ஓகேவா? சோ அப்போ அதுக்கப்புறம் நான் ஒரு 3-4 வருஷத்துல அந்த லோன் அடைச்சிட்டேன், ஓகே? 27 லட்சம் எனக்கு வாங்கியிருந்தேன், ஐ திங்க் 15 லட்சம் 16 லட்சம் வீடோட வேல்யூ 27 லட்சம். அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமா அதை நான் லோன் அடைச்சிட்டேன்.

0: எனக்கு கடைசியா பார்த்த ஞாபகம் வந்து 10 லட்சமோ 12 லட்சமோ தான் நான் லோன்ல பார்த்த ஞாபகம். அதையும் கொஞ்ச நாள் ஒரே வருஷத்தை அடைச்சேன். நம்ம வந்து ஒரு விஷயம் ரொம்ப ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோயேன், அதை உடனே செஞ்சிடணும். இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா, இதை பெண்டிங் போடாத, நீ போய் சாப்பிட்ரு. ஓகே, அது நீ பெண்டிங் போட போட என்ன ஆகும்னா அது ரொம்ப அதிகமாகி ஒரு மாதிரி ஒன்று ஆக்கி விட்ரும்.
1: ஓகே
0: ஓகே, என்ன பொறுத்தவரையும் அதான். இப்போ எனக்கு வந்து நான் டயட்டில் இருக்கேன்னு
1: வச்சுக்கோங்க,
0: டயட்டில் இருக்கும்போது தான் சாப்பிடணும்னு
1: ஆசை இருக்கும். ஆமாம்,
0: நான் போய் மாஸ்டர்கிட்ட கேட்டுவேன் நான் இன்னைக்கு சீட் பண்ண போறேன்னு
1: சொல்லிட்டு. ஏன்னா
0: நான் நீ சீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு இப்படியே தோணியே இருக்கும். ஸோ இப்போ மக்கள் வந்து முதல் அதாவது செலவுன்றதே சேமிப்பாக இருக்கணுன்றது தான்
1: என்னோட திங்கிங்.
0: இப்போ நான் வந்து இப்போ மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட சேமிப்புன்றது இப்போ ஒரு 15,000-16,000 போகும்னா அதுதான் நான் இஎம்ஐயா கட்டினேன்
1: என்னோட
0: வீட்டுக்கு. ஸோ அப்போ மக்கள் வந்து அவங்களோட சம்பாத்தியத்துல சேவ் பண்ண கத்துக்கணும். என்னோட செலவுன்றது என்னோட சேமிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் நான் பண்ண வேலை என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் இஎம்ஐ போட்டு வீடு
1: வாங்கினேன்னா,
0: அதுக்கப்புறம் நான் பண்ணது வந்துட்டு இன்சூரன்ஸ் கட்டினது, டேர்ம் இன்சூரன்ஸ்
1: கட்டினேன்.
0: எனக்கு அதாவது என்னோட செலவு எல்லாமே என்னோட பெட்ரோல் செலவு, வீட்டுக்கு அரிசி வாங்க போடுற செலவு, அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருந்துச்சு. மேபி ஒரு 10,000 நான் செலவு பண்ணி இருப்பேனா இருக்கும் 30,000. ஆனா மீதி இருக்கிற 20,000 நான் பயங்கரமா பண்ணேன். இந்த மாதிரிதான் வீடு வாங்குறது, இஎம்ஐ கட்டுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆடம்பர செலவு பண்ண மாட்டேன். சி, ஐ ஹாவ் அ செல்போன், ஓகேவா? This is Realme 9 Pro. ஓகேவா? இதை நான் வாங்கி எப்படியும் 3.5 வருஷத்துக்கு மேல இருக்கும், 4 வருஷம் கூட இருக்கலாம். 3 வருஷம் மினிமம், 3 வருஷம் இருக்கும் மினிமம். என்னால் ஐஃபோன் வாங்க முடியும்.
1: இன்னைக்கு
0: இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் ஐஃபோன் என்னால் வாங்க முடியும். ஓகேவா? மேபி என்ன ஒரு 1.5 லட்சம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க முடியும், நான் வாங்கல.
1: என்னால்
0: ஒரு பென்ஸ் கார் வாங்க முடியும், நான் வேகனார் தான் வாங்கியிருக்கேன். என்னால் ஒரு ஹார்லி டேவிட்சன் வாங்க முடியும், நான் ஆக்டிவா தான் வாங்கியிருக்கேன். புரிஞ்சுதா இல்லையா? ஏன்னா எனக்கு சேமிப்பு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, மிச்சதெல்லாம் செகண்ட் ப்ரையாரிட்டி. இப்போ மக்கள் வந்து ஹார்ட் ஏர்ன்டு மணியா இருக்குன்னு
1: வச்சுக்கோங்க,
0: அவங்க கொண்டு போயிட்டு இன்னைக்கு எஃப் அண்ட் ஓல போடுறாங்க மனசாட்சி இல்லாம. நானே இது வரைக்கும் 1 ரூபா கூட எஃப் அண்ட் ஓல போட்டதில்லை. ஆனா இன்னைக்கு ஒரு 22 வயசு பையன் இன்ஜினியர் எஃப் அண்ட் ஓல போடுறான்.
1: எஃப் அண்ட் ஓனா என்னது?
0: ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அது ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சூதாட்டம். நான் அதை சூதாட்டம்னு சொல்லுவேன், அவன் அதை சூதாட்டம் இல்லைன்னு
1: சொல்லுவான்.
0: அவன் பிட்காயின்ல போடுவான். என் லைஃப்ல 1 ரூபா கூட இது வரைக்கும் பிட்காயின்ல போட்டதில்லை. நான் ரியல் எஸ்டேட்ல போடுவேன். ஓகே, ஐ பை லேண்ட், ஐ பை பில்டிங். ஓகே, ஈ வில் சே தட் இஸ் அ டெட் அசெட்.
1: நான்
0: ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துலமா 500 ரூபாய்க்கு ஒரு லேண்ட்
1: வாங்கினேன்.
0: ஒரு கிரவுண்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய்க்கு
1: வாங்கினேன்.
0: ஒரு 8 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அது 1,200 ரூபா போகுது. அண்ட் இட் இஸ் அ ரியல் அசெட், தட்ஸ் கால்ட் ரியல் எஸ்ட், ரியல் எஸ்டேட் சொல்றேன், ரியல் அசெட். ஸோ நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா மிதமஞ்சின காசு தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல
1: போட்டேன்.
0: நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கேன் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுவும் மெதமெஞ்சின காசு. ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் எ வெரி வெரி ஹார்ட் ஏர்ன்டு மணி, யூ புட் இட் இன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட். சரி, எப்படி சார் சேமிக்க ஆரம்பிக்கணும்? ஸ்டார்ட் ரெக்கரிங் டெபாசிட். இன்ட்ரெஸ்ட் வில் பி ஒன்லி 7.5%. டோன்ட் வரி அபவுட் இட். அதை வந்து நீ ஒரு ஹேபிட்டா மாத்து, சேமிப்ப ஹேபிட்டா மாத்து. காசு உங்ககிட்ட இருக்கும், காசை மதிக்க கத்துக்கோங்க. இஃப் யூ ரெஸ்பெக்ட் மணி, மணி வில் ரெஸ்பெக்ட் யூ, இட் வில் கீப் கமிங் டு யூ. புரிஞ்சுதா இல்லையா? ஸோ நீ செலவை சேவிங்ஸ், அதாவது உன்னோட செலவுன்றது தான் உன்னோட ஃபர்ஸ்ட் செலவுன்றது சேமிப்பா இருக்கணும். புரிஞ்சுதா இல்லையா? மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் மை சேவிங்ஸ்ன்ற மாதிரி. அண்டு செகண்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன், இன்வெஸ்ட் இன் ஹியூமன் கேபிட்டல். நீ வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போறதெல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இன்
1: ஹியூமன் கேபிட்டல்.
0: அப்படின்னு அர்த்தம்
1: தெரியல சார்.
0: உன்னோட மேம்படுத்திக்கிறதுக்கு, உன்னை நீ மேம்படுத்திக்கிறதுக்கு நீ செலவு பண்ணணும். நீ பிகாம் படிக்கிறதுக்கு செலவு பண்றியா? மேபி அடுத்தது எம்பிஏ படிக்கிறதுக்கு செலவு பண்ணுவியா? மேபி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு செலவு பண்ணுவியா? சிஏஓ ஏதோ ஒன்று, ஏசிஏஓ ஏதோ ஒன்று. அப்ப ஹியூமன் கேபிட்டல் நீ இன்வெஸ்ட் பண்றேன்னு
1: அர்த்தம். ஓகே,
0: சோ சேவிங்ஸ்ன்றது ஒரு போர்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல்ன்றது ஒரு போர்ஷன். ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு நீ சம்பாதிக்கிறதோட 10 மடங்கு அதிகமா சம்பாதிக்கணும் அடுத்த வருஷம். அந்த மாதிரி நீ யோசிக்கணும். 10 மடங்கு 20 மடங்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். அது எப்படி வரும்? ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நடக்கும்.
1: இப்போ 30,000 போட்டு படிச்சா அதோட நிறைய சம்பளம்.
0: எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ எஜுகேஷனுக்கு லோன் வாங்குறதோ ஹவுசிங் லோன் வாங்குறதோ தப்பே கிடையாது. நான் கடனுக்கு அகேன்ஸ்ட், ஆனா எஜுகேஷன் லோனுக்கு ஹவுசிங் லோனுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது.
1: ஏன்னா
0: இன்னைக்கு ஒரு 4 லட்சம் கொடுத்து எஜுகேஷன் லோன் வாங்குறேன்னா என்னால வருஷத்துக்கு 4 லட்சம் சம்பாதிக்க முடியும். இந்த லோன் மொத்த காசையும் என்னால 1.5 வருஷத்துல அடைச்சிட முடியும். ஸோ எஜுகேஷன் லோன் தப்பு கிடையாது. ஆனா எந்த இன்ஸ்டியூஷன்ல படிக்கிறேன் இருக்குல்ல, நீ ஐஐடியில படிக்கிறதுக்காக எஜுகேஷன் வாங்க போறியா? மொக்க இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறதுக்காக எஜுகேஷன் லோன் வாங்க போறியா? ஐஐஎம்ல படிக்கிறதுக்காக எஜுகேஷன் லோன் வாங்க போறியா? தெருமுக்குல இருக்கிற காலேஜ், டுபாக்கூர் காலேஜ்ல எம்பிஏ படிக்கிறதுக்காக நீ வந்துட்டு படிக்க? அதனால என்ன நான் சொல்றேன்னா, இன்ஸ்டிடியூஷன் மேட்டர்ஸ். ஓகே. இப்ப நான் சென்னையிலேயே டாப் த்ரீ காலேஜஸ் சொன்னு வச்சுக்கோங்க, உமன்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க, எம்ஓபி சொல்லுவாங்க, எத்திராஜ் சொல்லுவாங்க, ஸ்டெல்லா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப டாப் த்ரீ காலேஜ்ல படிக்கிறதுக்காக எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு, ஒரு 25,000, 30,000, 40,000 இருந்தா நான் படிக்க உள்ள போயிருவேன்னா லோன் வாங்குறது தப்பே கிடையாது. ஏன்னா நீ முடிச்சுட்டு வெளில போகும்போது கேம்பஸ்ல உனக்கு 40,000 ஆஃபர் பண்ணுவாங்க. நீ வாங்கின லோனை மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1.5 வருஷத்தை அடிச்சிடலாம், அதுக்கப்புறம் லைஃப் லாங் நீ போயிட்டே இருக்கலாம் மேல மேல. அந்த மாதிரி எங்க போறதுக்காக நான் அந்த காசை போடுறேன், சும்மா ஏதோ டிகிரி வாங்குறதுக்காக செலவு பண்ணக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு நிறைய வந்துருச்சுமா, அப்கிரேடு, எடெக்ஸல், என்னென்னோ வந்துருச்சு. யூ கீப் அப்கிரேடிங் யுவர் செல்ஃப். பைத்தான் படி, ஓகே, ஆர் படி, அந்த மாதிரி நிறைய படி, அதனால நீ மேம்படுத்திக்கணும், நீ ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணு. ஸோ சேமிப்பு, எஸ் யூ ஹாவ் டு. என்ன நினைப்பாங்கன்னா, சார் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு
1: நினைப்பேன்னுவாங்க.
0: நான் ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவேன். ஓகே, ஒன்னை நீ மேம்படுத்திக்கிட்டேன்னா இதோட 10 மடங்கு சம்பாதிக்கலாம். நீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டோம்னா எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிவிங் யூ அப்ராக்சிமேட்லி 17-23% ரிட்டர்ன்ஸ். நான் இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி அதை அனுபவிச்சுப்பார், நான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து 100 மடங்கு இன்வெஸ்ட் பண்ணுறது. நீ 30,000 ஒரு கோர்ஸை படிச்சு முடிச்சுட்டு மாசத்துக்கு 30,000 சம்பாதிப்பேன், ஆனா அந்த கோர்ஸ் நீ படிச்சு முடிக்கணும். அது என்ன கோர்ஸ்ன்றதை நீ கண்டுபிடிக்கணும், அதுதான் விஷயம் இங்க. எஸ் சரி, கமிங் டு லேமன் சார், இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் 2-3 இயர்ஸ் யூ புட் இன் எஃப்டி ஆர்டி, தென் யூ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒன்ஸ் யூ ஹேவ் அ வெரி குட் மணி, பை லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஸ்ட்ரெயிட்டா. ஓகே, அது வந்து ஒரு 5th இயர்ல தான் நடக்கணும். அண்டு எதில் போட்டாலுமே சொல்கிறேன், மறந்துடணும். இப்போ அந்த லவ் டுடே படத்தில் ஒரு சீன் வரும், அவங்க வந்து சீடை போட்டுட்டு டெய்லி தோண்டி தோண்டி மரம் வந்துச்சா மரம் வந்துச்சான்னு பார்ப்பான். அப்புறம் ராதிகா அவங்க அம்மா சொல்லுவாங்க, டே எப்படா டெய்லி தோண்டி தோண்டி பார்த்துட்டு, ஸோ நம்பிக்கை தான்டா அது வந்துடும் சொல்லி மூடிட்டு வந்துரு, அது மரமா வளர்ந்துருன்னுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் நீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல காசை போட்டு மறந்துடணும். நான் 2017 பராக் பரி ஃபிளெக்சி கேப்னு ஒரு காசு போட்டு மறந்துட்டேன் நிஜமே மறந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆமா இல்ல நம்ம அந்த ஃபிளெக்சி கேப்ல 1 லட்ச ரூபா போட்டோம்ல, உள்ள போய் பார்த்தா 3 லட்ச ரூபா ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு அரௌண்ட் 6 இயர்ஸ்ல மறந்துட்டேன் என்னதே அப்படின்ற மாதிரி. சி ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுதான் மிஞ்சி மிஞ்சி என்ன இருக்கும், அந்த 1 லட்ச ரூபான்றது ஒரு 1,25,000 ரூபா இருக்கும். 1 லட்சம்ன்றது 3 லட்சமாலும் ஆக வாய்ப்பே கிடையாது. நான் 3 லட்சம்னா எக்ஸாக்டா 3 லட்சம் இல்ல, ஒரு 2,60,000 2,70,000 கிட்ட ஆயிடுச்சு. 233% 240% ரிட்டர்ன் வந்துச்சு. எனக்கு என்ன நம்பவே முடியல எப்படி. 2020 நான் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் சம்பாதிச்ச நாளா இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல. பட் ஐ வில் டெல் யூ, டோன்ட் கம் டு ஸ்டாக் மார்க்கெட் இனிஷியலி. கையில நல்லா காசு வச்சுக்கோங்க. ஓகே, மார்க்கெட்ல வந்தீங்கன்னா போட்டுட்டு அந்த காசை மறந்துருங்க. நீ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில போட்டாலும் சரி, எல்என்டில போட்டாலும் சரி, இன்ஃபோசிஸ்ல போட்டாலும் சரி, போட்டுட்டு மறந்துரு. உன்னால மறக்க முடியுமா, டெய்லி பார்க்காம இருப்பியா, அந்த கண்ட்ரோல் உனக்கு இருக்கா, வா இல்லைன்னா வராது. டெய்லி டெய்லி நோண்டி நோண்டி பார்ப்பேன்னா அந்த மரம் மரம் தான், இந்த சீடு எப்படி மரம் ஆகும் டெய்லி நோண்டி பார்த்தீங்கன்னா ஆகாது இல்ல. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஸ்டார்ட் பண்ணு, ஆர்டியில் ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் ஸ்லோவா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போ, ஒரு 3 அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல போ, அதுக்கப்புறம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்க்கு வா. அப்போ கூட மிட் கேப்ஸ்க்கோ ஸ்மால் கேப்ஸ்க்கோ போகக்கூடாது. ஓகே, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா தான் நீ வந்து மிட் கேப்க்கோ ஸ்மால் கேப்க்கோ போகணும். ஓகே, அது அந்த மாதிரி நீ போகணும், அதுக்கப்புறம் உனக்கே தெரிஞ்சிடும் எப்படி சம்பாதிக்கணும்ட்டு. ஓகேவா, சரி இன்னைக்கு அவெல்லாம் என் காசை எனக்கு மேனேஜ் பண்ணவே டைம் இருக்க மாட்டேங்குது. உண்மையை சொல்ல போனால் ஐ ஆம் கிவிங் டு சம்மன் எல்ஸ் டு மேனேஜ் தட் மணி. ஓகே, ஏன்னா அதில் அதை பார்க்கவே எனக்கு தோண மாட்டேங்குது. அடுத்தடுத்து எப்படி போயிட்டே இருந்தால் இதே உட்காந்துட்டு இது என்ன ஆச்சு அது என்ன ஆச்சு இந்த ஸ்டாக் எவ்வளோ எரிச்சி இறங்கிச்சுன்னா இப்போ பார்க்க டைம் கிடையாது. உண்மையை சொல்ல போனால் ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் மை டைம் இன் தட், ஏன்னா அது பார்த்தா அது ஒரு அடிக்ட் மாதிரி போயிடும், டெய்லி அதே பார்த்துட்டு இருப்பேன், அதனால அது பார்க்காம இருக்கிறது நல்லது.
1: புரியுது சார். நம்ம இந்த இன்டர்வியூட முடிவுக்கு வந்துட்டோம் சார். நேர்களே, தன்னோட கடின உழைப்பாலையும் தன்னம்பிக்கையாலையும் திறமையாலையும் பல மாணவர்களோட வாழ்க்கையை மாற்றி அமைச்ச CA AKS கிருஷ்ணன் சாரோட நேர்காணலை கேட்டிருப்பீங்க. பல விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். இந்த சிஏ ப்ரொஃபஷனை பற்றி நிறையா கற்றுக்கிட்டோம். அந்த சவால்லேருந்து நீங்கள் எப்படி மீண்டு வந்தீங்கன்னு நாங்கள் கேட்கும்போது நமக்கு இருக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய இது மாதிரியே தெரியல, நம்மளும் படிக்கணும் நம்மளும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து நிச்சயமாக வருது சார். அதே மாதிரி டிசிப்ளின் வந்து எப்படி வந்து கொண்டு வருதுன்னு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க, கன்சிஸ்டன்சிக்கு சொன்னீங்க. அம்மா அப்பாவை மதிக்கணும் அப்படின்றத இந்த இன்டர்வியூலேருந்து நான் ஆழமாக நல்லா உணர்ந்து கற்றுக்கிட்டேன் சார்.
0: டெய்லி எங்கள் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம்மா. ஓகேவா? இப்போ விட்டுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றது இல்ல, பட் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே கூட, மேபி கொஞ்ச நாள், கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கூட நான் சொல்றேன், எவ்ரிடே ஐ ஃபாலோ இன் ஹர் ஃபீட், நிக்க வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு. எங்க அப்பா இருந்தாருன்னா அவரு மோஸ்ட்லி பிஸியா இருப்பாரு, ஒருவேளை இருந்தாருன்னா அவரே நிக்க வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படின்ட்டு அபிவாதியை சொல்லிட்டு தான் நான் வெளில போவேன். ஓகே, இது வந்து நான் ஒரு ஹேபிட்டாவே வச்சுக்கிட்டு இருந்தேன். யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து லக் இல்ல சார் எனக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஹவு டு பிரிங் பேக் யுவர் லாஸ்ட் லக் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து எங்கேருந்து வரும்னா இங்கே தான் வரும். நீ வந்து உலகத்துல யார் காலையும் உழ தேவையில்ல, உங்க அப்பா அம்மா காலையில் மட்டும் உழந்தா போதும், உனக்கு லக் அங்கேருந்தா சுரக்கும். எல்லாரும் தப்பு தப்பா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு கடவுளை வர பழித்துக்கு போட்டுறாங்க, கடவுளே அங்கதான் இருக்காங்க. ஸோ நீ யூ ஜஸ்ட் எவ்ரி டே யூ கெட் ஆசீர்வாதம் ஃப்ரம் ஹர். ஓகே, எல்லா நாளும் உனக்கு பாசிட்டிவா இருக்க போறது இல்ல, ஆனா ஆவரேஜா உனக்கு பாசிட்டிவா இருக்கும். ஓகே, அது நீங்க பண்ணுங்க. நிறைய பேர் நான் சொல்லுவேன், நான் வந்து அவ்வளோ நல்லா படிச்சேன் சார், மார்க்ல சார் ஃபெயில் ஆயிட்டேன் சார்னு சில பேர் சொல்லுவாங்க. 39ல ஃபெயில் ஆயிட்டா சார், ஒரு மார்க் போட்டு பாஸ் ஆயிருப்பாங்க, 59 தான் சார் போட்டாங்க, 60 வந்து எக்ஸாம் எடுத்து பண்ணிட்டு, அந்த ஒரு மார்க் காரணம் ஆசீர்வாதம் இல்லைன்றதா? யூ கெட் ஆசீர்வாதம்னோ. ஓகே, பிளஸிங்ஸ், பிளஸிங்ஸ் ரொம்ப முக்கியமா லைஃப்.
1: நீங்க வந்து எங்களோட கலந்துகிட்டு இந்த இன்டர்வியூ பண்ணதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் சார், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா.
1: நன்றி சார்.
0: நன்றிமா, தேங்க்யூ.
1: நன்றி சார். நேர்களே, இன்னொரு சுவாரஸ்யமான நேர்காணல்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஸ்ரீநிதி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ಎಂಒಪಿ ಸಿಆರ್ 107.8 ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ ಎಫ್ಎಂ.
1: நமஸ்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியர் சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
1: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
1: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: போச்சு டாக்டர், நேத்திலிருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லுலாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு. மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தில போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
4: நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினனால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடிங்க சொல்லி மேலயே கொட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா, இது நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. பாடா, செயின் ஊக்க கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்சு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா, பொண்ணு வந்துட்டு சீட்டை எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ, என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ, எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ சேவ்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: தேவையில்லாத நேரத்தில் சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க. எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ்ட் அண்ட் ப்ராட் டு யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லன்னு தெரியும். சோ என்கிட்ட இதை நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய இடத்துக்கு கூட்டி வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமா நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: You are listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க. வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குறதுக்காக உங்களுடைய தொகுப்பாளர்கள் அகல்யா மற்றும் நான் மீனாட்சி வந்திருக்கோம்.
1: இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, எக்ஸ்னோரா அமைப்பு நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு சின்ன செடியை நட்டு அதை பாதுகாத்து வளர்க்கறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க.
2: இந்த நிகழ்ச்சிக்காக எக்ஸ்னோரா அமைப்பை சேர்ந்த TVC ரமேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. இவரை பேட்டி காண்பதற்கு திரு திருவேங்கடம் அவர்கள் வந்திருக்காங்க.
3: நேர்களே, இன்னைக்கு உலகத்தை மிக பெரிய அளவில் பாதிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. குளோபல் வார்மிங்னா உலக வெப்பமயமாதல். இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இயற்கை அதற்குரிய இடத்தை இழந்து விட்டது என்பதுதான். இதுக்கு யார் காரணம்னா நாம தான். இந்த நேரத்தில் தமிழகத்தில், சென்னையில், தமிழகம் முழுவதும், ஏன் முடிஞ்சா இந்தியாவை கூட ஒரு பசுமை தாயகமாக மாற்றிவிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு பணியாற்றி வருகின்ற ஒரு மிகப்பெரிய NGO, நான் கவர்மெண்டல் தன்னார்வ தொண்டு நிறுவனம் எக்ஸ்னோரா. இவங்க செய்யற விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அங்கங்க மரம் நடணும் அப்படிங்கறத ஒரு பெரிய இயக்கமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மரம் நடுறதுங்கிறது ஏதோ நினைச்சா சுலபமா இருக்கிற விஷயமா இருக்கலாம், ஆனா ரொம்ப கடினமான விஷயம் என்பது போக போகத்தான் தெரியும். இந்த கடினமான விஷயத்தை கொஞ்சம் எளிமையாக்கிறதுக்கு, எல்லாரும் இதில் ஆர்வமா பங்கேற்பதற்கு எக்ஸ்னோரா பல திட்டங்களை, புதுமையான திட்டங்களை வகுத்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயம்னாலும் நாம அதை சரியா கையாள்றது இல்லை. அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மரத்தை பாதுகாக்கிறது. அதுக்கு மிகப்பெரிய உதவி செய்து வருகின்ற ஒரு இளைஞர், அவர் பேரு மிஸ்டர் TVC ரமேஷ். அவர் ஒரு பிசினஸ் மேன். இருந்தாலும் இந்த திட்டத்துக்கு தன்னாலான உதவியை பெரிய அளவில் செஞ்சிட்டு இருக்காரு. அதாவது ட்ரீ கார்ட்ஸ், மரங்களுக்கான இரும்பு வேலிகளை TVC ரமேஷ் தான் எக்ஸ்னோராவுக்கு வழங்குறார். இப்ப அவரை நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் மிஸ்டர் ரமேஷ்.
4: வணக்கம் சார்.
3: உங்களுக்கு என்ன வயசு? ஒரு 25-30 இருக்குமா?
4: இல்ல சார், எனக்கு 40 அர்த்தம்.
3: தோற்றத்துல தெரியல, ரொம்ப இளைஞரா இருக்கீங்க. இந்த எக்ஸ்னோரா இயக்கத்துக்கு, மரங்களை நடுவதற்கு, மரங்களை பாதுகாப்பதற்கு நீங்க தான் இரும்பு வேலி தந்துகிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டோம். இந்த ஐடியா உங்களுக்கு தோணிச்சுங்களா இல்ல அவங்களுக்கு தோணிச்சா?
4: இல்ல, இந்த ஐடியா வந்து இனிஷியலி எனக்கு வரல. இதோட ஸ்பான்சர் ப்ளூ ஸ்டார் தான், இந்த எக்ஸ்னோராக்கு இந்த இரும்பு வேலிகள்லாம் கொடுக்கறது. அவங்க ஒரு தடவை என்ன அணுகினாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, நீங்க பண்ணித்தர முடியுமான்றது. உடனடியே எனக்கும் அது வந்து ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கு, சமுதாய பணிங்கிறதுனால எனக்கும் அதுல ஒரு ஈடுபாடு இருந்தது. அதை நான் ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பண்ணினேன் நான். தென் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது மார்க்கெட்ல என்னோட ப்ராடக்ட்க்கு நல்ல ரொம்ப வெல் ரிசீவ்ட் இருந்ததுன்றது. அதுக்கப்புறம் நான் அதை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கேன், கடந்த 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். தே ஆர் ஆல்சோ வெரி சாட்டிஸ்ஃபைட்.
3: 4 வருஷமா
4: பண்ணிட்டு இருக்கேன், தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன்.
3: இதுவரையிலும் எத்தனை கார்ட்ஸ் நீங்க சப்ளை பண்ணிருப்பீங்க?
4: கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 3000 to 4000 கார்ட்ஸ் பண்ணிருப்போம் சார்.
3: இந்த ட்ரீ கார்ட்ஸ், அந்த இரும்பு வேலிகள் எல்லாம் சென்னை மாநகரத்துல மட்டும் நீங்க சப்ளை பண்ணிருக்கீங்களா, இல்ல மற்ற இடங்கள்லயும் சப்ளை பண்ணிருக்கீங்க?
4: இல்ல, இன் அண்ட் அரௌண்ட் சென்னை சார். அப் டு நம்ம இது வரைக்கும் போறது ஓஎம்ஆர், கல்பாக்கம், ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் மேக்ஸிமம் சென்னை தான், அதுதான் சுத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஆஃபர்ஸ் வந்து நான் இது வரைக்கும் சென்னையில தான் வந்திருக்கேன், எனக்கு
3: ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு விநியோகிக்கிறாங்களா, இல்ல உங்க மூலமா விநியோகிக்கிறாங்களா? நீங்க தான் அதை எடுத்து கொண்டு போய் கொடுக்கறீங்களா?
4: ஆமா சார், நாங்க தான் கொண்டு போய் கொடுப்போம் எல்லாமே. எங்க மரம் நடுற விழா நடக்கிறதுங்கிற தகவல் மட்டும் எனக்கு எக்ஸ்னோரா மூலமா எனக்கு தெரிய வரும். அந்த இடத்துக்கு எத்தனை நம்பர், எத்தனை மரம் நடப்போறாங்கிறதையும், அதுக்கு எத்தனை ட்ரீ கார்ட்ஸ் தேவைப்படுறதுங்கிறதையும் என்கிட்ட சொல்லுவாங்க. அதை நான் தயாரிச்சு அவளுக்கு சப்ளை பண்ணிடுவாங்க.
3: நீங்க இத ஆர்டரை பார்த்து தயாரிக்கிறீங்களா, இல்ல நீங்க தயாரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆர்டருக்கு ஏற்ப சப்ளை பண்றீங்களா?
4: இல்ல சார், நான் ஆர்டருக்கு ஏற்ப தான் தயாரிக்கிறது. ஏன்னா இதை எடுத்து நம்ம நிறைய இட வசதிகள், பிகாஸ் ஒரு ட்ரீ கார்டும் நிறைய இடத்தை அடைக்குங்கிறதுனால எனக்கு ஒரு 3 நாள் காலத்துக்குள்ள நான் பண்ணிடுறேன் என்னுடைய ஆர்டர்களை. அது கண்டினியூஸா என்கிட்ட ஒரு ஸ்டாக், ஒரு 50 to 100 நம்பர்ஸ் எப்பவுமே நான் ஸ்டாக் வச்சுட்டே இருப்பேன். ஸோ அந்த குஷன் வர வர அதை நான் டெலிவரி கொடுத்துட்டே இருக்கேன்.
3: இது இரும்பு வேலி அப்படின்னு நான் சொன்னேன், அது இரும்பு மட்டும்தானுங்களா, வேற ஏதாவது உண்டுங்களா? இல்ல
4: இல்ல, இரும்பு தான் சார், மொத்தம் இரும்பு தான், எல்லாமே இரும்பு, இரும்பு கம்மிகள் அந்த இது. அது வரும், அது மேல ஒரு நம்ம பிளாஸ்டிக்ல வந்து அந்த எந்த நிறுவனம் வந்து இதுக்கு ஸ்பான்சர் பண்றாலோ அவா பேரும் எக்ஸ்னோரா பேரையும் அதுல பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம்.
3: இதுக்கு உயரம், அகலம், சுற்றளவு இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டதா, இல்ல அவ்வப்போது மாத்திக்கிறீங்களா?
4: இல்ல சார், இது எக்ஸ்னோரா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஸ்டாண்டர்ட் இதுதான். அவங்க வந்து மேக்ஸிமம் 5 feet வரைக்கும் ஹைட் வந்து எடுத்துக்கிறாங்க. கிரவுண்ட்ல வந்து ஒரு 1.5 feet வரைக்கும் அந்த அந்த போல்ஸ் உள்ள போற அளவுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா பிகாஸ் யாரும் எடுத்துன்னு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, அண்ட் போட்டு ஃபவுண்டேஷன் மாதிரியும் போட்டு கொடுத்துறதுனால மினிமம் 5 feet இருக்கும் சார் எக்ஸ்னோரா கொடுக்கறது மட்டும்.
3: நீங்க கொடுக்கற இரும்பு வேலி எவ்வளவு காலம் தாங்கும், மழை வெயில், அப்புறம் அது துரு பிடிச்சிடக்கூடாது இந்த மாதிரி?
4: இல்ல சார், இது கண்டிப்பா ஒரு மினிமம் ஃபர்ஸ்ட் 1.5 years வரைக்கும் ஒண்ணுமே ஆறதில்ல, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. இரும்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து சாலிடா மரம் நல்லா வளர்ந்து பெரிய வர வரைக்கும் அந்த அந்த இரும்பு வேலி அதுக்கு பாதுகாப்பா இருக்கும். அதுக்கு அதுக்கப்புறம் நாளடைவில் சின்ஸ் மழை வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு ரஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
3: இந்த இரும்பு வேலி அமைக்க வேண்டிய அவசியம் என்னங்க?
4: இந்த மாடுகள் வந்து ஒரு அந்த மரம் வளர்றதுக்கு முன்னாடியே அதை வந்து இது பண்ணிட்டு, மனுஷாலும் வந்து அது ஒரு காடு இல்லைன்னு போது அது மிதிச்சுன்னு போறதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்கு. அது வந்து அதுக்கு ஒரு கார்டன் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு தனி மதிப்பும் இதுவும் கிடைக்கிறது. அதை வந்து போற்றி பாதுகாக்கணும்னு மக்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. அதுக்காக இந்த இரும்பு வேலிகள் ரெண்டு விதமான நிறைய பயன்பாடுகள் இருக்கு இதுக்கு.
3: எந்தெந்த மரங்கள் பொதுவா மாடு அழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு?
4: இதுல வந்து எல்லா விதமான மரங்களும் நம்ம உபயோகப்படுத்துறோம். அதுல சில மரங்கள் வந்து ரோட்ல வைக்கும் போது சில மரங்கள் அழகு அழகா இருக்கணுங்கிறதுக்காக சில மரங்கள், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி மரங்கள் நம்ம உபயோகப்படுத்துறது இல்ல. சில அழகான மரங்கள், அந்த மாதிரி அழகான மரங்கள் 1-2 இதை வந்து மாடுகள் வந்து சாப்பிடறதுக்கு சான்சஸ் இருக்கு. மனுஷாலும் வந்து அதுகளுக்கு அந்த சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னும் போது தப்பு நடக்க நிறைய இருக்கு. அது அவ்வளவு அழகா வச்ச மரத்தை அது பெருசா வர்ற வரைக்கும் அதை பாதுகாக்க வேண்டியது இந்த ட்ரீ கார்டோட பொறுப்பு. அதுக்கு உறுதுணையா இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பா இருக்கு.
3: இந்த மரம் நட்ட உடனே இந்த இரும்பு வெளியே அதை சுத்தி அமைச்சிட்டாக்க, அவ்வப்போது எடுக்க வாய்ப்பு இருக்கா, அதுக்கு வர வசதி இருக்கா, தேவை இருக்கா?
4: இல்ல சார், எடுக்கவே மாட்டோம் சார். அது மரம் வளர்ந்து பெருசாகிற வரைக்கும் அதை ஒன்ஸ் அதை நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா ட்ரீ நடும் போதே அதை பண்ணிடுறோம். அதை எடுக்க அதை டிஸ்மேண்டில் பண்ற மாதிரி நம்ம அமைக்கிறது இல்ல.
3: மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க, எத்தனை மாச கணக்கு இந்த இரும்பு வெளி இருக்கணும்?
4: இல்ல, இது மினிமம் வந்து ஒரு அந்த மரம் வளர்ந்து அந்த ட்ரீ கார்டுக்கு மேல ஒசந்து போற வரைக்கும், அந்த மாடுகள் எட்டாத அளவுக்கு வளர்ற வரைக்கும், மனுஷா எட்டாத வரைக்கும் அந்த ட்ரீ கார்டு சப்போர்ட் பண்ணும்.
3: ஒவ்வொரு மரம் வேகமா வளரும், ஒவ்வொரு மரம் கொஞ்சம் நிதானமா வளரும். அப்படி இருக்கும்போது
4: இந்த லைஃப் அதுக்கு அந்த ட்ரீ கார்ட் நம்ம அந்த சஃபிஷியன்ட் குவாலிட்டியில குடுக்கறதுனால அது கடைசி வரைக்கும் இருந்து சப்போர்ட் பண்ணும் சார். அது யாரும் இது வரைக்கும் நம்ம எடுக்கிறதே கிடையாது, அந்த மர வேலிகளை மட்டும் யாரும் இதை எடுத்து பயன்படுத்துறதுங்கிறதுல சில பேர் வந்து இந்த சில பேர் அதை பிடுங்கி எடுத்துன்னு போயிடுறாங்கிறதுனால அதை நல்லா ஸ்ட்ராங்கா போட வேண்டிய கட்டாயத்துல நாங்கள் இருக்கோம். இப்போ
3: ஒரு இரும்பு வேலிக்கு சாதாரணமாக எவ்வளவு செலவாகுங்க?
4: இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து 600 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வரைக்கும் வருது சார் அது ஒரு வேலி. அது வந்து என்னன்னா இது வந்து குவாலிட்டி அண்ட் கேஜஸ் போட்டு பண்றோம். அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நல்லா அடர்ந்து நல்லா இருந்துக்கும் போது தான் மரம் வந்து இதுவாக வரணுங்கிறது. இந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்னோரா டிசைட் பண்றது தான். இந்த இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வேணும், இவ்வளோ ஹைட்ல வேணும், அந்த கீழே இருக்கிற பாட்டம் லெக் வந்து இவ்வளோ ஹைட்ல வேணும், அதை கீழே பெண்ட் பண்ணியிருக்கணுங்கிற நிறைய கான்செப்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க என்ன ஸ்பெக் கொடுக்குறாங்களோ அதுபடி நம்மளும் பண்றோம்.
3: இதற்கான செலவை எக்ஸ்னோரா உங்களுக்கு கொடுத்துடுறாங்களா, இதில் ஏதாவது லாபம் உங்களுக்கு உண்டுங்களா?
4: இல்லை சார், இது வந்து அந்த ஸ்பான்சர் மூலியமாக தான் எனக்கு இதோட பணப்பட்டுவாடாக்கள் படுறது. எக்ஸ்னோராவுக்கு நான் சப்ளை பண்ணுறேன். இதில் வந்து லாபம் வந்து ரொம்ப குறைவு தான், இருந்தாலும் ஒரு சமுதாய இது இருக்குங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இந்த வேலையை எடுத்து பண்ணுறேன். நிர்மல் சாரை கூட ஒரு வாட்டி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது, அது மீட் பண்ணி அவரோட சில இமெயில்கள்லாம் கூட எனக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் வாலண்டியராக அதில் இன்வால்வ் ஆகி பண்ணுறதுனால அந்த மரம் நட விழாக்களில் கூட சில சமயத்தில் விஜயபாஸ்கர் சார் கூட சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவர் வைஸ் பிரசிடென்ட் பிளான்டிங்கில் இருக்கார் அவர் எக்ஸ்னோரால. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி விழாக்களில் கலந்துக்கும் போது.
3: நீங்களே உங்களுடைய பகுதியில் மரம் நட்டிருக்கீங்களா?
4: நான் வாய்ப்பு நான் வந்து த்ரூ எக்ஸ்னோரா இல்லாம மத்தபடி ஜெனரலா நட்டிருக்கேன். கிட்டத்தட்ட நானும் ஒரு 40-50 மரங்கள் வரைக்கும் நாங்க ட்ரீ கார்ட்ஸ் பண்ணி கொடுத்து அது எங்க அசோசியேஷனுக்கெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். இதை வந்து நானும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். த்ரூ எக்ஸ்னோரா மூலியமா பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதுக்கு வேல்யூ நிறைய இருக்கு.
3: இதுல மூலப்பொருள் வந்துங்க இரும்பு. இது அரசுகிட்ட நீங்க ஆர்டர் போட்டு வாங்கணுமா இல்ல ஃப்ரீயா மார்க்கெட்ல கிடைக்குதா?
4: இல்ல மார்க்கெட்ல தான் சார் வாங்குறோம். ஏன்னா இதோட ரிக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப பல்கா எடுக்க முடியாது. அப்பப்போ தேவைக்கு ஏற்ப தான் நான் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். அதனால இதை நான் கவர்மெண்ட்ல எந்த விதமான சப்சிடியும் இது வரைக்கும் எதிர்பார்க்கல. நான் வந்து மார்க்கெட்ல ஓபன் மார்க்கெட்ல என்ன ரேட் உண்டோ அதுக்கு தான் மெட்டீரியல்ஸ் வாங்கி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது நிறைய பண்ணும்போது மட்டுமே கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி இப்போ ஒரு 1000-2000 ட்ரீ கார்டன் ஒரே சமயத்தில் பண்ண வேண்டியிருக்குன்ற பட்சத்தில் அது கொஞ்சம் வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ நம்ம ஆவரேஜ் 1000 ஆவரேஜ் வீக்லி வந்து ஒரு 100 நம்பர்ஸ் 150 நம்பர்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்பப்போ நான் மார்க்கெட்டில் எடுத்து பண்ணிக்கிறேன்.
3: பயன்பாட்டுக்கு பிறகு இந்த இரும்பு வேலிகள் என்ன ஆகுது?
4: அது நிறைய இடங்கள்ல அந்த மரத்தோடயே இருக்கு சார். அது அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது பெருசானதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் எடுத்துடுறாங்க அதை. ஆனா மரம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் எடுக்கிறாங்க.
3: மரம் சர்க்கம்ஃபரன்ஸ்ல குறுக்கால அதிகமாக வளர்ற போது இரும்பு வேலியை உடச்சிட்டு வெளியில வரும். அப்ப அதுக்கு முன்னாடி இரும்பு வேலி நம்ம நீக்கிறது இல்லையா?
4: இல்ல நம்ம நீக்கவே மாட்டோம் சார். அது தானாவே அதோட மரத்துக்கு வேணுங்கிற அது மேல போயிட்டு இருந்தது. அது உடச்சுட்டு அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறதுன்ற சமயத்துல கட் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்றோம் மரத்துக்கு கம்ஃபர்ட் கொடுக்கற மாதிரி.
3: அது எதுக்காக கேக்குறேன்னா இந்த இரும்பு வேலியை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணலாம்ல?
4: ரீசைக்கிள் பண்ண முடியாது சார். ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல பிளான் பண்ணி கொடுக்கறதுனால அந்த இதை திருப்பி கலெக்ட் பண்ணி அதை திருப்பி அந்த மெஷ்ஷா கன்வெர்ட் பண்றதுங்கிறது தனி ப்ராசஸ். அது
3: எப்படி அதுக்கு ஒரு ஸ்கிராப் வேல்யூ இருக்குமே?
4: ஸ்கிராப் வேல்யூ இருக்கும் சார். அதான் அது போய் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது திருப்பிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது ஏன்னா இது வந்து அந்தந்த அசோசியேஷனுக்கு நம்ம கொடுத்து விட்டுறோம். இது இப்போ வந்து இது வந்து இன்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் பிலாங்ஸ் டு தட் அசோசியேஷன். நம்ம எங்க அந்த இப்போ ஒரு இடத்துல ஒரு காலனிக்கு நம்ம ஒரு 100 நம்பர்ஸ் கொடுக்குறோம்னா அந்த ட்ரீ கார்டோட பொறுப்பு எல்லாமே அவளோட தான் பெற்றது. எக்ஸ்னோரா வந்து அந்த இது மரம் நட்டு அது வரலாறு வரைக்கும் அவங்களோட சப்போர்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த காலனியில் இருக்கிறவங்க தான் அதை அந்த மரத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு.
3: ஒரு காலகட்டத்தில் இந்த இரும்பு வெளிக்கு முற்றிலுமாக தேவை இருக்காது.
4: ஆமா சார்.
3: அப்ப அது எப்படியும் பயன்படுவதுதானே நியாயம். அது முக்கியமான ஒரு மூலப்பொருள், அது இரும்பு.
4: ஆமா சார்.
3: அதை எப்படி பயன்படுத்தலாம்னு யாரும் இதுவரையிலும் சிந்திக்கலீங்களா?
4: இல்ல சார், இது வரைக்கும் அந்த ஆப்ஷன் ஒர்க் அவுட் பண்ணல. பட் இருந்தாலும் இது கன்சிடர் பண்ணிக்கிற சான்ஸ் இருக்கு. இந்த நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரிய மரங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கார்ட்ஸ் வேணா எடுத்து ரீஸ்கிராப் பண்ணிட்டு திருப்பி அதை ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் யோசிக்கலாம் சார்.
3: ஒரு இரும்பு வேலி ஒரு தடையாக இருக்கிறது, ஆகவே அது குறுக்க வளர முடியல அப்படின்னு அந்த மரம் திண்டாடுற மாதிரி ஏதாவது நிலைமை உண்டுங்களா?
4: இல்ல சார், அது ரொம்ப கம்மி சார். ஏன்னா அதுக்கு அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி தான் கொடுக்கறோம். அது எந்த மரத்துக்கு என்ன எவ்வளவு வரும்ன்றது. இது நம்ம வந்து ட்ரீ கார்ட் பண்ணும் போதே அது வந்து எல்லா ட்ரீக்கும் அக்செப்டபிளா இருக்கிற அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நம்ம பிளான் பண்றது. அதனால இட் வில் அப்ளை ஃபார் ஆல் த ட்ரீஸ். இது எல்லாத்துக்கும் நீட்டா அது வந்து வந்துடுறது. இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய மரமா போகும்போது நேச்சுரலி அது அது தடையா இருக்காது. அது இந்த ட்ரீ, இந்த ட்ரீ கார்டு வந்து அந்த மரத்துக்கு ஒரு தடையா இருக்காது. ஒரு சின்ன ஒரு ஒரு அணைப்பு மரம் தான் இருக்கும். அது
3: மரம் நட்டோம், இரும்பு வெளி வச்சோம், இருந்தாலும் மரத்தை காணோம். மனிதன் அழிப்பது என்பது வேறு, மாடுகளால் அழிக்கப்படுகிற வாய்ப்பு இருக்கிறதா?
4: மாடுகளும் அழிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அந்த தண்ணியும் நம்ம ரெகுலரா ஊத்தணும். அது வந்து அந்த அங்கங்கே அந்த ஒரு ஒரு ட்ரீக்குன்னு சில ரெஸ்பான்சிபிள் அந்த நியர்பைல இருக்கிறவங்க அதை பொறுப்படுத்துக்கிறாங்க. அப்படி அது சரியா பராமரிக்கப்படலைன்ற பட்சத்துல அந்த மரம் வளர முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து நம்ம அது வந்து அந்த யார் பொறுப்பெடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் எடுத்துட்டு பணியாகணும். ஏன்னா தண்ணி ஊத்துறது வந்து ரெகுலரா பணியாகணும்.
3: பராமரிப்பு என்பது நம்முடைய பொறுப்பு, மனிதர்களால் செய்யப்பட வேண்டிய விஷயம். மாடுகளால் அழிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன்.
4: மாடுகள் அழியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் நம்ம அந்த ட்ரீ கார்டு வச்சுடுறோம் சார். ட்ரீ கார்டு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அது உள்ள போந்து அந்த மாடை எடுத்து அந்த மரத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. சம்டைம்ஸ் இது ரொம்ப அந்த சாண்ட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லாமல் அந்த ட்ரீ கார்டு கீழே விழுந்துட்டுனா அப்போ அந்த சான்சஸ். பட் நிறைய மரங்கள் வந்து மாடுகள் சாப்பிடாத மரங்களாக தான் நம்ம பிளான் பண்ணுறோம் மேக்ஸிமம். என்னென்னாலும் காலனிக்குள்ள வைக்கும்போது நல்ல மரங்கள்லாம் வைக்கிறோம். ரோட் சைட்ல பிளான் பண்ணும்போது மாடுகள் ரொம்ப சாப்பிட முடியாத மரங்கள் தான் கொடுக்கும்.
3: 4 வருஷமா 3000க்கும் மேற்பட்ட இரும்பு வேலிகளை நீங்க விநியோகம் பண்ணிருக்கீங்க. ஆஹா, இந்த ஒரு இடத்துல நாம கொடுத்தது ரொம்ப அபாரமா வந்திருக்கு, பசுமையா இருக்கு, நம்மால இது முடிஞ்சது, நம்முடைய சேவை இதுல ரொம்பவும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒரு இடத்த நீங்க விவரமா சொல்ல முடியுமா?
4: நிறைய இடம் பாத்திருக்கேன் சார். அந்த இடம் அந்த என்னோட ட்ரீ கார்டு வச்சு அந்த மரம் வளர்ந்து அதை பார்க்கும்போது

0: அந்த அந்த பக்கமா கிராஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது நம்ம வச்ச மரம், நம்ம கொடுத்த ட்ரீ கார்டு மூலமா வளர்ந்துருக்குங்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஃபோர் ஷோர் எஸ்டேட்ல எல்லாம் கொஞ்சம் நிறைய மரங்கள்லாம் நட்டோம், அதெல்லாம் ரொம்ப அழகா வளர்ந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல மரங்கள் நடக்கிற காலேஜஸ்லாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம பிளான்டிங்க்கு போகிறோம், அங்கே எல்லாமே பார்க்குற மரங்கள் கூட எல்லாமே நல்லா அழகாக வளர்ந்துட்டுருக்கு, அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
1: எக்ஸ்னோரா ஒரு பெரிய நிறுவனம், அது எடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயமும் பெரிய இயக்கம். ஆக உங்களை மாதிரி இன்னும் பல பேர் இந்த ட்ரீ கார்ட் சப்ளை பண்றவங்க இருக்காங்களா, இல்ல நீங்க மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவா உங்க ஸ்பான்சர் மூலமா சப்ளை பண்றீங்களா?
0: இல்ல சார், ட்ரீ கார்ட் சப்ளைஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பட் இதுக்கு ஆனா ரொம்ப அதிகமான சப்ளைஸ் இல்ல. பிகாஸ் இதை வந்து நான் வந்து ஒரு பிசினஸ் மோட்டிவா பண்ணாம ஒரு ஒரு சோசியல் இதுவாக தான் மிக்ஸ் பண்ணி தான் பண்றேன் நான், ரொம்ப தின் மார்ஜின், பிகாஸ் அதை கேட்டர் பண்ற விஷயங்களுக்கு மட்டுமே. அதனால இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தரது இருக்கு. ஆனா பண்றவங்களும் இருக்காங்க, இதை மேஜர் பிசினஸா எடுத்து பண்ணும்போது இது காஸ்ட் அவ்வளோ எஃபெக்டிவா வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி.
1: ரொம்ப நன்றி மிஸ்டர் ரமேஷ், உங்களை சந்திச்சதுலயே உங்ககிட்ட இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்துக்கு நீங்க துணை நிற்கிறீர்கள், அதுவும் ஒரு சமூக நோக்கத்தோடு துணை நிற்கிறீர்கள் என்பது ரொம்பவும் பாராட்டத்தக்க விஷயம். உங்களுக்கு எங்கள் நன்றிகள் மீண்டும்.
2: நம் மக்களிடையே மரம் வளர்ப்பதற்கான ஆர்வத்தை ஈடுபடுத்திய எக்ஸ்னோரா அமைப்பைச் சேர்ந்த டி வி சி ரமேஷ் அவர்களுக்கும் அவரை பேட்டி கண்ட திருவேங்கடம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி.

0: கோலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் ஜூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படினாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க? டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
2: மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்துருமா? அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது, அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல?
0: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
5: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம் தான்.

0: வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன் அம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு மரம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா. என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா, வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா, இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா, குடிங் குடிங்க சொல்லு. மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா, இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல. இப்ப பாரு, மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி. நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா?
0: போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ, எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைச்ச வாட்டர் வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நானும் ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க MOPN சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
2: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
3: MOP 107.8 FM. Stay tuned.

0: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி.
1: அவர் அட்வொகேட் சுதா இஸ் அன் ஆக்டிவ் பிராக்டிஷனர். ஷீ இஸ் அன் ஆக்டிவ் மெம்பர் அண்ட் ஆஃபீஸ் பேரர் ஆஃப் தி அட்வொகேட் அசோசியேஷன் விச் ஹேஸ் மோர் மென் மெம்பர்ஸ். ஷீ வில் கம் as the topmost person who gets more votes in running for the election. She was we can become members and office bearers in Women Lawyers Association, but not in the general

0: elections. That's there. So she is such a person because she is also a politician, an active member of a national party. So Sudha will address you about the laws and the politics.
1: Thank you, Arulmozhi ma'am. Ellarkum vanakkam. I think everybody comfortable with Tamil and English. I will mix it and discuss with you. Ranjitha madam la irundhu na aarambikkalam nenikiren. Because avanga sonnanga nariya crimes against women is rape case appdinaanga. And the newses la media, print media and visual media la varumbodhu ellarume or attention kudukrom. ஒரு ரேப் நடந்துடுச்சு, ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு ரேப் நடந்துடுச்சுன்னா, ஒரு குழந்தைக்கு எதிராக ஒரு ரேப் நடந்துச்சுன்னா, எல்லோருமே ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறோம். அதில் அடுத்த அட்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, யார் அந்த பெண், அவங்க எங்கே போனாங்க, ஏன் ரேப் நடந்துச்சு அப்படின்ற ஒரு ட்ரையல் ஸ்டேஜுக்கு நம்மளே போயிடுறோம். நம்மளே போயிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி இருப்பாளோ, அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருப்பாளோன்னு யார் கன்க்ளூஷன் பண்ணுறாங்க இந்த சொசைட்டிலனா, வி த விமன். இதை கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நமக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்போம். நம்ம யாரோ செய்கிற ஒரு தப்பு கூட எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணிக்குவோம். யாருமே யாருமே என்கரேஜ் பண்ணுறன்றது கிடையவே கிடையாது. இன்றைக்கி அருள்மொழி மேடம் அவங்க இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ், அவங்க இருக்கிற ஒரு பார்ட்டிலையோ கூட, இல்லை இன்றைக்கி ஒரு லீடிங் லாயராக இருக்காங்க, இல்லை ரஞ்சிதா மேமாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்டு ஷபானாவாக இருக்கட்டுமோ, ஷப்னமாக இருக்கட்டும், சாரி, யாருமே எங்களுக்கு ரைட் தரலை. நாங்களே எங்கள் ரைட்ஸை எடுத்துக்கிட்டோம். யாரும் நமக்கு ரைட்ஸ் தர தேவையில்லை இந்த சொசைட்டியில். இப்போ நான்லாம் ரொம்ப ரிமோட் வில்லேஜ், என்னோடய வில்லேஜ்லாம் ஒரு 4-5 பஸ் கூட போகாது. நான்லாம் ரொம்ப தூரம் நடந்து போயெல்லாம் படிச்சிருக்கேன் நான். அது மட்டும் கிடையாது, நான் ஸ்கூலுன்றது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மரத்துக்கடியில் தான் உட்காந்து படிச்சிருக்கேன் நான். ஸ்கூலுன்றது நான் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ, இல்லை ஒரு நல்ல டீச்சர்ஸ், குவாலிட்டியான இருக்கிற டீச்சர்ஸையோ நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நம்ம வந்து நம்மளோட க்ரோத் எப்படி இருக்கணுன்றது நம்ம தான் டிசைட் பண்ணோம். நம்ம யாராக இருக்கணுன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம பேரண்ட்ஸ் தடுத்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தடுத்துட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் தடுத்துட்டாங்க, என்னோடய ஃபாதர் தடுத்துட்டாரு, இந்த கொஸ்டின்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, யூ ஆர் லேசி, யூ ஆர் நாட் ரேட் டு அச்சீவ் எனி திங், யூ ஆர் நாட் கோயிங் டு டேக் எனி ரைட்ஸ் ஃபார் யூ அப்படின்றதான் என்னோட கண்ணோட்டமாக இருக்குது. இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, போலீஸ் ஸ்டேஷன் ரேப் எங் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு குழந்தைக்கு கூட ரேப் நடக்குது. எல்லா மீடியாவில் ஏதோ ஒரு ரேப் கேஸ் வந்த உடனே முதல் டிஸ்கஷன் என்னன்னா, அவங்க ட்ரெஸ்ஸை லேடிஸ்லாம் எனக்கு எப்படிங்க ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்க, டிஷர்ட் போட்டுக்கிறாங்க, ரேப்ஸ்லாம் மோஸ்ட்லி இப்படி தாங்க அவங்க நடக்கிறாங்கன்னு டிஸ்கஷனில், லைவ் ப்ரோக்ராமில், மென் ஆர் டெல்லிங் அலிகேஷன் ஆன் த விமன் திஸ் பாயிண்ட். நான் நிறைய மீடியாவில் கேட்டதெல்லாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரேப் பண்ணுறாங்க, ஸ்கூல் சில்ட்ரன் கூட. அவங்க என்ன வந்து கிளாமராக ட்ரெஸ் பண்ணதுனால ரேப் பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. இன்னொன்று, 80 இயர்ஸ் 70 இயர்ஸ் வெரி ஓல்டு லேடிஸ் வாஸ் ரேப்டு, அவங்கக்கிட்ட என்ன கிளாமர் இருந்ததுன்னு தெரியல. ரேப் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு ரீசன், அவ்வளோதான். இந்த இந்த இந்த ரேப் ஏன் நடக்கும், மெஜாரிட்டி ஆஃப் த ரேப், 99% ஆஃப் ரேப் கேசஸ் ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸ், ஒத்துக்கிறீங்களா இல்லையா, ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸ். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க விமென்க்கு அகேன்ஸ்டான கிரைம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ரேப் கேசஸ், மர்டர் கேசஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆல்கஹால். ஆனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போதோ, பஸ்ஸில் போகும்போதோ, இல்லை காரில் போகும்போதோ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நீங்கள்லாம் காட் கிஃப்டடு. ஆனால் நீங்கள் போய் அந்த என்ன சொல்ல, அந்த ஸ்லம் ஏரியாவில், கொஞ்சம் அந்த ரிமோட் வில்லேஜ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, டெய்லி கூலிக்கு போகிறாங்க, டெய்லி வேஜ் வாங்குறவங்க, அவங்க ஃபேமிலியிலலாம் ஒரு 100 ரூபா அவர் சம்பாரிச்சா கூட கொண்டு போய் 60 ரூபா குடிச்சிட்டு 30 ரூபா கொடுத்து அந்த 30 ரூபா அந்த லேடி அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க. நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறோம். வி ஆர் எஜுகேட்டட், நமக்கு வந்து காட் கிஃப்ட், நமக்கு எஜுகேஷன் கிடச்சிருச்சு, அவேர்னஸ் இருக்குது, நமக்கு தேவையான எல்லா விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம யாருமே யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலான்ற இன்டென்ஷன் யாருக்குமே இல்லை. அது ஏன்னு எனக்கு புரியறது இல்லை. நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த வீட்டில் இந்த பிரச்சனை நடக்குது நீங்கள் சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி எல்லாமே SMS கம்ப்ளைண்ட் இருக்குது. நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்கன்னு நேம் கூட சொல்ல வேண்டாம். அதெல்லாம் கூட இருக்குது. சின்ன உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பு உங்கள் சிஸ்டருக்கு உங்களால் பண்ண முடியும். அதை நீங்கள் தயவுசெய்து பண்ணுங்கன்றது என்னோட ரெக்வஸ்ட்டு. ஒன்று, இன்னொன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரேப்பான ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நடக்கிறதே கிடையாது. 99% ரேப் கேசஸ் நாட் ரிப்போர்ட் இந்த போலீஸ் ஸ்டேஷன், 1% தான் ரிப்போர்ட் ஆகுது. அந்த 1% கேஸ் கூட அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அகெயின் தட் போலீஸ் மேன் இஸ் ரேப்பிங் ஹர் டு ஆஸ்கிங் த கொஸ்டின்ஸ். நீயா நைட்ல எங்க போன, எத்தனை மணிக்கு போன, நீயா அந்த இடத்துக்கு போன, இப்படி ஏகப்பட்ட கேள்வி கேட்டு அகெயின் அவன் மென்டலா அவளை ரேப் பண்ணி வேண்டாம் அந்த கேஸே வேணான்ற ஓடுற நிலைமை. செகண்ட் பார்ட், அப்படியே பரவாயில்ல நீ என்ன கேள்வி கேட்டாலும் என்னோட கேஸ் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த சொசைட்டியா இருக்கணும்னு நினைச்சு தைரியமா வெளியே வந்தா கூட அடுத்து யார் ரேப் பண்றாங்கன்னா ஜுடிஷியரி. ஜுடிஷியரி இஸ் ரேப்பிங் ஹர். ஏன்னா அவன் பாக்ஸ்ல ஏறி நின்ன உடனே வேற வழி இல்லை எங்களுக்கு வக்கீலுங்களுக்கு, அக்யூஸ்டுக்காகவும் அப்பீர் ஆகணும் நாங்க. அவன் பாக்ஸ்ல கேள்வி கேட்பா, எந்த இடத்துல கையை வச்சான், எந்த இடத்துல என்ன பண்ணான், எத்தனை மணிக்கு உன்னை தொட்டான், நீ வந்து ஏன் தடுக்கல, நீ என்ஜாய் பண்ணியா, அப்போ கன்சென்டா நோ கன்சென்டா, இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது என்ன ஆவோ அவன் நிலைமை. அந்த கேஸ் வேற இவங்க மீடியால, ரஞ்சிதா மேடம் வந்து மீடியால எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் டே ரேப் கேஸ் வந்தவனே ஒரே சென்சிட்டிவா இருக்கும், எல்லா பேப்பர்ல எல்லா டிவிலயும் இருக்கும். அப்புறம் 3-4 இயர்ஸ் கழிச்சு அந்த கேஸ் முடியுமோ, அந்த பொண்ணு யாரு, எங்க போனா, என்ன ஆனா, அவள் லைஃப் என்னாச்சு, யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா எல்லா மீடியாலையும் டிஆர்பி ரேட் யார் நம்பர் ஒன்னு கூட, அதுவும் விமன் கேசஸ், மோர் பர்டிகுலரா விமன் கேசஸ் டிவியில நிறைய தடவை போட்டு போட்டு காமிச்சா யாருக்கு வந்து டிஆர்பி ரேட் அதிகமா இருக்கு, அதுவும் ரேப் கேஸ்னா. ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல ஏதாவது ஒரு ரொம்ப ரேர் அண்ட் ரேர் கேஸ்ல ஒரு மர்டர் நடந்ததுன்னா பெண்கள் எல்லாம் இப்படிதாங்க, கல்யாணம் ஆன பிறகு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுக்கிறாங்க, காலேஜுக்கு போகும்போதே லவ் பண்ணிடுறாங்க, காலேஜுக்கு போகும்போதே பிரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஒரே ஒரு கேஸ் வரட்டும், எல்லா மீடியா சுத்தி சுத்தி எடுத்துட்டுப்பான், லைவா எடுத்துட்டு இருப்பான், அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி பக்கத்து வீட்டு எல்லாரையும் போட்டு எடுத்து முடிச்சுட்டு அவன் லைஃபே காலி பண்ணிடுவான். இதுதான் இன்னைக்கு மீடியா, வி ஹாவ் டு அக்செப்ட். ஐ திங்க் ரஞ்சிதா மேடம் ஆல்சோ வில் அக்செப்ட் தி ரியல் ஃபேக்ட். பிகாஸ் எவ்ரிபடி, நான் ஜுடிஷியரிய நான் சொல்றேன், ஜுடிஷியரி வி ஆர் ஆல்சோ கமிட்டிங் அன் மிஸ்டேக், வி ஹாவ் டு அக்செப்ட் பிகாஸ் அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்னு சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கான வழக்குகள் வரும்பொழுதும் இல்லை குழந்தைகளுக்கான வழக்குகள் வரும்போதும் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் போட்டு சீக்கிரமாக முடிச்சிருங்க அப்படின்னு. எந்த கோர்ட்லேயும் அந்த கேசஸ் நடக்கிறதே கிடையாது சார், அதுக்கப்புறம் என்ன ஆகுது அந்த கேஸுன்ற ஒரு ரிப்போர்ட்டிங்கும் கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு வரும்பொழுது நடக்கிற அந்த நிகழ்வுகளை பார்த்து பயந்துடுறாங்க எல்லா பேரண்ட்ஸுமே, போய் வெளியே சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இதுதான் ரியல் ஃபேக்ட். பாரதி விமன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு இதே மாதிரி ஒரு லீகல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் போயிருந்தோம். அன்னைக்கு வந்து மகிளா கோர்ட்டு ஜட்ஜு அவங்களும் அன்னைக்கு சீஃப் கெஸ்டாக இருந்தாங்க. விமென்க்கு அகேன்ஸ்டாக நடக்கிற கிரைம்ஸ் பற்றி பேசுகிறன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க. ஒட்டு மொத்த ஹாலில் இருந்த எல்லாருமே அழுதாங்க ரொம்ப நேரமாக. அப்படி ஒரு கேஸ் வந்து சொல்லிட்டு சொன்னாங்க, எனக்கு வந்து டெய்லி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க, சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எனக்கு தேவைப்படுது. இப்படி விமென்க்கு அகேன்ஸ்டாக இவ்வளோ ரேப் கேசஸும், அதுவும் ரொம்ப வஸ்டெண்ட் ரேப் கேசஸ். வஸ்டெண்ட் ரேப் கேசஸ்னால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொன்னாங்க, ஒரு அப்பா இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதான் பொண்ணை ரெகுலராக அம்மா நைட்டு தூங்கின உடனே அவங்களுக்கு மில்கில் வந்து ஸ்லீப்பிங் பில் கொடுத்துருவாரு, அவங்களுக்கு தெரியாமல் தூங்கிடுவாங்க. அந்த பெண்ணை தொடர்ந்து 3-4 இயர்ஸாக கண்டினியூஸாக ரேப் பண்ணியிருக்கார். அது இல்லாமல் காலேஜோட ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இவரே மகாபலிபுரம்லாம் போய் 2-3 நாள் ரூம்லாம் எடுத்து தங்கியிருக்கார். கேட்டால் ப்ராஜெக்ட் ஒர்க் கூட்டிகிட்டு போனேன், இதை பண்ண அந்த பொண்ணு, அந்த பொண்ணு ஒர்க் கூட்டிகிட்டு போனேன், இதை பண்ண அந்த பொண்ணு, அந்த பொண்ணை வந்து மிரட்டியிருக்கார், நீ சொல்லிட்டியானா அம்மாவை டைவர்ஸ் பண்ணிடுவேன். ஸோ வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணு அம்மாவை டைவர்ஸ் பண்ணிடுவாங்கன்னு பயத்தில் இருந்துகிட்டே இருந்தா கண்டினியூ. ஃபேமிலியில் அடுத்த தங்கச்சி தம்பி எல்லாம் இருக்கிறதுனால எல்லா சூழ்நிலையும் பார்த்து வேற வழி இல்லை, எஜுகேஷனையும் கண்டினியூ பண்ணணும், அம்மாவையும் சேவ் பண்ணணும், ஃபேமிலியே சேவ் பண்ணணுன்ற வேற சுச்சுவேஷன். நம்ம தான் மல்டி டாஸ்க் பர்சனாலிட்டி ஆச்சு, எது நடந்தாலும் ஏற்றுக்கிற சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். அவங்க அப்படியே இருக்கிற சூழ்நிலை வேற ஒரு ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் டைம் அவங்களால முடியல. அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருது இந்த பொண்ணு ஏதோ நைட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கேட்கும் போது, ஆமாம் அப்பா 3 இயர்ஸாக என்னை தான் பண்ணுறாரு, 3 இயர்ஸாக கண்டினியூஸாக ரேப் பண்ணிட்டார் அப்படின்னு. சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆகுதுன்னா தே வென்ட் டு த போலீஸ் ஸ்டேஷன், லாஜ் த கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் த ஃபாதர். அங்கே போய் போலீஸ் மிரட்டுறார், என்னங்க அப்பாவுக்கு எதிராக பொண்ணு கம்ப்ளைண்ட் தருது, என்னங்க நினைப்பாங்க உங்கள் வீட்டில், அப்புறமா பொண்ணு லைஃப் போயிடும், கல்யாணம் ஆகாது, என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஒரு கொலா அவங்களுக்கு ஒரு எசிஸ்டேஷன், இப்போ ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாமா வேணாம், இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சப்சிக்வெண்ட்டாக எஃப்ஐஆர் ஹஸ் பின் லாஜ்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பிஃபோர் த கோர்ட், கேஸ் கம்ஸ் டு த ட்ரையல். அப்போ தான் இந்த மகிளா கோர்ட்டு ஜட்ஜு கிட்ட வருது அந்த கேஸ். கேஸ் நடந்துட்டு இருக்க டூரிங் த கோர்ஸ் ஆஃப் ட்ரையல் அந்த லேடி சொல்கிறாங்க, ஐ வில் மதர் ஆஃப் த விக்டிம் டெல்லிங் பிஃபோர் த கோர்ட் ஐ எம் கோயிங் டு வித்ட்ரா திஸ் பெட்டிஷன். ஜட்ஜி கேட்குறாங்க ஏன், இல்லை வி டோன்ட் வாண்ட் டு ப்ரொசீட் ஃபர்தர், வி வாண்ட் டு வித்ட்ரா திஸ் பெட்டிஷன், இல்லை ஐ வில் ஹியர் திஸ் மேட்டர் இந்த இன் கேமரா ப்ரொசீடிங். ஐ மீன் கோர்ட்டில் எப்பவுமே ரெகுலராக ஓப்பன் கோர்ட்டில் ட்ரையல் நடக்கும், அதை நான் இன் கேமரா ப்ரொசீடிங் சேம்பர் உள்ள கூட நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே கூட்டு போய் ஜட்ஜி கேட்குறாங்க, ஏங்க வித்ட்ரா பண்ணுறேங்க, என்ன உண்மையை சொல்லுங்கன்னு. இல்லைங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து டைவர்ஸ் பண்ணிடுவேன்றாரு, கொலை பண்ணிடுவேன்றாரு. என்ன பண்ணுறது தெரியல, வேண்டாம் நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜட்ஜி கிவன் ஃபுல் கான்ஃபிடென்ட், நீங்கள்

0: பத்தி கவலைப்படாதீங்க. உங்களோட ஒரு கேஸ் வந்து இந்த சொசைட்டில இருக்க எல்லா ஃபாதருக்குமே எல்லாருக்குமே ஒரு மெசேஜா இருக்கும், ஒரு பனிஷ்மெண்டா இருக்கும். நாங்க நீங்க விட்ரா பண்ணி போயிட்டு எத்தனையோ வீட்டுல எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னப்ப, அந்த அம்மா என் பொண்ணு வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, ஆனா என் பெண் மாதிரி இருக்க எந்த பெண்ணுக்கும் இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு அக்செப்ட் பண்ணாங்க. 10 இயர்ஸ் கன்விக்ஷன் வாஸ் கிவன் டு ஹிம், 10 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அந்த அப்பாக்கு. ஸ்கேம் ஆல் தி லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ். அவங்க சொல்லி முடிக்கும் பொழுது ஒரு பொண்ணு அங்க பஸ்ட் ஆகி அழுது, நான் பேசணுங்க அப்படின்னு சொல்லி மைக்ல கேட்டு, நான் பேசணும் அழுதுட்டே இருந்தாங்க. ஒன்றும் புரியல யாருக்குமே என்ன என்னன்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வாங்க பேசுங்கன்னு அந்த கேர்ள் சொன்னாங்க. என்னோட லைஃப் நான் சொல்றேன், தயவுசெய்து போய் என் அம்மா கிட்ட யாரும் சொல்லிடாதீங்க, நான் எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லிடவான்றாங்க அவங்களே, தன்னை அறியாம சொல்லிக்கிட்டே அழுறாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க சொல்றாங்க, 6-7 இயர்ஸ் இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் ஒரு டெனன்ட் இருக்கான். டென்னண்டுக்கு அம்மா வந்து ஒரு ஃபுட்டெலாம் எப்பாவது ஒரு ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸோ ஏதாவது பண்ண கொடுக்க சொல்லுவாங்க போல் இருக்கு. அப்போ எப்போல்லாம் கொடுக்குறதுக்காக அந்த ரூமில் போகிறோம் அப்போல்லாம் அவன் ரேப் பண்ணியிருக்கா. இது அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடியல, அப்பாக்கிட்டேயும் சொல்ல முடியல. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வீட்டு சித்தப்பா அப்பாவோட தம்பி அவரும் கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே நடந்த சம்பவத்து இன்சிடென்ட்டே ஷி டிட் டிஸ்க்ளோஸ் வித் த மதர். த எனிவே கண்டினியூஷன் ஆஃப் இந்த இதுவும் சொல்ல போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அவரும் கண்டினியூ பண்ணியிருக்கார். அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட் டைம் சொல்கிறா, நான் வந்து இங்கே சொல்கிறேன் என் லைஃப் போனாலும் பரவாயில்ல, திஸ் இஸ் மை பேட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற. எவ்வளோ கொடூரமாக இருந்தது அன்றைக்கி, எல்லாரும் அந்த ஹாலில் இருந்து எல்லாருமே அழுதுட்டோம். என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நாங்களும் கேசஸ் பார்த்துருக்கோம். அருள்மொழி மேடம் என்னோட ரொம்ப சீனியர், என்னோட நிறைய வழக்குகள் பார்த்துருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஹாரிபிள் ஹீனியஸ் கிரைம்லாம் பார்க்கும்போது இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிர்பயா கேஸ்லாம் வந்து அந்த இரும்பு ராடு எடுத்து அந்த பிரைவேட் பார்ட்டில் அந்த பொண்ணோட இதில் வச்சு அவன் இடித்து இழுத்து அந்த குடலில் இருந்து எல்லாமே வந்திருக்கு வெளியில். அது வந்து பார்த்துருக்கான், என்னன்னு பார்த்துருக்கானா. கொஞ்சம் அந்த பொண்ணை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இங்கே தான் எத்தனை பேர் ஒரே ஒரு நாளாவது கேம்பஸ்லேருந்து வெளியே வந்து நீங்கள் அந்த பொண்ணுக்காக அஜிடேட் பண்ணுங்களேன், யாராவது மனசாட்சியோடு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் பண்ணவே இல்லையே. நம்ம எல்லாமே டெய்லி பார்த்தோ டிவியில் பார்த்தோ கஷ்டப்பட்டோம். ஏன்னா நம்மளோட மைண்ட் செட்டப்பே அப்படி தான் இருக்குது. எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ணணும்னு தோணுது. ஆனால் யார் ஹூ வில் கம் ஃபஸ்ட்டுன்ற பொசிஷனில் நம்ம நின்றுட்டுருக்கோம். வேறு ஒன்றையும் கிடையாது, பண்ணவே கூடாதுன்ற இன்டென்ஷன் கிடையாது. நம்மளால் அஜிடேட் பண்ணக்கூடாதோ, வெளியே போகக்கூடாதோ, ஐயோ பாலிடிக்ஸ் ஆயிரமோ. இன்றைக்கி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் பார்லிமெண்ட்லையும் மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் யார்? மென். தே ஆர் கிரியேட்டிங் லா ஃபார் அஸ் நமக்கான தேவைகளை, நமக்கான ரைட்ஸை மென் ஆர் கிரியேட்டிங். அப்புறம் நம்ம எப்படி இங்கே வளர முடியும் இந்த நாட்டில்? என்னைக்கு நம்ம லா நம்ம கிரியேட் பண்ணுறோமோ, என்னைக்கு நம்ம மென்னுக்கான ப்ரொடெக்ஷன் லாவை கிரியேட் பண்ணுறோமோ, அன்னைக்கு தான் வந்து இந்தியா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சொசைட்டியாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது சொசைட்டி, இந்த பாலிட்டிக்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் விமன் தயவுசெய்து வாங்க. வி ஹாவ் லாட் ஆஃப் ஸ்பேஸ். யாருமே நம்மளை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, இன்க்ளூடிங் ஃபாதர், இன்க்ளூடிங் பிரதர். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு அப்பா கிடையாது. அப்பா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் எனக்கு தெரியாது. மேபி என்னை விட்டுருக்க வேண்டாம். 16 வயசில் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் என்னோடய அம்மா வந்து நான் 5 இயர்ஸ் இருக்கும்போது விடோ. நாங்கள் 4 சிஸ்டர்ஸ், ரொம்ப ரிமோட் வில்லேஜ். அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான், எல்லாருக்கும் நான் எஜுகேஷன் கொடுப்பேன், நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ப்ராட் மைண்டடாக இருக்க மென், ஃபிசிக்கலாக சவுண்டாக இருக்க ஒரு மென், எக்கனாமிக்கலாக சவுண்டாக இருக்க மென் கூட அந்த ஆட்டிடியூட் வராது. ஒரு விமனுக்கு தான் அந்த, என்னோட மதர் சொல்ல, ஒரு விமனுக்கு தான் அந்த ஆட்டிடியூட் வரும். தன்னோட குழந்தை தனக்கு எது கிடைக்கலையோ எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கணும். ஸோ ரைட்ஸ் வந்து நமக்கு யாருமே தர வேணாம். நீங்கள் யார்கிட்ட ரைட்ஸ்க்காக டோன்ட் கோ அண்ட் பெக் பிஃபோர் எனி ஒன். வி ஹாவ் அவர் ரைட் வித் இன் அவர் ஹேண்ட் ஓன்லி. ஹவு டு வி யூஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை ப்ளீஸ் யூஸ் இட் இன் த ரைட் வே. வி ஹவ் லாட் ஆஃப் லாஸ் இன் ஃபேவரிங் அஸ். ஹவு வி ஆர் யூசிங் தட் லா, ஹவு வி ஆர் கோயிங் டு ஹெல்ப் வித் ஈச் அண்ட் எவ்ரி விமன் திங்கிங் தே ஆர் ஆல்சோ அவர் சிஸ்டர்ஸ். நீங்கள் எஜுகேட்டட், நீங்கள் ஹெல்ப் பண்ணலையன்னா சாதாரண விமனுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருத்தராவது ஒரே ஒரு விமனுக்காவது தன்னோட லைஃப் டைமில் ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வாழுங்கன்றது என்னோட ரெக்வஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ வெரி மச்.
1: Thank you, Sudha.
2: இத பத்தி தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Stay tuned with MOPCRS 107.8. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய

0: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி.
1: நம்ம வந்து இப்போ பேனல நம்ம டிஸ்கஷன் முடிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். பரவாயில்ல, நிறைய நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோட நம்ம இதில் நிறைய கேட்டிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அதாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒன்று, அதை நோக்கி ஃபைட் பண்ணுறதுக்கான தைரியத்தை வளர்த்துக்கிறது ஒன்று, அப்படி நடக்கும்போது நம்ம வந்து அதுக்கு ஆதரவாக ஒரு குரல் நமக்குள்ளே எழுப்புறது ஒன்று இருக்கு, ஒரு காமன் எஃபர்ட், அதுக்கு வந்து நம்ம தயாராக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, நம்ம சொசைட்டியில் ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு விமனை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். நம்முடைய உடல், உங்களுடைய உடல், அதை பற்றி உங்களுக்கு ஒரு முடிவெடுக்கிற உரிமை இல்லை. உங்களுடைய உணவு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் நிறைய பிஸா பர்கர்லாம் சாப்பிட்றீங்க. இப்போவும் வந்து மிடில் கிளாஸ், கொஞ்சம் படிப்பு குறைவாக இருக்கிற குடும்பங்களில் பெஸ்ட் ஃபுட் அண்ட் ஹாட் ஃபுட், இமீடியட்லி குக்டு ஃபுட் எல்லாமே வந்து முதல்ல ஆம்பளைங்களுக்கு தான். இன்னும் சொல்லுவாங்க கிராமங்களில் புதுப்பால் புது டிகாஷன், த ஃபர்ஸ்ட் காஃபி கோஸ் டு த ஃபாதர், அப்புறம் பிரதர், அப்புறம் வர வர வர டிகாஷன் தண்ணி ஆகிடும், பால் தண்ணி ஆகிடும், குழம்பு ரசம் ஆகிடும், இப்படியாக தான் வரும். சிக்கன் சமைப்பாங்க நிறைய வீட்டில், நான் பார்த்துட்டே இருப்பேன். கேர்ள்ஸ் வந்து அப்படியே அந்த சிக்கன், ஏன் நிறைய பேருக்கு வில்லனையே பிடிக்கும் கேர்ள்ஸுக்கு, ஏன்னா அவர் சிக்கன் கடிக்கிற அழகை பார்த்து அந்த, ஏன்னா பெரும்பாலும் வந்து அந்த சிக்கன் லெக் பீஸ் வந்து கேர்ள்ஸுக்கு கொடுக்கவே மாட்டாங்க நிறைய வீட்டில். த பெஸ்ட் மீட், பெஸ்ட் பார்ட் ஈஸ் ஃபார் த பாய், அப்புறம் தான் வந்து கேர்ள்ஸுக்கு. இன்னும் வில்லேஜஸில் வந்து குழந்தைக்கு உடம்பு காய்ச்சல்னா சொன்னால் பெண் குழந்தைய வந்து 2-3 நாள் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அது சரியாக போயிடும். பையனாக இருந்தால் தான் உடனே கூட்டிகிட்டு போவாங்க. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். வித் ஆல் மால் நியூட்ரிஷன், டிஸ்கிரிமினேஷன், இல் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் தாண்டி விமெனுக்கு வந்து அப்படி ஒரு எனர்ஜி இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இம்யூனிட்டி இருக்குது, அதனால் நம்ம இருக்கோம். ஒன்றே ஒன்று, ஒரு ஒரு விமனோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொசைட்டி சொல்லும். சொசைட்டின்னா என்ன? நம்ம அம்மா, நம்ம அப்பா, நாம எல்லாம் தான். நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு? வாட் ஹஸ் பீன் டாட் டு யூ இஸ் த சொசைட்டிஸ் ஐடியா. கேன் யூ எவர் இமேஜின் யூ யுவர் செல்ஃப் இன் எ பொசிஷன், இப்படி ஒரு சேரில் இப்படி உட்கார்ந்தா சொர்ணாக்கான்னு அர்த்தம் இல்லையா? அப்படிதானே நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ஆம்பளை அப்படி உட்கார்றத பற்றி யாராவது சொல்கிறாங்களா? நான் வந்து பெரியாரிஸ்ட்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒய் ஐ லைக் பெரியார் அப்படின்னா, ஃபெமினிசத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக சொன்னவர். ஹீ ஸ்போக் அபவுட் விடோஸ் ரீமேரேஜ். விடோஸை வந்து நீங்கள் ரீமேரேஜ் பண்ணாமல் வச்சுருக்க கூடாது அப்படின்னு எழுதினார். உடனே ஒரு ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட் உள்ள ஒருத்தர் வந்து ஹீ ரோட் ஏ லெட்டர் டு பெரியார், நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து விடோஸ் ரீமேரேஜ் பற்றியெல்லாம் எழுதக்கூடாது, பேசக்கூடாது, அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா விடோவுக்கு ரீமேரேஜ் செஞ்சு வச்சா அவங்க கற்பு கெட்டு போயிடும் அப்படின்னு எழுதினார். வாட் இஸ் கற்பு? இஸ் எ சேஸ்டிட்டி. தென் வாட் இஸ் சேஸ்டிட்டி? ஈக்குவல் டு வெர்ஜினிட்டி பட் நாட் வெர்ஜினிட்டி. Because it remains even after losing virginity. So, இப்படி ஒரு பலவிதமான கேல்குலேஷனில் போகணும். அப்போ பெரியார் இந்த கேல்குலேஷன்லாம் போட்டார். போட்டுட்டு கடைசியாக ஒரு வரி எழுதினார். After discussing, he has written, ஆகையினால் நான் சொல்கிறேன், விடோ விதவையாக இருக்கிற பெண்ணுக்கு ரீமேரேஜ் பண்ணாட்டி தான் கற்பு கெட்டு போயிடும். இல்லையா? ஷீ வில் சூஸ் அமதர் வே அண்ட் தட் வில் நாட் பி சேஃப் ஃபார் ஹர். தேர்ஃபோர் இஃப் யூ வாண்ட் அ விமன் டு பி சேஃப் சேஃபர் ஈவன் இஃப் ஷீ லூசஸ் ஹர் ஹஸ்பண்ட், த பெஸ்ட் வே இஸ் டு கெட் ஹர் மேரிட், தட் இஸ் ரீமேரேஜ். இந்த மாதிரிலாம் நிறைய பேசுவார். அப்போ ஹி ஸ்போக் அபவுட் வை விமன் ஷுட் சிட் ஆன் த ஃப்ளோர். அப்போ வந்து சேர் கிடையாது, கல்யாண வீட்டில் சேர் போட்டிருப்பாங்க 10, அந்த சேரில் ஜென்ஸ் மட்டும்தான் உட்கார முடியும். லேடிஸ் ஷுட் ஆல்வேஸ் சிட் ஆன் த ஃப்ளோர் ஆர் தே வில் ஸ்டாண்ட் பிஹைண்ட் தி பிரைட் க்ரூம் அண்ட் பிரைட். பெரியார் வந்த அப்புறம் தான் இந்த ஈக்குவலாக சேர் போட்டாங்க லேடிஸ்க்கு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, பெரியார்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா இந்த சேர் போட்டது தப்பு. ஏன்? பொம்பளைங்க கால் மேலே கால் போட்டு உட்கார்றாங்கன்னார். பிகாஸ் யூ ஹவ் ஆஃபர்ட் ஹர் எ சேர், ஷி இஸ் சிட்டிங் ஹர் லெக்ஸ் கிராஸ்ட். தென் பெரியார் ஹேட் எ டவுட் அண்ட் ஆஸ்ட் ஹிம், யார் உன் கால் மேலே போட்டாங்களான்னு கேட்டார். ஏப்பா உன் கால் மேலே அவங்க காலை போட்டு உட்கார்ந்தாங்களா? நெந்தி சார், இல்லை இல்லைங்கய்யா, அவங்க காலில் தான். ஓ, அவங்க கால் மேலே அவங்க காலை போட்டுக்கிட்டாங்க, உனக்கு எங்கே வலிச்சுதுன்னு கேட்டார். உனக்கு என்ன பிரச்சனை? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஷீ இஸ் புட்டிங் ஹர் லெக் ஆன் ஹர் லெக், அவ்வளோதானே. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? பட் தட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஹர் கேரக்டர். ஹவு கம் த பாடி லாங்குவேஜ் இஸ் அசோசியேட்டட் வித் கேரக்டர்? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூ ஷுட் அனலைஸ் அண்ட் ஆல்சோ யூ ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன். வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன், தேர் இஸ் அ மைன்யூட் டிஃப்ரென்ஸ். யூ நோ தேர் ஆர் ட்ரெஸ்ஸஸ், ஐ ஆல்வேஸ் வண்டர். ஐ டோன்ட் சே தட் ஒன்லி சாரி இஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ் விச் வில் கவர் யுவர் என்டையர் பாடி. அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் கவரிங் த பாடி. Even all of us we feel very uncomfortable with the saree because I cannot carry even 10 rupees with me. Yeah. I have no space to put it inside. Where to keep it? A man is walking so free because he has got too many packets. Yeah. He can keep money this side, he can keep the purse inside. He can keep a comb wherever, even if he doesn't have a hair. Yeah. Right? All bald heads are carrying combs. Because he has packet everywhere. He can put anything. But I want to carry this pen. I want to carry this phone. Where to keep it? What kind of dress it is? Nonsense. What kind of dress it is? Nonsense. Right? Okay. But anyhow, it's a beautiful dress. We are all used to that. And we believe we are looking beautiful only in saree. Right? Right. Whatever the dress you wear is the dress which is comfortable to you. But at the same time, you should also remember

0: பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்போம், பெண்களை மதிப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி.
1: எனி க்வெஸ்சன்?
2: ஒரு மொலெஸ்டேஷன் ரேப் பத்தி எல்லாம் பேசணும். இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒரு ரொம்ப பரவலாக பேசப்படாத ஒரு விஷயம். ரேப் பேசப்படுற அளவுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றி பேசப்படுறது கிடையாது. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, அது ரிப்போர்ட்டும் ஆறுது கிடையாது. இப்போ எந்த ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமனாக இருந்தாலும் விக்டிம் ஷேமிங்னு ஒன்று இருக்குது. இப்போ ரேப் பற்றியும் நீங்கள் சொன்னீங்க, எங்கே அந்த பொண்ணுக்கோ அந்த குடும்பத்துக்கோ ஒரு அசிங்கம் வந்துருமோங்கிறதுக்கே வந்து ரிப்போர்ட் பண்ணுறதில்ல. அதை வந்து ரிப்போர்ட் பண்ணால் மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரமாக இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு. இப்போது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் ரெஜிஸ்டர் ஆகிற கம்ப்ளைண்ட்ஸை விட ஒரு என்ஜிஓலேயோ இல்லை ஒரு மற்ற ஒரு ஆக்டிவிஸ்ட்கிட்டேயோ ரெஜிஸ்டர் ஆகிற கேசஸ் அதிகமாக இருக்குது. இப்போது பஞ்சாப் மாதிரி ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி டெவலப்டாக இருந்தால் கூட அங்கே வந்து எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமனும் அதிகமாக தான் இருக்குது. போலீஸ் வந்து அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, முக்கியமாக டொமஸ்டிக் வயலன்ஸாக இருந்தால். எதனாலனா, ஒரு ப்ரைவேட் ஸ்பியர், அதாவது ஒரு 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயத்தில் நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்காகவே ஒரு ஒரு ப்ரிவைலிங் கஸ்டம் மாதிரி போயிட்டு இருக்கு, போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இதோட நிலவரம் என்னன்னு நினைக்கிறீங்க?
3: This I would like to clarify. This something happened in my own family. I don't feel it's wrong, but I would like to say there's one of my relative who was going through this problem. Her husband was beating her up very badly. They called the cops. The cops came with their walkie-talkies and everything. It was just a normal complaint. It's not even a registered complaint. But trust me, the police came. They tried to sort it out, maximum showing that it's a matrimonial dispute, it can be sorted out. But when they saw the seriousness, see, again there, it all lies in the woman's hand. If she's going to insist, no sir, he's beating me, please do something. Illa the veetu problem illa, why can't you do something, na? The police will take action. You know what that man did that day? The policeman took that person, he took him to the police station. He's like, na iniki night fulla inge ivara vekkra. Neenga yoschu sollunga, naaliki morning if you want to register a complaint, I will do it right away. If you feel no, you want to forgive him and give him a chance, I will send him back. Ana neenga repercussions neenga yoschukonga, because once you send him to the police station, he's going to have a vengeance against you. One, you wash him off completely from your life, or one, you decide if you can reform him and get him back. And let's see if this reformation helps him be a better person. Trust me, they took him and went. He came back, he acted all good. Again, he did the same thing. He beat her up, he beat the kids. Again, they called 100, the police came, they took him and went. Again, it happened. Now, as a wife, she gave him certain chances, because audi alteram partum, you know, you everybody deserves a chance. But on the third time it happened, they registered a complaint, because the track record spoke for it. See, I wouldn't say police are completely bad. They are also trying to mend the fences, because they know, they see two women as daughters in your house. They try hard to pacify you. But when they know the seriousness of the problem, like the man is really going beyond boundaries, they take the step and they do something about it. And maybe these are kept very secluded due to the privacy of a woman, or maybe that's why it's not reported. Even then, I would still say it's only if a woman takes an initiative. That is, she locked the door and went and called the police. Had she not called, the police doesn't have microscopic eyes to know what's happening in your area or in your house. Until unless you don't report, where will the police know? And where will I know?
1: That's it. Yes. Ranjita will add something.
4: You're talking about domestic violence, and earlier Madam was talking about child sexual abuse and POXO and so on. So I just want to talk about a few things. One is...

0: There are multiple levels of this. So one is that this is a deeply patriarchal society that we live in. Chastity of a woman is kind of kept as a thing of family honor and protection and so on. So when we're talking about something like domestic violence, yes, like Shabnam was talking about, yes, it's in your hands, you have to take the thing. Even if you talk to PCVC, which is one of the few organizations in Chennai which works with domestic violence, they will tell you that they can't take anything forward until a woman comes ahead and files a complaint. However, as we know, it is not as simple as that, because patriarchal values are ingrained in us. We have been brought up in this society, we know this society, this is how we are. So if a woman is going to say, you know what, my husband's beating me up, what organizations have tried to do, feminist organizations, is to say, yes, there is an option for you to file this case, but you have to be willing to do it, and your family has to be willing to support you. There's so many aspects involved in this, it's a very sensitive issue. So a woman can say, yes, I will do this, but let's say she's not educated. She doesn't have a means of employment. She, her parents or her in-laws are not willing or able to support her. She herself may have a relationship of love and affection with this man that is confused it's very wrapped up into this relationship. It's a very intimate relationship. How does somebody complain against someone, which is again one of the reasons why feminists oppose the death penalty for rape cases, because most rape cases happen among people who are known to the victim. How do you send somebody who at some level, even if he's abusing you, you love, who you are dependent on, to prison, right? So this is a barrier that women have to overcome, and for which we need more support systems that make that possible. At the other end, as media professionals, as some of you are planning to be, we also need to work at reducing the stigma associated with a single woman or a single mother or a divorced woman. You know, because as supportive as we may be when a woman files a complaint against her husband, everybody around also will treat her differently because she is somebody who's come out of a failed marriage. So these are like patriarchal values within us and around us. So these are things that we have to negotiate very carefully and in a very nuanced way. And that's a similar thing that happens with child sexual abuse. Women may be in positions where they may believe their child, but not able to come out of that family. And as media professionals, we have to look at saying, you know what, a rape is not the worst thing that can happen to you. Being a single woman is not that bad. Being a divorced woman is not so horrible. And these are things that we need to kind of push out there. And we need to believe in it ourselves so that we can push it out there. And so that kind of trickles down through the system. So the cop is meaning well. The cop means well when he says, don't file a case. Are you sure you want to do this? He means well. He's trying to save your family. He also knows what will happen to you if you're going to like move out of your home and you have no support systems. The point is that everybody needs to believe that there is a way out of it, and that there is meaning and value in filing such a case and pursuing such action, and that you're not going to be abandoned by society, or like society is not going to turn against you, and that there are support systems in place to stand with you through the way. So when you're talking about, for instance, filing a case of rape or even a case under POCSO, even if they're fast-track cases, and this is something the media never does, we always focus on the arrest. Nobody focuses on how long a case takes to go to the court, and at which point several victims will be like, you know what, I'm ready to move on with my life. I don't want to pursue this any longer. It's been 5 years. So these are also things that we need to keep in mind and work on addressing patriarchal values within ourselves.
1: Thank you, Ranjita. Adhaadu oru cinema paathirupinga mudichiruvom Countermani vandu avanga wife vandu adipar. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒய்ஃப் வந்து அடிப்பார். ஒய்ஃப் வந்து குழந்தை பெற்றிருப்பாங்களோ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களோ. அப்போ ஒருத்தர் வந்து, ஏன் என்னையா இப்படி வந்து புள்ளத்தாச்சி பொண்ணை அடிக்கிற, கர்ப்பிணி பொண்ணை அடிக்கிற அப்படின்னு கேட்பார். உடனே இவர் கவுண்டமணி வந்து விட்டுட்டு ஆடியன்ஸை பார்த்து வர்றீங்க, வாங்கையா உங்களெல்லாம் ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணுன் இருக்கேன். கல்யாணம் உடனே அடித்தா, ஆன உடனே அடித்தா புது பொண்டாட்டியை அடிக்கிறேங்கிறீங்க. முழுவாமல் இருக்கும்போது அடித்தா புள்ளத்தாச்சி அடிக்கிறேங்கிறீங்க. குழந்தை பேத்த ஒன்று அடித்தா பச்சை உடம்புக்காரியை அடிக்கிறேங்கிறீங்க. எப்போதான் நாங்கள் அடிக்கிறது அப்படின்னோன்னு அப்படியே ஒரு பட்டாசு வெடித்த மாதிரி தியேட்டரில் சிரிப்பு. வாட் டஸ் இட் மீன்? இவங்க வந்து அடிக்கிறதுக்கு தே ஆர் என்டைட்டில் டு பீட் யூ, யூ ஆர் லயபிள் டு பேர் இட். த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ், நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் சிலை இருக்குது, அவர் ஜஸ்டிஸ் முத்துசாமி ஐயர். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சவர். பட் ட்ரெடிஷ்னல் திங்கிங் வந்து நம்ம மைண்ட்ல இருக்கும். ஒரு கிரிமினல் அப்பீல் நடந்தது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. என்னன்னா, ஒரு ஆள் வந்து ஒரு லேடியை வந்து அடிச்சு கையை உடைச்சிட்டாரு. A man had beaten a woman and broke her hand. இந்த கேஸில் வந்து he was punished with imprisonment. அந்த இம்ப்ரிசன்மெண்ட் மேலே அப்பீல் நடக்குது. அந்த அப்பீலில் நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜ் என்ன சொன்னாருன்னா, அவர் அடித்தது தப்பு தான், கை உடைஞ்சது தப்பு தான், இருந்தாலும் இட் இஸ் நாட் சச் அன் அஃபென்ஸ் பிகாஸ் த மேன் ஹூ ஹட் ப்ரோக்கன் த ஹேண்ட் இஸ் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ எ விமன் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஹஸ்பண்ட் அண்ட் ஹீ கேன் பீட் ஹர், அதனால் ஹி இஸ் பீன் அக்விட்டட்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட். இது நம்ம ஜட்மெண்ட் புக்ஸில் இருக்கு. இதெல்லாம் நம்ம மைண்டை டாமினேட் பண்ணும்போது, ஹவ் வில் யூ வியூ வென் எ விமன் கோஸ் டு தி போலீஸ் ஆர் டு எனிபடி வித் எ கம்ப்ளைண்ட்? ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் விதின் தி டீப் ரூட்டட் இன்ஹிபிஷன்ஸ். எனி அதர் க்வெஸ்சன் பிஃபோர் ஷீ கம்ஸ் டு தட்?
2: I know a family which is like army man is husband and she's having a wife like he's like he used to torture every night and she can't leave that family at all because of her mother-in-law. You know, she's ill like that, she have to take care about whole family. She's having in two sons. What can she do if she want to take an action?
3: As ma'am said, that incident where a 10-year-old girl was being raped by her uncle, I just want to ask two questions. First thing, was he punished, that uncle?
1: No, because it had happened a long back and that family did not file a complaint about it.
3: Yeah.
1: And when it came to our knowledge, it was almost 7 or 8 years from that.
3: Yes, yes ma'am. I just want to know what that girl's mom's reaction when she came to know that uncle raped her.
1: It seems that she felt bad and she fought with her husband, and in fact she got separated from that family because the family did not want to disown that younger brother. They wanted to justify or protect him. Therefore, as a mother, she took the right stand. She came out of that family along with her daughter.
3: Thank you, ma'am.
1: Yes, to her, Sudha will answer. I think your question is that a husband is torturing the wife every day, but there is a mother-in-law who is very elderly and the wife wants to take care of everyone. Therefore, she likes the family and she has two kids. She needs the support of the husband. But still, she can give a complaint against him. She can take him into task. But she can remain with the family intact. It is the choice is for the mother-in-law to decide whether she wants to stay with the daughter-in-law or with her son. If she wants to support the son, let her go and suffer with him. Let this mother come out and take care of her children. That should be her decision. Yes, Sudha wants to say something.
4: அதாவது சப்னம் பேசும்போது சொன்னாங்க, இந்த மேரேஜ் ஆஸ்பெக்ட் இது வந்து நம்ம அந்த 20-25 இயர்ஸ்க்குள்ளே பயங்கரமான நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பேர் டிசைட் பண்ணுவாங்க. பெண் குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாலும் அந்த 10 இயர்ஸ் அந்த 15 இயர்ஸ்க்குள்ளே ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சான்னு கேட்டே இருப்பாங்க. உங்கள் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சா, ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சான்னு அவங்க வேலை கிடையாது, ஆனால் கேட்பாங்க. நம்ம அம்மா வேறு வழி இல்லாத பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏஜ் அட்டன் பண்ணிட்ட பிறகு காலேஜ்லாம் முடித்த உடனே எப்போங்க உங்கள் பொண்ணு கல்யாணம், எப்போங்க உங்கள் பொண்ணு கல்யாணம்னு அடுத்த கொஸ்டின். பொண்ணு கல்யாணம் ஆயிரும், அடுத்தது எப்போ குழந்தைங்க பிறக்கும், இன்னும் குழந்தை பிறக்கலையா, குழந்தை பிறக்கலையா. ஒருவேளை குழந்தை பிறக்கலன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி டிவோர்ஸ் கேசஸ் பெண்டிங் பிஃபோர் தி ஃபேமிலி கோர்ட் ரீசன் இஸ் ஹஸ்பண்ட், மென் ஆர் இம்பார்ட்டண்ட். திஸ் இஸ் எ ரியல் ஃபேக்ட். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஏதோ குழந்தை பிறக்கலாம், பொண்ணுக்கு ஏதோ மிஸ்டேக்குங்க, மலடின்னு ஏதோ ஒரு பேரை சொல்லுவாங்க. கல்யாணம் ஆலெல்லாம் லேட் மேரேஜ் ஆலைங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. கல்யாணம் ஆகி அப்படியே குழந்தை பிறக்கலாம், குழந்தை பிறக்கலன்னுவாங்க. இன்பிட்வீன் ஏதோ இன்சிடென்ட்டில் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா விடோ ஆகிட்டான்வாங்க. இது எல்லாமே யார் இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னா, நம்ம தான் கேட்போம். அந்த வீட்டில் இருக்க ஒரு பையனோ ஒரு பொண் ஒரு அப்பாவோ யாரும் கேட்குறது கிடையாது. பெண்களே கேட்போம், உங்கள் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணலையா, உங்க பொண்ணு காலேஜ் போலியா, உங்க பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையா, உங்க பொண்ணுக்கு எவ்வளவு சவரம் போட்டு கல்யாணம் பண்ண போறீங்க, பையன் என்ன பண்றான், உங்க பொண்ணுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா, உங்க பொண்ணு என்னங்க மாப்பிள்ள வீட்டுல இல்லாம உங்க வீட்டுல இருக்குது, உங்க பொண்ணு என்னங்க இந்த மாதிரி இருக்கு, உங்க பொண்ணு அங்க இது டைவர்ஸ் ஆயிடுச்சு, என்ன தப்பு பண்ணுச்சோ உங்க பொண்ணு, உங்க பொண்ணு என்ன பண்ணுச்சோ பாவம் பண்ணுச்சோ விடோ ஆயிடுச்சு, இதெல்லாம் யார் பேசுறான்னா நம்ம தான் பேசுறோம். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கரெக்ட் அவர் செல்ஃப். நம்ம நம்ம சகோதரிய நம்ம உணர்வுகளை நம்மளே குத்தி குத்தி கிழிக்கிறோன்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மூமெண்ட்ல இருந்து ஒரு விமனை கூட ஒரு கேர்ளை கூட நம்ம ஹர்ட் பண்ண மாட்டோன்ற ஓத் நம்ம எடுத்துக்கணும். கிளீனஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் ஃப்ரம் அவர்ஸ் நம்ம சைட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகணும் நினைக்கிறேன். ஒன்று இன்னொன்னு, நிர்பயோட இந்த கேஸ் இன்னைக்கு வேர்ல்டு வைடா ரீச் ஆனதுக்கு ரீசன் என்ன தெரியுமா, நீங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்படி ஒரு ரேப் கேஸ், ஹீனியஸ் கிரைம் எல்லாம் மீடியாவில் ரீச் ஆனது காரணமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அன்னைக்கு டெல்லியே டெல்லியே ஸ்தம்பிச்சு போச்சு நிர்பயாக்காக. ஆல் தி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேம் இன் த ஸ்ட்ரீட் அஜிடேட்டட் ஃபார் ஹர் ஃபார் டு கெட் அன் ஜஸ்டிஸ். ஆனால் இன்னைக்கு சொசைட்டியில் யாருக்கு என்ன ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லாருமே ஈவன் விமன் அட்வொகேட்ஸ் ஆல்சோ எல்லாமே அமைதியாக இருக்கும். அதனால் தயவுசெய்து இதான் ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஜஸ்ட் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஒரு அஜிடேஷன் மூலமாகவோ இல்லை அஜிடேஷன் பண்ண முடியலன்னா ஏதோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து கலெக்டிவாக ஒரு லெட்டர் எழுதி எல்லாரும் சைன் பண்ணி ஒரு சிஎம்க்கு அனுப்பலாம், பிஎம்க்கு அனுப்பலாம். யூ ஹாவ் அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஆக்சசபிள் தான். ஸோ மார்க் இவர் என்ன சொல்கிறது, உங்களோட சப்போர்ட்டை காட்டுறதுக்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் சின்ன ஒரு இனிஷியேஷன் ஒரு சின்ன இனிஷியேஷன் கூட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கு வாய்ப்பு. இன்னைக்கு இந்த லிக்கர் பேன் வந்து யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, இந்த லிக்கர் ஆனால் பெண்களால் தான். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதனால லிக்கர் நம்ம சாதாரணமாக வண்டியில் போயிட்டு இருப்போம், எதில் வண்டியில் வரோம் தண்ணி அடிச்சுட்டு வந்து நம்ம மோதிருப்பான். அதனால நம்ம ஃபேமிலியில் இருக்க யாரோ செத்து போயிடுவாங்க, யாரோ இன்னொரு பொண்ணு விடோ ஆயிடுவா, யாரோ ஒரு குழந்தைக்கு ஃபாதர் இறந்து போயிடுவார். அந்த லிக்கரால் ஒரு ஃபேமிலியே எக்கனாமிக்கலாக வீணாக போயிடுறாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. தயவு செய்து இந்த லிக்கர் பேன்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட்டாக பேன் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அந்த ரேப் கேஸு மெஜாரிட்டி ஆஃப் ரேப் கேஸ் வந்து லிக்கரால் தான் நடக்குது. ஸோ சொசைட்டிக்கு எதெல்லாம் அகேன்ஸ்டாக இருக்குதோ நீங்கள் தயவு செய்து ஃபஸ்ட்டு ஹேண்டாக எல்லாரும் ஒரு லெட்டர் எழுதி எல்லாரும் ஒரு சைன் போட்டு சிஎம்க்கு அனுப்புங்க. உங்களோட இது சப்போர்ட்டை நீங்கள் மக்களுக்கான சப்போர்ட்டை காட்டுங்க. மேடம் சொன்னது போல் டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு பெண்ணை பார்க்குற பார்வை வந்து செக்ஷுவலாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு, ஏன்னா அது சைக்காலஜிக்கல் இஷ்யூ, நம்ம ஒன்றையும் பண்ண முடியாது. இந்த சொசைட்டியை உனக்கு என்ன குவாலிட்டி இருக்குது, உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, எதையுமே ஒரு ஆண் வந்து பார்த்து உங்களை டிட்டர்மின் பண்ணுறதில்ல. நீ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க, அதில் எப்படி குறைஞ்ச விலகி இருக்குது, நம்மளோட அழகு விஷயம் இருக்குல்ல அது பர்மனன்ட் கிடையாது, நம்ம எஜுகேஷன் இருக்குல்ல அது ரொம்ப பர்மனன்ட்டு, கடைசி வரை நம்ம கூட இருக்கிறது. அதனால் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எல்லாமே யூனிட்டியாக இருந்து ஒரு ஒரு விஷயத்தை போராடுவோம், அப்போ தான் வி கேன் அச்சீவ். Thank you very much.
1: So, thank you friends. My final advice and suggestion to you, don't ever give up your self-respect to anybody. Don't ever think that you are inferior to anybody. You have a brain, you have courage, you have guts, you know how to look forward. Right? Marriage is not the one to decide or judge your life. They have given more examples. You will be astonished to hear that. Ena lawyers, lawyer na ellaru bayindukuvaanga. Sila per lawyer na kalyanam panna kuda bayindukuvaanga. Enga vandu law point pesuvaanga, jail la potruvaanga, appadina adala panna maatom. Irundhal appadi dhaan nenachikiraanga. Court la argue pannumbodhu, as Shabnam said, நாங்கள் எல்லாரும் வந்து அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தோம். The next question will be, when we went to an international conference of professionals, I was among few doctors. இன்னும் ஒரு குரூப் ஆஃப் மேல் டாக்டர்ஸ் வந்தாங்க. வந்து ஹலோ மேடம், ஹலோ மேடம், ஹலோ மேடம் எல்லாம் பேசிட்டு, மேடம் வாட் ஆர் யூ மேடம், நீங்கள் தென் அந்த எங்கள் எல்லாரை விட ஒரு லேடி டாக்டர் ரொம்ப நல்லா இருப்பாங்க. நாங்களும் நல்லா தான் இருப்போம், எங்களை விட அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. பி ஐ நெவர் கால் மை செல்ஃப், சம்படி வில் டெல் மீ அவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்களே என்ன, நான் ஷார்ட்டா இல்லையே அவரு என்ன விட ஹைட் அவ்வளவுதான். அந்த மாதிரி அந்த டாக்டர் வந்து நல்லா இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசிட்டே இருந்தோம். வந்த மேல் மெம்பர்ஸ் பூரா அடுத்த கேள்வி அவங்ககிட்ட என்ன கேட்டாங்கன்னா, மேடம் சாரும் டாக்டரா? சாருனா யாரு? சாரும் டாக்டரா? அவங்க அப்படியே பார்த்து இல்லை. வி ஆர் ஆல் வாட்சிங், இவனுங்களை யாரையாவது நம்ம கேட்டோமா, உங்க ஒய்ஃபும் டாக்டரா, உங்க ஒய்ஃபும் டீச்சரா, இவங்க யாரையாவது நம்ம கேட்குறோமா? சார் வீட்டில் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளையை கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த டாக்டருக்கு உண்மையிலேயே புரியல இப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அடுத்தவர் கேட்டாரு, அவங்க டாக்டர்னு கேட்டால் இல்லைன்னாங்க, இல்லைன்னதோட போகணும் இல்லை, அப்போ சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. நான் இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னாங்க, சார் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாருன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கேட்க மாட்டான், ஹீஸ் ஒன்லி ட்ரபிளிங் மீ, வாட் டு டூ அப்படி சொல்லுங்க. வி ஆர் ஆல் ஆர்கியூயிங் கேசஸ், யூ நோ வாட் வில் பி தி நெக்ஸ்ட் பர்சன் எ மேல் லாயர் வில் ஆஸ்க் அஸ். ஐ வாஸ் ஆர்கியூயிங் எ கேஸ் ஃபார் 5 hours. இட் ஸ்டார்டட் இன் த மார்னிங், கண்டினியூட் ஆஃப்டர் லஞ்ச். லஞ்ச் டைமில் வீட்டுக்கு போய் சாப்பிட்டா பாயிண்ட்ஸ் மறந்துடும், அதனால் அங்கேயே உட்காந்து ஐ காட் சம் மில்க், ஹேட் இட் வெயிட்டிங். இந்த பக்கத்தில் இருந்த நம்ம நண்பருக்கு துருத்துருன்னு இருக்குது. அவருக்கு ஒரே முக்கியமான கேள்வி, ஏன்னா நான் பல பாயிண்ட் ஆர்கியூ பண்ணிட்டேன், ஆனால் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சந்தேகம். மேடம் என்ன சார், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க, கேசை முடிங்க அப்புறம் கேட்குறேன்னு. சரி, இவர் இன்னைக்கு வாங்க போகிறாரு, இன்னைக்கு டியூ இவருக்கு தான் போல இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். கேசை முடிச்சப்பறம், சார் என்ன சார் ஏதோ டவுட் கேட்டீங்க? இல்லை இல்லை, எவ்வளோ நேரம் படிச்சிங்க நீங்கள்? ஐ டோல்டும் சின்சியர்லி, ஆனால் ஐ காட் அப் அட் 3 o'clock இன் த மார்னிங், 3 மணிலேருந்து 9:30 வரைக்கும் படித்தேன் சார். அப்படியே குளிச்சுட்டு ஓடி வந்துட்டேன், காலையில் ஒரு டீ குடித்தேன், இப்போ ஒரு டம்ளர் பால் குடிச்சிருக்கேன், இவ்வளோ தான் சார். மற்ற டைம் பூரா படித்தேன், ஆர்கியூ பண்ணேன். இல்லை எனக்கு டவுட்டு. என்ன டவுட்டு? இப்போ எப்போ சமையல் பண்ணுவீங்க? சார் நீங்க எப்ப சமையல் பண்ணீங்களோ அப்பதான் நானும் பண்ணேன். நீங்களும் காலையில எந்திரிச்சு கேஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, நானும் படிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்களும் 10:30 என்னைய தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, நானும் 10:30 இதே கோர்ட்ல தான் இருக்கேன். ரெண்டு பேரும் எதிரெதிரில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் நீங்க கொஞ்ச நேரம் சமைச்சிருக்கீங்கல்ல, அந்த டைமில் தான் சார் நானும் சமைச்சேன். என்ன மேடம் இப்படிலாம் பேசுகிறீங்க? எப்படி சார் பேசுறது? இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ஒய்ஃப் வந்திருந்தா அப்படின்னா, அவருக்கு மனசில் என்னென்ன வயலன்ஸ் நினைச்சாரோ அதை சொல்ல முடியல. ஹி கெப்ட் குவைட். தென் ஐ ஆஸ்ட் ஹிம், இப்படி ஒரு ஆள் எனக்கு ஹஸ்பண்டாக வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? பாய்சன் வச்சு சாகடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அவர் பேசாதது மட்டும் இல்ல, பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் எங்கேயாவது அவர் ஒய்ஃப் பார்த்தாங்கன்னா என்கிட்ட பேசிடாம கூட்டிட்டு போயிடுவார். பட் இது அவர் மட்டும் இல்ல, திஸ் இஸ் அ காமன் மைண்ட் விச் எக்ஸ்பெக்ட்ஸ் யூ. You know, for any professional, what will be a public question? Madam, நீங்கள் எப்படி மேடம் வந்து வீட்டையும் ப்ரொஃபஷனையும் இவ்வளோ கரெக்டாக மேனேஜ் பண்ணுறீங்க? நான் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறேன்னு உன்ட்ட சொன்னேன்னா, காலையில் நான் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டு வந்தேன், குழந்தைங்களுக்கு அதுதான் கொடுத்தேன், குழந்தைங்களுக்கு ஏன் சாப்பாட்டை விட ஹோட்டல் சாப்பாடே பரவாயில்லன்ட்டாங்க, இன்னைக்கு வேலை ஸோ சமைச்சு, அப்புறம் மற்ற நாளில் என் குழந்தைங்களும் நல்லா சமைப்பாங்க, டைம் இருந்தால் எல்லாம் சேர்ந்து சமையல் பண்ணுவோம், இல்லாட்டி லீவ் தான். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? யூ ஆர் ஆல்வேஸ் ஜட்ஜ்டு பை அதர்ஸ், டோன்ட் கிவ் ஸ்பேஸ் ஃபார் தட், டோன்ட் திங்க் தட் யூ ஷுட் கெட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் அதர்ஸ். யூ லேர்ன் குக்கிங், யூ லேர்ன் ஹவுஸ் கீப்பிங், யூ லேர்ன் குக்கிங் டு குக் அட்லீஸ்ட் ஃபார் யுவர் செல்ஃப், யூ லேர்ன் ஹவுஸ் கீப்பிங் டு கீப் யுவர் பிளேஸ் கிளீன் அண்ட் டைடி. not for others certificate. Don't think that you are a cooker. Always to cook.

0: Right? So you learned that. But don't think you are born for that. Right? We have other duties also. So that keep your head high. Be proud. Don't give up your self-respect. We'll close the session. Thank you.
1: I thank our panel members for the informative and thought-provoking session. It's high time that we come out of our shells.
2: இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள்லாம் இனிமேல் ஏதாவது குறையணும்னு நம்புவோம். நம்பிக்கையோட இந்த மாதிரி நிறைய கலந்துரையாடல்கள் பேசுவோம். இன்னைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே விஜயசாலினி.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் இல் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்போ வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன அந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPயின் சமுதாய வானொலி 107.8.

பாரு அத

இந்த உலகத்துல வாழும் அத்தனை உயிருக்கும் மதிப்பு உண்டு. விலங்குகளும் மனிதர்கள் போலதான். விலங்குகளை மதிப்போம், விலங்குகளை காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல். இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
1: சமுதாய முன்னேற்றத்திற்காக வானொலி நிகழ்ச்சிகளில் சமுதாய மக்கள் பங்கு பெற வைப்பதே எம்ஓபி வானொலியின் நோக்கம். அந்த வகையில் குழந்தைகளின் திறனை வளர்ப்பதற்கும் நல்ல கருத்துக்களை குழந்தைகள் மூலம் வானொலியில் வழங்க எம்ஓபி சமுதாய வானொலியும் வடக்கு ரோட்டரி மன்றமும் இணைந்து சில முயற்சிகளை எடுத்துள்ளது. அழிந்து வரும் நாடக கலையை புத்துயிர் கொடுக்கும் வகையில் வடக்கு ரோட்டரி மன்றம் சார்பாக நுங்கம்பாக்கம் அசம்ஷன் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை நிகழ்ச்சி வடிவமைப்பு தயாரிப்பு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

ரசிக்கிற பல கலைகளில் ஒரு கலை நாடகக்கலை. நாடகக்கலை வளர்த்ததுல வானொலிக்கு பெரும் பங்கு உண்டு. ஆனால் சமீப காலத்தில் நாடகக்கலை அழிந்துகிட்டே வருது. அது புத்துயிர் கொடுக்கிற வகையில் எம்ஓபி சமுதாய வானொலி நாடகங்களை உங்களுக்கு வழங்குது. நாடகக்கலையை மாணவர்களிடையே பரப்ப சில முயற்சிகள் எடுத்து வருது. அவங்களையே வச்சு சில நாடகங்களை உங்களுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி வழங்குது. சமுதாய கருத்துக்கள், அறிவியல், நீதி கருத்துக்கள் போன்ற கருத்து

0: இப்ப டிராமாக்கு போலாமா? டிராமாவோட தலைப்பு ஒண்ணுமே இல்ல, கலிங்கத்தில் பிறந்த கருணை. மௌரிய குலத்தின் ஒப்பற்ற அரசன் அசோகன் தான் அரியணை ஏறிய 9வது ஆண்டில் கலிங்கத்தின் மீது படையெடுத்தார். போரின் விளைவு மன்னனை கலக்கியது. திக்விஜயம் தர்ம விஜயமாக மாறியதை இப்போது காணலாம். காட்சி 1, பங்கு பெறுவது மன்னர் அசோகராக தினேஷ், படை தளபதியாக பார்த்தசாரதி, அமைச்சர்களாக ஃபெரோஸ் மற்றும் ரோஹித். அசோகர் தன் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர் அருகில் படை தளபதியாரும் அமைச்சர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
1: வணக்கம் அரசே.
2: வணக்கம் தளபதியாரே. நான் உங்களிடம் 4 நாடுகளை கைப்பற்றி வர வேண்டும் என்று ஆணையிட்டேன். நீங்கள் 3 நாடுகளை மட்டுமே கைப்பற்றியுள்ளீர்கள். இதுதான் உங்கள் வீரத்திற்கு அழகா?
1: அரசே, 4 நாடுகளையும் கைப்பற்றிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் நமது படைகளை அழைத்து கொண்டு புறப்பட்டேன். ஆனால் 3வது நாட்டை கைப்பற்றிய உடனே நம் வீரர்கள் எல்லாம் களைப்படைந்து விட்டார்கள். எனவே 4வது நாட்டிற்கு செல்ல இயலவில்லை.
2: இதனை சொல்ல உமக்கு வெட்கமாக இல்லையா?
1: அரசே, மன்னிக்க வேண்டும். நம் படை வீரர்களின் நலன் கருதியே திரும்ப முடிவு செய்தேன்.
2: இயலாமை என்பது வீரனுக்கு அழகில்லை. வீரன் என்பவன் ஆமையை போல் தாமதம் கொண்டவனாக இருந்திடக் கூடாது. மதம் பிடித்து முயல்பவனாகத்தான் இருந்திட வேண்டும்.
1: மன்னிக்க வேண்டும் அரசே. இதோ இப்போதே நான் நமது படைகளை அழைத்துக் கொண்டு 4வது நாட்டையும் வென்று வருகிறேன். மாவீரர் அசோகரின் படைகளது திறமையை பற்றி உலகிற்கு புரிய வைக்கிறேன்.
2: வெற்றியோடு திரும்ப வரும். உமக்கு பரிசுகள் தயாராக இருக்கின்றன.
3: அரசே, போரிடுவது தமக்கு பொழுதுபோக்கு என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சரியாகத்தான் இருக்கின்றது.
2: அமைச்சரே, வேட்டையாடுவது போரிடுவது இவையெல்லாம் எனக்கு பிடித்தமானதுதானே. அது சரி, இன்று மதிய உணவிற்கு எத்தனை ஆடுகள் எத்தனை கோழிகள்?
1: அரசே, 60 ஆடுகளுக்கும் மேலாக வெட்டப்பட்டுள்ளன. 50 மேலான கோழிகள் உரிக்கப்பட்டுள்ளன.
2: பிரமாதம். இன்று மதிய உணவினை பிரமாதப்படுத்திவிட வேண்டும். இன்று மதிய உணவிற்காக நம்மோடு முக்கியமானவர்கள் விருந்துண்ண வருகின்றனர்.
1: அப்படியானால் விருந்துணவை சிறப்பாக செய்துவிடும்படி சமையல்காரருக்கு தெரியப்படுத்துகின்றேன்.
2: சரி, கரியெல்லாம் நன்றாக வேக வைத்த நிலையில் இருந்திட வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் உடல் கறி போல் வேக வைக்கப்படும் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள்.
1: தங்களின் உத்தரவுபடியே எல்லாம் நடக்கட்டும் அரசே.
0: அமைச்சர்கள் அங்கிருந்து செல்கிறார்கள். அசோகர் தன் உறைவாளை எடுத்து அதன் நுனியை தொட்டு பார்க்கின்றார்.
2: வாளின் கூர்மை மழுங்கிவிட்டதே, இன்னும் கூர்மையாக்கிட வேண்டும்.
0: காட்சி 2, பங்கு பெறுவது மன்னர் அசோகர், படை தளபதியார், கைதிகளான வீரர்கள். மன்னர் அசோகர் தன் அரண்மனையில் அப்படியும் இப்படியுமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர் கையில் சவுக்கு ஒன்று இருக்கின்றது. அந்த நேரத்தில் தளபதியார் உணர்ச்சி பொங்க ஓடி வருகின்றார்.
1: அரசே, அரசே, வெற்றி வெற்றி வெற்றி வெற்றி! அந்த 4வது நாட்டையும் நாம் வெற்றி வாகை சூடிவிட்டோம்.
2: மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
1: அரசே, நான் சொல்ல போகும் செய்தியை கேட்டால் நீங்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைவீர்கள்.
2: என்ன செய்தி அது?
1: நான் எதிரி நாட்டு படை வீரர்களை போர் கைதியாக பிடித்து வந்துள்ளேன்.
2: அப்படியா? என் கையில் இருக்கும் சவுக்கிற்கு வேலை கிடைத்து விட்டது. அவர்களை உடனே இங்கு இழுத்து வாரும்.
1: இதோ வருகிறேன் அரசே.
2: என் கைகள் தினவெடுத்துக் கொண்டிருக்கின்றன. இதோ நான் அளிக்கும் பரிசினை வாங்கிக் கொள்ளுங்கள்.
4: அரசே, உங்கள் தளபதியார் எங்கள் நாட்டின் மீது படையெடுத்து வந்து எங்கள் மன்னரை கொன்றுவிட்டார். அவருக்கு பாதுகாப்புக்கு இருந்த எங்களையும் சிறை பிடித்து வந்துள்ளார். என்ன செய்வது? இப்போது இந்த கொடுமை வேறு.
2: என் நாட்டுக்குட்படாத எல்லா நாடுகளும் எனக்கு எதிரி நாடுகள் தான். அங்கு வசிக்கின்றவர்களும் எனக்கு எதிரிகள் தான். ஆகையால் எனக்கு எதிரிகளான உங்களுக்கு நான் தண்டனை அளித்தே தீர வேண்டும்.
3: அரசே, நீங்கள் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் உங்கள் படையில் அனுப்பி எங்கள் நாட்டை கைப்பற்றி விட்டீர்களே, இது எந்த வகையில் நியாயம்?
2: என் எண்ணப்படியே செயல்படுபவன் நான். அதை பற்றி வினவ உனக்கேது உரிமை. நீயே ஒரு கைதி என்பது நினைவிருக்கட்டும்.
0: அசோகர் மீண்டும் வீரர்களை சவுக்கால் அடிக்கின்றார்.

0: ஐயோ அம்மா என்று அலறுகின்றார்கள். காட்சி மூன்று. பங்கு பெறுவது மன்னர் அசோகர், அமைச்சர்கள், படைத்தளபதியார் அனைவரும் ஆலோசனை கூட மண்டபத்தில் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: அரசே, தாங்கள் திடீரென இப்படி ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டுகின்றீர்கள் என்றால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
2: ஆமாம் அரசே, நாங்கள் எல்லோரும் ஆவலோடு இருக்கின்றோம்.
3: உங்கள் ஆர்வத்தை காண மிக்க மகிழ்ச்சி. அது என்னவென்று இப்போது சொல்கிறேன். கவனம் தேவை.
2: உத்தரவு அரசே.
3: அது என்னவென்றால், கலிங்க நாட்டினை என் வசமாக்கிட வேண்டும். இது என் நீண்ட நாள் கனவு.
2: அரசே மன்னிக்கவும், கலிங்க நாட்டை வெல்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்லவே. அரசே, இதற்கு முன்னர் தங்களது தந்தையார் பிந்துசாரர் கலிங்க நாட்டை கைப்பற்ற எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டார், அவையாவும் தோல்வியடைந்தன.
3: உண்மைதான். தந்தை செய்யாததை இப்போது தனையன் நான் செய்யக்கூடாதா?
2: தங்களால் முடியாதது எதுவும் இல்லை அரசே. தாங்கள் மட்டும் கலிங்க நாட்டை வசப்படுத்திவிட்டால் உங்கள் புகழ் உலகமெங்கும் பரவிவிடும்.
3: நன்றாக சொன்னீர்கள் தளபதியாரே, நன்றாக சொன்னீர்.
1: உங்கள் ஆசை நிறைவேறட்டும் அரசே.
2: அரசே, கலிங்க நாட்டு போர் வீரர்கள் நம்மை விட திறமையானவர்கள். ஆதலால் நம் நன்றாக போர் பயிற்சி செய்த பின்னரே போருக்கு சென்றிட வேண்டும்.
3: நாம் முறையாக போர் பயிற்சி செய்தால் வெற்றி நம் வசமாகிவிடும். அதனை தானே கூற வருகிறீர்கள் அமைச்சரே?
2: உண்மைதான் அரசே, உண்மை.
3: தங்களின் விருப்பம் அதுவானால் அப்படியே நடக்கட்டும்.
2: அரசே, நாளை காலை முதல் 3 தினங்களுக்கு நம் வீரர்களுக்கெல்லாம் போர் பயிற்சியினை நாம் அளிக்கலாம். போரில் வெற்றி நமதே.
3: நல்லது தளபதியாரே, இப்போது அவை களையலாம்.
0: காட்சி 4. பங்கு பெறுவது மன்னர் அசோகர், படைத்தளபதியார், வீரர்கள். படைத்தளபதியார் அனைவருக்கும் போர் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அதனை மன்னர் அசோகர் பார்வையிடுகின்றார்.

0: வீரர்களே, இன்னும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். தளபதியாரே, வேலை நடக்கட்டும், வேலை நடக்கட்டும்.
1: மூன்று பேரும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். அரசர் என்னை அழைக்கின்றார். வணக்கம் அரசே, கலிங்க போரில் நாம் வெற்றியடைய போகிறோம் என்ற மன உறுதியோடு வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றேன்.
0: இந்த போரில் நமக்கு தான் வெற்றி, அதில் சந்தேகம் என்ன?
2: அந்த நேரத்தில் புத்த பிட்சு ஒருவர் அங்கு வருகின்றார்.

0: கச்சாமி.
1: யார் நீ? உமக்கு இங்கு என்ன வேலை?
2: எங்கெல்லாம் பாவங்கள் நடக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று பாவங்களை நீக்குவதுதான் என்னுடைய வேலை. உன்னிடம் பாவ செயல்கள் நிறைந்திருக்கின்றது. அதோடு நீ மேலும் பாவங்களை செய்யவும் தயாராகிக் கொண்டிருக்கின்றாய். நீ நல்லவனாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உபதேசிக்க வந்துள்ளேன்.
1: துறவியாரே, எனக்கு இப்போது போதனையை விட போர்தான் தேவை. அங்கு வாழேந்தி போருக்காக காத்துக் கொண்டிருக்கும் எனது வீரர்களின் நடுவே நாம் பேச வேண்டாம். வேற எங்காவது சென்று பேசலாம்.
2: ஆகட்டும் மன்னனே.
3: காட்சி ஐந்து. பங்கு பெறுவது மன்னர் அசோகர், புத்த பிட்சு. அமைதியான சூழ்நிலையில் மன்னர் அசோகரும் புத்த பிட்சுவும் நிற்கின்றனர்.
1: துறவியாரே, அமைதியான இந்த இடம் நீர் என்னோடு பேசுவதற்கு ஏற்ற இடம் என்று எண்ணுகின்றேன்.
2: மன்னனே, இந்த இடம் அமைதியான இடம் என்கிறாய். அமைதி என்ற சொல் உன் நினைவில் இருந்து வருகின்றது. ஆனால் உன் மனதில் அமைதி இருக்கின்றதா? எந்த நாட்டோடு போரிடலாம், எந்த நாட்டை கைப்பற்றலாம், எத்தனை உயிர்களை கொள்ளலாம் என்று கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றாயே. நீயும் அமைதி இல்லாமல் தான் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். இதிலிருந்து நினைவிற்கேற்றபடி வாழாமல் நீ போலி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்.
1: துறவியாரே, என்னை குழப்பாதீர், குழப்பாதீர்.
2: நீதான் எப்போதுமே குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்ற மூன்று ஆசையிலும் மூழ்கி உன் வாழ்க்கையை குழப்பிக் கொள்கிறாய்.
1: துறவியாரே, நான் ஒரு மன்னன், எனக்கு ஆசைகள் இருக்க கூடாதா என்ன?
2: மன்னனே, உன்னுடைய ஆசைகள் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஆசைகளாகத்தான் இருக்கின்றன. போரில் உன்னால் எத்தனை உயிர்கள் கொல்லப்படுகின்றன, அறமற்ற செயலல்லவா? இதற்கெல்லாம் உன்னுடைய பேராசைதானே காரணமாக விளங்குகின்றது.
1: துறவியாரே, நான் பேராசைக்காரன்தான். மன்னன் அசோகன் என்றாலே அண்டை நாட்டு மன்னர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்க வேண்டும். உலகமெங்கும் என்னுடைய புகழ் பரவிட வேண்டும்.
2: மன்னனே, புகழ் என்றால் என்ன?
1: புகழ் என்றால் என் வீரத்தை பறைசாற்றுவதாகும்.
2: வீரம் என்றால் என்ன?
1: இதென்ன கேள்வி? பல நாடுகளுடன் போரிட்டு நான் வெற்றி வாகை சூடுவதே எனது வீரத்தை காட்டுகின்றது.
2: மன்னனே, புகழ் என்பது அதுவல்ல. மற்றவர்களுக்கு ஆதரவு காட்டி அறிவுரைகளை கூறி அவர்களை நல்வழிப்படுத்துவதே வீரனாகும். எவன் ஒருவன் இடைவிடாது பிறரது துன்பத்தை தன் துன்பம் போன்று நினைத்து போக்கின்றானோ அவனே வீரனாவான். நினைத்த நேரத்தில் போர் தொடுத்து உயிரினங்களை எல்லாம் கொல்ல நினைப்பவன் பாவியாவான்.
1: துறவியாரே, நான் இப்போது போரினை கைவிட வேண்டும். அதனைதானே கூற வருகிறீர்கள்?
2: ஆமாம் அண்ணா, உன் மனதிலும் கருணை பிறக்கும் என்ற நம்பிக்கையோடுதான் வந்துள்ளேன்.
1: என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் துறவியாரே. என் காதுகளில் போர் முரசின் ஒளி ஆர்ப்பரிக்கின்றது. என் இதயமும் போர், போர் என எண்ணத் தொடங்கிவிட்டது. இனி இந்த போரினை கைவிடும் எண்ணம் எனக்கில்லை. உங்கள் பேச்சினை கேளாததற்கு என்னை மன்னித்துக் கொள்ளும்.
2: மன்னனே, நல்லவைகள் எப்போதுமே சற்று தாமதமாகத்தான் புரியும். நான் வருகின்றேன்.

0: புத்தபிட்சு அங்கிருந்து செல்கிறார். காட்சி ஆறு. இடம் போர்க்களம். பங்கு பெறுவது மன்னர் அசோகர், மூதாத்தியாக நித்யஸ்ரீ மற்றும் அனைத்து வீரர்களும். அனைவரும் மரண ஓலத்துடன் மாண்டு கிடக்கின்றனர். அதனை பார்த்து மன்னர் அசோகர் வருத்தம் அடைகிறார்.
1: ஐயோ, இது என்ன கொடுமை! போரில் நான் வெற்றி அடைந்து கூட என்னால் மகிழ்ச்சி அடைய முடியவில்லையே. என் தளபதியார் இறந்து விட்டார், என் அன்புக்குரிய அமைச்சர்கள் இறந்து விட்டார்கள், என் வீரர்கள், நாட்டு மக்கள் அனைவரும் இறந்து விட்டனரே. ஐயோ,
2: ஐயோ மகனே, நீ எங்கிருக்கிறாய்? நான் உயிர் விடும் நேரத்தில் உன் முகத்தை கூட காண முடியவில்லையே.
1: மகனே, மகனே என்று வருந்தும் தாயே, தங்களுக்கு நான் மகனாக இருக்கலாமா?
2: யாரது உன்னை நான் மகனே என்று அழைக்கலாமா?
1: தாராளமாக அழையுங்கள் தாயே.
2: மகனே, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது, தண்ணீர் வேண்டும். என் மீது இத்தனை அன்பு காட்டுகிறாயே, நீ யாரப்பா?
1: நான் தான் மாமன்னன் அசோகன்.
2: ஐயோ, நீதானாது! உன்னால் தானே இந்த போர்க்களத்தில் இத்தனை உயிர்கள் துன்பப்படுகின்றன. இப்போரினால் நான் என் மகனை இறந்தேன். உற்றார் உறவினர் இறந்து எத்தனை பேர் துன்படுகின்றன. உன் கையால் தண்ணீர் குடித்தால் பெரும் பாவம் எனக்கு ஏற்படும். அதை விட தண்ணீர் குடிக்காமலேயே உயிரை விடலாம்.
1: ஐயோ தாயே, நான் பெரும் பாவியாகி விட்டேனே, இப்போது நான் என்ன செய்வேன்?
0: அந்த நேரத்தில் புத்த பிட்சு அங்கு வருகின்றார்.

0: இந்த போர்க்களத்தில் எனக்கு ஆறுதல் தெரிவிக்க யாரும் இல்லையே என்று வருந்திக் கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக நீங்கள் வந்துள்ளீர்.
1: மன்னனே, உன் பேராசையால் ஏற்பட்ட அழிவை பார்த்தாயா?
0: பார்த்தேன் பார்த்தேன். என்னால் எத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன என்பதையும் கண்டேன். இனி போரின் பேரொலி கேட்க வேண்டாம். இதுவரையிலும் கேட்டதே போதும். தர்மத்தின் சங்கொலி எங்கும் முழங்கட்டும். கூறிய வாள் கொண்டு பல உயிர்களை கொன்றது போதும். சீரிய அறநெறி கருத்துக்களை கொண்டு சத்தியம், தர்மம், நேர்மை ஆகிய கருத்துக்கள் பரவுதல் வேண்டும். அதுவே உண்மையானது, மகத்துவமானது, எல்லோரும் போற்றக்கூடியது.
1: மகிழ்ச்சி மன்னா, இப்போது உன் எண்ணமானது தர்ம பாதையை நோக்கி சென்று விட்டது.
0: உண்மைதான் துறவியாரே.

எங்க டிராமாவை பாத்தீங்களா, உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா புடிச்சிருக்கும் நம்புறேன். இருந்தாலும் ஒரு சின்ன மோரல் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மழை கைமாறு கருதாமல் கருணை உள்ளத்தோடு நீரை சொல்கிறது. பூமி கருணையோடு பயிர்களை விளைவித்து தருகின்றது. மனிதர்களாகிய நாமும் அனைத்து உயிர்களிடமும் கருணையோடு நடந்து அன்பும் மரணும் வளர்ப்போம் சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப

0: சென்னை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கது
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லையா?
4: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
5: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
6: நான் அவர் தெய்வம் மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
7: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
8: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
9: Presenting

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: MOP സമുദായ വാനൊലി 107.8.
1: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் வுமனா நீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா?
2: சக்சஸ்ங்கிறது அவங்கவுங்களோட அளவுகோல் தான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போறலன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பாக்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டையை போட்டு உடச்சிட்டுலாம் வாழ வேண்டாம். பட் சக்சஸ்ஃபுல் உமன் நான் என்ன சொல்வேன்னா, எமோஷனலா நம்மள நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல பார்த்தா நிம்மதியா தூங்கணும். தேவையில்லாத கிரீடினஸ் எல்லாம் இல்லாம ஐம் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் பிராக்டிஸ் பண்றதுதான் ஒரு பெரிய சக்சஸ். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா எனிபடி கேன் பி சக்சஸ்ஃபுல்.

0: அவங்கள பார்த்து நாங்கெல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி, அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா. அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திரம் ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம், மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே, மூணு வேளை சாப்பிட்டா ஓகே, முதல் வேளை சாப்பிடுறவங்க வந்து யோகி, ரெண்டு வேளை சாப்பிட்டா அவங்க வந்து போகி, மூணு வேளை சாப்பிட்டா ரோகி, நாலு வேளை சாப்பிடுறவன் தேச துரோகிகள்லாம் அந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே, பேசிக்கா வயிற்று ரொப்பிட்டாலே எல்லாருக்கும் பசிங்கிறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பிக்கும், என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு. பேசிக்கா அதுக்குண்டான வழிய வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்கறாங்க எங்களுக்கெல்லாம். இந்த காக்காக்கு வைய இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே பொழுது கோவை கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழகிறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது. என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. சாதாரணமா வீட பெருக்க வரவுளும் சொல்லி கொடுக்கலாம், நாம யார்கிட்ட என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கிறது தான். ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு. வாழ்க்கையை பார்த்தவங்க கிட்ட அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு. சின்ன வயசுல இருந்து, ஏன்னா அந்த காலத்து வாழ்க்கை முறையே வேற. இந்த ஒரு 20 வருஷமா ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானைன்னு எல்லார் வீட்லயும் இருக்கும். சங்கர மடத்துல இருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானையை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பாக்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சமா சேர்ந்துரும். பத்து வீட்டுல வாங்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டை லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டை, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோடை கிளீனா வச்சுக்கணும், அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம். இது அது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனால 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன். இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது, இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவான், கவலை பட மாட்டான். சரி, இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை, இந்த ஒரு 5 நிமிஷத்தினால நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கறதெல்லாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேர்ந்தோம், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா பெட்டர். ஏன்னா கேட்ச் தம் எங்குன்னு உங்களுக்கு இன்னும் கீழே இருக்கலாம், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்ப வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டுல வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்ல, 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமீக்தாட்ட சொன்ன போது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலயும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன போது எத்தனையோ குழந்தைகள் தீ விபத்துல செத்து போயிடும். ஏன்னா பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு வந்து கரண்ட் ரொம்ப செலவாகும். இது நிறைய பேருக்கு தெரியாது, ராத்திரி வேளையில கரண்ட் செலவாகுங்கிறதுனால கதவெல்லாம் மூடிட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள்லாம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணும். ராத்திரியில தீப்பொறி பறக்கும் பொழுது காலையில குழந்தைகளை இறந்து போயிருக்கும். காலையில ஒரு நியூஸ் அவ்வளவுதான் காலம், பட்டாசு தொழிற்சாலையில் குழந்தைகளும் இவர்களும் தீ விபத்தில் கருகினார்கள். ஐயோ பாவம், முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சிட்டோம். ஆனா தீபாவளி அந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். இதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே தீபாவளி வந்து இந்த அளவுக்கு பட்டாசு கொளுத்தணும்னு இல்ல. இந்த குழந்தை தொழிலாளர்களை நாம ஒதுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம பாக்கலாம். அண்ட் நெவர் என்கரேஜ் இந்த டிராபிக் சிக்னல்ஸ்ல அங்க இங்க பிச்சை வாங்குற குழந்தைகளோ கை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை வாங்க வரவங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சோசியல் ஒர்க். சின்ன சின்னதா தண்ணிய வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி நம்ம நம்ம அன்னைக்கு உண்டான வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருக்கனாலே உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது ஒண்டிதான் இளைஞர்கள்ட்ட நான்
1: கேட்கிறேன்.
0: நான் வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்ம பேரண்ட்ஸ் அடாப்ட்
1: பண்ணிக்கிறாங்க.
0: If that particular soul doesn't decide, the soul தான் டிசைட் பண்றது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் டோன்ட் டிசைட். அப்படியே பார்த்ததுனா எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தை இல்ல. The soul decides only it comes to the parents.
1: நீங்க அவ்வளவு கேரிங்கா இருக்கீங்கோ இதெல்லாம் வந்துட்டு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆண்டி.
0: இல்லம்மா, யாருமே அவங்க அவங்க குழந்தைன்னு எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா தான் பாத்துக்குவாங்க. அதுல வந்து சுயநலம் தான்.

0: இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு வந்து நிறைய கப்பல் அடாப்ட் பண்ணிக்கிறது ரெடியா இல்ல, பண்ண ரெடியா இருந்தா குழந்தைகள் இல்ல, அந்த ரேஷியோ தான். குழந்தைகள் கம்மியா தான் இருக்காங்க, அங்கங்க நிறைய குழந்தைகள் விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் யாருமே அடாப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டா, எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா இது இருக்காது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல பிறந்தா அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாள் கிழமையா யாராவது பொறுப்பேற்றுட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லைன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம் நம்ம, அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பலவிதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலையும் மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்கையிலயும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழகறதுக்கு பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பார்க்கணும். ஓல்ட் ஏஜ் ஹோம் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, டெஸ்டிடியூட் விமன் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, பொறுப்புகள் யாரும் எடுத்துக்காத்தனால தானே. எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும், அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, ஓல்டேஜ் ஹோம்ல ஜாலியா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி, இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம. அடாப்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்டர் பர்சன். ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
1: பாட்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆன்ட்டி அவா கதை எல்லாம் கேட்காம வி கிட்ஸ் ஆர் டோட்டலி
0: இல்ல. அது இன்னொன்னு சொல்லிடுறேன், எல்லா பாட்டியும் சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட். என்னோட அம்மாவா இருந்தா, என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. தேர் ஆர் சம் கப்பிள் தேவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்புள் ஆல்சோ.
1: நம்ம மாரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாதபோது
0: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு தொணத்தொணான்னா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்ல செய்வாங்க. நமக்கே வந்து ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கா வாழ்க்கையில, சேவிங்ஸ் எந்த விதத்துல இப்பலாம் நம்ம சேர்த்து வைக்கலாம், எந்த விதத்துல நம்ம சிக்கனமா வாழலாங்கறத கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பா பண்ண பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் குறையும், பிரச்சனைகள் குறையும். ஓகே ஆண்டி, தேங்க்யூ சோ மச் ஆண்டி. நீ ராக இருக்கிறதுக்கு நானே சொல்றேன், இட்ஸ் மை பிளஷர் டாக்கிங் டு யூ ஆல். ஓகே, ஆல் தி பெஸ்ட், மேக் இட்.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்.ஓ.பி. சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அடுத்து வர எம்.ஓ.பி. லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்.ஓ.பி. லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்.ஓ.பி. சமுதாய வானொலி 107.8.

listening to MOP Community Radio 107.8. வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று இயங்குகிறீர்களா? இதோ MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் MOP பிளாட்ஃபார்ம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி. சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சின்ன வயசுல கதை கேட்காம நம்ம தூங்கவே மாட்டோம். நம்மளுக்கு கதை சொல்றதுக்காகவே நம்ம அம்மா அப்பா நிறைய கதை புத்தகம் படிப்பாங்க, நம்மளுக்கும் நிறைய கதை புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க. கண்கள் விரிய விரிய கதை கேட்ட தருணங்கள், கதை புத்தகம் படித்த தருணங்களை மறக்கவே முடியாது. அவ்வளவு சுவாரஸ்யமா குழந்தைகளுக்கான கதைகள் எழுதுற எழுத்தாளர் உமாநாத் என்கிற விழியன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்காக உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க.
1: வணக்கம் நேயர்களே, என்னோட பேர் விழியன். நான் குழந்தைகளுக்காக எழுதிட்டு இருக்கேன். இதுவரை ஒரு 11 புத்தகம் எழுதியிருக்கேன். குழந்தைகள் மற்றும் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாகவும் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு பொண்ணு குழலி, இன்னொரு பையன் செழியன். அவங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சு தான் நான் வந்து இப்போ ஒரு எழுத்தாளனா மாறியிருக்கேன்.
0: நீங்க எழுதின புத்தகங்கள்ல எதை ரொம்ப முக்கியமான புத்தகமா நினைக்கிறீங்க? 11 புத்தகங்கள் எழுதியிருக்கதா சொன்னீங்க.
1: ஒரு அப்பா கிட்ட போயிட்டு உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்கும் அப்படின்ற கேட்குற மாதிரி தான் அந்த கேள்வி. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஒரு தனித்துவமான புத்தகமாக தான் ஒரு படைப்பாளிக்கு இருக்கும் அந்த வகையில். ஆனால் ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, மாகடிகாரம்னு ஒரு புத்தகம் வந்தது, வெளிவந்தது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த புத்தகம் வந்தது தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் ரொம்ப நாள் ஒரு பெரிய தேக்க நிலை இருந்துகிட்ருக்கு, அது இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த நிலையில் இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு தோணுது. ஏன்னா முக்கியமாக பல இடத்துல அங்கீகாரம் கிடைச்சிது அந்த புத்தகத்துக்கு. ஆனந்த விகடன் சிறுவர் இலக்கிய விருது 2013 ஆண்டு கிடைச்சிது. தாமுயேசா விருது அந்த புத்தகம் கிடைச்சிது. அப்புறம் இன்னும் சில விருதுகள் அந்த புத்தகம் கிடச்சிது. இது ஏன் முக்கியமாக படுது அப்படின்னா, சிறுவர் இலக்கியம் மீது எந்த கவனமுமே கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக கிடையவே கிடையாது. எந்த புத்தகமும் கொண்டாடப்படவே இல்லை. ஒரு கிளாசிக் வகையறான்றது வந்து தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் இது வரைக்கும் சிறுவர் இலக்கியம் தமிழில் சிறுவர் இலக்கியம் தோன்றதுலேருந்து ஒரு கிளாசிக்கான புத்தகம் அப்படின்னு நம்ம கொண்டாடவே இல்லை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டாம் சாயர், ஹெய்டி அப்படின்னு நிறைய புத்தகங்கள் வந்து கிளாசிக்ஸ் வகையறாக போயிடுது. அதாவது அந்த புத்தகம் வரும், அதை ஒட்டி சில புத்தகங்கள் வரும், அதே கதை, அதே ஹீரோ வருவாங்க, அதே கதாபாத்திரம் வரும், சினிமா எடுப்பாங்க, கட்டுரைகள் வரும், அந்த மாதிரி நிறைய வந்து அந்த திரும்பி திரும்பி ரீப்ரிண்ட் ஆகும், பல மொழியில் அது பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து தமிழில் வந்து இது வரைக்கும் ஒரு கிளாசிக் வகையறாகவே வரலை. ஸோ அந்த அதற்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் இது கிளாசிக்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாது. இருந்தாலும் அதற்கான ஆரம்பமாக அந்த புத்தகத்தை பார்க்குறேன். மற்ற புத்தகம் எல்லாமே வந்து முக்கியமான புத்தகம் தான். உச்சி முகர் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்தது. அது வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும், என் பொண்ணோட 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயங்கள், உரையாடல்கள் தான் முக்கியமாக. அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வேகமான உலகத்தில் வந்து நம்ம யாரும் வந்து குழந்தையோட அந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம ரசிக்கவே மாட்டேன்றோம். நம்ம அந்த வயசில் இருக்கிற வேகம்தான் அது. ஏன்னா அந்த வயசில் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் போயிருக்கும்போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் திரும்பி அந்த குழந்தைமை வந்து திரும்பி வரவே வராது. நீங்கள் நம்ம நினச்சி பார்த்தாலும் ஒன்ஸ் அவங்க மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னா, மென்டலி மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னா, அந்த மழை பேச்சு, அந்த அவங்களோட இன்னசென்ட் திங்கிங் அதெல்லாம் திரும்பி ரிட்டர்னே ஆகாது. ஸோ அந்த எங்கள் கான்வர்சேஷன், 2 பேரோட கான்வர்சேஷனில் தொடர்ந்து வந்து ஃபேஸ்புக்கில் பதிச்சுட்டு வந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி செய்யாத விஷயத்தை யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கன்ற பார்க்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து அது வந்து குழந்தை வளர்ப்பு சம்மந்தமாக, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது, பேரண்டிங் பண்ணும்போது குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எது குவாலிட்டி டைம் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த நோக்கில் பார்த்தாலும் இது வந்து எப்படி நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஒரு ஒரு ஒரு இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மேலோட்டமா இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த வகையிலும் உச்சி முகர் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம்.
0: இந்த புக்கை வந்து உங்களோட மகள் குழலி பெரியவள் ஆனவனே படிக்கும் போது உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா அந்த குழந்தை தருணங்கள் திரும்ப கிடைக்கும் இல்லையா?
1: ஆமா இல்லை, இது இது படிச்சு ஆக்சுவலா படிச்சவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் கடந்து வர விஷயங்கள் தான், அது வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம
0: ரெக்கார்ட்
1: ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அந்த அனுபவமும் கிடைச்சிருக்காது. இப்ப புதுசா வர பேரண்ட்ஸ் வந்து இதை இந்த இது மைண்ட்ல ஃபாலோ பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணணுன்றது முக்கியம் கிடையாது, அதோட முக்கியம் வந்து அந்த குழந்தைகளோட அந்த இன்னசென்ட் பிஹேவியர் வந்து அப்சர்வ் பண்ணணும்.
0: கிளாசிக் புக்ஸ் பத்தி சொன்னீங்க, அதுதான் குழந்தைகளுக்கு ரொம்ப கிரேஸ். ஃபேண்டசி புக் ஏதாவது எழுதிருக்கீங்களா?
1: ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபேண்டசி தான். முதல் புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து பென்சில்களின் அட்டகாசம்னு ஒரு புத்தகம். அது வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு. அதுல வந்து ஒவ்வொரு பென்சிலுக்கும் ஒரு, இப்ப என்னோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் விடியன், இப்ப ஷாலினியோட பென்சில்னா அந்த பென்சிலோட பேர் ஷாலினி, அப்படி அவங்களுக்கு எல்லாம் பேர் இருக்கும். அதே மாதிரி சின்ன பென்சில் குட்டியா இருக்குதுன்னா அது வந்து ரொம்ப வயசான பென்சில், பெரிய பென்சில்னா அது வந்து
0: தாத்தா பென்சில், பாட்டி பென்சில், இப்படி எல்லாம்
1: ரோல்ஸ். இப்படி இருக்கிற உலகத்துல ஒரு கிளாஸ்ல இருக்கிற பென்சில் எல்லாம் சேர்ந்து ஒரு டூர் போறாங்க. அந்த பசங்களுக்கு எல்லாம் டெமிக்கி கொடுத்துட்டு கிளாஸ்லயே பதுங்கி இருந்து பக்கத்து ரூம்ல எல்கேஜி ரூம்ல இருக்க ஒரு கார் எடுத்துட்டு கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவோம், சும்மா ஒரு தண்ணி வர இடத்துல நீர்வீழ்ச்சி, நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அந்த அருவிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி அங்கே போகும்போது ஒரு ஆமையை பார்க்குறாங்க. அந்த ஆமைக்கு வந்து இந்த பென்சில்லாம் யாருன்னே தெரியாது. ஸோ அந்த பென்சில்லாம் வந்து தங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லுவாங்க. இந்த கதை ஃபேண்டசியிலையும் வந்து அவங்களுக்கு பென்சிலோட வரலாறு, பென்சில் எப்படி உருவாச்சு, எவ்வளோ வருஷமாக அந்த பென்சில் புழக்கத்தில் இருக்குது, என்னென்ன வகையான பென்சில்லாம் இருக்குன்றது ரொம்ப லைட்டாக அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்கிற மாதிரி அந்த புத்தகம் இருக்கும். அதாவது ஃபேண்டசி ரெண்டு கேட்டகரி இருக்குது சிறுவர் இலக்கியத்திலே. ஒன்று வந்து குழந்தை இலக்கியம்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தை இலக்கியம்னா ஒரு 2 வயசுலேருந்து நம்ம கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். 2 வயசுலேருந்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து, ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு வார்த்தையெல்லாம் பரிச்சயம் இருக்காது நிறைய. அந்த வார்த்தையெல்லாம் வந்தாலும் சில இதெல்லாம் உதிர்ந்து போயிடும். அந்த வார்த்தை 2 வயசுலேருந்து தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மெமரிஸில் உள்ளே போகும் வார்த்தைகள். ஸோ கதை சொல்கிறதுக்கு ஒரு ரைட்டான ஏஜ் வந்து 2 லிருந்து 8 வயசு வரைக்கும் வந்து குழந்தை இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். 8 லிருந்து 14 வந்து சிறுவர் இலக்கியம் கிளாஸிஃபை பண்ணுறோம். 14 லிருந்து 18 வந்து இளையோர் இலக்கியம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த இதுக்கு என்ன, இந்த மூணு இலக்கியமும் சொல்கிறோம், ஆனால் சைல்டு லிட்ரேச்சர் தான் வந்து இங்கிலீஷில் ஒரு காமனான டேர்ம் இருக்குது. ஒரு மூணுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த 2 லிருந்து 8 வயசு குழந்தைங்களுக்கு சொல்கிற கதைகள் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ரொம்ப அதில் வந்து ஒரு சயின்ஸோ அல்லது வரலாறோ அல்லது கணிதமோ அல்லது எந்த ஒரு தத்துவமோ அதெல்லாம் வந்து அதில் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வேர்ல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். புதிய சம்பவங்கள், அவங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல்கள், ஒரு அதாவது இன்ஷார்ட் வந்து ஒரு ஃபேண்டசியான வேர்ல்டு. அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த 2 லிருந்து 8 வயசுக்கான இலக்கியம். இந்த 8 லிருந்து 14 வயசு வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சயின்ஸ் ஆகட்டும், புதிய தத்துவங்கள் ஆகட்டும், அது இல்லாமல் சயின்டிஸ்ட் பற்றின அவங்களுடைய எப்படி சயின்டிஸ்டாக மாறினாங்க அந்த தருணங்கள் பற்றி, அல்லது உலக வரலாறு பற்றி, அல்லது உலக தலைவர்கள் பற்றி. தலைவர்கள் பற்றினா ஸ்ட்ரெயிட்டாக டேட்டா கிடையாது. டேட்டா கொடுக்கறதுக்கு வந்து அது இலக்கிய வகையில் வரவே வராது. அதில் முக்கியமாக என்னென்னா, அதுலேருந்து எப்படி இன்ஸ்பயர் ஆனாங்க, ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்திலேருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வந்து எப்படி அவங்கள வந்து ஒரு ரெவல்யூஷனரி லீடராக மாற்றிச்சு, அல்லது சக மாணவர்கள்லேருந்து தன்னை தனித்து காட்டுச்சுன்ற விஷயந்தான் வந்து இலக்கியத்தில் வரும். வெறும் வந்து காந்தி இத்தனை வருஷம் இந்த வருஷம் பிறந்தார், இங்கே இந்த ஊருக்கு போயிட்டு வந்தார், அது வந்து இலக்கிய வகையில் சேருமான்றது அது டவுட்டு தான். கடைசியாக வந்து இளையோர் இலக்கியம்னு ஒன்று இருக்குது. அந்த இளையோர் இலக்கியம் என்னென்னா, அது இன்னும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் டச்சே பண்ணாத ஒரு பகுதி. அது அடலசன்ட், அதாவது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14 to 18 அடலசன்ட் ஏஜ். அந்த அடலசன்ட் ஏஜுக்கான அங்கே தான் நிறைய தடுமாற்றம் இருக்கும்.
0: டீனேஜ்
1: அந்த ஏஜில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நிறைய தடுமாற்றம் இருக்கும். ஆனால் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு அப்போ வந்து பெற்றோர்களையும் நான்
0: அந்த ஏஜ்ல தான் பெற்றோர்கள் கிட்ட இருந்து குழந்தைங்க கொஞ்சம் விலகியும் இருப்பாங்க.
1: நீங்க அப்ப என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்வாங்க அந்த ஏஜ்ல. ஸோ அவங்களுக்கு படிக்கிற மாதிரி அவங்களுக்கு விஷயங்களை சொல்லித்தர மாதிரி
0: நம்ம அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு இன்னும்
1: ஒரு இலக்கிய வகையில் ஒரு கலை வடிவில் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக குழந்தை இருந்து ஸ்ட்ரைட்டாக அடல்ட்டு தான் அந்த மாதிரி தான். ஒன்று குழந்தை இல்லைன்னா அடல்ட் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா கலை வடிவமும். அது வந்து சிறுவர் இலக்கியம் மட்டும் கிடையாது, நாடகமும் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த வயசில் வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, ஒரு நட்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டெக்னாலஜி வருது, மொபைல் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு தெரியாது. சமுதாய வலைத்தளங்கள் இப்போ ஏகப்பட்டது இருக்குது. அவங்க கையில் தான் அந்த ஏஜில் தான் வந்து நிறைய புழக்கம் இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்கும்.
0: கையில் புக் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்க கை மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக் இருக்கும்.
1: கரெக்டு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. இன்னும் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பற்றிய பயமும் லைட்டாக இருக்கும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. என்னவாக போகிறோம், அதாவது என்ன
0: ஆகுறதுன்னு தெரியாமல் கூட இருப்பாங்க.
1: அங்கிருந்தும் இருக்கு. ஏன்னா அந்த ஏஜில் வந்து தான் யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்க தான் உச்சபட்சம் அப்படின்னு நினைப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பத்தாவது படிக்கிற ஒரு பையன், அவன் வந்து வண்டியில் நான் கூப்பிட்டு போகும்போது என்ன ஆக போகிறேன் அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஏசி மெக்கானிக் ஆக போகிறேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்டா ஏசி மெக்கானிக் ஆக போகிறேன்னா அவங்க ஏரியாவில் வந்து அவர் தான் வந்து கெத்தாக இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷரே கிடையாது.
0: சின்ன வயசுல வந்து அப்பா ஹீரோன் வாங்க, அப்புறம் வந்து அவங்க கதைகள்ல படிக்கிற ஃபேண்டசி ஹீரோ வந்து ஹீரோன் வாங்க, அதுக்கப்புறமா சினிமா ஹீரோன் வாங்க, அப்படியே அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே வரும். கடைசியில ஒரு பீரியட்ல நம்ம என்ன ஆகுறது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாம கூட இருக்கும். அவங்களுக்கு வழி நடத்தி செல்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு.
1: அது அந்த அந்த இலக்கிய வகையறதான் வந்து இளையோர் இலக்கியம். நம்ம அது வந்து டச்சே பண்ணல. நம்ம தமிழ் சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு எழுத்துக்கள், ஒரு 4-5 கட்டுரை இல்லைன்னா ஒரு 3-4 புத்தகம் அப்படின்ற வகையில தான் இருக்கு. ஸோ இந்த வகையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து எந்த வகைக்கு என்ன புக்கு தரலாம், எந்த ஏஜுக்கு எந்த புக்கு தரலாம் அப்படின்றது புரியும். ஏன்னா ஃபேண்டசியில் ஆரம்பிச்சதுன்னா ஃபேண்டசினா இந்த ஏஜுக்கான விஷயங்கள் தான் ஃபேண்டசி. ஃபேண்டசி வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையானாலும் ஃபேண்டசி அவங்களுக்கெல்லாமும் இருக்குது. நம்ம இன்னும் தமிழில் அந்த ஏரியாலாம் டச்சே பண்ணலை, நம்ம சிறுவர் இலக்கியத்தில் வந்து டச்சே பண்ணலை. இப்போ மாகடிகாரமும் வந்து ஒரு ஃபேண்டசியான ஒரு ஃபேண்டசி நாவல் தான் கிளாஸிஃபை பண்ணோம். மாகடிகாரமோட பேஸ் என்ன அப்படின்னா ஒரு கடிகாரம் இருக்குது, பெரிய கடிகாரம், மிகப்பெரிய கடிகாரம். அது வந்து ஏதோ ஒரு தீவில் அல்லது ஒரு வல்கனோ பக்கத்தில் வந்து அது இயங்கிட்டு இருக்கு. அதில் வந்து சின்ன மாற்றம் நடந்தால் நம்ம பூமியில் வந்து பூகம்பம் வரும் இல்லை சுனாமி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த கதை ஆரம்பிக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு மிக ஃபேண்டசியில தான் ஆரம்பிக்குது.
0: ஆரம்பத்தில் கேட்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
1: ஆனா 2 வயசு டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம் நம்ம. அதாவது 2 to 8 வயசுக்கு சொல்லும் போது அந்த ஃபேண்டசி வந்து அப்படியே விட்டுருவோம். ஆனா இன்னும் கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு வந்து அதுல அந்த ஃபேண்டசி மூலமா நிறைய விஷயங்களை சயின்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஏன்னு கேள்வி கேட்கணும்னு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ரெண்டு ஃபேண்டசிக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு.
0: தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: வெல்கம் பேக் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. 8 வயசுல இருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு வந்து தலைவர்கள் பத்தி வந்து டேட்டா பேஸா இல்லாம தகவல்களா இலக்கியமா கதை மூலமா சொல்லலாம் அப்படின்னுங்க. நான் கூட ஒரு சின்ன காந்தி பத்தின ஒரு கதை, காந்தினாலே சத்தியாகிரகம் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா வந்து விரதம் இருந்திருக்காங்க. விரதம் முடிக்கும் போது வந்து அவங்க வீட்டு கிட்ட ஒரு மரம் இருக்கு, அங்கிருந்து குயிலோட சத்தம், குயில் பாடுற சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க விரதம் முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குயில் வந்து கத்தவே இல்லை. அம்மா சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்ட்டு காந்தி வந்து சின்ன பையனா இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, தூரமா போயிட்டு ஜன்னல் வழியா குயில் மாதிரி கத்திருக்காங்க. அப்புறமா அம்மா சாப்பிட்டு இருக்காங்க, குயில் தான் கத்திருக்கு நினைச்சிட்டு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப காந்தி மேல ரொம்ப கோவப்பட்டு இனிமேல் நீ இது மாதிரி பொய் சொல்றதுன்னா என் முகத்திலேயே முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறத்துல அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து காந்தி வந்து பொய் சொல்றத விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் மூலமா ஒரு நீதிநெறி கதையை கூட நம்ம சொல்ல முடியும் இல்லையா. மாங்கடிகாரம் புத்தகத்துக்கு வந்து விகடன் அவார்ட், இன்னும் சில அவார்ட் எல்லாம் சொன்னீங்க. இது தவிர வேற என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, எதுக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க?
1: அந்தரத்தில் நடந்த அபூர்வ கதை அப்படின்ட்டு ஒரு புத்தகம், அது அதுக்கு வந்து தாமயசா விருது அதுக்கும் கிடைச்சது. அதுக்கப்புறம் சிறுவர் இலக்கிய பங்களிப்புக்காக அனந்த சேஷன் விருது ஒன்று கிடைச்சது. இந்த விருதெல்லாம் விட பெரிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து அந்த கதையை கேட்டுட்டு நம்மளுக்கு திரும்பி வந்து நம்மளுக்கு வந்து சந்தோஷமா இருந்த அங்கிள் அப்படின்றாங்கல்ல, அதுதான் ஆக்சுவலா அதுதான் பெரிய விருது. மற்ற எழுத்தாளர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய கிடைக்க முடியாத, ஏன்னா இப்போ ஒரு சக அதே வயசாலோ இல்லை பெரிய ஆளோ வந்து நம்மளுக்கு வந்து பாராட்டும் போது அது சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு
0: இந்த கதை செமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு சொல்லும் போது.
1: ஆமா,
0: இன்னும்
1: அதுதான் இந்த எல்லா அவார்டையும் விட நான் இது எதுவும் குறைச்சி சொல்ல, ஆனா அதை விட ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் வந்து இந்த குழந்தைகளோட இன்டராக்ஷன் தான். அது சிறுவர் இலக்கியம் மூலம் மட்டும்தான் கிடைக்கும்.
0: குழந்தைகளுக்கு கதை ஏன் முக்கியம்?
1: இதை புரிஞ்சுக்கிட்டாதான் ஆக்சுவலா இந்த சிறுவர் இலக்கியத்துக்கே வந்து ஒரு அங்கீகாரம் அல்லது ஏன் அவசியம் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு அப்படின்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கதை யார் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாட்டிகள் தான் நம்மளுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட இன்னும் கொஞ்சம் முன் ஜென்ரேஷன் தான் சொல்ல முடியும், ஒரு 80s, 80s-ஓட end வரைக்கும் 85s வரைக்கும் கூட சொல்லலாம். அப்போ வந்து நிறைய வந்து பாட்டிகள் வந்து கூட இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கதைகளை வந்து அவங்களே இட்டு கட்டி சொல்லுவாங்க. அப்போ வந்து கூட்டு குடும்பமாக நிறைய, மோஸ்ட்லி எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பெரியப்பா பசங்க இருப்பாங்க, சித்தப்பா பசங்க, மாமா பசங்க, அப்படி நிறைய பக்கத்து வீட்டு பசங்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்படி எல்லாரும் உட்காந்து ஒன்றா உட்காந்து கதை கேட்குற அந்த கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான் நம்மளுடைய தமிழ் சமூகம். இப்படி வந்து நிறைய கதை கேட்டு வளர்ந்த சமூகத்தில் வந்து நிறைய பிளவுகள் நடுவில் வர ஆரம்பிச்சது. ஒன்று வந்து கூட்டு குடும்பம் வந்து உடஞ்சி தனி
0: குடும்பமாக
1: நியூக்ளியர் ஃபேமிலியாக போச்சு. ஸோ தாத்தா பாட்டி கதை சொல்கிற அந்த இது போயிடுச்சு. அது இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய, எழுத்து வடிவிலிருந்து நேராக காது ஒளி வடிவில் கேட்டதோட விஷுவலாக வந்து இப்போ நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் வந்து டிவி இன்ட்ரடியூஸ் ஆகுது, இன்னும் பாப்புலரைஸ் ஆகுது. அப்புறம் இப்போ சமீப காலத்தில் வந்து நீங்கள் ஆப்ஸ் நிறைய வந்துடுச்சு, மொபைல் ஆப்ஸ் வந்துடுச்சு, வீடியோ கேம்ஸ் வந்துடுச்சு. அதனால குழந்தைகளுக்கு வந்து நிறைய வந்து டைவர்ஷன், ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு.
0: வீடியோ கேம்ஸ்
1: அந்த மாதிரி ஏகப்பட்ட டைவர்ஷன் ஆயிடுச்சு. சரி, கதைகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வளர்க்கும் கதைகள். இப்போ அது எப்படி வளர்க்கும்ன்றத விளக்குனா தான் உங்களுக்கு வந்து இன்னும் அதை புரிஞ்சிக்கலாம். நம்ம இப்போ எல்லாருமே கேட்ட கதை வந்து ஒரு பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருக்காங்க, காக்கா வந்து வடையை எடுத்துட்டு போகுது, ஒரு மரத்து மேலே உட்காருது, நரி வந்து நீ பாடுன்றதும் காக்கா கீழே போடுது, அந்த நரி வந்து வடையை எடுத்துட்டு போயிடுது. இது வேற வேற ஃபார்மேட்டில் சொல்கிறோம். ஆனால் இந்த கதை சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அப்படின்னும்போது அந்த கேட்குற குழந்தை வந்து மனசுக்குள்ளே வந்து அந்த காட்சியை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு ஊர்னா அவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த ஊர்லே எது சிறந்த ஊரோ அல்லது அவங்களுக்கு விருப்பமான ஊரோ அந்த ஊரை வந்து பிக்சரைஸ் பண்ணுறாங்க. ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டி அல்லது இதுவரை அவங்க கடந்து வந்த எல்லா பாட்டியும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சாரி கட்டுறாங்க, என்ன முகம் எப்படி இருக்குது, கண்ணாடி போட்டிருக்கலாம் இல்லையா, அல்லது வடை சுடுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே சுடுறாங்களா இல்லை வாசலில் சுடுறாங்களா, அந்த எண்ணெய் சட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுறாங்க. ஸோ மனசுக்குள்ளே இந்த விஷுவலைசேஷன் ஓடும்போது தான் அவங்களுடைய அந்த கிரியேட்டிவ் வேர்ல்டு வந்து
0: மரம் எப்படி இருக்கு, இந்த மரத்து மேலே காக்கா உட்கார்ந்திருக்க சீன், கீழே நரி,
1: அது எல்லாமே வந்து இப்போ நான் கேட்கும்போது அது நான் வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவேன்.
0: உங்களோட குழந்தை வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவாங்க,
1: நீங்க வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணீங்க. ஸோ இந்த விஷுவலைசேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒரு இலக்கியம்ல வந்து, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் கதை கேட்கறதுல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து கதை சொல்லிகளுக்கு மாறுபடும், சிலர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகள் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக சொல்லுவாங்க, ஒரு ஊர்லன்னு மட்டும் ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடினா நம்ம அப்படியே இப்போ கலரில் இருக்கோம், ஈஸ்ட்மேன் கலரில் போவோம், பிளாக் அண்ட் ஒயிட்டு, இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்டு. நீங்கள் அந்த மாதிரி நம்மளே ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடினா நம்ம அப்படியே
0: குழந்தைங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னு சொன்னால் புரியுதா?
1: இல்லை இல்லை, அதெல்லாம் புரியும், கிளீனாக புரியும். ஸோ இதை சொல்லும் போதே வந்து இப்போ பாருங்க, ஒரு சின்ன கதை, நம்ம நம்ம எல்லாரும் பழக்கப்பட்ட கதையிலே இவ்வளோ காட்சி வந்து விரியுது. அப்படி பல கதைகள் கேட்கும்போது என்ன ஆகுன்னா அவங்களோட விஷுவலைசேஷன், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து, அந்த க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து வர்ச்சுவல் வேர்ல்டு தான் அது, அந்த வேர்ல்டு வந்து நிறைய விரியும். அந்த விரியும் போது நீ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, குழந்தைகள் வந்து கிரியேட்டராக வருவாங்க அப்படின்னா திரும்பி வந்து எழுத்தாளர் ஓவியர்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கிரியேட்டிவ்னா இந்த நம்ம ரூமில் உட்காந்துருக்கோம், இந்த ரூமில் எந்த இடத்துல சேர போடணுன்றது கூட ஒரு கிரியேட்டிவிட்டி தான். இப்போ அதில் ஒரு பிரச்சனை வருது, இப்போ உட்காரும்போது இந்த மைக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னும்போது எந்த ஆங்கிளில் நகர்த்தலாம், இல்லை இவர் எப்படி கீழே உட்கார வைக்கலாம், எப்படி வந்து சவுண்ட் இதுவாகணும், அதெல்லாமும் கிரியேட்டிவிட்டி தான். ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்கிறாங்க, நாலு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவுமே கிடையாது ஹியூமன் மேனேஜ்மெண்ட்டில், அது எல்லாருமே அந்த ஆளை பொறுத்து இருக்குது, உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது. இந்த இந்த க்ரியேட்டிவிட்டி தான் அந்த ஹேண்ட்லிங், அந்த மேன் ஹேண்ட்லிங்கில் வந்து முக்கியம். ஸோ இந்த க்ரியேட்டிவிட்டியை நம்ம சின்ன வயசில் நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க எந்த வேலைக்கு போனாலும், எந்த புதுசாக தொழில் செஞ்சாலும், எந்த கண்டுபிடிப்புகள் அல்லது எந்த மாதிரியான வேலைகளுக்கு போனாலும் அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கதை கேட்குறதுல வந்து மிக முக்கியமான பகுதி. அது இல்லாமல் பல விஷயங்கள், ஏன்னா ஒரு ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு பள்ளி புத்தகம் வந்து எல்லா விஷயத்தையும் அடக்கிட முடியாது. அகெயின் அது லிமிட்டட் டு யார் அந்த புத்தகத்தை தயாரிக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராடர் விஷன் என்ன, அதை பொறுத்து எல்லாமே தான் அந்த புக்கில் இருக்குது. அது இல்லாமல் நாம் அந்த ஓவியர் யார் வந்து அந்த புக்குக்கு ஓவியம் வரைகிறாங்களோ, பள்ளி பாடப்புத்தகம் சொல்கிறேன், யார் வந்து அதை டிசைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அது எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஒரு
0: அது வந்து ஒரு குறுகிய வட்டமாயிடுது.
1: ஆமாம், அது அது ஆப்வியஸ்லி ஒரு பள்ளி பாடப்புத்தகம் வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த முடியாது. ஸோ இதை தாண்டி வந்து உலகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அவன் வந்து ஒரு நிலாவை பற்றி படிக்கிறான் அப்படின்னா, நிலாவை பற்றி ஒரு ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு ஒரு சாப்டர் தான் கொடுக்க முடியாது, அதுக்கு மேலே எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் நிலாவை பற்றி இன்னும் நான் படிக்கணும் அப்படி, இன்னும் நான் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து புத்தகங்கள் தான் வந்தாகணும். இப்போ இன்டர்நெட்டுக்கு போகலான்னா, இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது, பயங்கரமான குப்பை இருக்குது. அந்த குப்பையிலேருந்து போய் நீங்கள் எது கரெக்டான டேட்டா எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமமாயிடும். அது வந்து புத்தகம் வந்து அப்படி கிடையாது, புத்தகத்துலேயும் குப்பை இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த அமௌண்ட் ஆஃப் இந்த டிஃப்ரென்ஸ் இன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. உங்களுக்கு நல்ல தகவல்களும் அல்லது இன்ஸ்பிரேஷனும் வந்து புத்தகம் வடிவில் ஈஸியாக கிடைக்குது. முதல்ல வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி, ரெண்டாவது அந்த தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து, ஏன்னா புத்தகம்ல வந்து எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. அதை தாண்டி, புத்தகம் தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு போனால் தான் அவங்க தான் வந்து அடுத்த லெவல் கிரியேட்டர்ஸாக உருவாகிறாங்க, அல்லது ஒரு முழுமையான குடிமகன்களாக இந்த நாட்டுக்கு தேவையான அல்லது இந்த உலகத்துக்கு தேவையான இந்த ஹியூமனிடேரியன் வேல்யூஸ் உள்ள ஒரு குழந்தைகளாக இங்கே உருவாகிறாங்க. அது இன்னும் முக்கியமாக வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து குழந்தைகளுக்கு வந்து இப்போ தாத்தா பாட்டி, முதலே சொன்ன மாதிரி தாத்தா பாட்டிகள் இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு யார் கதை சொல்லுவாங்கன்னா பெற்றோர்கள் தான் கதை சொல்லணும். டெய்லியும் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டெய்லியும் வந்து கண்டிப்பாக ஒரு புத்தகம் வச்சு ஒரு கதை சொல்லிவிட்டு அவங்கள தூங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 365 டே ஸ்டோரிஸ்னே அப்படி புத்தகம் இருக்கு. ஸோ 365 நாளுக்கும் நீங்கள் ஒரு ஒரு கதையாக எடுத்துகிட்டு போனால் டெய்லியும் சொன்னீங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட பப்ளிகேஷனில் ஏகப்பட்ட கதைகள் வந்து இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ், நம்மளுக்கு வந்து கதை சொல்லலான்னா அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லலான்னா அந்த மாதிரி புத்தகம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மக்கிட்ட கதைகள் நிறைய இருக்குது, வாய் வழியாக வந்த கதைகள் அல்லது எழுத்து வடிவிலே வந்த கதைகள், தெனாலிராமன் கதைகள், பரமார்த்த குரு கதைகள் அப்படி நிறைய வடிவத்தில் இருக்குது. ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா எப்படி எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா இப்போது வந்து குழந்தைகள் எல்லாம் மாறிட்டாங்க. இந்த இந்த பாட்டிகள் முதல்ல நம்ம பேசின மாதிரி பாட்டிகள் தான் கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேட்டு வந்து பாட்டிகள் நம்ம கையில் கிடையாது. அப்படியே பாட்டி இருந்தாலும் அவங்க வந்து வேறு உலகத்தில் இருக்காங்க, சீரியல் அந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க. இப்போ முக்கியமாக யார் இந்த கதைகளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வந்து அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ், வெஸ்டர்னில் வந்து நிறைய பெட் டைம் ஸ்டோரிஸ் இருக்குது. 365 டேஸ்க்கும் கதை சொல்கிற மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. தமிழில் வந்து அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்றத ஒரு கான்செப்டே கிடையாது, அல்லது கதைகளும் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ் சமூகம் வந்து கதை கேட்டு வளர்ந்த சமூகம் தான். திரும்பி திரும்பி அதே தான் சொல்லணும், தான் கதை கேட்டு வளர்ந்த சமூகம். ஆனால் நம்மக்கிட்ட கையில் வந்து இப்போது கதைகள் கிடையாது. ஸோ இந்த குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் இருந்தாலும் பிரச்சனை என்னென்னா, அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இப்போ வந்து மாறிட்டாங்க, எல்லோரும் மாறிட்டாங்க. முன்ன வந்து 300 காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா நம்மலாம் கம்முன்னு கேட்டிருந்தோம். இப்போ வந்து அதே ஆரம்பிச்சு 300 காலத்தில் ஒரு ராஜா இருந்தாரன்னா நிறுத்து வேற கதை சொல்லு அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேண்டசி தேவை, ஒரு அவங்களை இழுத்துணும், ஃபஸ்ட்டு உள்ளே இழுத்துணும். ஒரு ஒரு யானை இருந்துச்சான் அப்படின்னு ஆரம்பிக்கிறதோட ஒரு பெரிய சிகப்பு கலரில் ஒரு பெரிய யானை இருந்துச்சான்னா சிகப்பு கலரில் எப்படி யானை இருக்கும் அப்படின்னு கதைக்குள்ளே வந்துடுவாங்க. நான் சொல்கிறது எப்பவுமே அதுதான், அந்த வாயை பழப்பாங்கள்ல, அந்த வாயை பழகிறதும் போது கரெக்டாக பிடிச்சிடணும், அதுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் போட்டுருணுமோ போட்டுடணும். ஸோ இப்போ வந்து அந்த புதிய வடிவில் வடிவத்தில் அல்லது அந்த கதை சொல்கிற முறையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தேவைப்படுது. இதை வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா வேற யாரை விட சிறந்த ஆட்கள் வந்து அந்த பெற்றோர்கள் தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண கரெக்டான ஆள். ஸோ கதை சொல்கிற பெற்றோர்கள் கதை சொல்லும்போது என்ன ஒரு என்ன நிகழும், நல்லது நிகழும் அப்படின்னா குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த வார்த்தை வளங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். என் பொண்ணுக்கு என்னென்ன வார்த்தை தெரியும்னே நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு ஒரு 1.5 வயசு பையன் எத்தனை வார்த்தை தெரியும் அப்படின்னா நம்ம என்ன ஒரு 20-30 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களையும் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சு ஓட்டி காட்டுங்க, அவள் குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை சுமார் 100 வார்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். எக்ஸாக்டாக அந்த வேர்டு சொல்லலைனாலும் பாட்டில், இது பாட்டில்னு சொல்லலைனாலும் கிட்டத்தட்ட அந்த வார்த்தைக்கு வருவாங்க. அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏகப்பட்ட பொருட்கள். ஸோ ஸோ இப்படி நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய குழந்தையோட உலகம், வாட் இஸ் அந்த குழந்தைய வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்களுடைய வார்த்தை வளம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சில கதை சொல்லும்போது அவங்களோட எந்த லெவலுக்கு பயப்படுறாங்க, எது இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க, அல்லது நீங்கள் கதை சொல்லும்போது என்னென்னா நீங்களுடைய உங்களுடைய கருத்துக்களையும் நடுவில் ஈஸியாக புகுத்தலாம். இப்போ உங்கள் குழந்தை வந்து பல் தேய்க்கலை அப்படின்னா அந்த கதையில் வந்து ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் பல் தேய்க்கலை, அந்த பல் தேய்க்காததுனால அவனுக்கு என்னென்ன நடக்குது, உள்ளேருந்து ஒரு 10 அடிக்கு ஒரு பாம்பு வந்துடுது, ஏன்னா அவன் பல் தேய்க்கலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குழந்தைகளுக்கு வந்து நம்ம பல் தேய்க்கணும், அந்த நீதி எத்திக்ஸை வந்து நம்ம இன்டைரக்டாக வந்து குழந்தைகளுக்கு வந்து டிசிப்ளின் எத்திக்ஸ், உங்களோட ஃபேமிலிக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கும், ஒரு ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கதை மூலம் வந்து நம்ம கடத்தலாம். இன்னும் முக்கியமாக என்ன சொல்லுவோன்னா நம்ம அழிந்து வரும் இந்த தமிழ் ஸ்லாங்கை வந்து நம்ம காப்பாற்றலாம். இப்போ நான் வந்து வேலூர்காரன், எனக்குன்னு பிரத்யேகமாக சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அந்த ஸ்லாங்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும், அந்த ஸ்லாங் வந்து இப்போ எல்லாம் கடந்து வந்து பொது தமிழுக்கு போயிட்டுருக்கோம். எல்லோரும் ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு அடையாளமே இல்லாமல் ஒரு என்னுடைய வார்த்தைகள்லாம் என் பையனுக்கு எப்படி கடத்துவேன்னா இந்த கதை மூலம் தான் இப்போ கடத்த போகிறோம். இந்த கதை இன்னும் ஏன் முக்கியம் அப்படின்னா உரையாடலே கிடையாது, பெற்றோருக்கும் குழந்தைக்கும் வந்து உரையாடலே இருக்காது. முதலே சொன்ன மாதிரி பயங்கரமான ஃபாஸ்ட் வேர்ல்டு நம்ம ஓடிட்டுருக்கோம், பேசுறதுக்கான டைமே இல்லை. ஸோ இந்த எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் போடுறது தான் இந்த கதை சொல்லல். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து நடக்கிற இந்த கதை சொல்லல் ப்ரோக்ராம் வந்து குழந்தை வளர்ப்புலேயே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும்.
0: Stay tuned with MOP Community Radio 107.8. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். லிசனர்ஸ், யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் சொசைட்டி, அவர் ப்ரைட்.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கதை சொல்றது ஏன் முக்கியம்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான கதை முக்கியம்?
1: நம்ம முதலே சொன்ன மாதிரி அந்த மூணு கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த அந்தந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் கதைகள் தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு 3 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு சீரியஸான ஐன்ஸ்டீன் தத்துவத்தை பற்றி, ஐன்ஸ்டீனோட கண்டுபிடிப்பை பற்றி அல்லது தத்துவங்களை பற்றி நம்மளுக்கு அவன் சொன்னான்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் கதை கேட்குற இன்ட்ரெஸ்டே போயிடும். அதே ஃப்ளிப் சைடும் அதே தான், ஒரு 12வது படிக்கிறவனுக்கு வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு புது உலகத்தை காட்டுறோம், ஆனால் அதில் வந்து எதுவுமே அவனுக்கு இல்லை அப்படின்னா அப்போவும் வந்து அவன் வந்து அது அந்த கதை மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ குழந்தைகள் வந்து எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகள் சொல்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான விஷயமா இருக்கும்.
0: பழைய ஜெனரேஷன் குழந்தைகளுக்கும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கும் என்ன வித்தியாசம்?
1: ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, முதல்ல இருக்க குழந்தைங்க கதை சொல்லும்போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஊ மட்டும்தான் குட்டுவாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அந்த மாதிரி கிடையாது, நடுவில் அந்த கேள்விகள் வந்து பயங்கரமான கேள்விகள் கேட்பாங்க, ஏகப்ப நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. இன்னும் பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இந்த கதை முடிஞ்சிட்ட அப்புறம் இவங்க ஒரு கதை கிரியேட் பண்ணுறாங்க, அதுதான் ஒரு கதைக்கான வெற்றி அப்படின்னு நான் சொல்கிறேன். முன்ன வந்து நம்ம வெறும் கதை மட்டும் கேட்டுட்டு ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் கேட்டுட்டு மட்டும் கேட்டுட்ருப்போம், ஆனால் இப்போ இருக்க குழந்தைகள் வந்து அதில் இருக்க ஓட்டைகள், அந்த கதையில் இருக்கிற ஓட்டை, ஒரு காக்கா வந்து ஒரு பருந்து தூக்கின்னு போச்சுன்னா எப்படி பருந்து தூக்கும், கையில் பிடிக்குமா காலில் பிடிக்குமா வாயில் பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அது விஷுவலைஸ் பண்ணிடுறாங்க, டக்குன்னு விஷுவலைஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக கேள்வி கேட்குறாங்க. இதை இன்னும் வேற ஆங்கிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முன்ன ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சப்மிசிவாக இருந்தோம், எது சொன்னாலும் ஏற்றுக்கிற ஒரு இதுவாக இருந்தோம். இப்போ வந்து அந்த மாதிரி சப்மிசிவ் ஜென்ரேஷன் கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்கறது மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் ஆனால் பெற்றோர்கள் என்ன ஒரு கவனத்தில் கொள்ள வேணும்னா, ஒரு குழந்தை கேள்வி கேட்குதுன்னா உடனே அடக்கிடக்கூடாது, உங்களுக்கு தெரியாதுன்னா வந்து அவங்கள டைவெர்ட் பண்ணக்கூடாது. அக்செப்ட் தட் யூ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுன்னு தயவு செஞ்சு குழந்தைகிட்ட சொல்லிடுங்க. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை கற்றுக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் அந்த சேர்ந்து அந்த தேடலாம், அது அது என்ன விஷயம் தேடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கே தேடல் பற்றின முக்கியத்துவமும் வரும்.
0: கதை சொல்லும் போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நீங்க டெய்லி கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு கதை சொல்லுவீங்க, அந்த மாதிரி கதை அவங்க கேள்வி கேட்டு நீங்க சொல்ல வந்த கதையே மறந்து இல்ல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஏதாவது மறக்க முடியாத சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா? டெய்லி நடக்கிறதால எதை சொல்றதுன்னு தெரியல.
1: ஆமா, இப்போ 2 நாள் முன்னாடி வந்து ஒரு நான் கதை எழுதும்போது முதல்ல வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம என்னோட பசங்க தான், பசங்க ஒய்ஃப் அவங்களுக்கு தான் கதை சொல்லுவேன். ஸோ அப்படி வந்து கதை சொல்லும்போது ஒரு காட்டில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து நான் சொல்லும்போது தான் அது கேரக்டர்ஸ் எல்லாம் நடுவில் உருவாக்குவேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே என் பொண்ணு என்ன பண்ணா, அவள் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அவள் வந்து ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, நீனி ஜூஜுன்னு ஒரு கதாபாத்திரம் உருவாக்கியிருக்கா, அவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவள் எப்படி இருப்பான டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பயந்துடுவீங்க, அதனால் நான் இப்போ சொல்லலை. அவளுக்கோட ஃப்ரெண்டு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னா குல்ஃபின்னு ஒரு யானை. அவங்க வந்து இவங்களுடைய மெயின் வேலையே என்னென்னா காட்டில் சுற்றிட்டே இருப்பாங்க, ஒரு மரத்து மேலே உட்காந்து நீலா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு காட்டில் எதனா சண்டை நடக்கும் இவங்க போய் தீர்த்து வைப்பாங்க. இப்படி அவளே வந்து ஒரு 4 வயசுலேருந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த மாதிரி கதைகள். ஸோ நான் கதை சொல்ல ஆரம்பிச்சனால எனக்கு பிரச்சனை என்னன்னா, நான் முடிக்க முடியாது அந்த கதையை, அவங்க அங்கேருந்து வேற எங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி கதை சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி என்னை மடக்கின இதுனா அதுதான், என்னை கதையை மடக்கிடுறாங்க, அதுக்கப்புறம் நான் எங்கே கதை சொல்கிறது அவங்களுக்கு.
0: கதைகள் மூலமாக குழந்தைங்களோட உலகத்தை மாற்ற முடியுமா?
1: மாற்ற முடியுன்றதை விட எப்படி அது ரீடிஃபைன் பண்ணலாம்னா, இன்னும் பெருசாக்கலாம் நம்ம அந்த இன்னசென்ட் வேர்ல்டை வந்து அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக மாற்ற முடியுன்ற சென்ஸ், நம்ம சில கெட்ட விஷயங்கள் இருக்கும் குழந்தைங்களுக்கு, இந்த அடாவடித்தனம், அரகண்டா இது வேணும் அப்படின்னு கேட்குற அந்த
0: குழந்தைங்களே இப்போ ஜெனரேஷன்ல இல்லல.
1: ஆமாம், எல்லாரும் அடம் பிடிக்கிறாங்கன்னு தானே சொல்கிறீங்க. கண்டிப்பாக அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து இந்த கதைகள் மூலம் வந்து மாற்ற முடியும், நிச்சயமாக மாற்ற முடியும். ஆனால் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், அந்த ரொம்ப முக்கியமாக என்னன்னா, சைல்டு சைக்காலஜி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால, நம்ம ஏன் அடம் பிடிக்கல அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு நிறைய குழந்தைகள் இருப்பாங்க நம்ம வளர்ந்த சூழ்நிலையில். இன்ஃபேக்ட் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து தான் குழந்தை என்ன படிக்கிறான் என்ன கிளாஸில் படிக்கிறான்றது தெரியாத சூழ்நிலையிலும் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு நாளும் ஏ கற்றுக்கிட்டாங்களா பி கற்றுக்கிட்டாங்களா அந்த டீட்டெயில்டு வரைக்கும் நம்ம வந்து பேரண்ட்ஸ் வளர்ந்துருக்காங்க. இதனுடைய ஃப்ளிப் சைடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நீ கேட் நம்ம அழுதாலும் கிடைக்காது. முன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு சைக்கிள் கேட்குறோம் அப்படின்னா, நீ ஏன் 3 வருஷம் ஆகும் 4 வருஷம் ஆகும், நம்மளே காசு சேர்த்து. நான் சைக்கிள்ன்றது ஒரு பொருள் சொல்கிறேன், வேறு எது வேணும்னாலும் நம்மளே சேர்க்கணும், அவங்களும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி வந்து வரும்போது அந்த பொருள் மேலே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பற்று இருக்கும், ஒரு ட்ரீமாக இருக்கும். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டுறோம்னா, குழந்தை அழுதுனா ஐயோ குழந்தை அழுதே, அந்த அதீத பாசத்தில் என்ன பண்ணுறோம்னா டக்குன்னு எது கேட்டாலும் டக் டக் டக்குன்னு செஞ்சு கொடுத்துறோம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுது, நான் அழுதா எனக்கு கிடைக்கும், நான் அடம் பிடிச்சா எனக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும்போது. அதனால தான் வந்து இந்த அந்த ஆரம்பத்தில் நம்ம விட்டுறோம், அந்த கொஞ்சம் ஓவர் பாசத்தினால வந்து நம்ம ஃபோர்ஸி பண்ண மாட்டோம், எல்லாம் இந்த இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு ஃபோர்ஸி பண்ண மாட்டோம். பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் இந்த இந்த பிரச்சனை தான், எல்லாம் அடம் பிடி பயங்கர அடமெண்ட்டாக அடம் பிடிக்கிறது, கடைக்கள்லாம் வந்து அழுது புரண்டு பண்ணுறது எல்லாம். இது பேசும்போது தான் இன்னொன்று தான் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், அந்த சிறுவர் இலக்கியமும் இந்த குழந்தை வளர்ப்பும் ஒரு ரொம்ப பின்னி பணஞ்ச விஷயங்கள் தான், நம்ம பிரித்து எடுக்கவே முடியாது. நீங்கள் டெய்லி லைஃப்பில் அல்லது குழந்தை வளர்ப்பில் செய்ய முடியாத சிக்கல்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கரம் கொடுக்கக்கூடியது வந்து இந்த கதைகளும் இந்த சிறுவர் இலக்கியம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இன்னும் குழந்தை வளர்ப்பு பியூட்டிஃபுல்லாகவும் குழந்தையோட வேர்ல்டை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், அவங்களோட வேர்ல்டை வந்து இன்னும் பிரகாசமாக்கலாம். நம்ம நிறைய டியூப் லைட்ஸ்லாம் போட்டு
0: அழகான
1: உலகமாக நம்ம மாற்றலாம்.
0: முன்னாடிலாம் வாசகர் வட்டம் இருந்துச்சு, அந்த மாதிரி இப்ப சிறுவர் வாசக வட்டம் இருக்கா?
1: இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஹிஸ்டரியும் நம்ம சிறுவர் இலக்கிய ஹிஸ்டரியும்.
0: ஹிஸ்டரின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, 1945 டு 1955 வந்து சிறுவர் இலக்கியத்தோட கோல்டன் பீரியடா இருந்துச்சு. அது ஏன் அப்ப மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப திரும்ப வருமா?
1: இது ரெண்டுத்துக்கும் பதில் வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த வாசகர் வட்டம் உருவாகுமா, அந்த கோல்டன் பீரியட் என்ன அப்படின்றது. இந்த கோல்டன் பீரியட் ஏன் வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து மெக்கலேக்கு தான் நன்றி சொல்லணும். மெக்கலே யார் தெரியுங்களா? நம்ம கல்வி திட்டத்தை வந்து உருவாக்குன அவர் தான் மெக்கலே. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் தான் இபிகோ திட்டத்தையும் அவர் தான் உருவாக்குனார். என்ன ஒரு முரண் பார்த்தீங்களா, எஜுகேஷன் அவர் தான், இபிகோ தண்டனைகளும் அவர் தான். அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த கல்வி முறையை உருவாக்கும் போது என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கணக்கர்கள் தான், ரிப்போர்ட்டிங் டூல் தான். ஸோ அதனால தான் வந்து எழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எழுத ஆரம்பிப்போம் நம்ம கல்வி முறையில் வந்து. இப்போ வந்து 2.5 வயசுலேயே ஆரம்பிச்சிடுறாங்க, ரொம்ப தப்பு அது. ஆனால் அவங்க வந்து நிறைய எழுத்து வந்து நம்மளுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, ஒரு ஒரு பகுதியில் வந்து என்னென்னலாம் காசு வருது என்னென்னலாம் காசு வெளியே போகுது அப்படின்றது கணக்கிடுறதுக்காக டைரெக்டாக எல்லா பிரிட்டிஷர்ஸும் அங்கே இன்வால்வ் ஆக முடியாதுன்றதால அங்கங்கே கணக்கர்கள் உருவாக்குறதுக்கு தான் இந்த கல்வி முறையை மேஜராக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இந்த பாரம் வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து தாங்கலை. அப்போ வந்து எல்லாரும் வந்து எனக்கு ஸ்கூலிங் வேணாம் அப்படின்ட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எழுத படிக்க தெரியும், நல்லா எழுத படிக்க தெரியும், ஆனால் பள்ளியில் இல்லை. ஸோ அவங்களுடைய அந்த கற்றல் திறன் வந்து எங்கன்னா வெளிப்படுத்தணுன்றும் போது தான் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே டீ கடையில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லது வர ஏதோ ஒரு இதழை வந்து எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து எல்லாருமே வந்து அப்போ வந்து ஒரு வளர்ந்த குழந்தைகள் தான், இவங்க எல்லாருமே வளர்ந்த குழந்தைகள் தான். ஸோ அவங்களுடைய அந்த கற்பனை திறனை வந்து இப்போ எழுத படிக்க தெரியும் அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஊருக்கும் வந்து ஒரு சின்ன வாசகர் வட்டம் மாதிரியும் சொல்லிக்கலாம் நீங்கள், கையெழுத்து பிரதிகளை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போ பிரிண்ட்டுக்கு அவங்களால போக முடியாது, எல்லாரும் வந்து சின்ன பசங்க தான்,
0: ரிலேட்டிவ்லி சின்ன,
1: அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. சின்ன பசங்க வேற எதனா தொழில் இறங்கிட்டு இருப்பாங்க அந்த டைமில். ஸோ அப்போ வந்து கையெழுத்து பிரதி ஒரு 10 பிரதி எழுதுகிறாங்க. பத்து பிரதி எழுதிட்டு இவங்க ஊர்ல வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பக்கத்து ஊர்ல இதே மாதிரி ஒரு குழு இருக்கும், அந்த குழுக்கு இவங்க ஒன்று கொடுப்பாங்க, அவங்க ஒன்று இவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 100 பத்திரிகை வந்து, சிறுவர் பத்திரிகை வந்து அங்கங்க தமிழகம் முழுக்க வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பீரியடு தான் வந்து இதனால் ஆரம்பிச்சு இந்த வழியாக அப்படியே தொடர்ந்து வந்து இந்த 1945 to 1955 இந்த கதைகள்லாம் தான் நடக்குது. ஸோ அதனால் வந்து தமிழகம் முழுக்க வந்து ஏகப்பட்ட சிறுவர் இலக்கிய சிறுவர் இதழ்கள் வந்து உருவாகுது. அந்த பேர்லாம் கேட்டாலுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கும், ஐயோ நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு இருக்கும். டமாரம், ஒய்யாரம், அந்த மாதிரி ஏகப்பட்ட அற்புதமான பேர் கேட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த பேர்லேயே ஒரு ஃபேண்டசி இருக்கும். அந்த மாதிரி வந்து புத்தகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம்தான் வந்து இதை வந்து ஒரு நெறிப்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து குழந்தை எழுத்தாளர் சங்கம் வந்து அழவள்ளியப்பா வந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஒரு 1980s வரைக்கும் அது சிறப்பாக செயல்பட்டுச்சு. அப்புறம் அதில் சில தொய்வுகள் ஏற்பட்டு அது விட்டுட்டாங்க. ஸோ இவர் முக்கியமாக அழவள்ளியப்பா என்ன செய்தாருன்னா ஒரு ஊருக்கும் இந்த மாதிரி வாசகர் வட்டங்களை வந்து உருவாக்குறார். ஸோ அதில் வந்து கதை எழுதுறவங்க வந்து அங்கே வந்து ப்ரெசன்ட் பண்ணலாம், அவங்களுடைய கதையை சொல்லலாம். குழந்தைகள் வந்து கதை கேட்டு அது வந்து இந்த இடத்துல புரியல, அந்த இடத்துல புரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க குழந்தைகள் வந்து புதுசாக கதைகள் சொல்லுவாங்க, அந்த கதைகளை திரும்பி மாற்றி பிரிண்ட்டில் கொண்டு வர வேலைகள் வந்து தமிழகம் முழுக்க நடந்தது. இந்த டைவர்ஷன்ஸ்லாம் வந்ததால் இது வந்து அப்படியே சிதறி போயிடுச்சு. இந்த மீடியா நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த நிறைய டைவர்ஷன் வந்ததால் இந்த எல்லாமே சிதறி போயிடுச்சு. இப்போ வந்து திரும்பி இந்த மாதிரி ஒரு மழடைகள் வாசகர் வட்டம் வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் உருவாகிட்டு இருக்கு. இது எப்போ இன்னும் வீறுகொள்ளுனா இந்த சிறுவர் இலக்கியம்ல வந்து இப்போ படைப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. சிறுவர் இலக்கிய படைப்பாளிகளே வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்கும். அது மாதிரி பத்திரிகைகளும் வந்து தரமான பத்திரிகைகளும் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த இது ரெண்டும் பேரலாக தான் வளரணும். அதுக்கு முன்னாடி நான் வாசகர் வட்டம் உருவாக்கிட்டேன், எனக்கு புத்தகம் வேணும்னா நம்மள்கிட்ட கிடையாது. இப்போ ரொம்ப நிறைய புத்தகம் கிடையாது, ஒரு கலெக்ஷனாக நல்ல புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு 50 புத்தகம் அவ்வளோதான் வரும். ஸோ அது பத்தே பத்தாது நம்மளுக்கு. ஸோ இது இந்த இன்னும் நிறைய புத்தகங்கள் வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மழைகளுக்கான அல்லது சிறுவர்களுக்கான வாசகர் வட்டம் கண்டிப்பாக உருவாகும்.
0: உங்களை மாதிரி சிறுவர்களுக்கான கதைகள் எழுதுறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாசகர் வட்டம் உருவாக்கலாம் இல்லையா?
1: கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கான முயற்சிகளில் கதை சொல்லிகள் சிறுவர்களுக்காக செயல்படும் எல்லாரும் வந்து சேர்ந்து சில முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஆனால் அது இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக அமையல. வரும் காலங்களில் கண்டிப்பாக வந்து அந்த அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு தான் இருக்கோம், அது சீக்கிரம் நடக்கும்.
0: கதைகள் மூலமா குழந்தைகளுக்கு அறிவியல், கலை, தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரியான விஷயங்கள், சமூக நீதி அதையெல்லாம் சொல்றீங்களா உங்களோட கதைகள்ல?
1: கண்டிப்பா அது இல்லாம இருக்கவே இருக்காது. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், நான் என்னோட கதைகள்ல என்ன பண்றேன்னா அது வந்து எக்ஸ்பிரசிட்டா சொல்ல மாட்டேன்னா. நீதி இப்போ வந்து நீதி நெறி கதைகள்ல வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது, சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு கதையை சொல்லிட்டு கீழே வந்து மாரல், இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்ன அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாதுன்ற. இதுக்கு பதில் என்னன்னா உள்ள அந்த கதைக்குள்ளேயே வந்து நம்ம அந்த விஷயத்துல அந்த விஷயத்தை இப்போ ஒரு உதவி செய்யணும்னா அந்த கதாபாத்திரமே வந்து அது உதவி செய்யற மாதிரி உள்ள வச்சிடணும்.

0: நம்ம தானே வந்து அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது அது அவங்களுக்குள்ள சீப்பின் ஆகிடும் அந்த விஷயம். ஸோ இப்படி எக்ஸ்பிளசிட்டாக சொல்லாமல் உள்ள வச்சு சொல்கிறது தான். நீ சயின்ஸை சொல்லணும்னா சயின்ஸையும் வந்து எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அகெயின் நான் எனக்கு வந்து தகவல் சொல்கிறதுல வந்து விருப்பமே கிடையாது. அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ், தகவல் தேவைன்னா கண்டிப்பாக தேவை, ஆனால் அதுலேருந்து என்ன இன்ஸ்பயர் பண்ணுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி அந்த கதை இடையிலேயே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளே புகுத்திட்டு இருந்தா அதுதான் என்னுடைய பாணியாக நான் பார்க்குறேன்.
1: சிறுவர்கள் ஆர்வமாக கதை கேட்குறாங்க, அவங்களுக்கு எழுதுறதுல ஆர்வம் இருக்கா?
0: எழுதுறதுல வந்து குழந்தைகளுக்கு ஆர்வம், அதாவது கதை சொல்றதுல வந்து நிறைய ஜாஸ்தி ஆர்வம் இருக்கு. ஆனா அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு பண்ண வேண்டியதுக்கு யாருன்னா ஒரு ஒரு ஆர்வலர், ஒரு கைடு தேவைப்படுறாங்க எப்பவுமே. அது வந்து ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில் பெற்றோராக இருக்கலாம், அல்லது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு குழந்தை இலக்கிய ஆர்வலராக இருக்கலாம், இல்லை எந்த ஆர்வலர் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது ஒரு இப்போ ஒரு என்னோட பொண்ணு கதை சொல்கிறான்னா எனக்கு வந்து அது வந்து அவளுடைய வேர்ல்டு பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அதே கதையை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த மழைத்தனம் போகாமல் அது கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது, ஆனால் உங்களுக்கும் வந்து அந்த அந்த வேர்ல்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் வந்து தேவைப்பட்டுட்டே இருக்காங்க எப்போவுமே. ஸோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல எழுத்தாளர்களாக வந்துடுவாங்க.
1: இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தமிழ் எழுதுறதே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அவங்க அதிக அளவு தமிழ் படிக்காததும் ஒரு காரணமாக இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ஆர்வத்தை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்?
0: ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்க மட்டும் இல்ல, இப்ப எல்லாருமே
1: பரவாயில்ல.
0: ஜென்ரலா அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க நல்ல புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க அந்த இப்போ ஒரு 10 வாட்டி வந்து ஒரு அரண் அரண்ற வார்த்தை நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் எந்த ரா போடுறது, எந்த ராணா போடுறது, எந்த நா போடுறது தெரிலன்னா, நீங்கள் அந்த அரண் வந்து ஏதாச்சும் புத்தகத்தில் படிச்சுட்டே இருக்கும்போது கரெக்ட் ஸ்பெல்லிங் ஒரு 10-15 வாட்டி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளே போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வாசிப்பு தான் வந்து இந்த உங்களோட ஸ்பெல்லிங்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு இது. ஸோ ஆனால் வாசிக்க வைக்கிறது எப்படின்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் இந்த புக்கில் இருக்குது அப்படின்ற புத்தகம் மீது ஒரு ஆசையை உருவாக்கணும்.
1: அவங்களுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வைக்க,
0: அறிமுகப்படுத்துறத விட இந்த புத்தகத்தில் எனக்கு எதனா படிச்சுனா கிடைக்கும் அப்படின்றத ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணோம். அதுக்கு ஒன்று வந்து பெற்றோர்கள் புத்தகங்கள் நிறைய படிக்கணும். ரெண்டாவது அந்த புத்தகம் வந்து இதெல்லாம் நான் அந்த புத்தகிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத வந்து குழந்தைங்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். மூணாவது அதை வந்து எளிய வடிவில் இவங்களுக்கு முதல்ல சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு எளிய வடிவில் இந்த புத்தகம்ல இது இருக்குது, புத்தகம்லாம் படித்தா இது இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு இன்டெரக்டாக சொல்லி, டைரெக்டாக இல்லை எல்லா வகையிலையும் சொல்லணும், டைரெக்டாகவும் சொல்லணும் இன்டெரக்டாகவும் சொல்லணும். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து புத்தகம் மீதான ஆசை வந்துடும். புத்தகம் மீதான ஆசை வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு வந்து அது ஒரு தீர்வு.
1: குழந்தைங்க கிட்ட புக்ஸ் ரீச் பண்றதுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல இருக்க லைப்ரரிக்கு உங்களோட புக்ஸ் டொனேட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கலாமே, அந்த மாதிரி எதுவும் முயற்சி பண்ணிருக்கீங்களா?
0: அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும்னா, ஏன்னா அந்த கொடுக்குற ஆளோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் எத்தனை பள்ளிக்கு ரீச் ஆக முடியும். அதோட பெட்டர் ஆப்ஷன் வந்து பெற்றோர்கள் வந்து நிர்பந்திக்கணும், பள்ளியை வந்து நிர்பந்திக்கணும், உங்கள் பள்ளியில் வந்து நூலகம் இருக்குது, அந்த நூலகத்திலேருந்து புத்தகங்களுக்கு தாங்கன்றதை நிர்பந்திக்கணும். அது இல்லாமல் பொது நூலகம் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது, நம்மளை சுற்றி வந்து ஏகப்பட்ட நூலகங்கள் இருக்குது, பொது நூலகங்கள் கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க, நல்ல புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் குழந்தைங்களுக்கு, முதல்ல வந்து அந்த நூலகத்தில் கால் வைக்கணும், காலை வச்சுட்டு ஒரு 4 புக்குன்னு அவங்க கையில் தொட்டு பார்க்கணும். அந்த விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. மூணாவது ஆல்ரெடி பள்ளியில் இருக்கிற நூலகங்கள் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படணும். அது வந்து ஒரு ஒரு டியூட்டியாக இந்த வருஷம் இந்த புக்கெலாம் வந்தது அடிக்கி வச்சிட்டோம் கணக்கு காட்டுற ஒரு விஷயமா இல்லாமல் அதை வந்து பரவாயில்ல தொலைஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா குழந்தைங்க புத்தகம் எடுக்கிறாங்கன்னா தொலையும் கிழியும் அந்த வேலையெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து நூலகர்களும் அல்ல பள்ளியும் வந்து ரெடியாக இருந்தாங்கன்னா தான் புத்தகங்களை வந்து ரீச் பண்ண முடியும். ஒரு தனிநபர்

0: தனி நபராக வந்து ஒரு நீங்கள் ரெண்டு பள்ளியில் இந்த மாதிரி முயற்சி செய்யலாம், அல்லது அதிகபட்சமாக 10 பள்ளியில் முயற்சி செய்யலாம். அன்டில் அண்ட் அன்லைஸ் இது வந்து ஒரு எல்லா இடத்துமே ஜென்ரலைஸ்டாக ஒரு கான்செப்டாக வராமல் எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த அரசும் வந்து இதை பற்றின ஒரு புரிதல், கம்ப்ளீட் புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து தனிநபர்களால் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, மாற்ற முடியாது.
1: குழந்தைகளுக்கு நிறைய வீக்லி மேகசின், நிறைய மேகசின் வருது, ஆனால் அதை அவங்க வாங்கி படிக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு சந்தேகமான விஷயம்தான். அவங்களை எப்படி ஈர்க்கலாம்?
0: அவங்கள அதான் இப்போ இந்த வாசகர் வட்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு மேக்சின் வருது, அந்த மேக்சின் வந்து அதனுடைய கண்டென்ட் வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பொறுத்து இருக்கு. இப்போ சிறப்பாக சில வந்திருந்த சில இதழ்களும் இப்போ வந்து கொஞ்சம் தோய்வடைஞ்சிருக்க காரணம் என்னன்னா அந்த ஃபீட்பேக் கிடையாது. எழுதுறாங்க அந்த குழந்தைகளுக்கான எழுத்தை எழுதுறாங்க, ஆனால் குழந்தைகள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றத வந்து ஃபீட்பேக் கிடையாது. இந்த ஒரு ஒரு பத்திரிக்கை வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாசகர் வட்டம் உருவாக்குனாங்கன்னு வச்சுங்களேன், அந்த புத்தகத்தில் வர கதைகளோ அல்லது கட்டுரைகளையோ வாசிச்சுட்டு குழந்தைகள் வந்து அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு ரியல் ஃபீலே கிடைக்கும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து மிகப்பெரிய ரீச்சுக்கு போனதுக்கு காரணம் யாருன்னா நூலகர்கள் தான். நூலகர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து இந்த நூலகத்தில் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு கதை சொல்லுவாங்க, அந்த புத்தகத்தை காட்டி அந்த புத்தகத்திலேருந்து படிக்க வைப்பாங்க. ஸோ குழந்தைகள் வந்து டைரெக்டாக இந்த கதை நல்லா இல்லை அப்படின்றது குழந்தைங்க முகத்திலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃபீட்பேக்கை வந்து திரும்பி அவங்க வந்து பப்ளிஷருக்கும் ரைட்டர்ஸ்க்கும் சொல்ல ஆரம்பிச்சுக்காங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து லிங்க் இல்லாத போது சுவாரஸ்யம் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த சுவாரஸ்யத்தை கூட்டவே முடியாது.
1: நம்ம சமூகத்துல பெண் எழுத்தாளர்களே குறைவா இருக்காங்க, அதுலயும் சிறுவர் இலக்கியத்துல பெண் எழுத்தாளர்களோட முக்கியம் எவ்வளோ, அந்த அளவுக்கு இங்க ஃபேமஸான சிறுவர்களுக்கான எழுத்தாளர்கள் இல்ல. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் உலக பிரசித்தி பெற்ற சிறுவர்களுக்கான புக்கு, அது ஃபேண்டசியான புக்கு, அதை வந்து எழுதுனதே ஒரு பெண் எழுத்தாளர் ஜே.கே. ரவுலிங் தான். அந்த மாதிரியான ஒரு பெண் எழுத்தாளர்கள் இங்கேயே இல்ல.
0: முதல்ல வந்து குழந்தை எழுத்தாளர்களே ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நம்ம இதுல. நீங்கள் சொன்ன மாதிரி பெண் எழுத்தாளர், குழந்தைகளுக்கான பெண் எழுத்தாளர்னா ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து சிறந்த படைப்பாளிகள் குழந்தைகளோட சம்மந்தப்பட்டதில். ஏன்னா ஒரு சாப்பாடு ஊட்டத்திலே வந்து அந்த படைப்பு திறனை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படின்னா ஏமாற்றி அந்த பூச்சிக்காரன் வர்றான், இல்லைன்னா அந்த காக்கா பாரு அது. ஸோ அந்த படைப்பு வந்து படைப்பு திறன் வந்து பெண்கள்கிட்ட வந்து நிறைய இருக்கு, அது வந்து மறுக்கவே முடியாது.
1: ஆனால் அதை அவங்க
0: எழுத்து வடிவில் கொண்டு வரதுக்கு இந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினாதான் வந்து அந்த மாதிரி இன்னும் நிறைய எழுத்தாளர்கள்லாம் உருவாவாங்க, பெண் எழுத்தாளர்கள் இன்னும் அப்போ தான் ஜாஸ்தி உருவாங்க.
1: கதைகள் பற்றி பேசிட்டு இருந்தோம், இந்த நிகழ்ச்சியை ஒரு சின்ன கதையோடு முடிக்கலாமே.
0: சுட சுட இன்னைக்கு காலையில் எழுதின ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு காட்டில் வந்து ஒரு விளையாட்டு தினம் நடக்குது. அந்த காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் சேர்ந்து வந்து ஒரு விளையாட்டு போட்டிகள் நடக்குது, குண்டெறிதல் உயரம் தாண்டுதல் அப்படி நடக்குது. அதனுடைய கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம். ஸோ ரெண்டு பகுதி, வடப்பகுதி தென்பகுதி, இந்த ரெண்டு பகுதி யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் இந்த போட்டியில் தான் டிசைட் ஆக போகுது. ஏன்னா ரெண்டு பகுதியும் சமமான போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறாங்க. அதனால் எல்லாருமே கூடியிருக்காங்க. ஜட்ஜ் வந்து யாருன்னா முதல் முதல்ல ஓட்டப்பந்தயம் ஓடின ஒரு ஆமையும் முயலும் தான் வந்து இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். போட்டி நடத்துகிற வந்து ஒரு கரடி, மஞ்சள் சட்டை போட்ட ஒரு கரடி, அவர் தான் வந்து ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். நான் 1, 2, 3 சொல்லி விசில் அடிப்பேன், நீங்கள் வந்து அப்புறம் தான் ஓடணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கார். போட்டியாளர் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு யானை, அதனுடைய பேர் குல்ஃபி, அப்புறம் ரெண்டு மான் இருக்குது, அப்புறம் இவங்களோட பேரம்பேத்தியாக அந்த ஒரு ஆமை, ஒரு முயல், ஒரு காண்டம் இருக்கும், அப்புறம் ஒரு மனித குரங்கு, அப்படி எல்லாம் லைனில் நின்றுட்டுருக்கு. அப்புறம் இவர் வந்து அந்த கரடி வந்து 1, 2, 3 சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மான் ஓடி போயிடுது. திரும்பி சொல்கிறார், 1, 2, 3 ஒரு மான் ஓடி போயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 3வது வாட்டி பார்க்குறாங்க, எங்களுக்கு முடியாது, நீ வந்து போட்டியிலேருந்து விலகிறேன்னு அந்த மானை எடுத்துடுறாங்க. இதனுடைய ஹிஸ்ட்ரி, இதனுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னா, அந்த குல்ஃபின்ற யானை வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரர். அவர் வந்து வடப்பகுதியை சேர்ந்த, வடப்பகுதி காட்டை சேர்ந்த ஒரு வீரர். அதனால் இந்த குல்ஃபி தான் கண்டிப்பாக ஜெயிக்கும், இந்த ஜெயிச்சா அந்த வடப்பகுதி காடு தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு எல்லாருக்கும் அது தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தென்பகுதியை சேர்ந்த சில நரிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சதி செய்யுது. எப்படியும் குல்ஃபி தான் முதல்ல வரப்போகுது. அந்த ஓட்டப்பந்தயம் எப்படின்னா, ஒரு அந்த விளையாட்டு திடல் இருக்கும், அந்த விளையாட்டு திடலை தாண்டிட்டு ஒரு மரங்கள் நிறைந்த காடு, அதை சுற்றி திரும்பி வந்து திரும்பி இதே விளையாட்டு பகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்து நீங்கள் முடிக்கணும், அதுதான் வந்து ரூல். ஸோ அந்த மரப்பகுதிக்கு வரும்போது அங்கே ஒரு நம்ம ஒரு கயிறு கட்டிடலாம், வேகமாக யானை வரும்போது அந்த கயிறை தடுக்கி கீழே விழுந்துடும், அப்புறம் நம்ம பகுதி மக்கள்லாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு திட்டம் போடுது. திட்டம் போட்டபடியே வந்து விசில் அடித்தது, எல்லா மிருகமும் கிளம்புது. கிளம்பிட்ட அப்புறம் முதல்ல அது மாதிரி இந்த குல்ஃபி தான் ஓடுது, செம்ம வேகமாக ஓடுது. யாருமே அது மான் கூட அந்த இதுக்கு டச் பண்ண முடியல. நல்லா வேகமாக ஓடிட்டு கரெக்டாக அந்த காட்டுப்பகுதிக்கு போது அந்த கயிறு வருது. கயிறு கிட்ட வந்து கயிறு கவனிக்கலை, கீழே தமாலும் விழுது. தமாலும் விழுந்தோடனே இவங்க பின்னாடி ஓடிட்டு வரவங்களாம் இன்னும் வேகமாக ஓடுறாங்க. ஸோ இந்த நரிக்கெல்லாம் பார்த்தோடனே பயங்கர சந்தோஷம். இந்த மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விலங்குகள், அணில்லாம் வந்து இந்த மெயின் பறவையாளர் செக்ஷனுக்கு வராது, சின்ன சின்ன அணில் அப்புறம் பறவைலாம் வந்து இந்த மரத்தில் இருக்குது. இது மட்டும்தான் இந்த காட்சியெல்லாம் பார்க்குது. அந்த மெயின் பறவையாளர்கள்லாம் அங்கேயே இருக்காங்க, மற்ற போட்டியை மற்ற கேம்ஸில் வின் பண்ணுறவங்க எல்லோரும் அங்கேயே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில, இந்த காட்டுக்கு இந்த சைடு நடக்குது இல்லையா அந்த மரத்தில். அப்போ வந்து தமாலும் விழுது அந்த யானை. அந்த யானை விழுந்துட்டு எது மற்ற மிருகெல்லாம் இன்னும் வேகமாக ஓடி வருது. நரிக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுது, நம்ம பகுதி ஜனங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஓடி வந்து கிட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த முயல் வந்து ஐயோ எழுந்துருங்க, என்னாச்சு குல்ஃபி, உடம்புலாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லுது. அந்த ஆமையும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது, எழுந்துருங்க முதல்ல எழுந்துச்சி உட்காருங்க அப்படின்ட்டு. அப்புறம் எழுந்துச்சி உட்காந்தோடனே முயல் வந்து கழுத்தில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருக்கு, இந்த தண்ணி முதல்ல குடிங்க, நீங்கள் அப்புறமா நீங்கள் எதனாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அங்கே இருக்கவங்களுக்குலாம் அப்படியே அந்த பறவைங்களுக்குலாம் ஒரு மாதிரி பரவச நிலைக்கு ஆயிடுறாங்க, சே எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்குள்ளே ஒரு மானும் ஒரு மனிதருக்கும் குரங்கும் போயிட்டு ஒரு பெரிய குச்சி வருது. ஏன்னா சாதாரணமாக யானைகள் வந்து எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம், உட்காந்துட்டா எழுந்துக்கிறது கஷ்டம், இது விழுந்தே விழுந்துட்டு இருக்குது. அப்புறம் முதல்ல எழுந்துச்சி உட்காருது, எழுந்துச்சி உட்காந்துட்டு அப்புறம் இந்த குச்சியை வச்சு எல்லாமே மற்ற போட்டியாளர்கள்லாம் வந்து எழுப்பிடுறாங்க யானையை. இந்த பக்கம் வந்து என்ன நடக்குது, எப்போ ஓடினாங்களே, நேரம் வந்திருக்கணுமேனு எல்லாம் அந்த பார்வையாளர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இந்த சைடில், போட்டி நடக்கிற அந்த விளையாட்டு திடலில். அது மாதிரி தூரத்தில் கரெக்டாக அந்த யானை வருது, பார்க்குறாங்க, எல்லோரும் கை தட்டுறாங்க, நம்ம நினச்ச மாதிரியே குல்ஃபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு. கிட்ட வர வர தான் வந்து அவங்களுக்கு அந்த காட்சி தெரியுது. அந்த யானைக்கு மேலே வந்து ஆமை உட்காந்துட்டுருக்கு, ஆமைக்கு மேலே முயல் உட்காந்துட்டுருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து மனித குரங்கு உட்காந்துட்டு விசில் அடிச்சுட்டு வருது, இந்த பஞ்சாபி டான்ஸ் ஆடிட்டு வருது. மானால் ஏற முடியாததுனால அந்த மானை வந்து தும்பிக்கையில் பிடிச்சிட்டு ஓடி வருது, அது டான்ஸ் ஆடிட்டே ஓடி வருது அந்த யானை. இது பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே மெய் செலுத்து போயிடுது, சே நம்ம போட்டின்னு வச்சு இதெல்லாம் பாருங்கள் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. எல்லோரும் செம்ம விசில் அடிக்கிறாங்க, மேடையிலேருந்து முயலும் ஆமையுமே இறங்கி வந்துடுது. இறங்கி அந்த முடி எண்டு லைனுக்கு வந்த உடனே எல்லோரும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ட்டு அறிவிச்சிடுறாங்க. அப்புறம்தான் வந்து என்ன நடந்தது அப்படின்ட்டு குல்ஃபி மைக்கில் சொல்லுது எல்லாருக்கும், இந்த மாதிரி விழுந்துட்டேன் கதையெல்லாம் சொன்னோடனே அந்த நரியெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குது, நாங்கள் வந்து இது ஒரு ரொம்ப போட்டியாக நினச்சிட்டோம், ஆனால் நீங்கள் பறந்த மனசில் நம்ம எல்லோரும் ஜெயிச்சிட்டோம், இப்போ இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் ஹாப்பி, அவ்வளோதான், ஆல் ஹாப்பி. எல்லோரும் சரி கிளம்புறாங்க, போட்டி முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் இதோட அடுத்த வருஷம் விளையாட்டு தினம் சந்திக்கலான்றாங்க. அப்போ தான் வந்து தன் தன் தன் சத்தம் கேட்குது, எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. தூரத்தில் அந்த காண்டா மிருகம் வந்து கிளம்பிச்சு இல்லையா, அது வந்து இந்த போட்டி இன்னும் முடிக்கலை, அது திரும்பி வருது. திரும்பி வந்தோடனே அப்புறம்தான் அது கடைசி வரைக்கும் வர வரைக்கும் எல்லோரும் கை தட்டுறாங்க. அப்புறம் அந்த மைக்கில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பாருங்கள் நம்ம ஒரு விளையாட்டில் வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியம் கிடையாது, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். அதனால் இந்த விளையாட்டு தினத்தோட ஹீரோ யாருன்னா நம்ம காண்ட மிருகம் தான் அப்படின்ட்டு காண்ட மிருகத்துக்கு எல்லா பரிசும் கொடுக்குறாங்க. அது எல்லா மிருகமும் கை தட்டி விசில் அடிக்குது. அது சுத்தப்பட்டி 18 காட்டுக்கும் அந்த செய்தி அந்த விசில் கேட்குது.
1: இந்த கதை மூலமா குழந்தைகளுக்கு ஒத்துமையை பத்தியும் பொறாமப்படக்கூடாதுன்ற விஷயத்தை கூட நம்ம கொண்டு போயிட்டோம் இல்லையா.
0: பங்கு பெறணும், மெயின் வந்து எந்த போட்டினாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்.
1: இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல இருக்க கூடாதுன்ற மெசேஜ் நம்ம கொண்டு போறோம்.
0: நிறைய இது உள்ள நீங்க பசங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன
1: புரிஞ்சதுன்னா நிறைய கதைகள் வரும்.
0: ஆமா, ஏன்னா இது நிறைய பிட் இருக்கு ஆக்சுவலா. அந்த போட்டி மட்டுமே கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த போட்டி குண்டெறிதல் பத்தி சொன்னோம், யார் யாரெல்லாம் குண்டெறிதல் விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள ஓடும். சோ அந்த மாதிரி நிறைய கூறுகள் இருக்கு ஒரு கதையில.
1: இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சிறுவர் இலக்கியத்தோட முக்கியத்துவங்கள் பத்தியும் கதைகள் பத்தியும் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னதுக்காக நன்றி.
0: நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த MOP சமுதாய வானொலிக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து செயல்படுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி வானொலியின் 107.8. நான் உங்கள் எழுத்தாளர் விழியன் பேசுகிறேன். குழந்தைகளுக்கான கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பொறுமைன்றது வந்து சுத்தமாகவே இல்லை. இப்போ எது இருந்தாலும் எரிச்சல் அடைஞ்சிடுறாங்க. எந்த விஷயம் தேடுறதுக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையே இல்லை. அதுவும் இல்லாமல் நிறைய டைவர்ஷன் இருக்குது. எதையும் வந்து ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. எத்திக்ஸும் வந்து இப்போ நிறைய குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களில் வந்து நிறைய எத்திக்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ கேம்ஸு அதெல்லாம் வந்து எத்திக்கலி ரொம்ப வீக்காக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு சர்வலோக நிவாரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை சொல்லல் தான். பெற்றோர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கதைகளை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணுக்கே தெரியாமல் ஒரு மேஜிக் நடக்கும். முதல்ல கதை சொல்லி பாருங்கள், அந்த மேஜிக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்.

0: மேட்ச்சு. ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. Reduce belly, work out fully. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: Hi, this is Vincent.

0: வணக்கம், நான் உங்க கொஞ்சம் நடிங்க பாஸ் ஆதவன். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு சிட்டியில் எல்லாரும் முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக இருக்கணும், டிரைவ் சேஃப். ஹெல்மெட் போடுறது அப்படிங்கிறது உங்களுடைய சேஃப்டிக்காக, அது ஜஸ்ட் நாட் பிகாஸ் ஆஃப் ரூல்ஸ். அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே டிரைவ் சேஃப் அண்ட் ஹெல்மெட் மறந்துடுறாங்க.
1: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
1: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
0: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: மேட்ச்சு. ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான். என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.
4: We welcome you all to this show. The next 1 hour is going to be an interesting mix of information and fun. As we are all social animals, we are going to bring to light a few of the defining factors which make our society and give it a sense of existence. We have in line a number of discussions and on the society and relationships entangled in them. What does single parenting, DINK and live-in relationships mean to you? A taboo? Well, this is what we want to redefine. This show will discuss every aspect related to the changing trends in our society. And we have a great show comprised of a skit, song and panel discussion.
5: Let's kickstart our program by revisiting our native roots and lend our ears to this Villa Patter, signifying the essence of the program. For all those of you wondering what this is all about, let me lead you on this trivia. This is an ancient yet traditional form of storytelling followed in South India for many years. The musical flow lightens anyone's spirit and makes it all more enjoyable. Without wasting any more time, let's welcome our storytellers into our studio and hear what they have to tell. With Hema in the lead, we are also joined by the troupe members Saujanya, Sagrika, Soumya and Anusha.

0: சந்தங்களின் தாளத்தோடு ஆலவம்பை உருமி திசை துந்துபியோடு ஆமாம் துந்துபியோடு வில்லினில் பாட வந்தருள் வைகணபதியே.
1: சரி கடவுள் வாழ்த்து பாடியாச்சு, இப்ப என்ன என்ன பண்றது?
2: இது கூட தெரியாது, வந்தவங்களை எல்லாம் வரவேற்கணும்.
1: சரி வா, வந்தவங்களை எல்லாம் வரவேற்கலாம்.
0: வந்தன

0: வாசலே வந்தனோ.
1: சரி, வந்தவங்கெல்லாம் வரவேற்றாச்சு, வாங்க கிளம்பலாம்.
2: அட, வந்த விஷயத்தையே மறந்துட்டோமே.
3: எதுக்காக நம்ம இப்ப வந்திருக்கோம்?
4: நாம இப்போ நிறைய செய்தி சொல்ல வந்திருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாமா?
3: எப்படி நான் வணக்கம் சொல்ல போறீங்க?
4: தோ சொல்றோம்.
0: ஹலோ.

0: உன் அருளுக்கு முதல் வழக்கம் என் சொல் நடமாடுமையா உன் கட்டளைகள் வெல்லும் வரைக்கும் மக்கள் உண்டு உண்டு என்ற போதும் அடை இல்லை இல்லை என்ற போதும் மக்கள் உண்டு உண்டு என்ற போதும் அடை இல்லை இல்லை என்ற போதும் உண்மை சொல்லிய வார்த்தையடா இது நிக்காது ஒரு போதும்
1: நம்ம முதலாம் ஆண்டு எம்ஏ கம்யூனிகேஷன் பசங்க சேர்ந்து எம்ஓபி எஃப்எம்ல ரிலேஷன்ஷிப் அண்ட் கமிட்மெண்ட் பத்தி பேச போறாங்க.

0: சிங்கிள் பேரண்டிங்கா அப்படின்னா என்னன்னு
1: நான் சொல்றேன்
0: முந்திரி கொட்டை
2: நீ இருடா நான் சொல்றேன். சிங்கிள் பேரண்டிங் அதாகப்பட்டது, நாம சின்ன குழந்தையா இருந்தப்போ அப்பா இல்லனா அம்மா நம்மள பாத்துக்கிட்டாங்க.
3: ஆமா,
2: ஆனா இப்போ மாறி வரும் கலாச்சாரத்தை ஒற்றி அப்பா இல்லனா அம்மா அப்பா இல்லனா அம்மா குழந்தைய பாத்துக்கிறதுக்காக பிரிஞ்சு இருக்காங்க.
0: எப்படி இருக்காங்க?
2: பிரிஞ்சு இருக்காங்க. இந்த பிரிவு மனசளவுல இல்ல.
1: எவ்வளவு பெரிய விஷயம்.
0: அடுத்து என்னத்தை பத்தி என்ன சொல்ல போறீங்க?
2: அடுத்தது ஒரு புதுவிதமான விஷயம் தான், அதையும் பாட்டுலயே சொல்லிடலாம்.
1: சரின்னு
3: தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா கேளுடா கேளுடா லிவிங் டுகெதர் கேளுடா திருமணத்திற்கு முன்னாடி சேர்ந்து வாழும் ஒரு ஜோடி அதை பற்றி நீயும் கேளுடா
0: ரிப்பீட்
3: திருமணத்திற்கு முன்னாடி சேர்ந்து வாழும் ஒரு ஜோடி அதை பற்றி நீயும் கேளுடா.
1: அது என்ன லிவிங் டுகெதர்?
2: லிவிங் டுகெதர் இந்த காலத்தில் திருமணத்திற்கு முன்னாடி காதலர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறாங்களாம்.
0: ஐயோ ஐயோ என்னடா சொல்றீங்க, இது தப்பாச்சு.
1: நீ ஏன்டா இவ்ளோ டென்ஷனா இரு?
2: இது புதுவிதமான ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சென்னை மாநகரத்துல இது ரொம்ப பிரபலம்.
1: நம்ம இப்ப ரெண்டு புது விஷயத்த பத்தி பார்த்தோம், வேற ஏதாவது புதுசா சொல்ல போறீங்களா எங்களுக்கு எல்லாம்?
2: இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க.
3: வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன்.

0: எப்பண்ணா இது நடந்துச்சு?
1: இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு.
0: ஏதாவது விசேஷம் ஏதாவது இருக்கானே?
1: இருடா, அத பத்தி தான் சொல்ல வரேன். ஒரு விசேஷமே இல்ல, 1.5 வருஷம் ஆகி கல்யாணம் ஆகி.
0: ஏன்னா 1.5 வருஷம் ஆகி விசேஷம் இல்ல சொல்றீங்க?
1: இரு, தலைவர்கிட்ட கேப்போம் அத பத்தி.
0: தலைவர் கொஞ்சம் சொல்லுங்க.
2: அட அறிவாளிங்களா அவங்க, வாழ்க்கையில சாதிச்சுட்டதுக்கு அப்புறமா குழந்தைய பத்தி சிந்திக்க போறாங்களாம். இதற்கு பேரு தான் டிங்க், டபுள் இன்கம் நோ கிட்ஸ்.
3: டபுள் இன்கம் நோ கிட்ஸ்.
0: முதல் விஷயத்த பத்தி சொல்றேன். நம்ம முதல்ல பார்த்த விஷயம் வந்து டிங்க். டிங்க்னா டபுள் இன்கம் நோ கிட்ஸ்.
3: டபுள் இன்கம் நோ கிட்ஸ்.
1: அடுத்தது பார்த்தது லிவிங் டுகெதர்.
0: அப்படின்னா என்னன்ன?
1: திருமணத்துக்கு முன்னாடி இணைந்து வாழும் ஒரு ஜோடி.
3: திருமணத்துக்கு முன்னாடி இணைந்து வாழும் ஒரு ஜோடி.
4: வேற எதை பத்தி எல்லாம் பார்த்தோம்?
1: வேற பார்த்தது சிங்கிள் பேரண்டிங் பத்தி.
0: சிங்கிள் பேரண்டிங்னா என்னன்ன?
2: இந்த பிரிவு மனசளவுல இல்ல.
3: இந்த பிரிவு மனசளவுல இல்ல.
0: சரிண்ணா, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்ப கடைசியா என்ன பண்ண போறீங்க?
2: கிளம்ப வேண்டியதுதான். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டா நல்லா இருக்கும்ல?
0: எப்படி என்ன சொல்ல போறீங்க?
2: அதையும் பாட்டுலேதான்.
0: சரி.
3: வாழியவே பல்லாண்டு காலம், வாழியவே பல்லாண்டு காலம், எஃப்எம்ல நாங்க சொன்ன செய்தி கேட்டவங்க, வாழியவே பல்லாண்டு காலம்,
1: எல்லோரும் எப்போதும் எங்கேயும் என்னாலும் வாழிய வாழிய வாழிய வாழியவே,
0: வாழிய வாழியவே.
5: I'm sure all of you would have enjoyed the Villapattu. Like our minds and bodies, the trends in our society have also changed drastically over the years. To give us a better perspective on this, let us now welcome our guest, Mrs. Radha, to share a few aspects of this with us. Mrs. Radha is a sociologist by profession and has been in the educational field for a considerable number of years. She is here to discuss with us the various changes in the family system of India and compare it with that of the yesteryears. I would like Anusha to take over from here.
6: I first of all welcome you for our program, and here we are here to discuss about the changing family setup. First of all, can you tell me about, can you compare the Easter years of the family setup and the current trend?
7: As far as India is concerned, family is considered as a most important social unit. We value family system. And especially in Indian scenario, village, village panchayat, caste, and family are the three pillars of Indian society. So family as a unit play a major role. Otherwise we call it as a joint family system, where minimum of three generation people living in a common house, where property is joint holding, and all the otherwise it is called as like a corporate, like how you today's corporate is working, right? They have a joint property, and all the male members have equal right. The eldest, otherwise you call it as the eldest headman, is called Karta, who takes care of the entire economic activities of the family, and the women folk will take care of the other functioning of the family. So it is like everything is common, and it is a joint venture, and all are given protection, emotional support. All biological, psychological and physical needs are completed in the family unit as for olden India is concerned. Now due to lot of changes, otherwise let me call it as a modernization or as change in the technology, otherwise economic organization has a change which has reflected change in the social system. Otherwise the family, Indian family, had faced lot of changes.
6: What is the current trend that we are following in Tamil Nadu? Joint family system or disjoint family?
7: Now, current, I cannot put it as a Tamil Nadu. As far as Chennai is concerned, we have a nuclear family setup. See, though changes are happening,

0: You all heard this kid, and you must have known what the child goes through by now. This is the scenario in most of the single parenting house. The husband and wife, the parents, stay away from each other to meet the financial needs and tackle the career demands of their family. What the child goes through is its own problem, but the growing scenario has left no question to be answered. Now the next segment would be Sagrika and Saujanya on myths and reality of single parenting. Hi Sagrika.
1: Hi Saujanya.
0: How are you?
1: I'm doing good. How are you? It's so nice to see you after so long.
0: Yes, I'm fine. How is college going?
1: College is going on well. It's as hectic as always.
0: Okay, you know what? I have my vacation now and I was just thinking about how Chennai is changing these days.
1: I totally agree with you. It's so astonishing, no, to see such new trends coming up in our society also.
0: Yeah, I always keep comparing my childhood to these days. It was so different. I mean, in these 20 years, there are a lot of things which are changing in Chennai.
1: Agreed. I totally agree. But you know, we can't really stop ourselves from all this because with time, people change and that's why society also changes.
0: Yeah, I accept change is the only permanent thing. Okay, I heard from one of our common friend that you're doing a major study on single parenting and all.
1: Well, it'll be more major if you help me out on it.
0: Okay, well, otherwise also, I don't think I can help you out in a great way. But I have few doubts within me. I mean, about the single parenting. So, can we like clear ourselves about what the myth is and what reality is about single parenting?
1: I'll be most glad to help you out.
0: Okay, Sagrika, single parents and their children often seem to face stigma, violence and social problems. And I know these are based on myths, stereotypes, half-myths and prejudices. What is your opinion on this?
1: See, Saujanya, sometimes the taunts can be subtle and leave subconscious effects. So the best approach is to confront them and understand what is true and what is not. Why don't we just examine some myths over here?
0: I'm sure I know a dozen of myths about this. Okay, let me start out with this. I'm little confused about the myths. Since culturally, traditionally, nuclear families are the norm and predominant in India and basically in Chennai, single parenting is an aberration and single parents are often left lonely and isolated. That's what I've been hearing for the past many years. What do you think this is all about? What do you have to say about this?
1: Yes, Saujanya, to an extent it is true. But I'll explain this more clearly by taking the example of America. Recently, single parent families have shown a sharp rise. About 59% of the American children have lived in a single parent home at least once during their minor years. That is quite astonishing. But this trend is catching up in India also at a much faster pace.
0: Wow, that's indeed a sharp rise. Then what about this? Is it true that children from single parent families have emotional and behavioral problems and are average or below average students in school?
1: Well, these conclusions are completely false, Saujanya. Research by scholars such as that of Richards and Smige states that these children of single parents can be as healthy and as equally emotionally secure as those from the traditional families. So I don't think anything what these people say is true.
0: Then why do you think such myths go around in the society?
1: You know, it's just the way society perceives certain things. It's personal opinion basically.
0: Okay, and I always hear this thing, you know, single parent families are broken homes. What is that all about? Is that true?
1: No, not at all. Many times it turns out to be the healthiest choice to give their children a peaceful and stable home environment in positive outcomes in single parent families. And this phenomenon is not uncommon. Single parents are often more multitasking and their children actually learn to handle greater responsibility over time if you actually notice.
0: Okay, so you mean to say it's a separation by comfort or for comfort.
1: Yeah.
0: Thanks, Sagrika, for clearing all my doubts on single parenting. Now, I clearly understand the outcome of single parent families actually depends on the social network and support to the family.
1: That is not enough, Saujay, I must add. Parents should not become too dependent on children for their social and psychological support. Families should also engage in volunteering within community so that they learn to balance between nurturing and being nurtured, and each family member can become matured and independent.
0: Marriage as an institution is very old and popular in most parts of the world. But recent trends show that many people are opting out of this and prefer the less committed form of living in relationship. It has been a popular thing in the western part of the world, where people are afraid of going through another marriage, so another divorce, and the problems that come with divorce, dividing property, alimony, issue of child custody, etc., etc. But in India too, it has become a common thing, not yet popular. But still, you hear of people living in with each other. You hear it in most circles where people are in advertising, hotel, airlines, or in people of art industry. We still see living in a choice by what we consider modern thinkers or crazy arty people. Marriage in India still remains a strong institution, and we have a lot more respect for it over the years. Now it's over to Hema, who has done documentary on living together relationship with quotes from eminent people of the society. Over to you, Hema.
2: மேற்கிலிருந்து இறக்குமதியான பர்கர், பீஸா, டிஸ்கோ, டேட்டிங் வரிசையில் சமீபமாக சேர்ந்திருக்கிறது லிவிங் டுகெதர். அதென்ன லிவிங் டுகெதர்? திருமணம் செய்து கொள்ளாமல் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது. இன்னும் நெருக்கமாக சொன்ன போனால், நோ கல்யாணம், நோ குழந்தை. விரிவாக சொன்னால், ஒன்றாக உண்பர், ஒன்றாக உறங்குவார்கள், ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்டுக்க முடியாது, ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்த முடியாது. போரடித்து விட்டால் கை குலுக்கிவிட்டு குட்பை சொல்லலாம். லிவிங் டுகெதர் என்ற பெயரை பார்த்ததும் ஏதோ மேல்தட்டு வர்க்கத்திற்கான விஷயம் போல தோன்றும். ஆனால் திருப்பூரில் தினக்கூலியாக பனியன் கம்பெனியில் வேலை செய்பவர்களில் இருந்து சென்னையில் மாதம் 50,000 சம்பாதிக்கும் சாப்ட்வேர்காரர்கள் வரை வர்க்கபேதம் இல்லாமல் லிவிங் டுகெதர் வாழ்க்கை எல்லா மட்டத்திலும் ஊடுருவி வருகிறது. திருமணத்திற்குள் சிக்கிக்கொண்டால் குழந்தை, குடும்பம் என்று வேலையிலிருந்து திசை திருப்ப வேண்டியிருக்கும். லிவிங் டுகெதர் டிவி காரர்கள் மத்தியில் அதிகமாக பரவி வருகிறது. நடிகை காவேரி திருமண விவகாரம் சர்ச்சைக்கு பிறகுதான் இந்த புது கலாச்சாரம் பற்றி கேள்விகள் அதிகமாக எழுந்திருக்கின்றன. 7 ஆண்டுகளுக்கு முன் விஜய், சிம்ரன் நடித்து வெளிவந்த பிரியமானவளே படம் கூட கிட்டத்தட்ட இது போன்ற கான்ட்ராக்ட் உறவை அடிப்படையாக கொண்டு பின்னப்பட்டதுதான். சேர்ந்து வாழ்றதுன்னு முடிவு செய்த பிறகு பின்னால் வரப்போகும் பிரச்சனையை பற்றி யோசிச்சு பார்க்கிறார்களா என்பது முக்கியமான ஒரு கேள்வி. தங்களுடைய மகனோ மகளோ வெளியே சொல்ல முடியாத வாழ்க்கையை வாழறாங்கன்னு தெரியும் பொழுது குடும்பத்திலிருந்து இவங்க ஒதுக்கி வைக்கப்படலாம். இன்னும் சொல்ல போனா இது அந்த 2 பேருடைய குடும்பத்திற்கும் கரும்புள்ளியா இருக்கலாம். வெறுமனே உடல் ரீதியா பண ரீதியா 2 பேரும் ஒத்துப்போகலாம். உணர்வு ரீதியாக ஒத்து போகும்போதுதான் குடும்பத்தையும் சமூகத்தையும் எதிர்கொள்வதற்கான தைரியமும் பக்குவமும் இருக்கும். ஏதோ ஒரு உடன்பாட்டில் வாழ்றாங்க, ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை சரிபடலன்னு தோணும்பொழுது ஒருத்தரை ஒருத்தர் பிரிந்து தனித்தனியாக வாழ்க்கை ஆரம்பிச்சுக்க விரும்பினால் சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுமா? அப்படியே ஒரு வாழ்க்கை அமைந்தாலும் புதிய வாழ்க்கையில் தனக்கு துணையாக வந்திருப்பவர்கள் சந்தேகப்படுறது, தன்னம்பிக்கையின்மை, மரியாதை கொடுக்காம இருக்கிறதுன்னு நிறைய பிரச்சனைகள் தலை தூக்கி ஆரம்பிக்கும். இன்னொருத்தியோட வாழ்ந்தவனை ஒரு பெண் கணவனா ஏத்துக்கிட்டாலும் இன்னொருத்தரோடு வாழ்ந்தவளை ஏற்றுக்கொள்ளும் சிறந்த மனது எத்தனை ஆண்களுக்கு இருக்கு? இப்படி மனம் ஒன்று போய் முடிவுகளை எடுக்கும் போதே இவ்வளவு பிரச்சனைகள் வரும்போது அந்த 2 பேரில் ஒருவர் அந்த உறவில் நீடிக்க விரும்பினால் வேறு விதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று அந்த ஆணையோ பெண்ணையோ சொல்ல முடியாது. தனிப்பட்ட விருப்பத்தில் ஒரு முடிவை எடுத்துட்டு அது சட்ட ரீதியான தீர்வு எதிர்பார்க்கும் பொழுதுதான் அது சமூக பிரச்சனையாக மாறிவிடுகிறது. எதிர்காலத்தில் திருமணம் அமைப்பு தேவையா என்கிற எண்ணம் கூட வரலாம். திருமணம் என்ற அமைப்புக்குள் செல்ல விரும்பாமல் ஃப்ரீக் அவுட் வாழ்க்கையை வாழ விரும்புகிறவர்கள் ஒரு கட்டத்தில் திருமணத்திற்கு ஏங்க ஆரம்பிக்கிறார்கள். திருமணத்திற்கு முன்னால் சேர்ந்து வாழும் கலாச்சாரம் வேகமாக சென்னையில் பரவி வந்தாலும் இதுபோன்ற உறவுகளை சட்டம் அங்கீகரிக்கவும் இல்லை, தடை செய்யவும் இல்லை. ஆனால் சமீபத்தில் வந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தில் மனைவி, மகள், திருமணம் போன்ற உறவில் உள்ள பெண்கள் மீது வன்முறை செலுத்தப்பட்டால் அதை தடுக்க வழி இருக்கிறது. ஆனால் சொத்துக்களில் பங்கோ ஜீவனாம்சமோ கேட்க முடியாது. அதுபோல்தான் இதுவரை நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தோம், இனியும் அவருடன் சேர்ந்து வாழ விரும்புகிறேன் என்று அந்த பெண்ணோ ஆணோ சொன்னால் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட திருமணங்களிலேயே நாளுக்கு நாள் பெண்கள் மீதான வன்முறை புதுப்பித்து வடிவம் எடுத்து வருகிறது. இப்படி சமூகத்தாலோ சட்டத்தாலோ அங்கீகரிக்கப்படாத உறவுகள் ஆண்களுக்குதான் சாதகமாகும். மத சட்டங்களுடன் நடக்கும் திருமணங்களையே பதிவு செய்யும்படி வலியுறுத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறை வேண்டாத ஒன்று. ஆண்களை விட பெண்களே இந்த வாழ்க்கை முறையை விரும்புகிறார்களாம். இதற்கு காரணம் என்னவென்றால் மாறிவரும் கலாச்சாரம் மற்றும் மேல்நாட்டு மோகம்தான். மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்ற நமது இந்திய இளைஞர்கள் இடையே மிகப்பெரிய கனவாக மாறி வருகிறது. திருமணம் என்கிற புனிதமான பந்தத்தில் இன்னும் சில நாட்களில் மறைந்துவிடுமோ என்ற அச்சம் பெரியோர்களிடையே பீதியை கிளப்புகிறது. இந்த கலாச்சார சீரழிவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் என்று பலரும் அஞ்சி வரும் ஒரு விஷயமாக லிவிங் டுகெதர் தோன்றுகிறது. வளர்ந்து வரும் மற்ற நாடுகள் மத்தியில் இந்தியாவில் ஊடுருவியுள்ள லிவிங் டுகெதர் ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்திவிடுமோ என்று பலரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மேற்கிலிருந்து எத்தனையோ விஷயத்தை நாம் பின்பற்றியுள்ளோம், உணவு, உடை மற்றும் எத்தனையோ பல விஷயம். இவையெல்லாம் நமது நாட்டுக்குள் வந்தபோது எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனால் லிவிங் டுகெதர் ஒட்டுமொத்தமாக நமது பண்பாட்டிற்கு எதிரான ஒரு விஷயம். இன்று பெண்கள் ஆண்களை விட ஒரு மடங்கு அதிகமாகவே எல்லா துறைகளிலும் முன்னேறி வருகிறார்கள். பெண்களுக்கு வாழ்க்கையில் அதிகமாக சாதிக்க வேண்டும் என்ற ஆசை அதிகரித்து வருகிறது. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிவிட்டால் பெண்கள் திருமணத்திற்கு தடை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் வரும் அந்த புது உறவு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கலாம் என பயம் பெண்களிடையே அதிகரித்து வருகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக வாழ விரும்புவதில்லை. லிவிங் டுகெதரில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக உண்ணலாம், ஒன்றாக வெளியே செல்லலாம், ஒருத்தரை ஒருத்தர் அடிமைப்படுத்தி வாழ வேண்டாம். பிடித்தவரை ஒன்றாக இருக்கலாம், போர் அடித்து விட்டால் குட்பை சொல்லி சுலபமாக விலகி கொள்ளலாம். இந்த வாழ்க்கை முறை பலரையும் கவர்ந்துள்ளது. பெற்றோர்கள் சிலர் இந்த முறைக்கு எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றாலும் நாம் வாழும் இந்த சமுதாயம் நம்மை மற்றும் லிவிங் டுகெதர் என்ற இந்த விஷயத்தையும் எதிர்க்கும். கலாச்சாரம் என்று ஒன்றியுள்ள நம் முன்னோர்களுக்கு லிவிங் டுகெதர் ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாக இருக்கிறது.
3: Living in relationship, which is a phenomenon which has been there among the youth from the 70s onwards in India. But as a parent, I would not, encourage this kind of a relationship because if we are going to encourage this kind of a relationship, then the basic structure of the society would break. The whole institution of family and marriage would become meaningless. It's very easy to say that, we are living in, we are having a trial run. Yeah, you can even find out about people, whether, you would be compatible with them or not, without having a live-in relationship. A living-in relationship is where you're making a lot of commitments inside your heart, but superficially you don't want to accept those commitments. and it will go a long way in affecting the kind of family that base that we have, or the marriage commitment, the social commitment base we have. So I don't think it's right to encourage living in relationship.
2: திருமணத்திற்கு முன்னாடி சேர்ந்து வாழ்வது சரியா தவறா என்று கேட்டதற்கு மிஸ்ஸஸ் பத்மா ராணி, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் எம்ஏ கம்யூனிகேஷன், மிஸ்டர் டி ரங்கராஜன், ரிட்டையர்ட் ஆபீசர் ஃப்ரம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், மிஸ்ஸஸ் கமலா ராமன், அண்ட் எல்டர்லி பர்சன், மிஸ்டர் ராஜகோபால், அ சிவில் லாயர்.
4: The English department, MOP Vaishnav College, regarding living together, I strongly believe in individual rights, and no authority has a right to infringe upon individuals' rights. So I'm not going to talk about whether you can go ahead with living together or not or whatever, but I personally feel that living together would affect the very social structure, and it's a great blow to the obviously a great blow to the institution of marriage, but then that in turn would affect the future generation, I think.
5: I'm D. Rangarajan, retired executive of a public sector undertaking. The concept of living together is new to our culture and has been borrowed from the West. It is alien to our country, which has defined the what a family is to the world. The new concept is an offshoot of globalization process, where with more strangers of varied hues working together in call centers, BPO, MNCs, etc. I am of the opinion it is good because it brings like-minded people together, so that people understanding is achieved, culminating in successful marriages. But it may take, but given the mindset of our people, it may take years before the concept is accepted as a way of life.
6: I am Rajagopal, a middle-aged man. Our Indian cultural heritage has been in existence since time immemorial. The concept of living together is a fatal blow to the community and our culture. A strong foundation had been laid by our forefathers with regard to marriage and its significance. Elderly people should not encourage the concept of living together. If the foundation of the concept of marriage is broken, our future generation will go haywire and confusion and chaos will prevail in the society.
1: Well, after hearing the documentary on Living Together by Hema, it does seem astonishing, doesn't it? What we imagined was only portrayed in the movies, and it's hard to believe in relation to the reality. I think we should take a look into how cinema has affected this live-in concept and how it is on race. Let's hear what interesting facts Soumya has to share with us. Now, Soumya will take over to speak on Living Together, a look into cinema.
7: Is it all right to move into your guy's place and live together and vice versa? My thought on this is that your lovebird should wait for marriage before you do so. A little patience always pays. Do I sound moralistic? My reasons for disapproving this from premarital arrangements are rather practical. You may have your own solid reasons, and they are probably along these lines: to save money, to test run a marriage, or to starve off loneliness. People have the most liberal ideas on anything from the way they dress, work, live, socialize, and play. In their society, almost anything can pass as normal as long as it doesn't infringe into others' life. Nobody will bat an eyelid at you for your personal preference, however awakened they are. You can be straight, bisexual, or homosexual in your orientation, but you are not going to lose sleep because of it, for the simple reason it is not an issue for them. It's my life attitude regime supreme there. It's not only the real life which influence people from such relationship. Cinemas too inject such ideas. Movies like Anbe Arivire and Salaam Namaste walks into a new alley altogether, live in relationship. The concept of living together without taking the sacred oaths of matrimony is not aligned by any standards in the real life. In real life, yes, not many filmmakers in Bollywood and Kollywood have looked into the intimate relationship shared by the two consenting adults. In that respect, Salaam Namaste does make an effort to push the envelope in Hindi film industry and Anbe Arivire in Tamil. It's a myth that Indian audience have still not come of age and continue to the orthodox about certain issues. But debut director Siddharth Raj Anand and S.J. Surya handle the subject with utmost maturity, serving the pill in the sugary sweet format. And that's one of the vital reason why the viewer doesn't really raise an eyebrow or feel stunned while watching the flick. Among the 15 films being screened in the French Oscar entry, IFFI organizers said that 6 films of the Living Together collection prepared by the French Ministry of Foreign Affairs are modern day fables about French society. Living Together will include the film Samia by Philip. Samia is a teenage girl belonging to a family of Algerian Muslims who have settled in the southern French town. Samia is continuously restricted by her family. Naturally, they expect her to follow their tradition to the letter, and for a woman, this means staying at home all days looking after their menfolk. In the end, Samia has no option but to rebel against her family and find a new life for herself, who fall in love with a guy opting for living together relationship. Though it's a Western culture, such relationships are also adapted in Indian culture and portrayed in cinema, which influences the public in their personal life. As films portray such relationship, you take an idea of yours and own it. Develop this and train yourself to let go of what others expect of you. Consider less of what you thought you need to do and more of what plans for you to perform.
1: A lot has changed in the lifestyle of the average modern day Indian couple. Both partners these days may have jobs with long hours in heavily competitive environments. Call it a need or a want, many couples seem to be welcoming this additional income. Often young couples leading such a lifestyle tend to put off having a baby. The dink lifestyle can be a shallow one, adding nothing to the propagation of race and contributing to the decline of Western culture. Dinks will never have the joy of bringing up their children. Double income, no kids, meaning plenty of money for couples and no kids to attend to at 5 o'clock in the morning. It can also mean sleep till 10:30 a.m. on Saturdays, followed by a champagne lunch, lobster dinner and whatever pleasure the weekend has to offer. Saujanya, I think we should not waste any further time and initiate our debate on dink. I think our participants of Sita Lakshmi and Deepika, who are second year journalism students of MOP Vaishnav College, are all geared for this, and I'm eagerly waiting to hear what they have to say about this. We welcome you all to this show. In this show, Deepika is going to speak for the concept of dink and Sita Lakshmi against. Let's not waste any time and get started on this.
8: குழந்தைங்க இல்லாத வாழ்க்கை சத்தியமாக வந்து சந்தோஷமாகவே இருக்காது தான் என்னோட ஒப்பீனியன். அவங்க சிரிக்கிறது, அவங்க பேசுறது, அழகுது, அதெல்லாம் நம்ம ரசிக்கணும். அதுதான் ஒரு கணவன் மனைவியோட முக்கியமான அம்சமே. அவங்க வாழ்க்கையும் அப்போ தான் பூர்த்தி ஆகும்.
9: ஓகே சீதா லட்சுமி, நீ சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அவங்க சிரிக்கிறது அழுகிறது எல்லாமே கஷ்டமா இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா வந்து உங்ககிட்ட காசு இல்லனா, அவங்களை வளர்க்கறதுக்கு உனக்கு காசு இல்லனா என்ன பண்ணுவ நீ? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த லைஃப். நீ சந்தோஷத்துக்காக குழந்தைங்களை பத்துக்கிட்டனா, அவங்களை நல்லா வளர்க்கணும்னா அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நீ ரொம்ப கஷ்டப்படுவ.
8: அப்போ உனக்கு வந்து காசு தான் வந்து சந்தோஷம் கொடுக்குது
9: அப்படின்னு நான் சொல்லல. இப்ப நீ என்ன, நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு இப்ப காசு இருக்கு நீ தோணுதா, அப்ப நீ குழந்தைய பெத்துக்கலாம். ஆனா உனக்கு காசு இல்லைன்னா நீ குழந்தைய பெத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. சப்போஸ் உன் குழந்தைங்க வந்து எந்த ஒரு அப்பா அம்மாவும் அவங்களோட குழந்தைங்க கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. எல்லாருமே ஒரு பெரிய, என்னதான் அவங்க மிடில் கிளாஸா இருந்தாலும் லோவர் கிளாஸா இருந்தாலும் அப்பர் கிளாஸா இருந்தாலும் எல்லாருமே அவங்க குழந்தைங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. இப்ப ஒரு மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ்ல இருக்கா அப்பா அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல போய் சேர்த்தாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து நடந்து போகும், இல்ல அந்த மாதிரி சைக்கிள்ல போகும், இல்ல பஸ்ல போகும். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, நாலு குழந்தைங்க கார்ல வர்றது இந்த குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவங்க வாழ்க்கையில ஏக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஏக்கத்தை எதுக்கு நம்மளோட குழந்தைங்க மேல நம்ம திணிக்கணும், அது குழந்தைய பெத்துக்காம இருக்கலாமே.
8: அந்த மாதிரி ஏக்கத்தை வந்து குழந்தைகிட்ட வர வைக்க கூடாது, அது வந்து பெத்தவங்களுடைய வளர்ப்புல தான் இருக்கு. நீ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு அதிகமா ஆசைப்படுற மாதிரி உன் குழந்தைய வளர்த்தனா கண்டிப்பா அந்த குழந்தை வந்து மத்தவங்கள பார்த்து ஐயோ நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையேன்னு வந்து வருத்தப்படும். ஆனா நீ வந்து அந்த ஏக்கத்தை வந்து வளர்க்க விடாம உன்னோட வளர்ப்புல வளர்க்கணும்.
9: ஓகே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்னதான் நீ காசு இருக்க மாதிரி நடிச்சு வளர்க்க முடியாதே, உன் குழந்தைய உன்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நீ உன் குழந்தைகிட்ட காட்ட முடியும். உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா அந்த 100 ரூபாய் இருக்க மாதிரி தான் காமிச்சிக்க முடியும். அந்த 100 ரூபாவை நீ 1000 ரூபாவை வச்சு நடிக்க முடியாதுல்ல, அப்ப நீ கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஏக்கம் இருக்கும்.
8: நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப என்னோட கணவரும் வேலை பாக்குறாரு, நானும் வேலை பாக்குறேன்னு வச்சுக்கோயேன். இப்ப வந்து நான் வந்து இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கும் போது நான் ஷார்ட் பிரேக் கொடுத்துக்கலாம். சோ நான் வந்து குழந்தைய பெத்துனதுக்கு அப்புறமா நான் வந்து நம்ம அப்படி வேலைக்கு போகலாம். சோ என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்து நான் தவறவே இல்லை.
9: நீ எப்படி சொல்ற தெரியுமா, இது ஒரு பெர்சன்டேஜ், ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் பீப்பிள் தான் அப்படி இருக்காங்க. இப்ப இருக்க இன்கம் நம்ம நிறைய பேர் வந்து இந்தியாவில எப்படி இருக்காங்கன்னா, ஒன்னு அண்டர் எம்ப்ளாய்டா இருக்காங்க, இல்லைன்னா அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க. அது 70% ரொம்ப அதிகமா இருக்கு. அஸ் இன் என்னன்னா, ஒருத்தவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது ஒருத்தவங்க டெலிவரிக்காக லீவ் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் ஒரே ஒரு இன்கம் தான் வரும். அந்த டைம்ல குழந்தையோட டெலிவரியும் நீ பாத்துக்கணும், அம்மாவோட ஹெல்த்தியும் பாத்துக்கணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கணும், நிறைய ஐட்டம் சாப்பிடறதுக்கெல்லாம் வாங்கி தரணும். அதுக்கெல்லாம் எங்க போவாங்க?
8: இப்போ பார்த்தா நான் ஐடி பீப்பிள் வந்து சம்பாதிக்கிறது 50,000+ தான் சம்பாதிக்கிறாங்க. சோ அந்த 50,000 கண்டிப்பா ஒரு குடும்பத்தை வந்து இது பண்ண முடியும்.
9: நீ சொல்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஆனா அந்த 50,000 ஐடில ஒர்க் பண்ற பெர்சன்டேஜ் எத்தனை? ரொம்ப கம்மி. மிஞ்சு போனோம்னா இந்தியாவோட பாப்புலேஷன்ல எடுத்துட்டோம்னா ஒரு 10-15% பேர் தான் வந்து ஐடில எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்க 85% to 70% என்ன பண்ணுவாங்க?
8: இப்போ அந்த 30% பார்த்தேன்னா, இப்ப ஐடி பீப்புள் இப்ப நம்ம எல்லாம் ஐடில ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோயேன். இப்ப நம்ம ஐடில ஒர்க் பண்ணும் போது நம்மளோட ஜென்ரேஷனும் இப்போ நம்ம பெத்துட்டோம்னா நம்மளோட ஜென்ரேஷனும் மறுபடியும் ஐடிக்கே போகும். சோ பாவர்ட்டிங்கிறது ஈஸியா எராடிகேட் பண்ணலாம்.
9: சரி, நீ சொல்றது கரெக்ட். அப்படின்னா நீ என்ன சொல்ல வரேன்னா, ஐடில இருக்கவங்க ஐடில அப்படியே ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா போயிட்டு இருப்பாங்க. அப்பனா பாவர்ட்டி லெவல்ல இருக்கவங்க பாவர்ட்டி லெவல்ல தானே போயிட்டே இருப்பாங்க. அதையே நீ யோசிக்க மாட்டேங்கிற. நீ ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான் யோசிக்கிற, இன்னும் பெரிய பெர்சன்டேஜ் இருக்கு, அதையும் கொஞ்சம் யோசி.
8: அப்படி நான் சொல்ல வரல. இந்திய கலாச்சாரத்தை பார்த்தேன்னா குழந்தை பெத்துக்குதுங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். சோ இந்திய கலாச்சாரத்தை மீறி நம்ம வெஸ்டர்னைஸா போக கூடாது, அதான் என்னுடைய பாயிண்ட்.
9: ஓகே, நீ சொல்றதும் ஒரு நல்ல பாயிண்ட். நீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் சொல்ற, ஆனா அதுக்கு பின்னாடி என்ன எல்லாம் இருக்குன்றது யோசிக்கவே மாட்டேங்கிறேன். இந்தியன் கல்ச்சர்ல வந்து குழந்தை பெத்துக்கணும்னு நீ சொல்றியா? இந்தியன் கல்ச்சர்ல நிறைய இருக்கு. அஸ் இன் முன்னாடி எல்லாம் பாத்தனா பொண்ணுங்கெல்லாம் வந்து சாரி தான் கட்டணும்னு அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் ஜீன்ஸ் போடுக்கறாங்க. அதெல்லாம் மாத்திட்டே வரும்போது ஏன் இந்த கல்ச்சரையும் கொண்டு வரக்கூடாது? நான் வந்து நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்றேன்.
8: உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பெண்மையோட சிறப்பே தாய்மை தான், அதான் என்னோட மெயின் பாயிண்ட்.
9: பெண்மையோட சிறப்பு வந்து தாய்மை. அது வந்து நீ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னோட லைஃப் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ அந்த தாய்மையை யோசிக்கலாம்ல. கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெத்துக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்களோட லைஃப் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிட்டு நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா கூட குழந்தை பெத்துக்கலாம்.
8: அப்ப 45 வயசு குழந்தை பெத்துக்கணும் சொல்றேன். நீ
9: அப்பனா நீ என்ன சொல்ல வர, உனக்கு 45 வயசுல தான் நீ லைஃப்ல செட்டில் ஆவன்னு சொல்ல வரியா? எத்தனையோ பேர் இருக்காங்களே இப்ப பாத்தனா, எல்லாருமே நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே பாத்தனா ஒரு 25-30 நல்ல செட்டில் ஆயிடுறாங்க, நல்ல பேங்க் பேலன்ஸோட இருக்காங்க. அப்ப பெத்துக்கோ.
8: நீ சொல்ற 30% பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க, பாக்கி 70 பேர் யோசி. நினைக்கிறாங்க. ஃபேமிலியா இருக்கிறதுல தப்பு இல்ல, நம்மளோட இன்லாஸ் எல்லாம் நம்ம குழந்தைய பாத்துப்பாங்கன்னு நான் சொல்றேன்.
9: நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு குழந்தைய பெத்துட்டு வளர்க்கறதுக்கே காசு இல்ல, அதாவது ரெண்டு பேரும் வேலை செஞ்சாதான் உன் குழந்தைக்கே காசு இருக்கும் நான் சொல்ல வரேன். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல உங்க அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டேன்னா, உன்னோட சொந்த குழந்தைக்கே உனக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல வாழ்க்கைய குடுக்கறதுக்கு உன்கிட்ட பைசா இல்லாத போது உங்க அப்பா அம்மா உனக்கு அப்ப பர்டனா தானே தெரியவாங்க.
8: இப்படி செல்ஃபிஷா பேசவே கூடாது. அப்படி அவங்க வந்து உன்னை நினைச்சிருந்தாங்கன்னா, இப்ப எனக்கு குழந்தை வேண்டாம் நான் பெத்துக்க வேண்டாம் அப்படி நினைச்சிருந்தாங்க, இன்னைக்கு நீ இங்க இருந்து பேசிருக்கவே மாட்டேன்.
9: அது வந்து அந்த காலம், அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த காலத்துல வந்து அநாத ஆசிரமம்ன்றது உனக்கு அடையவே கிடையாது, ஆனா இப்ப அது அவ்வளவு நிறைய இருக்கே.
8: காலங்கள் மாறினா கல்ச்சர் மாறணும் அவசியமே கிடையாது தீபிகா.
9: இதுக்கும் கல்ச்சருக்கும் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் ரொம்ப கம்மி சீதாலட்சுமி. நீ வந்து உன்னோட பர்சனலா தான் பாக்கணும், நீ உன்னோட லைஃப் தான் பாக்கணும். நீ சமுதாயம் என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்து சமுதாயத்துக்காக வாழ்னா ஓரளவுக்குதான் வாழ முடியும், ரொம்பலாம் வாழ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியே எடுத்துக்கிட்டேன்னா, அவங்க ரொம்ப பெரிய ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10 நாள் வெளியூருக்கு போயிட்டு வருவார், அவங்களோட பர்சனல் ப்ரொஃபஷனுக்காக போயிட்டு வருவார். அவர் வீட்டுக்கு வந்து அடுத்த நாளே பார்த்தோம்னா அந்த அம்மாவும் கிளம்பி ஒரு 10 நாள் போயிடுவாங்க. இப்படி ரெண்டு பேரோட லைஃப் இருக்கும்போது ஒரு டே தான் அவங்களுக்கு நடுவில் கேப் இருக்கும். அந்த ஒரு நாள் அவங்க ரெண்டு பேர் வெளியே போறது தான் பார்ப்பாங்க. அப்போ ஒரு குழந்தை நடுவில் இருந்ததுன்னா பயங்கர இன்டர்ஃபியரன்ஸா இருக்கும். அது கூட இல்லாமல் அந்த குழந்தையோட லைஃபும் ஸ்பாயில் ஆகும். அந்த குழந்தையோட லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சான்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்கலாமே.
8: அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு தாத்தா பாட்டி இருக்கலாம் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த மாதிரி இல்லாதனாலதான் வந்து அந்த அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டுல இருந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பெரியவங்க இருக்காங்க நம்ம வெளியில போகலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் வந்து தோணும்.
9: ஓகே, பெரியவங்க இருக்காங்க வெளியே போகலாம் தோணும், ஆனா அந்த குழந்தையோட நிலைமை வந்து யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. சரி, அந்த குழந்தையே ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது, தாத்தா பாட்டி அவங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன, அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப கம்மியாயிடும் இல்லையா. அவங்க ரெண்டு பேருக்கு பர்சனலா தனியா ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமே இல்லாம போயிடும்.
8: இப்போ குழந்தை தொந்தரவுன்னு நினைச்சனா உனக்கு அடுத்த ஜென்ரேஷனும் இல்லாம போயிடும். அதான் என்னுடைய பாயிண்ட். உனக்கு அடுத்தது வந்து இப்போ உன்னை பத்தி நாளைக்கு மத்தவங்க பேசணும். இப்போ வந்து இன்னைக்கு நீ பேசிட்டு முடிஞ்சிடும், அப்ப நாளைக்கு உன்னை பத்தி பேசுறதுக்கு ஆளே இருக்காது. உன்னை பத்தி மத்தவங்க நாளைக்கு பேசணும், உனக்கு அடுத்த வந்து ஒரு தலைமுறை இருந்தே ஆகணும்.
9: தலைமுறை இருக்கிறது வந்து யார் யாருக்கு, நான் எல்லாருமே குழந்தையே பெற்றுக்க கூடாது, இந்த ஜென்ரேஷன் இப்படியே முடிஞ்சிடணும், நம்மளுக்கு அப்புறம் இந்தியாவே இல்லை அப்படின்லாம் நான் பேச வரல. நான் என்ன சொல்றேன்னா, டபுள் இன்கம் நோ கிட்ஸ், அதாவது ரெண்டு நல்ல சேலரி கிடைக்கும் போது கிட்ஸ் வேணும். சேலரி உனக்கு இல்லைன்னா கிட்ஸ் இவங்க இவங்களுக்கு இது இது பண்ணா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தோணும். சில இந்த மாதிரி இன்கம் குரூப்க்கு வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும். சோ அவங்கவுங்க இன்கம்க்கு எது எல்லாம் கரெக்டா இருக்கோ அதை கண்டிப்பா அவங்கவுங்க ஃபாலோ பண்ணணும்ன்றது தான் நான் சொல்ல வரேன்.
8: யா எப்படி போனாலும் நம்ம இந்திய கலாச்சாரத்தை நம்ம காப்பாத்தி ஆகணும்.
10: After this interesting discussion, I think we should take this one step further and get an expert opinion on this topic. Let's welcome our guest, Mrs. Nazneen, to our studio and ask her all our questions regarding this. Mrs. Nazneen is a clinical psychologist who has committed herself to the field of education for the past 8 years and is more than pleased to join us. Now, Anusha and Soumya will take over.
11: Welcome to the show. In today's buzzing world of mind, money and pleasure, how important are the presence of children in a couple's life?
12: Well, children teach you patience, and a couple is so involved in making money and making a career of themselves that they have no time to spend on other things apart themselves. So children will kind of add a break to their so-called rat race. That's the role of children.
11: So why do you think the concept of dink has been erased in present world? I mean, in this scenario.
12: The concept of dink, I think, has arise because of many factors, maybe of financial constraints, because children are not easy to bring up. especially because of that. You might think, you know, a horse just needs a little bit of sandal to eat for his maintenance, nothing else. But for him to run in Gindi Race Club, he needs something much more than that. The children don't only need just nappies and diapers and powders, they need other things to buffer themselves. Okay, it is much more than just the basic necessities. Many people just want their children not only to grow up and attend school or college. What about piano lessons, dance lessons? All those things also matter to them. So for all these things, the extra things, you need extra cash. That is why double income, no kids is a current scenario. Because they want to fulfill all the dreams for their children.
1: Okay. Doesn't a child bring in happiness to into anyone's life? What would be the psychological setback for this new trend?
12: Have you heard of sleep deprivation? They use it on Pakistani soldiers by the Indian Army. The Indian Army uses it on Pakistani soldiers to get information out. Sleep deprivation is terrible for a person's system. That is what happens to you when you have kids. Okay. And that happens for the first 6 months of the kid's life. You get hardly 4 hours of sleep. Plus the temper tantrums that you have to put up when they reach 2 years of age. There are a lot of things that come along with kids. It is not hunky-dory. Okay, it's not just teddy bears and pink frocks and blue nappies and all that. It is much more than that. It has a lot of responsibilities. Some couples feel that they need not get into it at all. They feel, why have a kid and complicate matters? And it is their personal choice. They don't think their relationship is any lesser if they don't have a kid. It's completely a personal opinion.
13: Okay. Although it's hard to deny, all of us are in wild chase of money. So can limited resource be a reason for onset in new dink syndrome?
12: Yes, limited resources. I just spoke of financial resources, financial constraints out here. There are limited resources, like social resources also limited. Where will you keep the child if you're earning? In a creche where he's born to a lot of infections? To a nanny where he's born to sexual abuse? Right. So limited resources is one of the main things. And you are young only once. Okay. Your peak of your career, you have to reach by the time you are 40, 45. You have kids, you waste 2-3 years of your life. All that doesn't make sense to today's couples.
1: I don't know whether this is true or not. Doesn't a child strengthen the bond between couples?
12: I don't think so. It is the couples themselves who are more important in a relationship rather than the child.
13: And how will the emotional needs of balance between the childless couples be? I mean, how well is the emotional balance when there's no child for the couple?
12: If you are strong as a couple, I don't think how the child can bond you. In fact, when a couple has a child, there are more issues to deal with. What are the disciplinary issues? He might agree with something, she might not agree with that thing. Right, so there are many more issues to deal with. It's better you bond as a couple initially, stronger, and then let a third person in your life. Okay, so you as a marriage, I mean your coupledom has to be more important than getting a baby and binding it. A child cements a marriage as far as the woman is financially not independent. She has to go on to the husband for her financial needs. Fine. That way you can put it very...

0: அப்பப்பா, இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா, என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல? கேஸ் வேலை எல்லாம் எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்ல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
2: குழந்தைகளை
1: பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொதுநலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம். கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும்போது வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு சுத்தம், நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாரா லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம MOP ரேடியோ ஹிந்திலையும் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக அடுத்து வர ஷோ ஹிந்தி ஒலிபரப்பு சேவை.

सीखा मैंने जीना जीना कैसे जीना, हाँ सीखा मैंने जीना मेरे हमदम।

0: கேட்டுக் கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம். கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர். இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று கலைச்சு வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்கம் மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிர உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புறம் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்டு ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீங்க?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி, பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

மூணு மூணு எவ்வளவுன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?

0: 지나가면
1: 알아내는 지너 엄마 오늘 그냥 이럴까일 ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
2: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ஏபிசிடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி.

மது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள்.
1: மதுர கானங்கள். மதுர கானங்கள்.
0: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.